நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 சக வருடம் 1948 ஸ்ராவண மாதம் 7ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 29ஆம் தேதி இன்று புதன்கிழமை. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இன்றைய நிகழ்ச்சிகள் இனிதே ஆரம்பமாகின்றன. நேரம் 5:50. தொடர்வது மங்கள இசை.

0: நாலொரு குரல். ஒருத்தாரை ஒன்றாக வையாறை வைப்பர் பொறுத்தாரை பொன்போல் பொதிந்து. குரல் எண் 155. அதிகாரம் பொறையுடைமை. விளக்கம்: தீங்கு செய்தவரை பொறுக்காமல் வருந்தினவரை உலகத்தார் ஒரு பொருளாக மதியார், ஆனால் பொறுத்தவரை பொன்போல் மனதுக்குள் வைத்து மதிப்பர். ஒருத்தாரை ஒன்றாக வையாறை வைப்பர் பொறுத்தாரை பொன்போல் பொதிந்து.
1: கணாயிரு எஃப்எம் ரெயின்போ 102.8. இங்க எல்லாமே மாச ஹிட்டு.
2: உங்களின் பொது நலன் கருதி வெளியிடுவோர்
3: எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8.
4: ஹே மேன், உன்னால எங்க வீட்டுல நான் டெய்லி திட்டு வாங்கிட்டு இருக்கேன் தெரியுமா உனக்கு?
5: என்னடா சொல்ற,
4: நீ ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறது இல்ல, கரண்ட் அஃபேர்ஸ் தெரிஞ்சு வச்சிருக்க, ஜிகேல டாப்ல இருக்க, எப்படி ஏதாச்சும் கிளாஸுக்கு போறியா?
5: கிளாஸ்லாம் எதுவும் இல்லடா, அது மார்னிங் சீக்ரெட்ரா.
4: அது என்னடா மார்னிங் சீக்ரெட்?
3: அத நான் சொல்றேன், தினமும் காலை 7:35 இருக்க நம்ம எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேளுங்க.

0: சுத்த வேணா, உலகத்தையும் சுத்த வேணா, உங்களை தேடி நாங்க வரோம்.
1: உங்க ஊரை பத்தி உங்களுக்கே தெரியாத பல விஷயங்களை நாங்க சொல்ல போறோம்.
0: கொஞ்சம் காஃபி, நிறைய பேச்சு.
1: தினமும் காலை 8-2 உங்கள் FM ரெயின்போ புதுவை 102.8
0: கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. இது நம்ம புதுவை.

0: ரொம்ப பிடிக்கும். அப்போ எனக்கு பிடிச்ச பாட்டனா எங்க கேக்குறது, எப்படி கேக்குறது?
1: உங்கள் FM ரெயின்போவில்
0: தினமும் காலை 9:02
1: நேயர் விருப்பம்.
2: நம்ம நாட்டாம 9 மணிக்கு பஞ்சாயத்து எல்லாம் முடிச்சுட்டு 10 மணிக்கு மேல ரொம்ப ஃப்ரீயா இருக்காராம். அதனால அந்த சமயத்துல என்ன பண்ணலான்னு உங்கள்ட்ட கேக்குறதுக்கு இந்த பஞ்சாயத்தை கூட்டிருக்காரு. நாட்டாம பேசுங்க. நாட்டாம
3: என்ன சொல்றது, எல்லாத்தையும் நீயே சொல்லிட்டிய.
4: அப்படியே பேசிட்டாலும்
3: என்ன வெயில் அடிக்கும்.

0: காலையில 10 மணிக்கு நம்ம எஃப்எம் ரெயின்போல கெட்ஸ் இட் கோன்னு ஒரு நிகழ்ச்சி போயிட்டு இருக்கு. அந்த நிகழ்ச்சியில நம்ம நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம், கலந்துக்க கூட செய்யலாம். ரொம்ப ஜாலியா இருக்கும் தாத்தா.
1: என்ன சொல்ற, ஒரு நிகழ்ச்சிக்குள்ள இவ்வளவு விஷயம் இருக்கா? எல்லா சண்முகம் உடறா வண்டி எஃப்எம் ரெயின்போக்கு.
2: நினைவலைகள் நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
3: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
2: உங்கள் விருப்ப பாடல்களை எழுதி அனுப்புங்கள்.
4: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
3: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, N4 2 குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
5: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம் நினைவெல்லாம்.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இன்று இடம்பெற உள்ள நிகழ்வுகள் உங்கள் நினைவிற்கு. காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் ஏ ஷாஜிதா பேகம் அவர்கள். படைப்பு கோயம்புத்தூர் வானொலி நிலையம் சென்னையஞ்சல். 6:15 தெய்வீக ராகம், 6:35 உழவர்களுக்கான செய்திகள். இதில் பெரிய வெங்காயம் சாகுபடி குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல். பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை த செந்தில்குமார், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 6:55 ராம் தங்கநகை மாளிகையின் சூழல் அறிவோம். சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் பறவைகளின் உணவு முறைகள். வழங்குபவர் பி சுரேந்தர் அவர்கள். 7:02 புதுவை புதுமை தமிழமுது. தமிழின் சிறப்புகள் குறித்து கள்ளை பே ஜெயபிரகாஷ் அவர்கள் வழங்கும் உரையின் நிறைவு பகுதி. ஏழு 7:25 நலமாய் வாழ, எலும்புகளின் ஆரோக்கியத்திற்கான உணவும் உடற்பயிற்சியும் குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் பட்ட மேற்படிப்பு மையத்தின் எலும்பியல் துறை நிபுணர் டாக்டர் டி சிவராஜ் அவர்கள். 7:30 காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் 2026 தினசரி முக்கிய நிகழ்வுகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். 7:45 வணக்க மக்களே, 8:02 முதல் 8:15 வரை, 8:30 முதல் 8:55 வரை நம்ம புதுவை. நேரலையில் இணைகிறார் ஆர்ஜே ஜனா. 8:55 சைபாலின் இன்றொரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள். 9:02 நேயர் விருப்பம், 10:02 கேட்செட் கோ, 11:02 மெலடி மேஜிக், 12:02

கிழக்கு வரலாற்றில் இன்று. பனிரெண்டு 12:50 புதின பக்கங்கள். மேக்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர். வாசிப்பவர் ஏபி எலிசபெத் அவர்கள். 1:2 ஹாய் ஸ்நேகிதியே, மன அழுத்தம் எதனால் ஏற்படுகிறது என்பது குறித்து புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் மனநல மருத்துவத்துறையின் மருத்துவ உளவியலாளர் மற்றும் ஆசிரியர் கே அறிவழகன் அவர்களுடன் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் ஆர்ஜே ஆஷா. 2:15 காலத்தை வென்ற கானங்கள். 3:00 ஹலோ டாக்டர். சிபிஆர் முதல் உதவி குறித்து புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் மயக்கவியல் துறையின் உதவி பேராசிரியர் டாக்டர் மார்க் ரைனா அவர்களுடன் நேர்முகம். மாலை 4:00 கட் கேமரா ரோலிங். 5:00 அலையோடு விளையாடு நேரலில் இணைகிறார் ஆர்ஜே சோனியா. முதல் 7 மணி வரையும் 7:02 முதல் 7:15 மணி வரையும் 7:25 முதல் 8 மணி வரையும் மனம் விரும்புதே. தொலைபேசி வழி நேர் விருப்பம். 8:05 மியூசிக் பை த வே வெஸ்டர்ன் மியூசிக். 9:15 சென்னை வானொலியின் மண்டல செய்தி பிரிவு வழங்கும் செய்தி சுடர். 9:30 முதல் 11 மணி வரை தேன் சிந்ததே வானம். 11:00 நிகழ்ச்சி நிரல். 11:10 FM ரெயின்போ புதுவை 102.8 நிகழ்ச்சிகள் அனைத்தும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 6:45 மாநில செய்திகளும், 7:15 பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகளும் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். காலை 8:15 பிற்பகல் 2:00 இரவு 9:00 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்தி பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் கேட்கலாம். காலை 7:00 முதல் 1:00 வரை மணிக்கு ஒரு முறையும் இரவு 7:08 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். சேவை செய்திகள். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கொம்யூன் வி மனவெளி அருள்மிகு ஸ்ரீ பூரணி ஸ்ரீ பொற்களை உடனுரை ஸ்ரீ ஜெயநாரப்பன் ஆலயம் ஸ்ரீ சப்த கன்னிகள் ஸ்ரீ செல்வ விநாயகர் ஸ்ரீ கெங்கை விநாயகர் ஸ்ரீ கெங்கையம்மன் ஆலயங்களோடு கூடிய அருள்மிகு ஸ்ரீ செல்வமுத்து மாரியம்மன் ஆலய செடல் பிரமோற்சவத்தில் இன்று காலை 7:00 அம்மன் சிறப்பு அபிஷேகம், மதியம் 2:00 சிறப்பு அபிஷேகம், இரவு 7:00 சுவாமி திருவீதி உலா நடைபெறும்.

1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையில் இன்று இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள். காலை 7:30 இன்றொரு தகவல். வழங்கியிருப்பவர் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 நகர்வுலா, 8:02 முதல் 8:15 வரை, 8:30 முதல் 9 மணி வரை தகவல் தளம். 9 மணிக்கு அரங்கிசை நிகழ்ச்சியில் வி பாரதிகுமார் அவர்களின் பாட்டு, டாக்டர் உஷா ராஜகோபாலன் அவர்களின் வயலின், திருவனந்தபுரம் வி பாலாஜி அவர்கள் மிருதங்கம் கேட்கலாம். 10:02 கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். 11:02 நேயர் நேரம். தொலைபேசி வழி நேரடி நிகழ்ச்சி. தலைப்பு காட்டுப்பயிர் காப்போம். நெறிப்படுத்துகிறார் சசிகலா அவர்கள். பனிரெண்டு மணிக்கு உழைப்பவர் அரங்கம். இருசக்கர மோட்டார் வாகன பழுது நீக்குதல் வேலை செய்யும் புதுச்சேரி லாஸ்பேட்டை டி தியாகராஜன் அவர்களுடனான ஒரு சந்திப்பு. சந்தித்து உரையாடுபவர் மயிலாடுதுறை த. செந்தில்குமார் அவர்கள். 12:30 பன்னிசை மாலை, பாண்டிச்சேரி பி. சம்பந்தம் அவர்களின் பாட்டு. பனிரெண்டு 50 புதினப்பக்கங்கள். மேக்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோமூசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர். வாசிப்பவர் எபி எலிசபெத் அவர்கள். 1 மணிக்கு மகளிர் நேரம். மன அழுத்தம் எதனால் ஏற்படுகிறது என்பது குறித்து புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் மனநல மருத்துவத்துறையின் மருத்துவ உளவியலாளர் மற்றும் ஆசிரியர்

கே அறிவழகன் அவர்களுடன் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் ஆர்ஜே ஆஷா. 2:15 இன்றும் இனியவை. 2:55 வானிலை அறிக்கை சென்னையிலிருந்து அஞ்சலாகும். 3:10 பன்மொழி பாடல்கள். 3:30 சங்கீத சாரல், டாக்டர் ஆர் கணேஷ் அவர்களின் பாட்டு. 4:00 ஐயப்பன் திரைப்பட ஒலிச்சித்திரம். இசை, பாடல்கள், கதை, வசனம், இயக்கம் தசரதன். 5:00 பொன்மாலை பொழுது உறவுகள் என்ற தலைப்பில் பாடல்கள் கேட்கலாம். 5:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி. ஆறு மணிக்கு திரைசை, 6:20 மனோரஞ்சிதம், 6:50 நிகழ்ச்சி நிரல், 7:00 முதல் 7:15 வரை, 8:00 முதல் 8:15 வரை திரை இசை, 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள், 7:30 உழவர் உலகம், நிலக்கடலை சாகுபடி தொழில்நுட்பங்கள் குறித்து திண்டிவனம் வேளாண் அறிவியல் நிலைய உழவியல் துறை தொழில்நுட்ப வல்லுநர் முனைவர் எஸ் திருவரசன் அவர்களுடன் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் ஸ்ரீனிவாசன்.

நிரல் 7 மணி முதல் 7:15 வரை, 8 மணி முதல் 8:15 வரை திரை இசை. 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள், 7:30 உழவர் உலகம். நிலக்கடலை சாகுபடி தொழில்நுட்பங்கள் குறித்து திண்டிவனம் வேளாண் அறிவியல் நிலைய உழவியல் துறை தொழில்நுட்ப வல்லுநர் முனைவர் எஸ் திருவரசன் அவர்களுடன் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். அதனைத் தொடர்ந்து நாட்டுப்புற பாடல், பண்ணை செய்தி ஆகியன இடம்பெறும். 8:15 பாராளுமன்ற நடவடிக்கைகள் குறித்த விமர்சனம், டெல்லி அஞ்சல். 8:30 வானொலி நாடக விழா, 2026 மௌன விரதம் நாடகம். எழுதியிருப்பவர் புங்குயில் ஸ்ரீனிவாசன், அமைப்பு எஸ் விஜயகுமார், படைப்பு ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர். 9:15 ஸ்பாட்லை, 9:30 சங்கீத வானிலை, 10 மணிக்கு குஷினாஸ் இன் பார்லிமெண்ட், டெல்லி அஞ்சல். 11 மணிக்கு நிகழ்ச்சி நிரல், 11:10 முதன்மை அலைவரிசையில் நிகழ்ச்சிகள் அனைத்தும் நிறைவு பெறும்.

29/7/2026 இரவு 8:30 மௌன விரத நாடகம். எழுதியவர் பூங்கையில் ஸ்ரீனிவாசன். அமைப்பு எஸ் விஜயகுமார். படைப்பு ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர். 30/7/2026 நாளை இரவு 8:30 தென்னவன் கண்ட திருக்கோயில் வரலாற்று நாடகம். எழுதியவர் ஸ்ரீஜா வெங்கடேசன். அமைப்பு கே காளிமுத்து. படைப்பு ஆகாஷ்வாணி திருநெல்வேலி. நியூஸ் ஆன் ஏர் செயலியிலும் நிகழ்ச்சியை கேட்கலாம் நேயர்களே. வானொலி நாடக நாடகங்களை கேட்டு உங்களது ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை நிலைய இயக்குநர், நாடகப்பிரிவு ஆகாஷ்வாணி, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6 என்ற முகவரியில் கடிதம் மூலமாகவோ மின்னஞ்சல் மூலமாகவோ தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். மின்னஞ்சல் முகவரி aarpondi@gmail.com. உங்களது கருத்துக்களுக்காக காத்திருக்கிறோம் நேயர்களே. கேட்கலாம் சென்னை அஞ்சல்.

0: நேரம் 6:10. அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.
1: ஆகாஷ்வாணி எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் முனைவர் ஏ. ஷாஜிதா பேகம் அவர்கள்.
2: பிறர் குற்றம் சுட்டுதல். குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை என்பது நம் முன்னோர் வாக்கு. எது குற்றம் என்பதை நாம் முதலில் கண்டுணர வேண்டும். பொய் பேசாத, குற்றம் என்றால் என்னவென்றே அறியாத ஒரு காலத்தில் நம் தமிழ் சமூகம் இருந்துள்ளது என்ற உண்மையை நம்மால் நம்ப முடிகிறதா? அது எப்படி? நரியே தந்திரம் செய்து ஏமாற்றுகிறது என்று கதைக்கிறோம். மனிதனாக பிறந்தவன் எப்படி பொய் சொல்லாமல் அடுத்தவனை ஏமாற்றாமல் வாழ்ந்திருக்க முடியும்? இங்குதான் தொல்காப்பியர் நமக்கு சான்றுரைக்கின்றார். திருமணத்திற்கான இலக்கணத்தை கூறுமிடத்தில் தொல்காப்பியர் பொய்யும் வழுவும் தோன்றிய பின்னர் ஐயர் யாத்தனர் கரணம் என்ப என்று ஆதாரம் காட்டியுள்ளார். பொய்யும் வழுவும் தோன்றிய பின்னர் என்று தொல்காப்பியர் கூறியிருப்பதிலிருந்து பொய் குற்றம் தோன்றாத தெரியாத மக்கள் கூட்டம் ஒரு காலத்தில் வாழ்ந்துள்ளது அந்த உண்மையை நாம் உணரத்தான் வேண்டும். அப்படிப்பட்ட தெளி

0: குற்றமற்ற தமிழ்ச் சமூகம் காலப்போக்கில் மனித கூட்டத்தின் நாகரிக வளர்ச்சியை நெறிப்படுத்த அந்தந்த காலத்துக்கும் சூழலுக்கும் இடத்துக்கும் ஏற்புடையது எதுவோ அதுவே நன்மையை கொண்டதாக, ஏற்பில்லாதது எதுவோ அதுவே காலத்தால் தவிர்க்கப்பட வேண்டியதாக மாறிவிடுகிறது. அதே காலத்துக்கும் சூழலுக்கும் இடத்துக்கும் பொருந்தி வராதது, ஏற்க முடியாதது எதுவோ அதுவே குற்றமாகிப் போனது. அத்தகைய ஏற்பில்லாதவற்றை கட்டுக்குள் கொண்டுவர சட்டங்கள் இயற்றினர், குற்றம் களைய சட்டம் பிறப்பித்தனர். எனவே குற்றத்தை களைதல் என்பதே காலத்தின் தேவை, மானுட மதிப்பீட்டின் தேவையே ஒழிய குற்றத்தை குத்தி காட்டுதல் அல்ல. குத்தி காட்டுதலுக்கும் சுட்டி பேசுதலுக்கும் நிறைய வேறுபாடுகள் உண்டு. குத்தி காட்டுதல் என்பது மேலும் மேலும் ஒருவனை திருந்த விடாமல் சிந்திக்க விடாமல் செய்துவிடும். சுட்டி காட்டுதல் என்பது திருந்தி வாழுவதற்கு வழிகாட்டும். எனவே காலமறிந்து இடனறிந்து பொருளறிந்து நாம் பிறர் குற்றங்களை சுட்டி காட்ட வேண்டும். சிலர் நிதானமில்லாமல் பதற்றத்தால் சில செயல்களை செய்யும் பொழுது அது நல்விளைவுகளை தராமல் எதிர்விளைவுகளை தந்துவிடுகின்றது. அந்த அனுபவ மொழியே பதறிய காரியம் சிதறும் என்ற பழமொழியாகியது. இந்த நிதானமில்லாத பதற்றமாகியவரின் குறையை சுட்டிக்காட்டி திருத்தம் செய்ய வேண்டிய கடமை நமக்குண்டு. எப்படி திருத்துவது? பதறாத காரியம் சிதறாது என்ற நேர்மறை சொற்களை அவர்களின் கரம் பிடித்து சொல்லி பாருங்கள். பதற்றமுற்றவரின் மனம் அமைதியாகும், அவரது செயல் சீராகும். ஒரு நல்ல ஆசிரியர், நல்ல தலைவர் சூழலுக்கும் இடத்துக்கும் பொருந்தி வராதது, ஏற்க முடியாதது எதுவோ அதுவே குற்றமாகிப் போனது. அத்தகைய ஏற்பில்லாதவற்றை கட்டுக்குள் கொண்டுவர சட்டங்கள் இயற்றினர், குற்றம் களைய சட்டம் பிறப்பித்தனர். எனவே குற்றத்தை களைதல் என்பதே காலத்தின் தேவை, மானுட மதிப்பீட்டின் தேவையே ஒழிய குற்றத்தை குத்தி காட்டுதல் அல்ல. குத்தி காட்டுதலுக்கும் சுட்டி பேசுதலுக்கும் நிறைய வேறுபாடுகள் உண்டு. குத்தி காட்டுதல் என்பது மேலும் மேலும் எப்போதும் நாம் நினைவிற்கொள்ள வேண்டும். அதனால்தான் வள்ளுவப் பெருந்தகை தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்ட வடு என்று எச்சரிக்கின்றார். உண்மை, இனிமை, அன்பு, பொறுமை, மரியாதை ஆகிய ஐந்து பண்புகளையும் பிறர் குற்றத்தை சுட்டிக்காட்டும்போது நாம் வெளிப்படுத்த வேண்டும். அதனை நாம் கடைபிடிக்க வேண்டும். அப்போதுதான் நமது சொற்கள் பிறர் மனங்களை புண்படுத்தாமல் பண்படுத்தும் என்ற பக்குவத்தோடு நாம் அவர்களை அணுக வேண்டும். குற்றம் செய்யாத மனிதரில்லை, நாமும் குற்றம் செய்தவர்தான். நம் குற்றத்தை நாம் முதலில் நியாயப்படுத்தி பேசாமல் அதனை களைந்துவிட்டு பிறர் குற்றம் சுட்டுதலே மனிதனுக்கு மனிதன் செய்யும் மானுடக் கடமையாகும். தன் குற்றம் நீக்கி பிறர் குற்றங் காண்கிற்பின் என் குற்றம் ஆகும் இறைக்கு என்ற குறட்பாவை நம் வாழ்வின் அருட்பாவாக்கிக் கொள்ள வேண்டும். எனவே தவறை சுட்டிக்காட்டுவது அறிவு, அன்போடு சுட்டிக்காட்டுவது பண்பு, திருந்தி வாழ்வதற்கு வழிகாட்டுவதே மனிதநேயம். மலரட்டும் மனிதநேயம்.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கியவர் முனைவர் ஏ. ஷாஜிதா பேகம் அவர்கள்.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி எஃப்எம் ரெயின்போ 102.8 நேரம் 6:16 கேட்கலாம் தெய்வீக ராகம். தெய்வீக ராகம் நிகழ்ச்சியில் முதலாவதாக எல்.ஆர். ஈஸ்வரி அவர்களது குரலில் பாடல்.

0: கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார்.
1: தெய்வீக ராகம் நிகழ்ச்சியில் அடுத்ததாய் பாடல் ஹாஜி எஸ் சையதலி அவர்களது குரலில்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி. இன்று திருவள்ளுவர் ஆண்டு 2057, ஆடி திங்கள் 13 நாள், புதன்கிழமை. நேரம் 6:35. உழவர்களுக்கான செய்திகள். இந்நிகழ்ச்சியில் பெரிய வெங்காயம் சாகுபடி குறித்து காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை செந்தில்குமார், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர்.

0: கருத்த முத்து வாழை கொள்ளைக்கு போயிருக்கதா சொன்னாங்க வீட்டில். இங்கே வந்து பார்த்தா ஆளை காணும். ஓஹோ, அங்கே கடைசியாக ஒரு வாழை மரம் அசையுது, ஆள் அங்கே தான் இருக்கணும். சரி, கிட்ட போவோம். கருத்த முத்து, எப்பா கருத்த முத்து.
1: ஆஹா, வாழை கொள்ளை நல்லா பழுத்துருக்குதே. ஆ, பேய வாழைப்பழம். ஆஹா, நல்லா சுவையாக இருக்குமே, வெட்டுவோமா?
0: கருத்த முத்து,
1: யார் இது வாழை கொள்ளைய வெட்ட போகிற நேரத்தில் கூப்பிடுறது?
0: ஏப்பா, நான் தான்ப்பா காத்தமுத்து.
1: காத்தமுத்தா?
0: ஆமாம்ப்பா.
1: வா காத்தமுத்து, வாழையில மறைச்சிட்டு இருக்கோ தெரியலப்பா எனக்கு.
0: ஏப்பா ஏப்பா, வாழை கொலையில இருக்கேன்னு சொன்னாங்க. இங்க வாழை மரம் அதுவும் தாறு நல்லா முத்தி போயிருக்குது, இங்க நின்றுட்டு என்ன பண்ற?
1: அப்படியே கொள்ளைய சுத்தி வந்தனா, இந்த வாழை மரம் நல்லா தாறு பழுத்து போயிருந்ததா, வெட்டி வீடு கட்டு போலான்னு பார்த்தான்.
0: ஏப்பா, போகும்போது வெட்டிட்டு போலாம்ப்பா.
1: சரி சரி,
0: வாப்பா. உனக்கு ஒரு விஷயம் கொண்டு வந்திருக்கேன். மோட்டர் கொட்டையில உட்காருவோம்.
1: வா காத்துமுத்து, உட்காருவோம். காத்துமுத்து, போன வாரம் தான்ப்பா நீர் மோட்டர் போட்டேன், தண்ணி நல்லா இறையுது இல்ல?
0: காத்துமுத்து, இந்தாப்பா.
1: என்ன என்னப்பா இது?
0: எப்பா, இழுப்ப பூல செஞ்ச முட்டாய்ப்பா இது.
1: இழுப்ப பூ முட்டாயா?
0: ஆமாம்ப்பா.
1: சூப்பரா இருக்குதுப்பா இழுப்ப முட்டாய.
0: அந்த காலத்தில் நம்ம சின்ன பிள்ளையா இருக்கும் போது ஊருக்கு பக்கத்தில் எவ்வளோ பெரிய இழுப்பு தோப்பு இருந்தது.
1: ஆமாம் காத்த முத்து, எங்கள் வீட்டு எதிர்கூட இருந்த உணவு தெரியுமா?
0: ஆமாம்ப்பா, அந்த இழுப்பு மரத்தில் ஏறி நம்ம இந்த இழுப்ப பூவை பறிச்சும் திம்போம்.
1: ஆமாம்,
0: அதுக்கு பிறகு அந்த மரத்தில் ஏறி ஏறி விளையாடுவோம். இப்போ பொந்து பொந்தாக இருக்கும், அந்த கிளியெலாம் இருக்குமே.
1: நம்ம நண்பன் சுப்பிரமணியம் இழுப்பு பூ சாப்பிட்டு மயங்கி கீழே விழுந்துக்கானே.
0: ஆமாம்ப்பா, கொஞ்சம் மயக்கமா இருக்கும்,
1: தூங்கினா ஹாஸ்பிட்டலுக்கு ஓடணும்.
0: ஆனா இந்த இழுப்பு பூ இருக்குல்லப்பா, அது பாம்பு கடிக்கு நல்ல மருந்தான், வாத நோய்க்கு மருந்தான், சக்கரை வியாதியை கட்டுப்படுத்துமாப்பா, சளி இருமலை குறைக்குமா, வயிற்றுல புண்ணு இருந்தா ஆத்துமா, மூளை நோய் அதெல்லாம் வராம இருக்குமா,

0: கோளாறு அதற்கு தீர்வு கொடுக்குமா? இப்படி பல நோய்களுக்கு அருமருந்துப்பா இந்த இழுப்பப்பூ.
1: ஆமாங்க தம்பி, இவ்வளவு மருத்துவ குணங்கள் இருக்குதுல்ல.
0: அதை தெரியாமலேயே சின்ன பிள்ளைல நம்ம பாட்டில் கை நிறைய அள்ளி அள்ளி தின்னுருக்கோம்.
1: ஆமாம் ஆமாம்.
0: என் மாமனார் வீட்டுக்கு போனேன், அங்கே இழுப்பப்பூ நிறையா இருந்துச்சு. மச்சான்ட்ட சொல்லி அப்படியே ஒரு அரசாக்கு அழுட்டு வந்துட்டேன்ப்பா. அதில் தான் முட்டாய் செஞ்சு எடுத்துட்டு வந்தேன். சரி, உனக்கு முதல்ல கொடுக்கணும்னு நேராக உன்னை தேடி வந்துட்டேன்ப்பா.
1: நண்பன்னா நீ தான்ப்பா நண்பன். ஆனால் ஒன்று காத்த முத்த, இழுப்பை மரம் இப்பெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப அரிதா இருக்குதுப்பா. ஒவ்வொரு ஊரில் எங்கேயோ ஒன்று இருக்குது. நல்ல மருத்துவ குணங்களுடைய இழுப்பு மரத்தை நம்மெல்லாம் பாதுகாக்கணும் காத்த முத்த. வளரும் சந்ததியினருக்கு வளர்த்து பாதுகாத்து இது போன்ற மூலிகை மரங்களை எல்லாம் பரிசா கொடுக்கணும் நாம.
0: சரி, நேத்து அந்த சின்ன வெங்காயம் சாகுபடியை பத்தி பேசிட்டு இருந்தமே.
1: ஆமா,
0: அந்த வேலையெல்லாம் ஆரம்பிச்சிட்டியா?
1: கொள்ளையெல்லாம் ஏறு ஓட்டி வச்சிருக்கிறான்.
0: ஓஹோ, எப்பா ஒரு பக்கம் சின்ன வெங்காயம் செஞ்சுனா இன்னொரு பக்கம் பெரிய வெங்காயமும் செஞ்சிருப்பா.
1: காது முத, அரகாணி சின்ன வெங்காயத்துக்கு ஒதுக்கிட்டான், அரகாணி பெரிய வெங்காயத்துக்கு ஒதுக்கிட்டான்.
0: சரிப்பா, பெரிய வெங்காயத்துல என்ன ரகம் அதெல்லாம் முடிவு பண்ணிட்டியா?
1: அதுதான் உன்னை கேவலன் தான் இருக்கிறான், நீ தான் சொல்லணும்.
0: எப்பா, அடர் சிவப்பு ரகம் அது உனக்கு விருப்பமான ரகம்னா N53 அப்படின்னு ஒரு ரகம் இருக்கு.
1: சரி,
0: அப்புறம் அக்ரி பவுண்ட் அப்படின்னு ஒரு ரகம் இருக்கு. வெளிர் சிவப்பு ரகம்னு இருந்ததுன்னா பூசா சிகப்பு அது நல்லா இருக்குது. அப்புறம் N241 இப்படி ஒரு ரகம் இருக்குது. இதில் ஏதாவது ஒரு ரகம் உனக்கு பிடிச்ச ரகத்தை நீ சாகுபடி செய்யலாம்ப்பா.
1: காத்தமுத்த, அதிக மகசூல் வர மாதிரி சொல்ல, நல்ல விற்பனை ஆகிற வெங்காயமாக பார்த்து சொல்லுப்பா எனக்கு.
0: பொதுவாக நம்ம பகுதியில் இந்த வெளிர் சிவப்பு நிறம்னாப்பா நிறையா விரும்புகிறாங்க. தென்னிந்தியாவை பொறுத்த வரைக்கும் மே ஜூன் மாதத்துலையும் சாகுபடி செய்யலாம், ஆகஸ்ட் செப்டம்பர் மாதத்துலையும் சாகுபடி செய்யலாம்ப்பா. ஆமாம், நல்ல வடிகால் வசதியுள்ள வளம் நிறைந்த மண், இதுக்கு ரொம்ப முக்கியம்ப்பா.
1: என் மண் நல்ல மண் தானே அதுக்கு?
0: ஆ, ஓ மண் நல்ல மண், கொஞ்சம் காரத்தன்மை அதிகமாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆமாம்,
1: பரவாயில்ல.
0: கார அமிலத்தன்மை 7-7.6 வரை இருக்கலாமா. தண்ணி தேங்காமல் பார்த்துக்கணும்ப்பா. களிமண் நிலம், அது குறிப்பாக தண்ணி தேங்குற நிலமாக இருந்ததுன்னா இந்த வெங்காய சாகுபடியை நம்ம அங்கே செய்யக்கூடாது.
1: ஓஹோ,
0: ஆமாம்.
1: காத்து முத்தா, என் நிலம் பக்கத்தில் தான் ஓட ஓடுது, அதில் ஓடுற தண்ணியெல்லாம் நிற்காது.
0: அப்படிலாம் இல்லப்பா,
1: வடிகால் வசதி நல்லா இருக்கு.
0: வடிகால் வசதி இருக்குதாங்கிறத முதல்ல முடிவு பண்ணிடு.
1: ஆ, இருக்குது காத்து முத்தா.
0: சரி, அப்புறம் இந்த அசோஸ் பயிரெல்லாம் உயிர் உரம் இருக்குல்ல, அதை ஆரிய அரிசி கஞ்சியோட கலந்து வெங்காய விதைகளை நிழல்ல உலர்த்தி அப்புறம் நாற்றங்கால விதைச்சு அந்த நாற்றுகளை எடுத்து தான்ப்பா நம்ம பயன்படுத்தணும். ஆமா
1: காத்துமுத்தா, ஒரு ஹெக்டேருக்கு நடவு செய்ய எவ்வளவு நாற்று தேவைப்படும்பா?
0: ஒரு ஹெக்டர்ல நீ பண்ண போற அப்படின்னா 5 சென்ட் நாற்றங்கால் அந்த அளவுக்கு கண்டு இருந்தாதான் கரெக்டா இருக்கும்.
1: காத்துமுத்தா, நாற்றங்கால் எப்படி தயார் பண்றது அதை சொல்லலாம்.
0: ஒன்னுலப்பா, நிலத்தை நல்லா கொத்தி 1 சதுர மீட்டருக்கு 1 கிலோ அப்படிங்கிற அளவில் VAM அப்படின்னு ஒரு பூசண கலவை இருக்குது, அதை போடணும்ப்பா.
1: சரி,
0: நாற்றங்காலுக்கு 1 சென்ட்டுக்கு 1 கிலோ அப்படிங்கிற அளவில் DAP அதை போட்டோம்னா நாற்றுக்கள் நல்லா வாலிபமாக இருக்கும், நல்லா திரைச்சா நல்லா கிளம்பும்ப்பா.
1: அதான் அதான் வேணும்.
0: ஆமா, நாற்றங்கால விதைகளை நம்ம அடர்த்தியா விதைக்காம கொஞ்சம் பரவலா இருக்கும். அப்பதான் ஒண்ணு ஒண்ணு போட்டி போடாம நல்லா வளரும்ப்பா. 40-45 நாள்ல நம்ம நாற்றுகளை நம்ம பிரிச்சு நடவு செய்யலாம்.
1: கதமுத்த, நடவு செய்யற வயல எப்படி உழுது என்ன செய்யணும்?
0: ஒண்ணு இல்லப்பா, இப்ப நம்ம சாகுபடி செய்யறோம்ல நிலம், அதை முதல்ல நல்லா உழுது போட்டுடணும். இப்ப நாற்றுக்கள் 45 நாள் வயதுல ரெடியா இருக்குது. குறுக்கையும் நெடுக்கையும் 45 சென்டிமீட்டருக்கு 10 சென்டிமீட்டர் இந்த இடைவெளியில தான் நம்ம நாற்றுக்களை நடணும். வாரம் 1 முறை தண்ணி பாய்ச்சிட்டு வரணும். தண்ணி பாய்ச்சும் போது பஞ்சகாவியா கலந்து கொடுத்தோம்னா வளர்ச்சி அமோகமா
1: இருக்கும்ப்பா.
0: ஆமாப்பா, இந்த பஞ்சகாவியாவுக்கு அப்படி ஒரு தன்மை இருக்குது.
1: நான் வீட்டில் தயாரிச்சு தானே வச்சிருக்கிறேன்.
0: ஆமாப்பா, பெரிய வெங்காயம் நம்ம சாகுபடி செய்யறப்ப கடைசி உழவுல வந்து அடி உரமா 10 டன் தொழு உரம், 45 கிலோ யூரியா போட்டோம்னா 20 கிலோ தழைச்சத்து கிடைக்கும்பா. அப்புறம் 60 கிலோ மணிச்சத்து கொடுக்கக்கூடிய 375 கிலோ சூப்பர் பாஸ்பேட், 30 கிலோ சாம்பல் சத்து கொடுக்கக்கூடிய 50 கிலோ பொட்டாஷ், இந்த உரங்களை அடி உரமா போட்டோம்னா இந்த வெங்காய வளர்ச்சி இருக்கு பாருங்க, அமோகமா இருக்கும்பா. நாற்று நட்ட 30ஆம் நாள் ஹெக்டருக்கு 24 கிலோ தழைச்சத்தை மேலுரமாக போடணும்.
2: ஓஹோ,
0: இப்படி போட்டோம்னா வெங்காயம் வளர்ச்சி

0: நல்லா அமோகமாக இருக்கும். கீழே வெங்காயமும் நல்லா கிளம்பும்பா. நம்ம வெங்காயம் நடவு செஞ்ச 140 150 நாளில் அறுவடை செஞ்சிடலாம்.
1: கதமுத்து, பூச்சி நோய் தாக்குதலுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா?
0: வாய்ப்பு இருக்கு. இலைப்புள்ளி நோயை நம்ம கட்டுப்படுத்துறதுக்கு 1 லிட்டரு நீர்ல வந்து மேங்கோசெஃப் 2 கிராம் அல்லது காப்பர் ஆக்சிக்ளோரைடு 2.5 கிராம் இதுல ஏதாவது ஒன்ன எடுத்துக்கிட்டு ஒட்டும் திரவமான அந்த டீப்பாலுடன் 1 லிட்டர் நீருக்கு 1/2 மில்லி இந்த அளவுல கலந்து தெளிச்சோம்னா இந்த இலைப்பேன் எல்லாம் இல்லாம பண்ணிடலாம்ப்பா. ரைட்டா? அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் நான் சொல்லணும். வெங்காயம் நடவு செஞ்ச 30வது நாள்ல களை எடுத்துடணும். இந்த மேல் மண்ணை அணைக்கணும். அப்பதான் நல்லா வேர் விட்டு புது வெங்காயம் நிறைய கிளம்பும்.
1: ஒவ்வொரு வெங்காய செடிக்கும் மண் அணைக்கணுமா?
0: ஆமாப்ப, மண் அணைக்கணும். எப்படி வந்து நிலக்கடலையில நம்ம வந்து கொத்திட்டு மண் அணைக்கிறோம், அது மாதிரி நல்லா மண் அணைக்கணும். இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். 1 ஹெக்டர்ல 6 லிருந்து 7 டன் மகசூல் நமக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
1: பரவாயில்லப்பா.
0: ஆமாப்பா, வெங்காயம் ரத்த அழுத்தத்தை குறைக்கும்பா.
1: நம்ம கூழ்ல கூட வெங்காயம் போட்டுதான் சாப்பிடறோம்.
0: ஆமாப்பா.
1: காதமுத்த, பேயம்பழம் மரத்துல இருந்து காய்ச்சி வச்சா அதை வெட்டியா வீட்டுக்கு போய் படைச்சிட்டா 4-5 சீப்ப பால் சொசைட்டிக்கு வரும்ல, அப்ப வரும்போது கொடுத்துட்டு போறேன்.
0: சரிப்பா சரிப்பா, சாயந்தரமா வரேன்ட்ட.
1: ஆமா ஆமா ஆமா.
0: சரி, அப்ப நான் கிளம்பட்டுமா?
1: சரி சரி. எதுல வந்தப்பா?
0: பைக்ல தான்ப்பா வந்தேன். ரோட்ல நிக்குது பைக்.
1: பரவாயில்ல, டெய்லியும் பைக்ல தான்ப்பா சுத்துறேன்.
0: ஆமாப்பா ஆமாப்பா, நடந்தெல்லாம் வர முடியல,
1: பெட்ரோல் செலவு அதிகமா ஒண்ணு சைக்கிள்ல வந்துருது நானு.
0: சரிப்பா சரிப்பா, அப்ப நான் கிளம்பட்டுமா?
1: சரி சரி.

0: நேயர்கள் இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் சென்னையஞ்சல்.
1: மாநில செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்டுவது குறித்து மத்திய அரசு துறை செயலாளர்களுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆலோசனை நடத்தியுள்ளார். குடியரசுத் தலைவர் பதவியேற்ற 4 ஆண்டுகளை குறிக்கும் வகையிலான புத்தகங்கள் அவருடைய சேவை மனப்பான்மை அர்ப்பணிப்பை வெளிப்படுத்துவதாக உள்ளன என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். மாணவர்களிடையே போதை பழக்கத்தையும் வன்முறையையும் கட்டுப்படுத்த தாவைக்கு அரசு தவறிவிட்டதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் இன்று பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் இந்திய தடகள வீரர் குல்வீர் சிங் வெள்ளிப்பதக்கம் வென்று புதிய சாதனை படைத்துள்ளார். இனி விரிவான செய்திகள். மத்திய அரசுத்துறை செயலாளர்களுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி நேற்று உயர்மட்ட ஆலோசனை நடத்தினார். நிதி, பொருளாதாரம், வர்த்தகம் மற்றும் தொழில்துறை, தொழில்நுட்பத் துறைகளின் உயரதிகாரிகளும் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டனர். வளர்ச்சியடைந்த இந்தியாவுக்கான இலக்குகளை எட்டுவது தொடர்பான முன்னேற்றங்கள் குறித்து இந்த கூட்டத்தில் முக்கியமாக விவாதிக்கப்பட்டது. பல்வேறு துறைகளும் ஒருங்கிணைந்து செயல்பட்டு நீடித்த வளர்ச்சியை நோக்கி செயலாற்ற வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி அப்போது வலியுறுத்தியதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள பிரதமர், நாட்டு மக்களின் நலன்களுக்கான ஆட்சி முறையை தொடரவும் உள்கட்டமைப்பு மற்றும் வளர்ச்சித் திட்டங்களில் உள்நாட்டு தொழில்நுட்பத்தை ஊக்குவிப்பது குறித்தும் மத்திய அரசுத்துறை செயலாளர்களுடன் தாம் விவாதித்ததாக குறிப்பிட்டுள்ளார். முக்கிய துறைகளில் இளம் தொழில் முனைவோரின் தீவிர பங்களிப்பை ஏற்படுத்துவது குறித்தும் ஆலோசனை நடத்தியதாக திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு பதவியேற்று 4 ஆண்டுகள் நிறைவடைவதை குறிக்கும் வகையில் 5 புத்தகங்கள் வெளியீட்டு விழாவில் தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கலந்து கொண்டார். குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இந்த புத்தகங்கள் குடியரசுத் துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வெளியிட்டார். இதில் பங்கேற்றது குறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள டாக்டர் எல் முருகன், குடியரசுத் தலைவரின் சேவை மனப்பான்மை, மன உறுதி, அரசியலமைப்பு சட்டத்தின் மீதான அர்ப்பணிப்பு மற்றும் அனைவரையும் உள்ளடக்கிய தலைமைத்துவம் ஆகிய விழுமியங்களை இந்த புத்தகங்கள் வெளிப்படுத்துவதாக உள்ளன என்று குறிப்பிட்டுள்ளார். குடியரசுத் தலைவரின் ஊக்கமளிக்கக்கூடிய இந்த பயணத்தில் இவை அவருக்கு மரியாதை அளிப்பதுடன் எதிர்கால சந்ததியினருக்கு தொடர்ந்து உத்வேகம் அளிக்கும் என்றும் டாக்டர் எல் முருகன் குறிப்பிட்டுள்ளார். மாணவர்களிடையே போதை பழக்கத்தையும் வன்முறையையும் கட்டுப்படுத்த தாவைக்கு அரசு தவறிவிட்டதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், சென்னை சென்ட்ரல் மெட்ரோ ரயில்

0: நிலையம் அருகே பட்டப்பகலில் கல்லூரி மாணவர்கள் மீது 15 பேர் கொண்ட போதை கும்பல் கத்தியால் தாக்குதல் நடத்திய சம்பவத்தை சுட்டிக்காட்டியுள்ளார். பொதுமக்களும் வியாபாரிகளும் அதிகம் கூடும் மாநகரின் மையப்பகுதியில் அரங்கேறிய இந்த தாக்குதலால் மக்கள் அலறியடித்து ஓடும் நிலை ஏற்பட்டதாகவும் அவர் கூறியுள்ளார். இந்த சம்பவம் மாநில அரசின் நிர்வாக தோல்வியை வெளிப்படுத்துவதாக உள்ளது என்று கூறியுள்ள திரு நயினார் நாகேந்திரன் இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட கும்பலை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். தாவைக்கு சட்டப்பேரவை உறுப்பினரிடம் குதிரை பேரத்தில் ஈடுபட்டதாக கைது செய்யப்பட்ட 2 பேருக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பான வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள ரமேஷ் கார்த்திக் ஆகிய இருவரும் தாக்கல் செய்த ஜாமீன் மனுவை விசாரித்த நீதிபதி இளந்திரையன் அவர்களுக்கு நிபந்தனையுடன் கூடிய ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டார். அவர்கள் மறு உத்தரவு வரும் வரை காலையும் மாலையும் சென்னை திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் விசாரணை அதிகாரி முன் ஆஜராகி கையெழுத்திட வேண்டும், சாட்சிகளை கலைக்கக்கூடாது, விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் ஆகிய நிபந்தனை விதித்து ஜாமீன் வழங்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: பல்வேறு துறைகளில் சிறந்து விளங்குவோருக்கு மத்திய அரசு ஆண்டுதோறும் பத்ம விருதுகளை வழங்கி கௌரவித்து வருகிறது. இந்த விருதுக்கு பெரம்பலூர் மாவட்டத்தில் இருந்து விண்ணப்பிக்க விரும்புவோர் வரும் 31ஆம் தேதிக்குள் உரிய ஆவணங்களுடன் இணையதளத்தில் விண்ணப்பிக்குமாறு மாவட்ட விளையாட்டு அலுவலகம் கேட்டுக் கொண்டிருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: அறிவியல், இலக்கியம், விளையாட்டு, மருத்துவம், கல்வி, தொழில்நுட்பம், சமூக நலம், பொதுப்பணிகள், தொழில்கள் மற்றும் இதர பிரிவுகளில் மிகவும் குறிப்பிடத்தக்க மற்றும் அசாதாரண பணிகள் ஆற்றியவர்களுக்கு மேன்மை புரிந்திய பணிகளுக்காக மத்திய அரசு பத்ம விருது வழங்குகின்றன. வரும் ஜனவரி 26ஆம் தேதி நடைபெறவுள்ள குடியரசு தின விழாவில் பத்ம விபூஷன், பத்ம பூஷன் மற்றும் பத்மஸ்ரீ விருதுகள் வழங்கப்பட உள்ளன. தகுதியுடையவர்கள் அதற்கான இணையதள முகவரியில் வரும் 31 தேதிக்குள் விண்ணப்பித்து பயன்பெறலாம். விண்ணப்பத்தில் பதிவேற்றம் செய்த ஆவணங்களுடன் பெரம்பலூர் மாவட்ட விளையாட்டு அலுவலகத்திற்கு நேரில் வந்து சமர்ப்பிக்க வேண்டுமாறு மாவட்ட விளையாட்டு அலுவலகம் தெரிவித்துள்ளது. பெரம்பலூரிலிருந்து எம் செல்வராஜ்.
0: தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் ஆண்டுதோறும் நடைபெறும் ஆடி தபசு விழாவின் முக்கிய நிகழ்வான சங்கர நாராயணர் அம்பாளுக்கு காட்சி கொடுக்கும் வைபவம் நேற்று நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: தென் தமிழகத்தில் பிரசித்தி பெற்றதும் 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த திருத்தலமான தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் அருள்மிகு சங்கர நாராயண சுவாமி திருத்தலத்தில் ஆண்டுதோறும் ஆடி தபசு திருவிழா வெகு விமரிசையாக 12 நாட்கள் கொண்டாடப்படுவது வழக்கம். இவ்விழாவின் சிகர நிகழ்ச்சியாக அரியும் சிவனும் உலகிற்கு ஒன்றே என்று பக்தர்களுக்கு உணர்த்தும் வகையில் ஆடி தபசு காட்சி கொடுக்கும் நிகழ்வானது நடைபெற்றது. அப்போது கோமதியம்மன் சங்கர நாராயண சுவாமியை 3 முறை வலம் வந்து இருவரும் மாலை மாற்றி கொண்ட பின்னர் சங்கர நாராயணராக தபசு காட்சி கொடுத்தார். இதனை முன்னிட்டு தமிழகத்தின் பல பகுதிகளில் இருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். பக்தர்களின் பாதுகாப்பிற்காக சுமார் 2000க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். தென்காசி மாவட்டத்திலிருந்து சா செந்தில்.
0: தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் இன்று ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தின் இதர பகுதிகளிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்காலிலும் ஒரு சில இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை மைய அறிக்கை தெரிவிக்கிறது. நீலகிரி மாவட்டத்தில் நாளை ஒரு சில இடங்களில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்றும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களை பொறுத்தவரை ஒரிரு இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் மாநிலத்தின் பிற மாவட்டங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் தெரிவித்துள்ளது. வரும் 31ஆம் தேதிகளில் கோவை, நீலகிரி மற்றும் தேனி மாவட்டங்களின் ஒரு சில இடங்களில் கனமழையும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை மைய அறிக்கை தெரிவிக்கிறது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் ஒரு சில இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரான் மீதான தாக்குதல் தொடங்கிய பின்னர் முதல் முறையாக இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பை நேற்று சந்தித்து பேசினார். உலக அளவில் கப்பல் துறை பணியாளர்களை வழங்கும் நாடுகளில் இந்தியா இரண்டாவது இடத்தை பிடித்துள்ளதாக பிம்கோ ஐசிஎஸ் ஆய்வறிக்கை தெரிவிக்கிறது. நாகாலாந்தின் கோபானாலாவில் கடந்த

0: கடந்த 13ஆம் தேதி நிகழ்ந்த குண்டுவெடிப்பு சம்பவம் குறித்த விசாரணையை தேசிய புலனாய்வு முகமைக்கு மாற்றி மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. ஜார்க்கண்ட் மாநிலம் தன்பாத் கிரிதி எல்லைப் பகுதியில் மாவோயிஸ்ட் அமைப்பைச் சேர்ந்த முக்கிய தலைவர் மிசிர் பெசராவை பாதுகாப்பு படையினர் நேற்று கைது செய்தனர். நாமக்கல் மாவட்டம் வெப்படை அருகே போதை மாத்திரைகளை விற்பனை செய்ததாக சிறுவர்கள் உட்பட 9 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். தூத்துக்குடியில் முறைகேடாக குடிநீர் இணைப்பு வைத்திருப்பவர்கள் உடனடியாக இணைப்புக்கான கட்டணம் செலுத்தி முறைப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று மாநகராட்சி தெரிவித்துள்ளது. தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் பட்டா பெயர் மாற்றத்திற்காக லஞ்சம் பெற்ற புகாரின் பேரில் 2 ஊழியர்களை லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் கைது செய்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் துறைப்பெரும்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் நடைபெற்று வரும் ஊரக வளர்ச்சித் திட்டப் பணிகளை மாவட்ட ஆட்சியர் திருமதி பிரியா பார்வையிட்டு ஆய்வு செய்தார். விளையாட்டுச் செய்தி. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியாவின் தடகள வீரர் குல்வீர் சிங் 10,000 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் வெள்ளிப்பதக்கம் வென்று புதிய சாதனை படைத்துள்ளார். கிளாஸ்கோவில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் அவர் நேற்று பந்தய தூரத்தை 27:49 கடந்து 2வது இடத்தை பிடித்து இந்த பிரிவில் முதல் முறையாக வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ளார். ஆஸ்திரேலியாவின் கியூ ராபின்சன் தங்கப்பதக்கமும் இங்கிலாந்தின் டேவிட் முலார்கி வெண்கலப்பதக்கமும் வென்றனர். மகளிர் 69 கிலோ எடைப்பிரிவு பளுதூக்குதல் போட்டியில் இந்தியாவின் ஹர்ஜிந்தர் கவுர் வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ளார். மேலும் குத்துச்சண்டை போட்டிகளில் மகளிர் பிரிவில் இந்தியாவின் பிரீத்தி பவார், பிரியா கங்காஸ், ஆடவர் பிரிவில் ஜடுமானி சிங் ஆகியோர் அரையிறுதிக்கு முன்னேறி பதக்க வாய்ப்பை உறுதி செய்துள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்டுவது குறித்து மத்திய அரசுத்துறை செயலாளர்களுடன் பிரதமர் திரு நரேந்திரமோடி ஆலோசனை நடத்தியுள்ளார். குடியரசுத் தலைவர் பதவியேற்று 4 ஆண்டுகளை குறிக்கும் வகையிலான புத்தகங்கள் அவருடைய சேவை மனப்பான்மை அர்ப்பணிப்பை வெளிப்படுத்துவதாக உள்ளன என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். மாணவர்களிடையே போதை பழக்கத்தையும் வன்முறையையும் கட்டுப்படுத்த தாவேக அரசு தவறிவிட்டதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் இன்று பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் இந்திய தடகள வீரர் குல்வீர் சிங் வெள்ளிப்பதக்கம் வென்று புதிய சாதனை படைத்துள்ளார். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி FM ரெயின்போ 102.8. நேரம் 6:05. நேயர்கள் கேட்கவிருப்பது ராம் தங்கநகை மாளிகையின் சூழல் அறிவோம்.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேயர்கள் கேட்கவிருப்பது சூழல் அறிவோம்.
3: சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் பறவைகளின் உணவு முறைகள்.
2: வழங்குபவர் வி சுரேந்தர் அவர்கள்.
4: நம் உடலை தூய்மையாக வைத்திருக்க குளித்தல், பல் துலக்குதல் போன்ற செயல்களில் ஈடுபடுகிறோம். பற்கள் இல்லாத காரணத்தால் பறவைகள் பாலூட்டிகள் உணவு உண்ணும் முறையிலிருந்து வேறுபட்டதாக இருக்கின்றது. பறவைகள் உணவை மெல்லுவதே இல்லை, மாறாக அப்படியே முழுவதுமாக விழுங்குகின்றன. அந்த உணவு நேராக வயிற்றிலிருக்கும் அறவைப்பைக்கு செல்கிறது. அங்கே உணவு அரைக்கப்படுகிறது. பறவையின் அளவுக்கு தக்கவாறு இந்த இறை பள்ளியாகவோ பாம்பாகவோ பூச்சியாகவோ மீனாகவோ விதையாகவோ என எதுவாகவோ வேண்டுமானாலும் இருக்கலாம். பெரும்பாலான பறவைகள் அளவில் சிறிய இறைகளையே விரும்பி உண்கின்றன. ஏனென்றால் அவற்றை எளிதாக எந்த சிக்கலும் இல்லாமல் விழுங்க முடியும். பெரும்பாலான வேட்டையாடி பறவைகள் பெரிய இறையை பிடித்து கிழித்து அப்படியே விழுங்குகின்றன. வாத்துகள் மற்றும் சில நீர்வாழ் பறவைகள் தாவரங்களை உண்கின்றன. பெரும்பாலான பறவைகள் பிடித்த இறையை அப்படியே விழுங்கினாலும் இதற்கு விதிவிலக்காக சில பறவைகள் இருக்கின்றன. எடுத்துக்காட்டாக பஞ்சுருட்டான்கள் பிடிக்கும் தேனீக்களின் கொடுக்குகளை நசுக்கிய பின் அதை மரக்கிளையில் தேய்த்து கொடுக்கை நீக்கிய பின் விழுங்குகின்றன. கம்பளிப்பூச்சிகளை சாப்பிடும்போது பறவைகள் சற்று எச்சரிக்கையாகவே இருக்கும். ஏனெனில் பெரும்பாலான கம்பளிப்பூச்சிகளின் வயிற்றில் அவை உண்ணும் நச்சுமிக்க தாவரங்களின் கழிவுகள் தங்கியிருக்கும் வாய்ப்பு அதிகம். அதை உண்ணும்போது பறவைகளுக்கு பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. அதை தடுக்கும் பொருட்டு பறவைகள் கம்பளிப்பூச்சிகளை சாப்பிடும் முன்பாக அதன் வாய்ப்பகுதியை நீக்கி வயிற்றில் இருப்பதை அழுத்தி பிதுக்கிய பின்பு ஊட்டச்சத்து மிக்க வெளிப்பகுதியை சாப்பிடுகின்றன. உணவு உண்பது பறவைகளை பொறுத்தவரை ஒரு சவாலான செயலாகும். ஏனெனில் பறவை அதில் முழு கவனம் செலுத்த வேண்டியிருப்பதால் காலம் கடந்த பின்னரே ஒரு வேட்டை விலங்கின் வருகையை அது கவனிக்கும் அபாயம் உள்ளது. பூச்சி உண்ணும் பறவைகளும் கொன்றுண்ணி பறவைகளும் அதற்கு தேவையான நீரை அவை உண்ணும் இறையிடமிருந்து பெறுகின்றன. ஆனால் மற்ற பறவைகள் நீர்நிலையை நாடி வந்து நீர் அருந்திய வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. பறவைகள் நீர் அருந்துவதும் ஆபத்து மிக்கது. ஏனெனில் அவை கீழே இறங்கி நீர் அருந்த வரும்போது குன்றுண்ணி விலங்குகளின் பார்வையில் படும் அபாயம் அதிகம். குறிப்பாக வறண்ட பகுதியில் குறைவான அளவு நீரே இருக்கும் அந்த நிலைமையில்

0: அங்கே பெரும் எண்ணிக்கையில் பறவைகள் கூடும் வாய்ப்பு அதிகம். அதை குறிவைத்து கொன்றுண்ணி பறவைகள் வேட்டையாடும் வாய்ப்பும் அதிகம். எனினும் நீர் அருந்துதலை தவிர்க்க முடியாது. சிறிய பறவைகளுக்கு காலை வேளையில் புல்லின் மேலிருக்கும் பனித்துளியை குடிப்பதே போதுமானதாக இருக்கிறது. உழவாரக் குருவிகளும் தகைவிலான்களும் நீருக்கு மேற்புறத்தில் தாழப் பறந்து அலகை திறந்து நீரை வாரி குடிக்கின்றன. பெரும்பாலான பறவைகள் நீருக்கு அருகில் சென்று தங்களின் தலையை குனிந்து கீழலகை நீரால் நிரப்புகின்றன. பின்னர் மெதுவாக தலையை தூக்கி மேல் நோக்கி வானை உயர்த்துகின்றன. பின்னர் மெதுவாக தலையை தூக்கி மேல் நோக்கி அலகை உயர்த்துகின்றன. இவ்வாறாக அவை நீரை குடிக்கின்றன. பறவைகள் உணவு உண்பதிலும் நீர் அருந்துவதிலும் பல்வேறு சிக்கல்கள் இருக்கின்றன. எனினும் அவை தங்கள் பரிணாம வளர்ச்சியின் பயனாய் பெற்ற சிறப்பு பண்புகள் மூலம் இத்தகு சிக்கல்களை கடந்து சிறப்புற வாழ்ந்து கொண்டிருப்பது போற்றுதலுக்குரியது. பறவைகளின் பலதரப்பட்ட உணவு முறைகளால் சுற்றுச்சூழல் சமநிலை பாதுகாக்கப்படுகிறது. எப்படி தெரியுமா? பஞ்சுருட்டான் போன்ற பறவைகள் பெருமளவு பூச்சிகளை பிடித்து சாப்பிடுவதன் மூலம் உழவருக்கு உதவுகிறது. பழங்களை தின்னும் பறவைகளான கிளி, குக்குருவான் போன்ற பறவைகள் விதை பரவலுக்கு பெரும் பங்காற்றுகிறது. பூக்களில் உள்ள தேனை உறிஞ்சி குடிக்கும் தேஞ்சட்டு போன்ற பறவைகள் அயல் மகரந்த சேர்க்கைக்கு பெருமளவு உதவுகின்றன. கொன்றுண்ணி பறவைகள் பாம்பு, ஓணான் போன்ற விலங்குகளின் எண்ணிக்கையை கட்டுக்குள் வைக்க உதவுகின்றன. இவ்வாறு பறவைகளின் உணவு முறைகள் இந்த உலகத்துக்கு பல வகைகளிலும் உதவுகின்றன என்பது திண்ணம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது சூழல் அறிவோம். சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் பறவைகளின் உணவு முறைகள் வழங்கியவர் வி. சுரேந்திர.

0: தொடர்வது 7 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் தெரசா ஆரோக்கியதாஸ். நீட் உள்ளிட்ட தேர்வுகளில் வினாத்தாள் கசிவு மற்றும் இதர முறைகேடுகளை தடுப்பதற்கான பொது தேர்வுகள் சட்ட திருத்த மசோதா நேற்று மக்களவையில் விவாதத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது. மத்திய பணியாளர் மற்றும் பொதுமக்கள் குறை தீர்ப்பு துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கொண்டு வந்த இம்மசோதா மீதான விவாதங்களில் பிஜேபி உறுப்பினர் திருமதி பான்சூரி ஸ்வராஜ், ஏஐடிசி உறுப்பினர் திரு அபிஷேக் பானர்ஜி, காங்கிரஸ் உறுப்பினர் திரு கௌரவ் கோகோய் உள்ளிட்டோர் பங்கேற்று பேசினர். புதுச்சேரி பல்கலைக்கழகத்தின் கிளை ஒன்றை மாஹேயில் அமைக்க புதுச்சேரி அரசு மாஹேயின் சாலக்கரா பகுதியில் சுமார் 3 ஏக்கர் நிலம் வழங்கியுள்ளது. மாஹே கிளையில் அடுத்த கல்வியாண்டு முதல் கல்வி செயல்பாடுகள் தொடங்கும் என்றும் தொழில்துறையின் தேவைகளுக்கு ஏற்ற படிப்புகள் கொண்டுவரப்படும் என்றும் பல்கலைக்கழக நிர்வாகம் தெரிவித்துள்ளது. பேடிஎம் பேமெண்ட்ஸ் வங்கி லிமிடெடின் செயல்பாடுகள் கலைக்கப்படும் என்று இந்திய ரிசர்வ் வங்கி அறிவித்துள்ளதுடன் எஸ்பிஐயின் முன்னாள் தலைமை பொது மேலாளரான திரு கிரிகுமார் நாயரை அதிகாரப்பூர்வ கலைப்பாளராக நியமித்துள்ளது. மத்திய சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு நேற்று புதுடெல்லியில் ஸ்கைரூட் ஏரோஸ்பேஸ் நிறுவனத்தின் இணை நிறுவனர்கள் பவன்குமார் சந்தனா, பரத் தாக்கா ஆகியோரை சந்தித்து பேசினார். புதுச்சேரியில் அமைச்சர்களுக்கான இலாக்கா ஒதுக்கீட்டு பட்டியலுக்கு துணைநிலை ஆளுநர் ஒப்புதல் வழங்காமல் வைத்திருப்பதால் மக்கள் பணிகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக திமுக சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் திரு நாஜிம் கூறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி சுருக்கம் காலை 8 மணிக்கு.
0: நேரம் 7:02.
2: புதுவை புதுமையில் நேயர்கள் கேட்க இருப்பது

0: தமிழின் சிறப்புகள் குறித்து கல்லை பே ஜெயபிரகாஷ் அவர்கள் வழங்கும் உரையின் நிறைவு பகுதியினை கேட்கலாம்.
1: சங்க புலவர்கள் நிலை பெற்ற உண்மைகளை பாடுவதில் வல்லவர்கள். வாழ்க்கையை நன்கு அனுபவித்து உணர்ந்து சொல்வதால் அவை நிலை பேறு பெறுகின்றன. புறநானூற்றில் அத்தகைய பாடல்கள் பலவற்றை காணலாம். ஈதலும் ஏற்றலும் பற்றி கூறும்போது, ஈயென இரத்தல் இழிந்தன்று, அதனெதிர் ஈயேன் என்றல் அதனினும் இழிந்தன்று, கொள்ளென கொடுத்தல் உயர்ந்தன்று, அதனெதிர்

கொள்ளேன் என்றல் அதனினும் உயர்ந்தன்று என்று மனிதனின் மானத்தையும் தற்சார்பையும் இந்த வரிகள் உணர்த்துகின்றன. இதுபோல் கணியன் பூங்குன்றனால் பாடலில் சுமார் 2000 ஆண்டுகளுக்கு முன்பே ஒட்டுமொத்த உலகத்தையும் தன் குடும்பமாக பார்த்த தமிழரின் உள்ளத்தை பொது உடைமை சிந்தனையும் முற்போக்கு தத்துவத்தையும் விளக்குவதாக உள்ளது. யாதும் ஊரே யாவரும் கேளிர், தீதும் நன்றும் பிறர் தர வாரா, நோதலும் தனிதலும் அவற்றோர் என்ன. சங்க இலக்கியங்கள் என்பது தோராயமாக கிமு 300 முதல் கிபி 300 வரையான காலகட்டத்தில் வாழ்ந்த 473 புலவர்களால் பாடப்பட்ட 2381 பாடல்களின் தொகுப்பு ஆகும். இவை ஒட்டுமொத்தமாக 18 மேற்கணக்கு நூல்கள் என்று அழைக்கப்படுகின்றன. இவை நற்றினை, குறுந்தொகை, 500, பதித்துப்பற்று, பரிபாடல், கலித்தொகை, அகநானூறு, புறநானூறு என்ற வகைப்பாடாக வகுக்கப்படுகிறது. 10 பாட்டு நூல்களாக திருமுருகாற்றுப்படை, பொருணராற்றுப்படை, சிறும்பானாற்றுப்படை, பெரும்பானாற்றுப்படை, முல்லைப்பாட்டு, மதுரை காஞ்சி, குறிஞ்சை பாட்டு, பட்டினப்பாளை, மலைப்படுகடாம் என்பவை ஆகும். இவைகளில் சிலவற்றை தற்போது கூறுவது சாலச் சிறந்ததாக இருக்கும். இதில் இல்லறமான தலைவன் தலைவியின் தூய்மையான காதல் மற்றும் குடும்ப வாழ்க்கையை பற்றி விவரிக்கும் போது நற்றினை, குறுந்தொகை, 500, கலித்தொகை, அகநானூறு, முல்லைப்பாட்டு, குறிஞ்சிப்பாட்டு, பட்டினப்பாளை ஆகியவை ஆகும். இதில் மன்னனின் வீரம், கொடையை பற்றிய புறம், ஒழுக்கம் பற்றிய பாடல்கள் புறநானூறாக வருகிறது. திருமுருகாற்றுப்படை, பொருணராற்றுப்படை, சிறும்பானாற்றுப்படை, பெரும்பானாற்றுப்படை, மதுரை காஞ்சி, மலைப்படுகடாம் ஆகிய பாடல்கள் ஆகும். காதலையும் வீரத்தையும் பக்தியையும் ஒரு சேர குறிப்பிடும் பாடல்கள் பரிபாடல் நெடுநல்வாடையாக உள்ளது. இவை தவிர வறுமையால் வாடும் புலவர்கள் ஒருவர் பரிசு பெற்று திரும்பும் போது மற்றவரை காணும் போது அதே வள்ளலிடம் அனுப்பி பாடல் பாடச் சொல்லி வழிபடுத்துவது ஆற்றுப்படை என்று அழைக்கப்படுகிறது. தமிழ் எழுத்துக்களை உயிரெழுத்து, மெய்யெழுத்து, உயிர்மை எழுத்து, ஆயுத எழுத்து என பகுக்கப்பட்டு உயர் பெருமை அடைகிறது. தமிழில் மட்டுமே ஓசை நயம் மிக்க எழுத்துக்கள் உள்ளன. தமிழிலுள்ள மெல்லின எழுத்துக்களான ஞனன நமன என்ற எழுத்துக்களும் எரள வழ என்ற இடையின எழுத்துக்களும் மென்மையான ஓசையை கொண்டு விளங்குகின்றன. தமிழ் என்ற சொல்லே தா வல்லினத்தையும், மீ மெல்லினத்தையும், இழ் இடையினத்தையும் குறித்து மிகச்சிறந்த மொழியாக விளங்குகிறது. தமிழின் இனிமை என்று பேசும்போது காப்பியங்கள் பற்றி அவசியம் பேசப்பட வேண்டும். தமிழின் உயர் காப்பியங்களான சிலப்பதிகாரம், சீவக சிந்தாமணி, மணிமேகலை, வளையாபதி, குண்டலகேசி ஆகியவை அனைத்தும் தமிழ் மக்களின் வாழ்க்கையோடு இயற்கையும் பிணைந்து வாழ்ந்திருக்கிறது. இயற்கையாக நிகழும் நிகழ்ச்சிகளை வாழ்வியலோடு இணைத்துச் சொல்லும் பாங்கு தமிழுக்கு மட்டுமே உள்ளது. கோவலனும் கண்ணகியும் மதுரை மாநகருக்கு செல்லுகின்ற பொழுது முன்கூட்டியே துன்பத்தை உணர்த்துவதாக வைகை நதி வரவேண்டாம் என்று கூறுவதாக இளங்கோவடிகள் கூறுவார். வையை புனல் உயிர் பொதி அவிழ்த்த மலர்கண்ணி ஏற்றி வாரல் என்று மறித்து கைகாட்ட என்ற வரிகளால் அவர் விளக்குகின்றார். இதேபோல் கோவலனும் மாதவியும் கடற்கரையில் அமர்ந்து யாழ் மீட்டும் காட்சியில் வெண்மணல் விரித்த காலை என்று இயற்கை வர்ணிக்கப்படுகிறது. கடற்கரைக்கு அரணாக அமைந்த மனம் வீசும் தாழை மரங்களை தாழ்வேலி என்று குறிப்பிடுவது தமிழுக்கே உரிய சிறப்பாகும். ஐம்பெரும் காப்பியங்களில் காதலர்களுக்கும் துறவியர்களுக்கும் அடைக்கலம் தரும் இடமாக இயற்கை அமைந்துள்ளது. மணிமேகலையில் புகார் நகரத்தின் செயற்கை பூங்காவை உவனம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. ஒரு நாடு எவ்வாறு செழிப்புடன் இருக்க வேண்டும் என்பதை திருத்தக்க தேவர் சீவக சிந்தாமணியில் குறிப்பிடும் போது நெற்பயிர்கள் முதலில் பச்சை பாம்பு போல தோன்றி பின் செழித்து வளர்ந்து இறுதியில் கதிர் நிறைந்து தலைவணங்குவதை போல கல்வி கற்றவர்களின் பணிவு இருக்கும் என்பதை சொல்லரும் சூழ் பாம்பின் தோற்றம் போல் மெல்லவே கருவிருந்து ஈன்று மெல்லோர் செல்வமே போற்றில நிறுவி தேர்ந்த நூல் கல்வி சேர் மாந்தரின் இறைஞ்சி காய்ந்ததுவே என்று குறிப்பிடுகின்றார். வாழ்வின் யதார்த்தத்தையும் ஒரு மனிதன் பிறப்பது முதல் இறப்பது வரை ஒவ்வொரு நிகழ்வும் மாறிக்கொண்டே உள்ளது என்பதையும் இவ்வுலகில் நிலையானது ஒன்றும் இல்லை என்பதையும் மிக அழகாக கூறப்பட்டுள்ளது. இது தமிழ் மொழியின் மிகச்சிறப்பாகும். கருவில் இருந்து குழந்தை, சிறுவன், இளைஞன், முதியவர் என மாற்றம் அடையும் வாழ்க்கை இயற்கையின் விதிப்படி நடந்து கொண்டே உள்ளது என்பதை பாலையாம் தன்மை செத்தும், பாலனாம் தன்மை செத்தும், காளையாம் தன்மை செத்தும், காமரும் இளமை செத்தும், மீளும் இவ்வியல்பும் செத்தும், மேல்வரும் மூப்பும் ஆகி நாளும் நாள்
சாய்கின்றாமல்

நமக்கு நாம் அழாததென்னோ என்று நாதகுந்தனார் நாளும் மாறும் இவ்வுலகிற்கு மனிதன் ஏன் அழ வேண்டும் என்று அழகாக கூறுகிறார். தமிழ் என்றாலே மிகப்பெரிய அங்கமாக இருப்பது இராமாயணமும் மகாபாரதமும் ஆகும். இவற்றில் தவழும் தமிழழகை அமுதாக பருகாத தமிழர்கள் இருக்க முடியாது. இராமாயணத்தில் கவி சக்கரவர்த்தி விருத்தங்களால் அனைத்து பாடல்களை எழுதியிருந்தாலும் துள்ளல் பாடல்கள் இடம்பெற்றிருப்பது தமிழுக்கு சிறப்பை தரும். கம்பராமாயணத்தில் மனதை துள்ளச் செய்யும் விறுவிறுப்பான சந்தனயங்களை கொண்டு

0: எழுப்பும் ஒளி, அவனது வீரம் ஆகியவை பாடல்களின் நடையிலேயே துள்ளலாக காட்டும். திண்டிரல் அரக்கன் தேர்முன் செலுத்தினான், அண்டமும் குலுங்க ஆழியும் அதிர, விண்ணொடு மேகம் வெறுவி ஓடவே கண்டவர் நடுங்கி கடியது வந்தே என்று கூறுகின்றார். மேலும் சூர்பனகை நடை அழகை பஞ்சியொளிர் விஞ்சுகுளிர் பல்லவன் மனுக செஞ்செவிய கஞ்சனிமீர் சீரடியாளாகி அஞ்சொளின மஞ்சையென அன்னமென மிஞ்சும் வஞ்சியென நஞ்சமென வஞ்சமகள் வந்தாள் என்றும் துள்ளல் நகையில் கூறியிருக்கின்றார். கல்வியில் பெரியவர் கம்பன் என்றும் கம்பன் வீட்டு கட்டுத்தெரியும் கவிபாடும் என்று கூறுவதற்கு அவர் தனது காப்பியத்தில் கையாண்ட அணிகளே காரணமாக அமைகின்றன. கம்பர் ஓமைகளை கையாளுவதில் மிகவும் வல்லவர். இவரை ஓமை கவிஞர் என்றும் கூறலாம். சீதையின் பிரிவால் ராமன் அடைந்த துன்பத்தை உயிர் பிரிந்த உடம்பு போல ராமன் வாடினான் என்று கூறுகின்றார். அனுமன் கடலை தாண்டும் போது மேகத்தை கிழித்து கொண்டு பாயும் மின்னல் போல என்று ஓமைகளை கையாளுகின்றார். தற்குறிப்பேற்றணி, உருவக அணி, வேற்றுமை அணிகளையும் உயர்வு நவிர்ச்சி அணி ஆகியவற்றையும் வேண்டிய இடத்தில் பயன்படுத்தி கதாபாத்திரங்களின் உணர்ச்சிகளை வாசகர்கள் நெஞ்சில் கடந்து செல்வதற்கு இவை பயன்படுத்தப்பட்டுள்ளது. இலக்கியம், இதிகாசம், சங்க நூல்கள் என எத்துணை நூல்கள் தமிழின் சிறப்பை உணர்த்தினாலும் இக்கால புலவர்களில் பாரதியும் பாரதிதாசனும் செய்த புரட்சி கவிஞர்கள் மத்தியில் பெரும் மாற்றத்தை தந்தது. இந்நிலையில் தேசிய ஒருமைப்பாட்டை பாரதி கூறும்போது தமிழ் கொஞ்சும் தமிழ் இனிக்கும். 30 கோடி முகமுடையால் உயிர் மொயம்புற ஒன்றுடையால் இவள் செப்பு மொழி 18 உடையால் எனில் சிந்தனை ஒன்றுடையால் என்று கூறி சமுதாய உணர்வை ஆழமாக பதிவு செய்துள்ளார். வயிற்றுக்கு சோறிட வேண்டும் இங்கு வாழும் மனிதருக்கெல்லாம் என்று குறிப்பிட்டிருக்கின்றார். இதனையே பாரதி தாசன் கூறும்போது ஓடப்பராயிருக்கும் ஏழையப்பர் உதயப்பராகிவிட்டால் ஒரு நொடிக்குள் ஓடப்பர் உயரப்பர் எல்லா மாறி ஒப்பப்பர் ஆகிவிடுவார் உணரப்பாணி என்று கூறுகின்றார். இலக்கண இலக்கிய வளர்ச்சியின் மற்றொரு படிக்கல்லாக குழந்தை பாடல்களை நமக்கு தமிழிலே அளித்தவர் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை. அவர் கூறும்போது தோட்டத்திலே மேயுது வெள்ளைப்பசு, அங்கே துள்ளி குதிக்குது கண்ணுக்குட்டி, அம்மா என்குது வெள்ளைப்பசு, உடன் அண்டையில் ஓடுது கண்ணுக்குட்டி என்று கூறுவார். நாமக்கல் ராமலிங்கம் பிள்ளை அவர்கள் தமிழை கையாண்ட விதமே வேறு. அவருடைய வாசகங்கள் தமிழன் என்றொரு இனமுண்டு, தனியே அவர்க்கொரு குணமுண்டு, அமிழ்தம் அவனுடைய மொழியாகும், அன்பை அவனுடைய வழியாகும் என்று கூறி தமிழின் உன்னத சிறப்புகளை கூறுகின்றார். அது மட்டுமின்றி கத்தியின்றி இரத்தமின்றி யுத்தமொன்று வருகிறது, சத்தியத்தின் நித்தியத்தை நம்பும் யாரும் சேருவீர் என்று கூறுகின்ற பொழுது உணர்ச்சி சிந்தனைகளை தமிழின் பெருமையையும் பறைசாற்றப்படுகிறது. உலகம் போற்றும் மொழிகளில் ஒன்றாக தமிழ் மொழி விளங்குகிறது. இதற்கு சான்றாக திருக்குறள் நிலைக்கிறது. அறம், பொருள், இன்பம் என்ற உலகியல் அனைத்தையும் 1330 குறள்களில் எழுதி உலகனைத்திற்கும் பொதுமுறை தந்தவர் திருவள்ளுவர். இன்றளவும் சுமார் 100க்கும் மேற்பட்ட மொழிகளில் உரை எழுதப்பட்டுள்ளது. மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்பதை அறம் என்றும், எப்படி பொருள் ஈட்ட வேண்டும் என்பதை பொருள் என்றும், எப்படி அன்பு செலுத்த வேண்டும் என்பதை இன்பம் என்றும் பகுத்து மனித வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தையும் ஈரடி எழுசீரில் தந்தவர் திருவள்ளுவர் ஆவார். இன்று நாம் பேசும் அறிவியல் மற்றும் மேலாண்மை கருத்துக்கள் அனைத்தும் 2000 ஆண்டுகளுக்கு முன்பே உலகிற்கு திருக்குறள் அளித்துள்ளது. மனிதன் மனிதனாக வாழ்வதற்காக வழிகாட்டியாக இருப்பது திருக்குறள் ஆகும். தொழில்நுட்ப வளர்ச்சியான AI என்னும் புதிய பரிணாமத்திற்கு ஈடு கொடுத்து வரும் உலக மொழிகளில் ஒன்றாக தமிழ் விளங்கி வருகிறது. காலத்திற்கு ஏற்ப புதிய புதிய சொற்கள் உருவாகி வருகிறது. தமிழில் மட்டும் வேர் சொற்கள் வளம் பொருந்தி உள்ளது. ஒரு சொல்லிலிருந்து பல சொற்களை உருவாக்கும் வல்லமை தமிழுக்கு உண்டு. உதாரணமாக செய் என்ற வேர் சொல்லிலிருந்து செயல், செய்கை, செய்தல், செயலி, செயற்கை, செப்பம் என பல 100 சொற்களை இணைத்து வரும். தமிழில் தோராயமாக 400,000 மேற்கள் சொற்கள் உள்ளன. சென்னை பல்கலைக்கழகம் வெளியிட்ட வரலாற்று முறையான பேரகராதியில் மட்டும் சுமார் 1,24,405 சொற்கள் பதிவாகியுள்ளது. இப்படிப்பட்ட தமிழ்மொழி செம்மொழிக்கு தகுதியானது என்பதால் உலகளாவிய மொழிகளின் கடுமையான போட்டிக்கிடையில் தமிழ்மொழி செம்மொழி அந்தஸ்தை பெற்று ஓங்கி வாழ்கிறது. இதில் நாமும் தமிழோடு வாழ்கிறோம் என்ற பெருமையோடு எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு என்ற பாரதிதாசனின் வரிகளோடு தமிழை வணங்கி இன்ப தமிழூற்றை பருகி நிறைவு செய்கிறேன்.
1: புதுவை புதுமையில் நேயர்கள் இதுவரை கேட்டது

0: தமிழ் அமுது, தமிழின் சிறப்புகள் குறித்து கல்லை பே ஜெயபிரகாஷ் அவர்கள் வழங்கிய உரையின் நிறைவு பகுதியினை கேட்டீர்கள்.
1: ஒரு நாளைக்கு ஒரு முறை புகைப்பது கூட இருதய நோய் வரும் அபாயத்தை 46%
2: பக்கவாதம் வரும் அபாயத்தை 41% அதிகரிக்குதாம்.
3: இவ்வளவு பாதிப்பு தர புகைப்பழக்கம் நமக்கு தேவையா?
2: கண்டிப்பா தேவையில்லை.
3: என்றும் அக்கறையுடன்
2: உங்கள் FM ரெயின்போ புதுவை 102.8.

0: 90.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேயர்கள், இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் தமிழில் செய்திகள். சென்னை அஞ்சல்.
2: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். பொதுத் தேர்வு முறைகேடுகள் தடுப்பு சட்டத்திருத்த மசோதா மீதான விவாதம் மக்களவையில் இன்றும் தொடர்ந்து நடைபெறுகிறது. மகளிருக்கு மாதந்தோறும் 2,500 ரூபாய் உதவித்தொகை வழங்கும் தில்லி லக்ஷ்மி யோஜனா திட்டத்திற்கு அம்மாநில அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. நீட் தேர்வு தொடர்பான போராட்டங்களில் பங்கேற்ற மாணவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்போவதில்லை என்று மேற்குவங்க மாநில அரசு முடிவு செய்துள்ளது. அசாமில் ஏற்பட்ட வெள்ள பாதிப்பால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 75 அதிகரித்துள்ள நிலையில் நிவாரணப் பணிகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. ஈரான் மீதான தாக்குதல் தொடங்கிய பின்னர் முதல் முறையாக இஸ்ரேல் பிரதமர் திரு பெஞ்சமின் நெத்தன்யாகு அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பை சந்தித்து பேசினார். இனி விரிவான செய்திகள். பொதுத் தேர்வு முறைகேடுகள் தடுப்பு சட்டத்திருத்த மசோதா மீதான விவாதம் மக்களவையில் இன்று தொடர்ந்து நடைபெறுகிறது. இந்த மசோதா மீதான விவாதத்தை மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் நேற்று தொடங்கி வைத்து பேசினார். இந்த சட்டத்திருத்தத்தில் இடம்பெற்றுள்ள பல்வேறு முக்கிய அம்சங்களை அவர் எடுத்துக் கூறினார். முறைகேடுகளில் ஈடுபடுவோருக்கு 10 வரை சிறை தண்டனையும் 10 ரூபாய் அபராதமும் விதிக்க இதில் வகை செய்யப்பட்டிருப்பதாக அவர் கூறினார். முறைகேடுகள் தொடர்பான வழக்குகளை விரைந்து விசாரிக்க ஏதுவாக விரைவு நீதிமன்றங்கள் அமைப்பதற்கும் சட்ட திருத்தத்தில் வழிவகை செய்யப்பட்டுள்ளதாக டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்தார். காங்கிரஸ் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளின் உறுப்பினர்கள் விவாதத்தில் உரையாற்றிய நிலையில் இன்றும் விவாதம் தொடர்ந்து நடைபெறும். தில்லியில் மகளிருக்கு சமூக பாதுகாப்பும் பொருளாதார அதிகாரமும் வழங்கும் வகையிலான தில்லி லக்ஷ்மி யோஜனா திட்டத்திற்கு அம்மாநில அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் மகளிருக்கு மாதந்தோறும் 2,500 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும். தில்லி முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா தலைமையில் நேற்று நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இந்த திட்டத்திற்கான வழிகாட்டு நெறிமுறைகளுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டது. இந்த திட்டத்தை செயல்படுத்துவதற்காக நடப்பு நிதியாண்டின் மாநில பட்ஜெட்டில் 5,110 ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. நீட் தேர்வு தொடர்பான போராட்டங்களில் பங்கேற்ற மாணவர்களுக்கு எதிராக கட்டாய நடவடிக்கை எடுக்கப்போவதில்லை என்று மேற்குவங்க மாநில அரசு முடிவு செய்துள்ளது. எனினும் குற்ற வழக்குகள் தொடர்பான பதிவுகள் உள்ளவர்களுக்கு எதிராக உரிய நடவடிக்கை எடுக்க மேற்குவங்க அரசு முடிவு செய்துள்ளதாக அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இம்மாநிலத்தில் நீட் தேர்வு முறைகேடு உள்ளிட்ட பிரச்சினைகளை வலியுறுத்தி போராட்டங்களில் ஈடுபட்ட 16 பேர் இதுவரை கைது செய்யப்பட்டிருப்பதாக அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜார்க்கண்ட் மாநிலத்தில் மாவோயிஸ்டுகளுக்கு எதிரான நடவடிக்கையின் ஒரு பகுதியாக அந்த அமைப்பின் முக்கிய தலைவர் மிசிர் பெஸ்ரா பாதுகாப்பு படையினரால் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளார். தன்பாத் கிரீத் எல்லைப்பகுதியில் மாநில காவல்துறையினர் துணை ராணுவ படையினர் இணைந்து அவரை கைது செய்ததாகவும் அவரை பற்றிய தகவல் அளிப்போருக்கு 1 ரூபாய் பரிசுத் தொகை அறிவிக்கப்பட்டிருந்ததாகவும் பாதுகாப்பு படை அதிகாரிகள் தெரிவித்தனர். மெஹனாத் என்ற பெயருடைய மாவோயிஸ்ட் மண்டல குழுவின் உறுப்பினராகவும் அவர் செயல்பட்டு வந்தார். நாகாலாந்தின் கோபானாலாவில் கடந்த 13 தேதி நிகழ்ந்த குண்டுவெடிப்பு சம்பவம் குறித்த விசாரணையை தேசிய புலனாய்வு முகமைக்கு மாற்றி மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. அசாம் துப்பாக்கி படையினர் சென்ற வாகனத்தை குறிவைத்து

0: நடத்தப்பட்ட தாக்குதலில் வீரர் ஒருவர் உயிரிழந்தார். 4 பேர் காயமடைந்தனர். இந்த சம்பவம் தொடர்பான விசாரணையை நாகாலாந்து காவல்துறை மேற்கொண்ட நிலையில் தற்போது தேசிய புலனாய்வு முகமை விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டிருப்பதாக உள்துறை அமைச்சகத்தின் அறிவிக்கையை சுட்டிக்காட்டி நாகாலாந்து காவல்துறை தெரிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: அசாமில் ஏற்பட்ட வெள்ள பாதிப்பால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 75 அதிகரித்துள்ள நிலையில் நிவாரணப் பணிகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. சிவசாகர் மாவட்டத்தில் மட்டும் நேற்று 7 பேர் மழை தொடர்பான சம்பவங்களில் உயிரிழந்தனர். இதனிடையே பல்வேறு மாவட்டங்களிலும் வெள்ளநீர் வடிந்து வருவதால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் நிலைமை சீரடைந்து வருவதாக அம்மாநில அரசு தெரிவித்துள்ளது. வெள்ள பாதிப்புக்குள்ளான பகுதிகளில் மின்சாரம் உள்ளிட்ட அடிப்படை சேவைகள் மீண்டும் இயல்பு நிலைக்கு திரும்ப தொடங்கியிருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதற்கிடையே மழை வெள்ளம் தொடர்பான சம்பவங்களில் உயிரிழந்தோர் குடும்பத்திற்கு முதலமைச்சர் திரு ஹிமந்த பிஸ்வா சர்மா தலா 5 லட்சம் ரூபாய் நிவாரணத் தொகை வழங்க உத்தரவிட்டுள்ளார். 30 நாட்களுக்கும் மேலாக காணாமல் போனவர்களின் குடும்பங்களுக்கு தலா 4 லட்சம் ரூபாய் வழங்கவும் அவர் உத்தரவிட்டுள்ளார். இதற்கிடையே வெள்ள பாதிப்பு ஏற்பட்டுள்ள பகுதிகளில் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்நிலையில் கேரள மாநிலத்தின் 7 மாவட்டங்களுக்கு இன்று கனமழைக்கான எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. வரும் சனிக்கிழமை வரை இந்த மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஈரான் மீதான தாக்குதல் தொடங்கிய பின்னர் முதல் முறையாக இஸ்ரேல் பிரதமர் திரு பெஞ்சமின் நெத்தன்யாஹு அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்பை நேற்று சந்தித்து பேசினார். வெள்ளை மாளிகையில் நடைபெற்ற இந்த சந்திப்பு சுமார் 1.5 மணி நேரம் நீடித்ததாகவும் ஆக்கப்பூர்வமான வகையிலும் சுமூகமான முறையிலும் அமைந்ததாகவும் வெள்ளை மாளிகை செய்தித் தொடர்பாளர் திரு கரோலின் தெரிவித்துள்ளார். எனினும் இரு தலைவர்களின் சந்திப்பு குறித்து எந்த விவரமும் அவர் வெளியிடவில்லை. சந்திப்பு குறித்து கருத்து தெரிவித்த இஸ்ரேல் பிரதமர் அமெரிக்க அதிபர் உடனான தமது பேச்சுக்கள் சுமூகமான முறையில் இருந்ததாக கூறினார். பரஸ்பரம் இரு நாடுகளுக்கும் ஆதரவளிக்கக்கூடிய வகையிலும் அணு ஆயுதங்களை ஈரான் வைத்திருக்கவில்லை என்பதை உறுதி செய்யும் பொதுவான இலக்குடனும் தமது பேச்சுக்கள் அமைந்ததாகவும் திரு நெத்தன்யாஹு தெரிவித்தார். ஈரான் விவகாரத்தில் இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டதாக தகவல் வெளியான நிலையில் இந்த சந்திப்பு முக்கியத்துவம் பெற்றுள்ளது. மத்திய அரசுத்துறை செயலாளர்களுடன் பிரதமர் திரு நரேந்திரமோடி நேற்று உயர்மட்ட ஆலோசனை நடத்தினார். நிதி, பொருளாதாரம், வர்த்தகம் மற்றும் தொழில்துறை, தொழில்நுட்ப துறைகளின் உயர் அதிகாரிகளும் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டனர். வளர்ச்சியடைந்த இந்தியாவுக்கான இலக்குகளை எட்டுவது தொடர்பான முன்னேற்றங்கள் குறித்து இந்த கூட்டத்தில் முக்கியமாக விவாதிக்கப்பட்டது. பல்வேறு துறைகளும் ஒருங்கிணைந்து செயல்பட்டு நீடித்த வளர்ச்சியை நோக்கி செயலாற்ற வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி அப்போது வலியுறுத்தியதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள பிரதமர், நாட்டு மக்களின் நலன்களுக்கான ஆட்சி முறையை தொடரவும் உள்கட்டமைப்பு மற்றும் வளர்ச்சித் திட்டங்களில் உள்நாட்டு தொழில்நுட்பத்தை ஊக்குவிப்பது குறித்தும் மத்திய அரசுத்துறை செயலாளர்களுடன் தாம் விவாதித்ததாக குறிப்பிட்டுள்ளார். முக்கிய துறைகளில் இளம் தொழில் முனைவோரின் தீவிர பங்களிப்பை ஏற்படுத்துவது குறித்தும் ஆலோசனை நடத்தியதாக திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியாவின் தடகள வீரர் குல்வீர் சிங் 10,000 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் வெள்ளிப்பதக்கம் வென்று புதிய சாதனை படைத்துள்ளார். கிளாஸ்கோவில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் அவர் நேற்று பந்தய தூரத்தை 27:49 கடந்து 2வது இடத்தை பிடித்து இந்த பிரிவில் முதல் முறையாக வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ளார். ஆஸ்திரேலியாவின் கீவ் ராபின்சன் தங்கப்பதக்கமும், இங்கிலாந்தின் டேவிட் முல்லார்கி வெண்கலப்பதக்கமும்

0: பதக்கமும் வென்றனர். மகளிர் 69 கிலோ எடைப்பிரிவு பளு தூக்குதல் போட்டியில் இந்தியாவின் ஹர்ஜீந்தர் கவுர் வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ளார். மேலும் குத்துச்சண்டை போட்டிகளில் மகளிர் பிரிவில் இந்தியாவின் பிரீத்தி பவார், பிரியா கங்காஸ், ஆடவர் பிரிவில் ஜடுமானி சிங் ஆகியோர் அரையிறுதிக்கு முன்னேறி பதக்க வாய்ப்பை உறுதி செய்துள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பொதுத் தேர்வு முறைகேடுகள் தடுப்பு சட்ட திருத்த மசோதா மீதான விவாதம் மக்களவையில் இன்றும் தொடர்ந்து நடைபெறுகிறது. மகளிருக்கு மாதந்தோறும் 2,500 ரூபாய் உதவித்தொகை வழங்கும் தில்லி லக்ஷ்மி யோஜனா திட்டத்திற்கு அம்மாநில அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. நீட் தேர்வு தொடர்பான போராட்டங்களில் பங்கேற்ற மாணவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப் போவதில்லை என்று மேற்குவங்க மாநில அரசு முடிவு செய்துள்ளது. அசாமில் ஏற்பட்ட வெள்ள பாதிப்பால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 75 அதிகரித்துள்ள நிலையில் நிவாரணப் பணிகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. ஈரான் மீதான தாக்குதல் தொடங்கிய பின்னர் முதல் முறையாக இஸ்ரேல் பிரதமர் திரு பெஞ்சமின் நெத்தன்யாகு அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்பை சந்தித்து பேசினார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 7:25, ஆகாஷ்வாணி புதுச்சேரி FM ரெயின்போ 102.8.
2: நேயர்கள் கேட்கவிருப்பது நலமாய் வாழ.
3: இன்றைய நிகழ்ச்சியில் எலும்புகளின் ஆரோக்கியத்திற்கான உணவும் உடற்பயிற்சியும் குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் பட்ட மேற்படிப்பு மையத்தின் எலும்பியல் துறை நிபுணர் டாக்டர் டி சிவராஜ் அவர்கள்.
4: நேர்களுக்கு வணக்கம். இன்று உணவு முறை, உடற்பயிற்சி முறை, அதை பற்றி தெரிந்து கொள்வோம். நம் உடலை தாங்கி நிற்பது எலும்புகள், நம்மை இயங்க வைப்பது மூட்டுகள். அவை ஆரோக்கியமாக இருக்க சரியான உணவும் தினசரி உடற்பயிற்சியும் மிகவும் அவசியம். முதல்ல நம்ம உணவு பத்தி பார்ப்போம். எலும்புகளுக்கு வலுவாக இருக்க கால்சியம், விட்டமின் டி, புரோட்டீன், இது ரொம்ப முக்கியமானதுன்னு நம்ம அறிஞ்சிருப்போம். இது எதெல்லாம் நம்மளுக்கு கிடைக்கிறது, என்ன உணவு எல்லாம் கிடைக்கிறது? பால், தயிர், பன்னீர், கேழ்வரகு, வரகு, எள், முருங்கைக்கீரை, அகத்திக்கீரை போன்ற கீரை வகைகளில் கால்சியம் நிறையா இருக்கு. பருப்பு வகைகள், கடலை பருப்பு, தோரம் பருப்பு, பாதாம், பிஸ்தா, இதுலேயும் நிறைய புரோட்டீன் கிடைக்குது. முட்டை, மீன் ஆகியவற்றிலும், கோழி இறைச்சி, ஆட்டு இறைச்சி இவற்றிலும் நமக்கு புரோட்டீன் நிறைய கிடைக்குது. வயதானவங்களுக்கும் ஹார்ட் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கும் இந்த ரெட் மீட்ன்றதை தவிர்க்கணும். ரெட் மீட் என்பது என்ன? மட்டன், மாட்டு இறைச்சி, ஆட்டு இறைச்சி, பன்றி இறைச்சி, இதெல்லாம் வந்து ரெட் மீட். ரெட் மீட்டை நம்ம இதய நோய் உள்ளவர்கள் தவிர்க்கணும். அடுத்தது, தினமும் உடம்புல சூரிய ஒளி 15-20 நிமிஷம் படுற மாதிரி நம்ம அன்றாட வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளணும். நம்ம உடலுக்கு தேவையான வைட்டமின் டி சத்து கிடைக்குது. அதிக சர்க்கரை, அதிக உப்பு, அதிக எண்ணெய் பொறித்த உணவுகளை கண்டிப்பா உணவுல தவிர்த்துறது நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்துக்கு ரொம்ப முக்கியம். உடல் எதை அதிகரிக்காம பாத்துக்கிறதுக்கான வழிமுறைகளும் இதுதான். இது மாதிரி நம்ம செய்யும் பொழுது நம்மளுடைய தேய்மானம், மூட்டு உடல் பருமன் அதிகமாகவும் பாத்துக்கலாம், அதனால மூட்டு தேய்மானமும் அதிகமாகவும் பாத்துக்கலாம். அடுத்து நம்ம உடற்பயிற்சி, தினமும் குறைஞ்சது ஒரு 30 நிமிடங்கள் உடற்பயிற்சி முக்கியம். எளிமையா செய்யக்கூடிய உடற்பயிற்சி நம்ம கால நம்மளுடைய வாழ்க்கை முறைக்கு பாத்தீங்கன்னா நடைப்பயிற்சி ரொம்ப எளிமையானவும் சுலபமானதாகவும் இருக்கு. தசைகளை அது வலுப்படுத்துது, மூட்டுகளுக்கு ஸ்ட்ரென்த் கொடுக்குது. நீச்சல் முடிஞ்சவங்க யாருக்கெல்லாம் அது சாத்தியமாகுதோ, அவங்க சூழ்நிலைகள் ஒத்து வருதோ, அவங்க தாராளமாக கண்டிப்பாக நீச்சல் பயிற்சி செய்யலாம். அது ரொம்ப நன்மை பயக்கும். சைக்கிள் ஓட்டுறது, மிதிவண்டி மிதித்தல், அதுவும் உடம்புக்கு ரொம்ப நல்ல பயிற்சி. இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண பயிற்சி முறைகளை எது நம்மளுக்கு செட் ஆகுதோ, நம்மளுக்கு பொருத்தமா இருக்கோ, அதை நம்ம கண்டிப்பாக செஞ்சு நம்ம உடல் ஆரோக்கியமா வச்சுக்கணும். ஏற்கனவே நம்ம முழங்கால் வலி, முதுகு வலி இருப்பவர்களுக்கு அவங்க உடற்பயிற்சியை திடீர்னு செய்யக்கூடாது. அவங்களுடைய எலும்பியல் மருத்துவரையோ, அவங்களுடைய பிசியோதெரபிஸ்டையோ அணுகி அவங்களுக்கு உண்டான பயிற்சியான இருக்கிற வலிக்கு தகுந்தபடி பயிற்சிகளை சொல்லிக் கொடுப்பாங்க. அது மாதிரி செஞ்சுக்கணும். நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், சரியான உணவு எலும்புகளை வலுப்படுத்தும், சரியான உடற்பயிற்சி மூட்டுகளை இயக்கத்தில் வைத்திருக்கும், உடல் எடையை கட்டுப்படுத்துவது மூட்டு தேய்மானத்தை தாமதப்படுத்தும். மருந்துகளை விட நல்ல உணவும் தினசரி உடற்பயிற்சியும் பல எலும்பு மற்றும் மூற்று நோய்களை தடுக்க உதவும். அதனால நம்ம இந்த உடற்பயிற்சியும் இந்த முறையான உணவு பழக்கமும் இந்த காலகட்டத்துக்கு ரொம்ப அவசியமான ஒன்று. அடுத்தது, இந்த ஜங்க் ஃபுட்ஸ் இப்போ இருக்கிற இளைஞர்களுக்கும் ஏன் நடுத்தர வயது வயது முதிர்ந்தவர்களும் இப்போ அவங்களுக்கு சேர்ந்துட்டாங்க. இந்த ஜங்க் ஃபுட், ஃபாஸ்ட் ஃபுட், துரித உணவுகளை ஆர்டர் செஞ்சு அதை சாப்பிட்றது என்னைக்கோ ஒரு நாள் வச்சுக்கலாங்க, அதை தொடர்ச்சியாக அதே பழக்கமாக வச்சுக்க கண்டிப்பாக கூடாது. ஏன்னா அதில் இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டில் சேர்க்கப்படுற அடிட்டிவ்ஸ், அதிகப்படியான எண்ணெயும் அதிகப்படியான சர்க்கரையும் நம்ம உடம்பு ஆரோக்கியத்தை நிச்சயமாக பாதிப்பு ஏற்படுத்தும். வாரத்தில் ஐந்து நாட்கள் அல்லது ஆறு நாட்கள், முடிந்தா ஏழு நாட்கள் உடற்பயிற்சி அவசியம். தினமும் என்னால் உடற்பயிற்சி முடியும்னா நிச்சயமாக நீங்கள் ஒரு ஆரோக்கியமான வாழ்வை நோக்கி

0: உங்கள் உடலை கொண்டு செல்கிறீர்கள் என்பது அர்த்தம். அதனால வாரத்தில் 5 நாட்கள் ஏற்றுக்கொள்ளலாம், 6 நாட்கள் சற்றே சிறந்தது, 7 நாட்களும் செய்தால் மிகவும் உத்தமம். அவங்களுக்கு கண்டிப்பாக ஆரோக்கியமான வாழ்க்கை அமைவது உறுதி. தாராளமாக உடற்பயிற்சியையும் உணவு பழக்க வழக்கங்களும் ஏற்படுத்தி கொண்டு நாம் ஆரோக்கியமான வாழ்வை வாழ்ந்து ஆரோக்கியமான ஒரு மனநிலையை பெற்று இந்த சமுதாயத்திற்கும் நம் வீட்டிற்கும் நம் நாட்டிற்கும் சமுதாயத்திற்கும் நல்ல ஒரு சேவையை செய்ய முடியும். நன்றி, வணக்கம்.
1: நேர்கள் இதுவரை கேட்டது நலமாய் வாழ.
2: இன்றைய நிகழ்ச்சியில் எலும்புகளின் ஆரோக்கியத்திற்கான உணவும் உடற்பயிற்சியும் குறித்து விளக்கம் அளித்தார் புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் பட்ட மேற்படிப்பு மையத்தின் எலும்பியல் துறை நிபுணர் டாக்டர் டி சிவராஜ் அவர்கள்.
3: ஹே மேன், உன்னால எங்க வீட்டுல நான் டெய்லி திட்டு வாங்கிட்டு இருக்க, தெரியுமா உனக்கு?
4: என்னடா சொல்ற,
3: நீ ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் விடுறது இல்ல, கரண்ட் அஃபேர்ஸ் தெரிஞ்சு வச்சிருக்க, ஜிகேல டாப்ல இருக்க, எப்படி ஏதாச்சும் கிளாஸுக்கு போறியா?
4: கிளாஸ் எல்லாம் எதுவும் இல்லடா, அது மார்னிங் சீக்ரெட்ரா?
3: அது என்னடா மார்னிங் சீக்ரெட்?
5: அத நான் சொல்றேன், தினமும் காலை 7:35 இருக்க நம்ம எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேளுங்க வணக்கம் மக்களே.
6: நேயர்கள் இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் காமன்வெல்த் போட்டிகளுக்கான அன்றாட நிலவரம்.
7: காமன்வெல்த் கேம்ஸ் அபி ஸ்காட்லாந்து கே கிளாஸ்கோ மே சல் ரஹே ஹே. கிளாஸ்கோ மே பலா ஹி தண்ட் ஹோ லேகின் ஹமாரே அத்லீட்ஸ் ஜோஷ் ஜுனூன் ஆர் ஜஸ்பே கே சாத் பாரத் கா நாம் ரோஷன் கர்னே கே நிரந்தர் பிரயாஸ் மே லகே ஹுவே ஹே. அபி தக் கே பிரமுக் ஸ்டார்ஸ் பாரத் கி தரஃப் சே ரஹே ஹே மீராபாய் சானூ ஆர் ஷர்மிலா தங்கர். மீராபாய் சானூ நே மஹிலாவோ கே 48 கிலோகிராம் வெயிட் லிஃப்டிங் இவெண்ட் மே பாரத் கே லியே பஹலா கோல்ட் மெடல் ஜீதா. வஹீ ஷர்மிலா தங்கர் நே மஹிலாவோ கே F57 ஷாட்புட் மே பாரத் கே லியே பாரா அத்லெட்டிக்ஸ் கா பஹலா ஐதிஹாசிக் கோல்ட் மெடல் ஜீதா.
8: ஸ்பர்தாவோ கே சட்டே தின் க்யா ஃபிர் பாரத் கே லியே கோயி ஜாது கி சடி சமக்னே வாலி தி ஆர் கான் ஹோனே வாலே தே வோ அத்லீட் ஜோ சமத்காரிக் பிரதர்ஷன் கர்கே திகாயே. பாரத்தோலன் மே அப தக் ஜோ பி பாரதீய லிஃப்டிங் ஹால் மே ஆயா தா உஸ்னே பதக் கா பார் தோ உடா ஹி லியா தா. छठे दिन ये सिलसिला टूट गया. भारतीय मुक्केबाजों ने अभी तक शानदार प्रदर्शन किया है और अब पदक बस उनकी जद में आने ही वाले हैं. क्वार्टर फाइनल चक्र था, एक जीत यानी पदक पक्का. सिलसिले का आरंभ पहली बाउट से ही प्रीति ने कर दिखाया. एथलेटिक्स में 4 भारतीय थे, 400 मीटर पुरुष में 2, ऊंची कूद में पूजा और 10,000 मीटर में गुलवीर. स्विमिंग में 2 बड़े सितारे पूल में उतरे, साजन प्रकाश और श्रीहरि नटराज. लेकिन यहां पर मुकाबला इतना कड़ा है कि हीट्स को पार करने के बाद फाइनल में जगह बना लेना भी एक उपलब्धि ही बन जाता है. तो पैरा खिलाड़ी भी अपने संकल्पों को उड़ान देने में लगे हुए हैं. सारी चर्चा करते हैं अपने इस विशेष कार्यक्रम में राष्ट्रमंडल खेल ग्लासगो 2026 के छठे दिन का लेखा जोखा. एथलेटिक्स में कल भी एक शानदार प्रदर्शन आया और इस बार ट्रैक से लॉन्ग डिस्टेंस रनर गुलवीर सिंह ने इस साल चल रहे अपने अच्छे फॉर्म को बरकरार रखा और रजत पदक हासिल किया. 10,000 मीटर की स्पर्धा में गुलवीर ने इस साल अपना सबसे अच्छा जो समय निकाला था वो था 27:24.28. इसके हिसाब से मुकाबला खासा कड़ा दिख रहा था क्योंकि फाइनल में कीनिया के ही 3 धुरंधर 27 मिनट से कम समय निकाल चुके थे. तेज बारिश के बीच ये रेस आरंभ हुई. गुलवीर धुन के पक्के निकले, बारिश की परवाह किए बिना अपना रिदम बनाए रखा और अंतिम लैप में तो शानदार प्रदर्शन किया और दूसरा स्थान प्राप्त किया 27:49.78 के साथ. स्वर्ण पदक पाया ऑस्ट्रेलिया के वाई रॉबिन्सन ने 27:48.93 के साथ और कांस्य पदक मिला आइल ऑफ मैन के डेविड मुलारके को. गुलवीर ने रवानगी से पहले ट्रेनिंग और उम्मीदों को लेकर कहा था,
9: अच्छी बेटर करेंगे अपना जितना जिस हिसाब से ट्रेनिंग चल रही है जिस हिसाब से प्लान है कोच का अच्छा होगा.
8: बस ये लास्ट वाला. पुरुषों के 400 मीटर में 2 भारतीय थे, उम्मीदें विशाल टीके से ज्यादा थीं और उन्होंने क्वालिफिकेशन राउंड में हीट 6 में 46.49 के साथ दूसरा स्थान पाया और क्वालिफाई कर लिया. हालांकि कुल मिलाकर 16 क्वालिफायर्स में वे 14वें स्थान पर रहे. यानी अगर पदक की उम्मीद जिंदा रखनी है तो आगे उन्हें अपना सब कुछ झोंक देना होगा. इसके पहले हीट 3 में राजेश रमेश 47.73 के साथ तीसरे स्थान पर आए और ओवरऑल 25वें स्थान पर रहे, क्वालिफाई नहीं कर सके. महिलाओं की ऊंची कूद में पूजा सिंह से बहुत उम्मीदें थी।

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
2: ஆர்டிஎம் அக்ஷயா கோல்டன் பிளக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் செய்கொலி சேதாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
1: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
3: நேரம் 7:45 எஃப்எம் ரெயின்போ 102.8 கேட்டுட்டு இருக்க எல்லாருக்கும் ஒரு அழகான குட் மார்னிங் சொல்லிக்கிறது நான் உங்க ஆர்ஜி சாண்டி. வணக்கம் மக்களே நிகழ்ச்சிக்காக. வணக்கம் மக்களே நிகழ்ச்சியில என்ன பண்ணு உங்களுக்கு தெரியாதோ ஒன்றும் இல்லை. எஃபி பேஜ்ல ஆகாஷ்வாணி புதுச்சேரி அப்படின்ற பேஜ்ல ஒரு கேள்வி கேட்டிருப்போம். வணக்கம் மக்களே போஸ்டர் கீழே 2026 காமன்வெல்த் போட்டியில் முதல் தங்கம் வென்ற இந்திய வீராங்கனை யார் அப்படின்ற கேள்விக்கு கரெக்டான ஆன்சர் உங்க ஊரு பேரோட நீங்க சொல்ல போறீங்க. யார் யாரெல்லாம் கரெக்டான ஆன்சர் சொல்ல போறீங்கன்றத நிகழ்ச்சியோட முடிவுல நான் வந்து சொல்ல போறேன். அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு எஃபி பேஜ் போங்க. உங்களோட ஆன்சரை எல்லாரையும் நீங்க கமெண்ட் பண்ணுங்க. சூப்பரான டேவை சூப்பரா ஸ்டார்ட் பண்ண சூப்பரான சாங் வருது, சூப்பரான வைபோட சூப்பரான டேல சூப்பரா என்ஜாய் பண்ணுங்க.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: நேரம் 7:52. வணக்கம் மக்களை, நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ 102.8. 2026 காமன்வெல்த் போட்டியில் முதல் தங்கம் வென்ற இந்திய வீராங்கனை யார் அப்படின்ற கேள்விக்கு உங்க பேரு ஊரோட நீங்க கரெக்டான ஆன்சரை எஃபி பேஜ்ல ஆகாஷ்வாணி புதுச்சேரின்ற பேஜ்ல கமெண்ட் பண்ண போறீங்க. யார் யாரெல்லாம் கரெக்டான ஆன்சர் சொல்லியிருக்கீங்க அப்படின்றத நிகழ்ச்சியோட எண்டில் நான் சொல்ல போறேன். கிட்டத்தட்ட நிகழ்ச்சி வந்து எண்டாக போகுது, இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கு. ஸோ சீக்கிரம் உங்க எஃபி பேஜ் போயிட்டு உங்களோட கமெண்ட்டை சீக்கிரமா போடுங்க. ஒரு சூப்பரான சாங் வருது, என்ஜாய் பண்ணலாம்.

நேரம் 7:55. வணக்கம் மகளே, நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. கேட்ட கேள்விக்கு நிறைய பேர் ஆன்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னு நினைக்கிறேன். யார் யாரெல்லாம் கரெக்டான ஆன்சர் சொல்லியிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். அந்த வகையில் என்ன ஆன்சர் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மீராபாய் சானு பளுதூக்குதல் போட்டி பிரிவில் 48 கிலோ எடை பிரிவில் அவங்க வந்து முதல் தங்கத்தை இந்தியாவுக்கு பெற்றுக் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை ஆன்சர் யார் யாரெல்லாம் கரெக்டாக சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா, சுரேஷ் பாபு, தூத்துக்குடியிலிருந்து சி பாலசுப்ரமணியன், புதுச்சேரி கோவிந்தன்பேட்டை வீரமணி பாலன், பொன்னியன்மேடு வன்னை கணேசன், பூலவப்பாளையம் ஆனந்த முருகன், லோகேஸ்வரி தினேஷ், தில்லை வில்லாளன் ராஜன், பட்டாளம் அப்துல் ஜலீல், பெரிய வளையம் கி ரவிச்சந்திரன், வி ஆர் செந்தில் முருகன், மதுரை சோ சண்முக சுந்தரம், புவனகிரி சுமதி பாபு, இரவாஞ்சேரி சாகுல் ஹமித், பிரபு வீரா வீரதுரை அரியலூரிலிருந்து, விஜயகுமார், லியோ ஆண்ட்ரூஸ் அண்ட் ஜெயசிலி, பிரகாஷ், மீரா சானு, அன்புராணி, அந்தோனிராஜ், ஹேமலதா, விஜயராகவன், தனுஷ் அண்ட் செஞ்சியிலிருந்து, செஞ்சி சிங்கவரம்லேருந்து கலைவாணி கனிஷ்மா, செய்யார் சந்திரசேகர், மயிலைப்பட்டி ரூபா உன்னிகிருஷ்ணன், தா சோமசுந்தர பிரபு, சரவணன் அரியூர் ஆண்டி மடத்திலிருந்து, அண்ட் ரோசையா ராணிப்பேட்டை அரக்கோணம்லேருந்து, பாரிவள்ளல் அரியலூர் அமிர்தராயன் கோட்டையிலேருந்து. கிட்டத்தட்ட எல்லாருமே கரெக்டான ஆன்சர் சொல்லியிருக்கீங்க அப்படின்னே சொல்லலாம். நிறைய பேர் வந்து நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்கீங்க. ஸோ நிறைய பேர் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கீங்க, எல்லாருக்கும் மீண்டும் வாழ்த்துக்கள் அண்ட் குட் மார்னிங் சொல்லியிருக்கீங்க. எல்லாருக்கும் ஒரு குட் மார்னிங் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட நிறைவு பகுதிக்கே வந்தாச்சு அப்படின்னே சொல்லலாம். ஸோ நிகழ்ச்சிக்கு டாடா பை பை சொல்லிட்டு நான் கிளம்புறேன். அவங்க ஆர்ஜே சாண்டி. வணக்கம் மக்களே, நிகழ்ச்சி இல்லைங்க.

0: நேர்களை இனி கேட்கலாம் காலை 8 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம். வாசிப்பவர் தெரசா ஆரோக்கியதாஸ். உலக கப்பல் துறைக்கு 311,936 கடல்சார் தொழில் வல்லுநர்களை பங்களித்து உலகின் 2வது பெரிய கடற்படை சப்ளையராக இந்தியா உருவெடுத்துள்ளது. விம்கோ ஐசிஎஸ் கடற்படை தொழிலாளர் அறிக்கை 2026 படி இந்தியா இப்போது உலகளாவிய கடல்வழி பணியாளர்களில் 12.16% கொண்டுள்ளது. இன்று சர்வதேச புலிகள் தினம் அனுசரிக்கப்படுகிறது. இத்தினத்தையொட்டி உத்தரப்பிரதேசத்தில் உள்ள ராணிப்பூர் புலிகள் காப்பகத்தில் பல்வேறு நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. கடந்த சில ஆண்டுகளில் மாநிலத்தில் புலிகளின் எண்ணிக்கை கணிசமாக அதிகரித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. மஞ்சள் காமாலை இல்லாத நாடாக இந்தியாவை மேம்படுத்த அரசு உறுதி பூண்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சர் திருமதி அனுப்பிரியா பட்டேல் கூறியுள்ளார். உலக ஹெப்படைட்டிஸ் தினத்தையொட்டி நேற்று புதுடெல்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். ஏனாமில் மை பாரத் இயக்கமும் தேசிய மாணவர் படையினரும் இணைந்து டாக்டர் SRK கலைக்கல்லூரியில் போதையில்லா இளைஞர்கள் என்பது குறித்து விழிப்புணர்வு நிகழ்ச்சி ஒன்றை நேற்று நடத்தின. கிளாஸ்கோவில் நடைபெற்று வரும் 2026 காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் ஆடவர் 10,000 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் வெள்ளிப்பதக்கம் வென்றதன் மூலம் பதக்கம் வென்ற முதல் இந்திய வீரர் என்ற வரலாற்று சாதனையை குல்வீர் சிங் படைத்துள்ளார். மேலும் மகளிர் 69 கிலோ எடை பளு தூக்கும் போட்டியில் ஹர்ஜீந்தர் கவுர் இந்தியாவின் பதக்கப்பட்டியலில் ஒரு வெள்ளியை சேர்த்துள்ளார். இதன் மூலம் கிளாஸ்கோ விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியாவின் மொத்த பதக்க எண்ணிக்கை 12 உயர்ந்துள்ளது. இதில் 2 தங்கம், 7 வெள்ளி மற்றும் 3 வெண்கலம் அடங்கும். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 9 மணிக்கு.

பொறுத்தவரைக்கும் நம்ம ஊரு நம்மள சுத்தி இருக்கிற இடத்த பத்தி தெரிஞ்சுக்கிறதோடைய முக்கியமான நோக்கமா தான் இருந்துட்டு இருக்கு. இன்னைக்கு நம்மளுடைய ஆர்ஜே ஜெனா எந்த இடத்துக்கு போயிருக்காரு அப்படின்றத நம்ம இப்ப கேட்டு அந்த ஊரை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க போறோம். வாங்க பேச.

0: ஜெனா.
1: ஹாய், ஹலோ, வணக்கம். எஃப்எம் ரெயின்போ 102.8 நேர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி நம்ம ஆர்ஜி அன்பரசி சொன்ன மாதிரி நம்ம புதுவை. எஸ், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆர்ஜி ஒவ்வொரு ஊருக்கு போயிட்டு அங்க இருக்க மக்கள்கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணி பேசுவாங்க. சோ அவங்களோட லைஃப் ஸ்டைல் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க அன்றாட வாழ்க்கையில எங்கெல்லாம் போயிட்டு இருக்காங்க, என்னென்னா இருக்கு, அந்த ஊர்ல என்னென்ன ஃபேமஸான விஷயம் எல்லாம் கேட்டு தெரிஞ்சுப்போம் இல்லையா. சோ அந்த வரிசையில ஆர்ஜி ஜனா இன்னைக்கு நம்ம புதுவை நிகழ்ச்சிக்காக வந்திருக்க ஊர் உச்சிமேடு. சோ இந்த ஊர் எங்கெல்லாம் எங்க இருக்கு அப்படின்ற விஷயத்தான் இன்னும் ஷார்ட்டா சொல்லிடுறேன். சோ அதுக்கெல்லாம் முன்னாடி ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக்.
2: உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
3: தங்க நகைகளுக்கு சேதாரம் 2.99%, 3.99%, 4.99% மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய நகைகளுக்கு சரியான மதிப்பீடு. இச்சலுகை அண்ணா சாலை காயின் கவுண்டரில் மட்டுமே.
2: பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
4: கணக்கிடப்படுவதால் விரைவில் தீர்வு. கால் 1800-425-1912. மின்துறை, புதுச்சேரி.
0: நம்ம புதுவை நிகழ்ச்சியை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. இன்னைக்கு வந்து ஆர்ஜே ஜனா உச்சிமேடு அப்படிங்கிற ஊரை பத்தி தான் நமக்கு சொல்ல போறேன்னு சொல்லியிருக்காங்க. வாங்க அவர்கிட்ட பேசலாம். என்னென்ன அந்த ஊரை பத்தி நம்ம சொல்ற நம்மளுக்கு சொல்றாரு அப்படின்றத கேட்கலாம்.
1: எஸ் மக்களே, நம்ம புது நிகழ்ச்சியில உச்சிமேடு அப்படின்ற ஊருக்கு தான் வந்திருக்கேன். எங்க சேனா இருக்கு இந்த உச்சிமேடு அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஆனா நிறைய பேருக்கு வந்து அது தெரிஞ்சிருக்கும். ஏன்னா வந்து நம்ம கடலூர்ல இருந்து பாண்டிச்சேரி வரணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதே மாதிரிதான், அதாவது ஸ்டேட் நம்ம ஸ்டேட் பார்டர்னே சொல்லலாம் இல்லையா. சோ என்ன சொல்றது, பார்டருக்கு முன்னாடி வந்து முள்ளோடை இருக்கும். முள்ளோடைக்கு கொஞ்சம் முன்னாடி அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த உச்சிமேடு கிராமம் இருக்கும். இன்கேஸ் நீங்க கடலூர்ல இருந்து வரீங்க அப்படின்னா ஆல்பேட் செக் போஸ்ட் அதை தாண்டி வந்தீங்கன்னா தென்பெண்ணை ஆறு இருக்கும் இல்லையா. தென்பெண்ணை ஆறை தாண்டி வந்த உடனே கொஞ்சம் தூரத்துல வந்து சின்ன கங்கனாங்கப்பம் பெரிய கங்கனாங்கப்பம் ஒரு தமிழக பதி இருக்கும். சோ அதை ஒட்டியேதான் இந்த உச்சிமேடு ஊர் அமைஞ்சிருக்கு. இந்த ஊர்ல ஒரு முக்கியமான ஸ்பெஷலான ஒரு விஷயம் இருக்கு. என்னன்னா ஊர் பேர் ஒண்ணுதான், ஆனா நாங்க தமிழ்நாட்டிலயும் இருக்கோம் பாண்டிச்சேரிலயும் இருக்கோம் அப்படின்றதுதான் இந்த ஊரோட ஸ்பெஷலு. ஏன்னா ஒரு தெரு இல்ல ரெண்டு மூணு தெருக்கள் பாத்தீங்கன்னா பாண்டிச்சேரியிலயும், மீதி இருக்க ஊர் வந்து உச்சிமேடுலயும் அப்படி இருக்கு. ஆனா ஒரே ஊர் பேர்ல ரெண்டு ஸ்டேட்லயுமே இந்த ஊர் இருக்கு. அப்படிப்பட்ட சுவாரஸ்யமான ஊர் தான் இந்த உச்சிமேடு. பேருக்கு ஏத்த மாதிரியே ஏன் உச்சிமேடு வந்துச்சு அப்படின்ற நம்ம வந்து மத்த நேரெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இந்த ஊருக்கு ஏன் பேர் வந்துச்சுன்னு. அதுக்கு முன்னாடி இங்க ஒருத்தர் இருக்காரு, அவர்கிட்ட பேசலாம். வணக்கம், உங்க பேர் சார்?
5: என் பேர் செந்தில் நாதன்.
1: செந்தில் நாதன், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
5: நான் வந்து பிபி எல்எல்பி பண்ணிட்டு இருக்கேன்.
1: ஓகே, எல்எல்பி படிக்க போறீங்க. சரி, உங்க உச்சிமேடு உங்களுக்கு எவ்வளவு பிடிக்கும்? முதல்ல
5: ரொம்பவே பிடிக்கும் சார். சின்ன வயசுல இருந்து பிறந்தது எல்லாமே எங்க ஊர் தான். எங்க ஊருக்குலாம் போக மாட்டேன், இங்கே இருந்தனால ஃப்ரெண்ட்ஸ் அதிகமா இருக்கிறாங்க, எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
1: ஓகே, அப்ப வெக்கேஷன் எல்லாம் கிடையாது, உச்சிமேடு தான் ரொம்ப பிடிக்கும்.
5: ஆமா சார்.
1: சரி, இப்ப வந்து உச்சிமேட்ல ஏதாவது உங்களுக்கான கோவில் அப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த திருவிழாக்கள் நடக்கும்ல, அது எந்த மாதங்கள்ல நடக்கும், ஏதாவது சிறப்பு வாய்ந்த கோவில் இருக்குங்களா?
5: சார், உச்சிமேடுன்னு பாத்தீங்கன்னா ஆடி மாசத்துல திருவிழா வருது சார். அங்க மாரியம்மன் கோவில் தான் இருக்கு. தமிழ்நாட்டிலயும் ஒரு கோவில் இருக்கு, பாண்டிச்சேரியும் ஒரு கோவில் இருக்கு. ஆனா பாத்தீங்கன்னா பாண்டிச்சேரியில இருக்க கோவில் தான், கோவில் இருக்க சாமி தான் வந்து தமிழ்நாட்டுக்கு வரும் சார். அந்த மாதிரி ஒரு பண்பாடு இருக்குங்க.
1: ஓகே, அந்த மாதிரியான சிறப்பு இருக்கு. சரி, நீங்க இப்ப வந்து எல்லா ஊர்லயும் அந்த மாதிரிலாம் கிடையாது. ஒரு ஊர் பேர் சொன்னாங்கன்னா அது வந்து ஒன்னு தமிழ்நாட்டுல இருக்கும் இல்ல பாண்டிச்சேரியில இருக்கும். ஆனா உங்க ஊர் மட்டும் ஸ்பெஷலா தமிழ்நாட்டிலயும் பாதி இருக்கு, பாண்டிச்சேரியிலயும் இருக்கு. இந்த விஷயத்த நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க
5: சார்? நாங்க வந்து தமிழ்நாட்டுலதான் சார் இருப்போம், நிறைய பேர் இருப்பாங்க. பாண்டிச்சேரியில இருக்கிற நிறைய பேர் வந்து தமிழ்நாட்டிலயும் வருவாங்க, தமிழ்நாட்டுல பாண்டிச்சேரியும் போவாங்க. இந்த மாதிரி வந்து நாங்க மற்ற பழத்துல இருந்தாலும் ரொம்ப ஒற்றுமையா இருக்கும்.
1: ஓகே, இப்ப வந்து உச்சிமேடுல இந்த பிளே கிரவுண்டு அந்த மாதிரி எங்க போய் விளையாடுவாங்க, விளையாட்டுக்கு எந்த மாதிரியான பிளேஸ் எல்லாம் இருக்கு
5: சார்? விளையாடுக்கு நிறைய பிளேஸ் இருக்கு சார். அது மாதிரி பசங்க எல்லாரும் பாத்தீங்கன்னா பீச்சுக்கு போயிடும் சார். பக்கத்துலயே மூர்த்தி போட்டுனால மூர்த்திக்குள்ள போயிட்டு எல்லாரும் வந்து விளையாட்டு, பீச்சில் விளையாட்டு, ஃபுட்பால் விளையாடு, கிரிக்கெட் விளையாடு, இப்படி நாங்க நிறைய விளையாட்டு
1: அந்த மாதிரி விளாடு. இப்ப இருக்க ஜென்ரேஷன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து விளையாட்டுக்கெல்லாம் ஆர்வம் செலுத்துறது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்கு. ஏன்னா வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து அவங்க மொபைல்லயே வந்து வீட்லயே இன்டோர் கேம் அந்த மாதிரி விளையாடுறாங்க. நீங்க அதுக்கெல்லாம் எப்படி, நாங்கெல்லாம் அப்படி கிடையாது அப்படின்னு சொல்ல வரீங்களா? இல்லங்க, அப்பப்ப நானும் அது மாதிரி விளையாடுவேன். இல்ல இல்ல, எங்களுக்கு வந்து அவுட்டோர் கேம்ஸ் தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா என்ன கேம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்?
5: எல்லா நாளும் வந்து போன் ஸ்பெண்ட் பண்றதால ஒரு நாளைக்கு ஆஃப் ஒன் ஹவர் வந்து நாங்க கிரிக்கெட் விளையாடுவோம், ஃபுட்பால் விளையாடுவோம், இந்த மாதிரி போயிடுவோம். அந்த மாதிரி பாத்தீங்கன்னா நாங்க ஈவினிங் ஒரு 4:30 ஆயிடுச்சுன்னா கிரிக்கெட் கிரவுண்டுக்கு போயிட்டு கிரிக்கெட் விளையாட ஆரம்பிச்சிருவோம். ஏன்னா வந்து காலையில இருந்து எல்லாரும் போன்ல இருக்கிறோம், கேம் விளையாடுவோம், போன் பேசுவோம், சேட்டிங் இந்த மாதிரி நிறைய இருக்கும் போது நம்ம வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் இல்ல ஒன் ஹவர் ஆச்சு நம்ம ஒதுக்கி நம்ம கேமுக்கு ஈவினிங் ஸ்பெண்ட் பண்ணுவோம்.
1: ஓகே, சூப்பரான விஷயங்கள் சொன்னீங்க. சரி, இந்த கோயில் திருவிழாக்கள்லாம் வந்து பங்கெடுத்துமே சொல்றீங்கல்ல, இப்ப இருக்க இளைஞர்கள் இந்த ஊர்ல இருக்கிறவங்களா இந்த திருவிழாக்கள்லாம் வர

0: போது எப்படி அவங்க சில பேர் வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கலந்துக்க மாட்டாங்க, அப்படியே அவங்க அவங்க இருப்பாங்க, அவங்க வேலை இருக்கு அப்படின்னு இருந்திருப்பாங்கல்ல. உங்க ஊர் பசங்க எல்லாம் எப்படி இருக்காங்க இப்ப இருக்க ஜென்ரேஷன் அந்த வேலையெல்லாம்?
1: சார், முன்னாடி இருந்த மாதிரி சார் இப்பயும் பசங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. ஊர் திருவிழானாலே நம்ம பசங்க தான் நின்று ஃப்ளெக்ஸ் வச்சு அங்க ஊர் திருவிழா எடுத்து நடத்துற மாதிரி நம்ம பசங்க தான். பெரியவங்களுக்கு அப்புறமேட்டு வந்து நம்ம பசங்க எடுத்து நடத்துறாங்க ஊர் திருவிழா எல்லாமே. அதுக்கப்புறம் நான் பாத்தீங்கன்னா நம்ம பசங்க வந்து தமிழ்நாடு பாண்டிச்சேரி தானே பிரிக்காம ரெண்டு பேரும் ஒத்தியமா இருந்து ஒரு திருவிழா எடுத்து நடத்துறாங்க.
0: ஓகே, இதுவே சூப்பரான விஷயம் சார். அதே மாதிரி உங்ககிட்ட இன்னொரு விஷயம் கேட்கணும் சார். இப்ப உச்சி

0: மரங்கள்லாம் நடலாம். அந்த மாதிரி நீங்க ஏதாவது மரங்கள்லாம் நட்டு நம்ம ஊரை ஒன்னும் சூப்பரா ஆக்கணும் அப்படின்னு நீங்க ஐடியா இல்ல அந்த தார்ஸ் எல்லாம் வச்சு இல்ல மரம் எல்லாம் நட்டுருக்கீங்களா?
1: சார், மரம் வந்து வீடு சுத்தியும் மரம் இறங்க இருக்கு சார். தென்பனை பக்கத்துல வந்து கொஞ்ச நாள் முன்னாடி நிறைய பேர் மரம்லாம் வச்சிருந்தாங்க, பார்த்தோம். அதே ஒரு ஐடியாவே எடுத்துட்டு நாங்க வந்து வீட்டுல இருக்கிற தோட்டத்துல இருந்தாலும் மரம் வச்சு இப்போ ஒரு தென்னை மரம் நாளைக்கு தென்னை மரம் வச்சு நாங்க நல்லா வச்சிருக்கோம்.
0: ஓகே, இப்போ உங்க ஏரியா உச்சிமேட்ல என்னென்ன நகர் இல்ல தெருக்கள்லாம் இருக்கு எங்களுக்காக அதை லிஸ்ட் சொல்ல முடியுமா? என்னென்ன தெருக்கள் இருக்கு உச்சிமேட்லன்ட்டு?
1: சார், காலத்தேருன்னு இருக்கு சார், கிணறு தேரு, அதுக்கப்புறம் வந்து மாரியம்மன் கோயில் தேரு, மேட்டுக்கடை தேருன்னு சொல்லிட்டு இப்படி ஒரு நாலஞ்சு தெருக்கு மேல இருக்கு சார். அதுக்கப்புறம் நகர்ல பாத்தீங்கன்னா குபேர நகர் இருக்கு, கேச நகர் இருக்கு, மகளிர் நகர் இருக்கு.
0: ஓகே, உச்சிமேட பத்தி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம செந்தில் நம்மகிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டாரு. இன்னும் நிறைய விஷயம் இந்த உச்சிமேட பத்தி தெரிஞ்சுக்கிறது இருக்கு. ஸோ ஸ்டே டியூன்ட் இருங்க. இது எஃப்எம் ரெயின்போ 102.8 என்று உங்கள் மனதோடு.
2: இந்த ஆடி மாதத்தை அதிக சலுகைகளுடன் சிறப்பாக கொண்டாட தயாராகுங்க. சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி அதிரடி ஆஃபர். புதிய தங்க நகைகளுக்கு கிராமுக்கு ரூபாய் 300 தள்ளுபடி, பழைய நகைகளை மாற்றும் போது கிராமுக்கு ரூபாய் 300 கூடுதல் மதிப்பு. வெள்ளி பொருட்கள் மற்றும் கொலுசுகளுக்கு கிலோவுக்கு ரூபாய் 5000 தள்ளுபடி, ஒரு கிராம் வெள்ளிக்கு ரூபாய் 5 தள்ளுபடி. கடலூர் கிளையில் வெள்ளி கிராமுக்கு ரூபாய் 3 தள்ளுபடி.
3: மேலும் டைமண்ட் ஜுவல்லரி கேரட்டுக்கு ரூபாய் 20,000 வரை தள்ளுபடி. ஜூலை 15 முதல் ஆகஸ்ட் 15 வரை மட்டுமே. இந்த சலுகையை தவற விடாதீங்க.
4: சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸின் ஆடி ஆஃபர், நேரு வீதி, புதுச்சேரி.

0: இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 8:30 21 ஆயிற்றுக்கு. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி நம்ம புதுவை நிகழ்ச்சியோட செகண்ட் ஹாஃப்க்கு வந்தாச்சு.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம், மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
1: நம்மளோட அடையாளம் நம்ம ஊரு, நம்ம மொழி, நம்ம வீடு அப்படிங்கறது தான் நமக்கு தெரியும் இல்லையா. சோ அதனால நம்மளை சுத்தி என்ன விஷயம் நடக்குது, நம்ம ஊர்ல என்னென்ன விஷயம் இருக்கு, நம்மளுடைய STD வரலாறு எல்லாம் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறது நம்மளுடைய ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கடமையும் கூட இல்லையா. சோ அப்படி நம்மளுடைய பாண்டிச்சேரியில இருக்கக்கூடிய சுத்தி இருக்கக்கூடிய நம்ம ஊர்லாம் என்னென்ன ஊர்லாம் இருக்கு, அங்க என்னென்ன விதமான சிறப்புகள் இருக்கு அப்படிங்கறதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் நம்ம புதுவை நிகழ்ச்சி மூலமா. இன்னைக்கு நம்மளுடைய நிகழ்ச்சியில உச்சிமேடு அப்படிங்கிற இடத்துல இருந்துதான் நம்ம RJ லைவ் பண்ணிட்டு இருக்காங்க. வாங்க அடுத்ததா என்ன சொல்றாரு அப்படின்றத கேக்கலாம்.
3: வெல்கம் பேக் டு நம்ம புதுவை நிகழ்ச்சிக்காக RJ ஜெனா. இன்னைக்கு உச்சிமேடு அப்படின்ற பகுதியில தான் நம்ம புதுவை நிகழ்ச்சி கொண்டு போயிட்டு இருக்கு. சோ ஷோக்கு முன்னாடி ஸ்டார்டிங்ல ஒருத்தர் பேசினார் செந்தில் சொல்லிட்டு, அவரு அவர் ஊரை பத்தி நிறைய விஷயங்களை மட்டும்தான் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை ஷேர் பண்ணிட்டாங்க. சோ இப்போ வந்து நம்ம கூட இன்னொருத்தரும் நம்ம கிட்ட பேசுறதுக்கு ஆர்வமா இருக்காங்க. அவரு உச்சிமேடை பத்தி என்ன சொல்றாரு, அவங்க ஊரோட சிறப்புகள் எல்லாம் என்னென்ன, அவருக்கு அவங்க ஊர்ல என்னென்ன பிடிச்ச விஷயங்கள்லாம் இருக்கு, அது மட்டும் இல்லாம என்னென்ன வசதிகள்லாம் இருக்கு. சோ பாண்டிச்சேரியில இருந்து இல்ல கடலூர்ல இருந்து உச்சிமேடுக்கு வரணும்னா எப்படி எல்லாம் வரலாம், இங்க பக்கத்துல என்னென்ன ஊரெல்லாம் இருக்கு அப்படின்ற எல்லா விஷயமும் அவர்கிட்ட கேட்டுக்கலாம். அதுக்கு முன்னாடி உச்சிமேடு ஏன் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றத பத்தி அவங்க சொன்னது நல்லா இருக்கும். அவருக்கு தெரிஞ்ச விஷயத்த நம்மட ஷேர் பண்ண ரெடியா இருக்காரு. வணக்கம் சார், உங்க பெயர்?
4: என் பேர் பாஸ்கருங்க.
3: பாஸ்கர் சார், உச்சிமேடு உங்களுக்கு எவ்வளவு பிடிக்கும்?
4: உச்சிமேடு நல்லா சிறப்பா எங்களுக்கு பிடிக்கும். ஊர் நல்ல ஏரியா இது, எல்லாமே வந்து கிராமங்கள், இது வந்து கிராமத்துல வந்து எல்லா வசதியும் உண்டு எங்களுக்கு. அதிகமா வந்து வில்லேஜ்ல எடுத்துக்க போனாக்கா டவுன்ல எடுத்து போனா ஃபுட்டேஜ் நிறைய மாறி இருக்கும். கிராமத்துல வந்து எல்லாமே இங்கே விளையுது, விளையிற பொருள் எல்லாமே இயற்கையான பொருள். இது
3: உங்க உச்சி மீட்ல என்னென்ன விளைச்சல்லாம் இருக்கு, இல்ல நீங்க ஆரம்பத்துல சின்ன வயசுல இருந்து பாத்துருப்பீங்களே, இதெல்லாம் எங்க ஊர்ல நல்லா விளைஞ்சதுங்க அப்படின்னு சொன்னா என்னென்ன பயிர் எல்லாம் இங்க பயிரிடுறாங்க, இது எந்த மாதிரியான நிலம், இதெல்லாம் உங்களுக்கு என்னென்ன பயிரிடுறாங்க, நீங்க ஏதாவது பயிரிட்ட அனுபவங்கள் இருக்கா?
4: சார், நாங்க பயிரிடும் போதெல்லாம் கத்திரிக்காய் வெண்டைக்காய் இதெல்லாம் நட்டோம். இப்ப வந்து எங்களால விவசாயம் என்னால பண்ண முடியல, நாங்க புள்ளியெல்லாம் படிக்க வச்சாலும் விவசாயம் என்னால படிக்க முடியல. எங்க ஏரியா பக்கத்துல வந்து உச்சிமேடு நானமேட்டுல வந்து விவசாயம் அதிகம், கேவுரு, கம்பு, கத்திரி, மிளகாய், இந்த மாதிரி நிறைய வகைகள் வந்து எங்க ஏரியால ஃபேமஸான ஏரியால வந்து நானமேட்டு எல்லா விளைச்சல்கள் உண்டு.
3: நானமேடுன்னு சொன்ன உடனே ஞாபகம் வருது இந்த கத்திரிக்காய் எல்லாம் ரொம்பவே ஃபேமஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்ப உச்சிமேடுல இருந்து உள்ள போனா என்னென்ன ஊருக்கு எல்லாம் போயிட்டு நம்ம பீச் வரைக்கும் போக முடியும்?
4: சார், உச்சிமேட்ல இருந்து நானமேடு சுபா பிள்ளாடி போனா பீச், அது பீச்சையும் வந்து நல்லா நிறைய ஒர்க் பண்றாங்க, பீச்சில் இப்போ நல்லா டெவலப் பண்றாங்க இடத்த, அதெல்லாம் வெளியில இருந்து வந்து பாக்குறதுக்காக நல்ல சுற்றுலா பயணம் மாதிரி அதை ரெடி பண்றாங்க அதுல.
3: அப்போ வந்து வெளியில இருக்கவங்க வந்து கடலூர் பக்கத்துல சில்வர் பீச் இருக்கு, ஆனாலும் இங்க இருக்க மக்கள் வந்து நம்ம உச்சிமேடு பீச், அதாவது வந்து ரிலாக்ஸா ரொம்பவே கிரௌட் எல்லாம் இல்லாம அப்படின்லாம் போகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உச்சிமேடு பீச் வந்து ரொம்பவே சூப்பரா இருக்கும். நீங்க வருஷத்துல இல்ல மாசத்துல எத்தனை முறை உச்சிமேடு பீச் போயிட்டு வருவீங்க?
4: நாங்க வந்து வாரம் ஒரு தடவை பீச்சுக்கு போவோம், சுபாபுலாடி பீச்சுக்கு போயிட்டு வருவோம். வீட்டுல ஒரு டைம் சண்டே வந்து டைம் அங்க வந்து சில்வர் பீச்சுக்கு போக முடியாது, ஒரே கிரௌடா இருக்கு சொல்றதுல அவங்க இங்க போயிட்டு வருவோம். நல்லா இருக்கும் இங்க, நம்ம வந்து அந்த அளவுக்கு வந்து என்ன டிஸ்டர்பன்ஸ் இல்லாம இருக்கும், ஃப்ரீயா உட்காந்து ரிலாக்ஸா பேசிட்டு கொண்டு வந்து பீச்சை பாத்துட்டு வர மாதிரி இருக்கும். பக்கத்துலயே மூர்த்தி குப்பம் இருக்கு, அங்கேயும் போவோம் நாங்க.
3: அப்ப வந்து உங்களுக்கு பக்கத்துலயே வந்து என்டர்டைன்மெண்ட் ஒரு ஜாலியா என்ஜாய் பண்ணணும்னா இந்த பீச்சுக்கு எல்லாம் போயிட்டு வரீங்கன்னு சொல்றீங்க.

0: சரி, இதே மாதிரி இந்த திருவிழாக்கள் எல்லாம் உங்களுக்கு நீங்க உங்களோட பங்கெடுப்பு இல்ல என்னென்ன திருவிழாக்கள் எல்லாம் நடக்கும் இந்த ஊர்ல?
1: இங்க திருவிழா வந்து ரெண்டு இடத்துல நடக்கும் சார். இப்போ புதுவை உச்சிமடையில் இருக்கு, தமிழ்நாடு உச்சிமடையில் இருக்கு, ரெண்டு இடத்துல திருவிழா நடக்கும். நல்லா சிறப்பா இருக்கும் இந்த திருவிழா, வந்து ஜாலியா இருக்கும். எத்தனை நாட்கள் இந்த திருவிழாக்கள் எல்லாம் நடக்கும்? திருவிழா வந்து ஒரு வாரம் நடக்கும் ஒரு ஏரியாவில். புதுவை மாநிலம் வந்து 10 நாள் திருவிழா நடத்துவாங்க. ஜாலியா இருக்கும் எங்களுக்கு திருவிழா போறதுக்கு வர்றதுக்கு. ஃபேமிலியோட வருவாங்க எல்லாம், வீட்டுல வெளியில இருந்து விருந்தாடி எல்லாம் வருவாங்க, எங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும்.
0: அதே மாதிரி உச்சிமேடுன்ற ஊர் வந்து பூர்வீகமா இதே ஊர்ல நிறைய பேர் இருந்தாங்களா, இல்ல வெளியூர் மக்களும் அவங்க வேலை நிமித்தமா வந்து இங்க குடியேறினவங்களும் அதிக பேர் இருக்காங்களா உச்சிமேட்டுல?
1: உச்சிமேடு பூர்வீகம் இருக்கிறவங்க இருக்கிறாங்க. வெளியில தான் நிறைய பேர் இங்க வந்து நல்ல ஒரு இடம் வாங்கி வீடு கட்டிங்கன்னா நல்ல தொழில் பண்றவங்களா இருக்கிறாங்க. வெளியூர்ல நிறைய பேர் வந்துடுறாங்க உச்சிமேட்டுக்கு.
0: உச்சிமேடு வந்து வந்தாரே வாழ வைக்கும் ஊர் அப்படின்னே சொல்லலாம்.
1: ஆமா,
0: வந்து உங்களுக்கு வந்து பாண்டிச்சேரியும் இருக்கு, அதே மாதிரி தமிழ்நாடும் இருக்கு. நீங்க இந்த பொருட்கள் வாங்கணும், கடைத்தெருக்கள் போகணும் அப்படின்னா என்ன ஊருக்கு போவீங்க? கடலூரா இல்ல பாண்டிச்சேரிங்களா இல்ல நியரஸ்ட்னா உங்களுக்கு என்ன ஊர்?
1: எங்களுக்கு எந்த பொருள் எமர்சன் வாங்க போனோம்னா கடலூர் தான். எங்களுக்கு ஃபேமஸ் எங்களுக்கு எல்லாம் பொருளும் கிடைக்கும் கடலூர். இதோட முடியாத பொருத்தர்ல இங்க முடியல, ஒரு ரேட்டு கொஞ்சம் கம்மியாக எது பார்க்கணும்னாக்கா பாண்டிக்கு போவோம்.
0: ஆமா, நீங்க சொன்னீங்க. சரி, உங்களுக்கு வந்து இப்ப வந்து நீங்க என்ன ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க?
1: சார், நான் மட்டன் சென்டர் வச்சுருக்கிறேன். மட்டன் சென்டர் வச்சுருக்கேன்.
0: ஷாப் வச்சிருங்க. இது எத்தனை வருஷமா நீங்க இந்த தொழிலுக்கு வந்து, எத்தனை வருஷம் ஆகுது?
1: நான் வந்து 8th முடிச்ச உடனே அப்பா கிட்ட இருந்தேன். நாங்கள் கூட்டு ஃபேமிலி. நாங்கள் அப்பா கூட இருந்தோம். அப்பா கிட்ட வந்து தொழில் கற்று வந்து நான் மேரேஜ் முடிச்ச உடனே அப்பா கூட தான் இருந்தேன். நான் இப்போ ஒரு சமீபத்தில் ஒரு 6 வருஷமா தான் தனிப்பட்ட முறையில் வந்து தொழில் பண்ணிக்கிறேன். என்னோட குடும்ப சூழ்நிலை ஏற்பட்டோடனே நான் தனிப்பட்ட முறையில் தொழில் பண்ணுறேன்.
0: சிமேட்டு மக்கள் எல்லாரையும் நீங்கள் சந்திச்சிருப்பீங்க, உங்கள் கடைகளுக்கு வாங்க வந்திருப்பாங்க. ஸோ அதே மாதிரி இங்கே இருக்க மக்கள் வந்து எப்படி பழகிறாங்க? வெளியூர்லேருந்து வந்திருப்பாங்க உச்சிமேட்டுக்கு, அவங்களாம் எப்படி பழகிறாங்க?
1: வெளியிலேருந்து வந்தவங்களும் நல்ல மாதிரியாக பழகிறாங்க. அவங்களும் எங்கள்கிட்ட வந்து நல்லா பேசுவாங்க, போவாங்க. அந்த ஈகோ பிரச்சனைலாம் எதுவுமே கிடையாது எங்களுக்கு யாருக்குமே.
0: சூப்பரான விஷயங்கள்லாம் இன்னைக்கு நம்ம பொது நிகழ்ச்சியில உங்க உச்சிமேடு பத்தி எங்க கிட்ட சொன்னீங்க. சோ அதுக்கு பெரிய தேங்க்ஸ். இது அவர் அண்ணன் வந்து ரொம்பவே பிஸியா இருந்தாரு, அவர்கிட்ட இதுக்கு மேல நம்மளால ஸ்பெண்ட் பண்ண முடியல. சோ ஸ்டேட்டுனா இருங்க, இன்னும் உச்சிமேடு பத்தி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். தொடர்ந்து கேளுங்க, இது FM Rainbow 102.8 இன்று முங்கல் மனதோடு.

0: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸ்க்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் என அனைத்து வீட்டு உபயோக பொருட்களும் அதிரடி தள்ளுபடி. அத்துடன் அழகிய பரிசு பொருட்களும் இலவசம். வெள்ளி ஜரிகையும் வாங்கப்படும். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
1: எனக்கு பிடித்த பாடல் அது உனக்கு பிடிக்குமே.
2: ரொம்ப பிடிக்கும். அப்போ எனக்கு பிடிச்ச பாட்டனா எங்க கேக்குறது, எப்படி கேக்குறது?
3: உங்கள் FM ரெயின்போவில்
2: தினமும் காலை 9:02
3: நேயர் விருப்பம். பாட சொல்லி இல்ல, உங்க பேரை சொல்லி பாட்டு கேட்கலாம்.
2: FM ரெயின்போக்கு
4: வாட்ஸ்அப் பண்ணுங்க 7598510505 என்ற நம்பருக்கு.
5: மன்னா, மன்னா,
6: என்ன அமைச்சரே, ஏன் இவ்வளவு பதட்டம்?
5: நம்ம வரலாற்று புத்தகத்தை காணோம் அண்ணா.
6: என்ன, இனி வரும் சந்ததியினர் நம் வரலாற்றை எப்படி தெரிந்து கொள்வார்கள்?
5: கவலை வேண்டாம் அண்ணா, அதற்கும் ஒரு வழி உள்ளது.
6: என்ன வழி?
5: இத கேளுங்க அண்ணா.
2: திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் நண்பகல் 12:02 வரலாற்றில் என்ற நிகழ்ச்சியில் நம்ம வரலாற்றை தெரிஞ்சுக்கலாம்.
7: வரலாறு மிக முக்கியம் அமைச்சரே.
5: ஆமாம் அண்ணா, ஆமாம்.
8: FM Rainbow 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.

0: நம்ம புதுவை நிகழ்ச்சிய கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. 8:46 நம்ம நிகழ்ச்சியில அடுத்ததா உச்சி மேடு பத்தி யார்கிட்ட என்ன தகவல் வந்து நம்ம ஆர்ஜி கேட்டு சொல்றாங்கன்னு கேக்கலாம்.
1: எஸ் வெல்கம் பேக் டு நம்ம புதுவை நிகழ்ச்சிக்காக ஆர்ஜி ஜனா. இன்னைக்கு உச்சிமேடு பகுதியில தான் பேசிட்டு இருக்கேன். இதுக்கு முன்னாடி இந்த ஊரை பத்தி நிறைய விஷயங்கள் நம்ம ஷேர் பண்ணிட்டாங்க. ஆனா உச்சிமேடு எதுக்காக பேர் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நானும் இங்க இருக்கவங்க எல்லாம் கேட்டிருந்தேன். நமக்காகவே ஒருத்தர் வந்திருக்காரு, அவரு உச்சிமேடை பத்தி என்ன சொல்றாரு, இந்த ஊருக்கு ஏன் உச்சிமேடுன்ற பேர் காரணம் வந்துச்சு அப்படின்ற விஷயம் ஷேர் பண்ணுன்னு சொல்லிருக்காங்க. அவங்ககிட்ட பேசலாம். வணக்கம், உங்க பேர் சார்?
2: பேர் ஆறுமுகம்.
1: ஆறுமுகம் சார், என்ன ஒர்க் பண்றீங்க நீங்க? ஓகே, உச்சிமேடு உங்களுக்கு எவ்வளவு பிடிக்கும்? ரொம்ப பிடிக்கும். உச்சிமேடு ஏன் அப்படி உங்க ஊருக்கு பேர் வந்து ஏதாவது தெரியுங்களா? காரணம் ஏதாவது தெரியுமா?
2: நல்ல மேடா இருக்கும், ஃபுல்லா மணல் ஏரியா, பார்க்க அழகா இருக்கும்.
1: ஓகே, இப்பயுமே வந்து அந்த உங்க ஊர்ல என்டர் போகும்போது அந்த மேடு தெரியுது. சோ அதனாலதான் அந்த உச்சிமேடு வந்து பேர் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இங்க இருந்த மணல் எல்லாம் யூஸ் பண்ணாங்கன்னு சொன்னீங்களே, எதுக்காக எல்லாம் இங்க இருக்க மண்ணை யூஸ் பண்ணிருந்தாங்க?
2: இந்த பொன்னையார் பாலம் காட்டுச்சு, அந்த மண்ணு உச்சிமேடு மண்ணு.
1: பாலங்கள் இங்க இருக்க வந்து அந்த மண்பானை செய்யறவங்க எல்லாம் வந்து இங்க இருக்க மணல் எல்லாம் எடுத்துட்டு போயிட்டுதான் அந்த பானைகள் எல்லாம் செய்வாங்க அப்படின்ற விஷயத்தையும் நம்மள ஷேர் பண்றாங்க. அதே மாதிரி உச்சிமேடுல வந்து காய்கறிகள் ஃபேமஸ் சொல்றாங்களே, நீங்க சின்ன வயசுல பார்த்த அனுபவங்கள் இப்பயும் பயிரிடுறாங்களா, அந்த மாதிரி சொல்ல முடியுமா?
2: சொல்லலாம். உச்சிமேட்டுல வெங்காயம் ஃபேமஸ், கத்திரிக்காய் ஃபேமஸ், அப்புறம் வெண்டைக்காய், எல்லாம் காய்கறி ஐட்டம் தான் அதிகம் அங்கே.
1: ஓகே, அப்ப உச்சிமேடு ஞானமேடுன்னு சொன்னாவே காய்கறி தான் ஞாபகம் வரும். ஆனா இப்பயுமே வெங்காயம் எல்லாம் பயிரிடுறாங்களே, ஏன்னா நிறைய ஏரியால நம்ம ஏரியால வெங்காயம் எல்லாம் பயிரிடுவாங்களான்ற இப்ப இருக்க ஜென்ரேஷனுக்கு தெரியாது. ஆனா உச்சிமேட்டு வெங்காயம்ன்றது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு. ஏன் இப்போ வந்து நிறைய பேர் வந்து வெங்காயம் பயிரிடுறது இல்ல?
2: மாத்து பயிருக்கு போயிட்டாங்க, எல்லாம் நெல் பயிரு 3 மாசத்துல விளையுது, நிறைய பயிர் விட ஆரம்பிச்சுட்டாங்க.
1: ஓகே, இப்ப வந்து கடற்கரை ஒட்டியே சொல்லலாம், ரொம்ப ஒட்டின்னு சொல்ல முடியாது, ஆனா ஒரு 5 கிலோமீட்டர் இருக்கும். இங்க இருக்க நீர்வளம் எப்படி, உப்பு நீருங்களா இல்ல நல்ல தண்ணி, குடிநீருக்கு வந்து நல்லா இருக்குமா?
2: 20 அடியில் போட்டா நல்ல தண்ணி.
1: ஓகே,
2: அதுக்கு ஆரம்பம் தான் உப்பு தண்ணி, தண்ணி சூப்பரா இருக்கும், எந்த இதுவும்.
1: ஓகே, அதாவது இந்த உச்சிமேடு வந்து பாத்தீங்கன்னா இயற்கை விவசாயத்துக்கும் சரிங்க, அதே மாதிரி நீர்வளமும் சூப்பரா இருக்கு. 20 அடி வரைக்கும் நமக்கு நல்ல தண்ணியும் கிடைக்கும் அப்படின்றாங்க. சரி, உங்க ஊர்ல வந்து மழை காலங்கள் அப்படின்னா இந்த ஊர் எப்படி இருக்கும்? உச்சிமேடுன்னு சொல்றீங்க, எப்படி இருக்கும்?
2: 4 பக்கமும் ஆறு ஏறி வருது, சுத்திரே தண்ணி போவோம், ஊர் உள்ள மட்டும் தண்ணி வர, நடு சண்டல அப்படியே நாங்க இருப்போம், போட்டு விடுவாங்க.
1: ஓகே, மேடான பகுதின்றதுனால இந்த ஏரியாக்கு வந்து மழை இருந்தாலும் எங்களுக்கு கவலை இல்லைங்க அப்படின்னு சொல்றாரு ஆறுமுகம் சார். சோ இந்த ஊரை பத்தி நிறைய விஷயங்கள் நம்ம கிட்ட தெரிஞ்சாச்சு. சோ எதனால உச்சிமேடு அப்படின்ற பேர் வந்ததும் இவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாங்க சூப்பரா. அது மட்டும் இல்லாம இங்க இருக்க மணல் எடுத்துட்டு போயிட்டு தான் பாலங்கள் அப்படி எல்லாம் கட்டிருக்காங்க அப்படின்ற விஷயம் சொல்லியிருக்காங்க. சரி, நீங்க இருக்கும் போதும் இப்ப இருக்கிறதுக்கு எவ்வளவு டெவலப் ஆயிருக்கு உங்க ஊரு?
2: இதுவரைக்கும்
1: சார் வந்து அவரோட டைம்ல நம்ம ஸ்பெண்ட் பண்ணி அவங்க ஊரை பத்தி நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க.

0: கிட்ட பேசுறது ரொம்பவே சந்தோஷமா இருந்தது. எஸ் ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு பெருமை இருக்கு இல்லையா, இந்த மாதிரி உச்சநாயுடுக்கும் நிறைய பெருமைகள் இருக்கு, நிறைய கோயில்கள் இருக்கு. நீங்களும் நெக்ஸ்ட் டைம் கடலூர் வரீங்க இல்ல பாண்டிச்சேரியில இருந்து கடலூர் வரீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, நம்ம முள்ளோடையில இருந்து அடுத்து கொஞ்சம் தூரம் ஒரு 500 meters வந்தீங்கன்னா லெப்ட் சைட்ல நம்ம உச்சிமேடு இருக்கும். சோ இது முக்கியமான விஷயம் என்னன்னா, பாண்டிச்சேரியும் இருக்கு, தமிழ்நாடும் கலந்து இருக்கு. சோ அப்படிப்பட்ட சூப்பரான ஊர் தான் இந்த உச்சிமேடு. லெப்ட் சைட் இல்ல நீங்க கடலூர்ல இருந்து பாண்டிச்சேரி வரேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, பின்பணியார கடந்த உடனே அடுத்து வர ஊரே வந்து நம்மளோட உச்சிமேடுன்னு சொல்லலாம். ஒரு சூப்பரான ஊரு, இங்க நிறைய இயற்கையான விஷயங்கள், அந்த விவசாயம் வந்து முக்கியமா வெங்காயம் பயிரிட்டு இருக்காங்க, கத்திரிக்காய் பயிரிட்டு இருக்காங்க அப்படின்ற நிறைய விஷயங்கள்லாம் நம்ம கிட்ட ஷேர் பண்ணியிருந்தாங்க. இந்த ஊரை பத்தி எனக்கு தெரிஞ்சது ரொம்பவே நான் சந்தோஷமா இருக்கேன். மீண்டும் ஒரு நம்ம புது நிகழ்ச்சியில உங்களை வந்து சந்திக்கிறேன். அண்டில் திஸ் பாய் ஃப்ரம் உங்கள் ஆர் ஜே ஜனா, தொடர்ந்து கேளுங்க இது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 என்றும் உங்கள் மனதோடு.
1: தேங்க்யூ ஜனா. ஸ்டுடியோல இருந்து நான் ஆர்ஜே அன்பரசி.

0: 98.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 8:55, 7 நொடிகள். நேயர்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி
2: முகத்தில் பருவா சைபா சொரியா சிறங்கோ சைபா இதையில் படையா சைபா சேர்த்து புண்ணா சைபா
3: சைபா
1: சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.
4: நாம இந்த உலகத்துக்கு வந்து சேர்றதுக்கு முன்னாடி ஒரு இடத்துல கொஞ்ச நாள் தங்கியிருந்தோமே, அந்த இடம் ஞாபகம் இருக்குதா உங்களுக்கு? அதுதான் கருப்பை. 10 மாதம் அங்கே இருந்துட்டு தானே வந்திருக்கிறோம். இருந்தாலும் அங்கே என்ன நடக்குதுங்கிறத பற்றி யாருக்காவது ஞாபகம் இருக்குதா? நிச்சயமாக இருக்காது. இது நாள் வரைக்கும் கருப்பைக்குள்ளே என்ன நடக்குதுங்கிறத பற்றி யூகமாக தான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து இந்த கேளா ஒலி வரைவுகள் மூலமாக அங்கே வந்து நடக்கிறதையெல்லாம் விவரமாக புரிஞ்சிக்க முடியுது. கருப்பைக்குள்ளே இருக்கிற குழந்தை கொட்டாவி விடுதான், இந்த விரல்களை சப்பு தான், கைக்கு எட்டுறதை அப்படியே பிடிக்குதான், சோம்பல் முறிக்குதான், கொட்டை கொட்டை மூச்சிக்கிட்டு இருக்குதான், முகத்தை கோணிக்குதான், இவ்வளவும் பண்ணுதான். இது எப்படி தெரியுதுங்கிறீங்களா? இவ்வளவையும் ஒரு டெலிவிஷன் திரையில் இப்போ பார்க்க முடியுது. அந்த அளவுக்கு மருத்துவ விஞ்ஞானம் வளர்ந்துருக்குது. கருப்பைக்குள்ளே சிசு ஒரு திரவத்துக்குள்ளே மிதந்துக்கிட்டு இருக்குது. கண்ணு முழிச்சதும் அது கொட்டாவி விட்டுக்கிட்டே கை கால்களை உதச்சிக்குது, கைகளை நீட்டி தொப்புள் கொடியை பிடிக்குது, அதோடு கொஞ்ச நேரம் விளையாடுது. அதுக்கப்புறம் கை கட்ட வரல, வாயில் வச்சுக்குது. தாயோட இதய துடிப்பு, செரிமான பாதையில் ஏற்படுற சப்தங்கள் இதையெல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்கிறப்போ தாயின் குரல் கேட்குறத உணர்ந்து அதை கவனிக்க ஆரம்பிக்குது. தாய் எழுந்திரிச்சு நடக்கிறப்போ கருப்பை நீரின் லேசான குலுக்கல்ல மெய் மறந்து மறுபடியும் தூங்கி போகுது. கருப்பைக்குள்ளே ரொம்ப அமைதியாக இருக்கும் அப்படின்னு நாம் நினச்சிக்கிட்டு இருக்கோம், அதாவது உள்பகுதி. அப்படி இல்லையா, ஒரு மைக்கு மூலமாக, அதாவது ஒரு ஒலி வாங்கி மூலமாக அங்கே உள்ள சத்தத்தை எல்லாம் பதிவு பண்ணி பார்த்துருக்குறாங்க. தாயின் இதய துடிப்பு அங்கே டம் டம்னு கேட்டுக்கிட்டே இருக்குதான். தாய் மூச்சு விடுறது புஷ் புஷ்னு பெருசாக கேட்குதாங்க. வயிற்றுக்குள்ளே இருந்தும் குடல்லிருந்தும் வர்ற பலவிதமான சப்தங்கள், இதை தவிர வெளி உலகத்தில் உள்ள சப்தமும் உள்ளே கேட்குதான். அதனால தான் கருவுற்ற தாய்மார்கள் இருக்கிற அறையில் ரேடியோவும் டிவியும் அலற அளவுக்கு வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறது. சத்தம் போட்டு பேசுகிறதும் தப்பு, சண்டை போடுறதும் தப்பு, சத்தமான இடங்களில் அவங்க இருக்கக்கூடாது. கருப்பைக்கு உள்ளே இருக்கிற சிசு சும்மா இருக்கிறதில்ல, வெளி உலகத்துக்கு வந்த பிறகு சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகளுக்கு உள்ளேயே வந்து அது தன்னை தயார்படுத்திக்குது. கருப்பைக்குள்ளே குழந்தை மூச்சு விடுறதில்ல, இருந்தாலும் அதோட உதர விதானம் மூச்சு விடுறது மாதிரி அசைஞ்சிக்கிட்டே இருக்கும். அங்கே அது எதையும் சாப்பிட வேண்டிய அவசியம் இல்லை, இருந்தாலும் கருப்பையில் உள்ள திரவத்தை அது குடிக்குது. அப்படி குடிக்கிறப்போ சில சமயம் அதுக்கு விக்கல் கூட ஏற்படும். அந்த சமயம் தாயாருக்கு வந்து வயிற்றுக்குள்ளே ஒரு தவளை குதிக்கிறது மாதிரி இருக்குமா. சாதாரணமாக வந்து உள்ளே இருக்கிற குழந்தைக்கு வந்து பசியோ தாகமோ ஏற்படுறதில்லை, ஆனாலும் தாயார் சாப்பிட்ற ஆகாரத்தில் சத்து பற்றாக்குறை இருந்ததுன்னா குழந்தைக்கும் சத்து பற்றாக்குறை ஏற்படும். ஒரு சிசு கருப்பையில் இருக்கிறப்போ ஒரு குறிப்பிட்ட தாலாட்டு பாட்டை பாடிக்கிட்டே இருந்தால் அது அந்த பாட்டுக்கு தகுந்த மாதிரி கை காலை வந்து ஒரு குறிப்பிட்ட வகையில் ஆட்டுறதுக்கு கற்றுக்குதான். குழந்தை பிறந்த பிறகு அதே பாட்டை பாடி அழற குழந்தைய அம்மா வந்து அமைதிப்படுத்தி போடலாமா? இதுவரைக்கும் சொன்னது மருத்துவர்கள் வந்து சொல்கிறது. அவங்க நிறைய இதை பற்றி ஆராய்ச்சியெல்லாம் பண்ணி பார்த்துருக்குறாங்க, பார்த்துட்டு தான் இதையெல்லாம் சொல்கிறாங்க. இப்போ வந்து இனிமேல் சொல்ல போகிறது சும்மா ஒரு வேடிக்கைக்காக. அதாவது ஒரு இடத்துல யார் தாலாட்டு பாடுறது நல்லது அப்படிங்கிற விவாதம் வந்தது. தாலாட்டு பாடுறது யார்? குழந்தை வயத்தில் இருக்கும்பொழுது தாயார் வந்து தாலாட்டு பாடுறது தான் நல்லது, அப்போ தான் அது சுகமாக காலாட்டம். அப்பாக்கள் வந்து தாலாட்டு பாடினா என்ன ஆகும் தெரியுமா? வயிற்றுக்குள்ளே இருக்கிறப்பவே குழந்தை வந்து ஒரு தீர்மானத்துக்கு வந்துடும், வெளியில் வந்த பிறகு காலாட்டுறதுக்கு பதிலாக உதைக்க ஆரம்பிச்சிடும். ஒரு வீட்டில் தொட்டிலில் ஒரு குழந்தை சத்தம் போட்டு அலறிக்கிட்டு இருந்துதான், அப்பா வந்து தொட்டில் ஆட்டிக்கிட்டு இருக்கிறார். வெளியில் போயிருந்த அம்மா திரும்பி வந்தாங்க. சும்மா தொட்டில் ஆட்டுறீங்களே, குழந்தை எப்படி தூங்கும், ஒரு தாலாட்டு பாடக்கூடாதா அப்படின்னாங்களாம். அது முடியாதுன்னார் அப்பா. ஏன்னாங்க, நான் தாலாட்டு பாட ஆரம்பித்த பிறகு தானே தூங்கிட்டு இருந்த இந்த குழந்தையே இப்படி அலற ஆரம்பிச்சுது அப்படிங்கிறார் அந்த அப்பா.

0: அரே சைபாலின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். வழங்கியவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
1: முகத்தில் அனைத்து
2: மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.

0: தொடர்வது 9 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் தெரசா ஆரோக்கியதாஸ். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று காலை தனது இல்லத்தில் அரசு செயலாளர்களுடன் 2வது உயர்மட்ட கூட்டத்திற்கு தலைமை தாங்கினார். இக்கூட்டம் விக்ஷித் பாரத்தின் இலக்குகளை நோக்கிய முன்னேற்றத்தை விரிவுபடுத்துவதில் கவனம் செலுத்தியது. வியாச பூர்ணிமா என்று அழைக்கப்படும் குரு பூர்ணிமா இன்று கொண்டாடப்படுகிறது. இந்த விழா ஆன்மீக மற்றும் கல்வி ஆசிரியர்களுக்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. இந்நாளில் மக்கள் தங்கள் ஞானத்தாலும் ஆசிர்வாதங்களாலும் தங்கள் வாழ்க்கையை வழிநடத்தி செதுக்கிய குருக்களை நினைவு கூர்ந்து அவர்களுக்கு நன்றி செலுத்துகிறார்கள். புதுச்சேரி குருமாம்பேட் துணை மின் நிலையத்தில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ள இருப்பதால் பூபாலன் நகர், சோனியாகாந்தி நகர், மேட்டுப்பாளையம் மெயின் ரோடு, கோரிமேடு காவலர் குடியிருப்பு, தட்டாஞ்சாவடி, தட்டாஞ்சாவடி தொழிற்பேட்டை, சுப்பையா நகர், பிரியதர்ஷினி நகர், வடக்கு ஈசியார், ஜெயராம் கார்டன், கருவடிக்குப்பம், சாமிப்பிள்ளை தோட்டம் மற்றும் அதனை சார்ந்த பகுதிகளில் நாளை காலை 10 மணி முதல் பகல் 2 மணி வரை மின்தடை ஏற்படும் என்று மின்துறை அறிவித்துள்ளது. 2025-26 நிதியாண்டில் இந்தியாவின் மொத்த ஏற்றுமதி 863.1 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் என்ற சாதனை அளவை எட்டியுள்ளது. சரக்கு மற்றும் சேவைகள் ஏற்றுமதி ஆகிய இரண்டிலும் ஏற்பட்ட வலுவான வளர்ச்சியாலும் நாட்டின் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்களின் கீழ் விரிவடைந்து வரும் சந்தை அணுகலாலும் இந்த ஏற்றம் ஏற்பட்டுள்ளது என்று அரசாங்கம் நேற்று நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளது. ஆந்திர பிரதேசம், குஜராத், மத்திய மகாராஷ்டிரா, மராத்வாடா, வட உள் கர்நாடகா, தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் ஆகிய பகுதிகளில் அடுத்த 2 நாட்களுக்கு இடியுடன் கூடிய மழை மற்றும் மின்னல் இருக்கும் என வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 10 மணிக்கு.

0: 92.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: எனக்கு பிடித்த பாடல் அது உனக்கு பிடிக்குமே,
2: ரொம்ப பிடிக்கும். அப்போ எனக்கு பிடிச்ச பாட்டனா எங்க கேக்குறது, எப்படி கேக்குறது?
3: உங்கள் FM ரெயின்போவில்
2: தினமும் காலை 9:02
3: நேயர் விருப்பம். பாட சொல்லி இல்ல, உங்க பேரை சொல்லி பாட்டு கேட்கலாம்.
2: FM ரெயின்போக்கு
4: வாட்ஸ்அப் பண்ணுங்க 7598510505 என்ற நம்பருக்கு.

நேரம் 9:03 எஃப்எம் ரெயின்போ 102.8 கேட்டுட்டு இருக்கீங்க. எல்லாருக்கும் இன்னொரு அழகான காலை வணக்கம் சொல்லிக்கிறது. நான் உங்க ஆர்ஜே சாண்டி, நேர் விருப்பம் நிகழ்ச்சிக்காக. நேர் விருப்பம் நிகழ்ச்சியில என்ன பண்ணும், 7598510505 நம்பருக்கு உங்களோட ஊரு பெயரோட என்ன படத்துல இருந்து என்ன பாட்டு வேணும்ன்றதை நீங்க அனுப்ப போறீங்க. உங்க கூட சேர்ந்து நாங்களும் கேட்டு அந்த பாட்டை என்ஜாய் பண்ண போறோம். அந்த வகையில முதல் பாடல் யாருக்காக அப்படின்னா, பாஷா திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டிருக்காங்க. ஸ்டைலு ஸ்டைலு தான் அப்படின்னு சொல்லிட்டு யாரு அப்படின்னு யோசிக்கிறதுக்கு முன்னாடி பாடலுக்கு சிவசுப்பிரமணியன் கேட்டிருக்காங்க. ஸோ பாடலுக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விளம்பர இடைவேளையோட இந்த பாடல் தொடர்கிறது.

இணைப்பு லோ வோல்டேஜ் பிரச்சனையா, மின் தடை பிரச்சனையா? தீர்வுக்கு புதுச்சேரி மின்துறையின் இலவச ஸ்மார்ட் மீட்டர் வந்தாச்சு. லோ வோல்டேஜ் மற்றும் மின் தடை தகவல்கள் ஸ்மார்ட் மீட்டர்கள் மூலம் கண்ட்ரோல் ரூமில் கணக்கிடப்படுவதால் விரைவில் தீர்வு. கால் 1800425 1912. மின்துறை புதுச்சேரி.

0: நீ சுப்பட்டுகிறத இந்த பிகருக்கேத்த மைனர் நான்.
1: இந்த ஆடி திருவிழாவை அதிக சலுகைகளுடன் சிவமல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல கொண்டாடுங்க. புதிய தங்க நகைகளுக்கு கிராமுக்கு ரூபாய் 300 தள்ளுபடி, பழைய நகைகளுக்கு கிராமுக்கு ரூபாய் 300 கூடுதல் மதிப்பு. இச்சலுகை ஜூலை 15 முதல் ஆகஸ்ட் 15 வரை மட்டுமே.
2: சிவமல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸின் ஆடி ஆஃபர், நேரு வீதி, புதுச்சேரி.
3: நேரம் 9:10 எஃப்எம் ரெயின்போ 102.8 கேட்டுட்டு இருக்கீங்க. நேர் விருப்பம் நிகழ்ச்சியில 7598510505 என்ற நம்பருக்கு உங்களோட ஊரு பேரோட உங்களுக்கு பிடிச்ச பாட்டு எந்த படத்துல இருந்துன்றதை நீங்க எனக்கு அமைச்சிட்டு இருக்கீங்க. உங்க கூட சேர்ந்து உங்களுக்கு பிடிச்ச பாட்டை எல்லாரும் கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். அந்த வகையில் அடுத்ததான பாடல் யாருக்காக அப்படின்னா, ஐயா திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டிருக்காங்க. அடையாளம் பட்டு ஆசிர்வாதம், ராஜேஸ்வரி, வெங்கடேஷ், நிஷா, ஹன்சிகா, ராகுல், ஹரிணி. சோ பாடல் வருது, கேட்டு என்ஜாய் பண்ணலாம்.

0: என்னோட பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு பிடிவாதக்காரரு. எங்க காலனில எல்லாரும் சோலார் பேனல் மாட்டியாச்சு. ஆனா உண்மையிலேயே கரண்ட் பில் ஜீரோ ஆகும்னு அவர் மட்டும் தான் நம்பறதே இல்ல. ஆனா அவர்கிட்ட சொன்ன, அட பாருங்க, இதுக்கு பேரே பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் தான். அப்புறம் ஒவ்வொருத்தருக்கா ஜீரோ கரண்ட் பில் வர ஆரம்பிச்சதும் அப்ப சரி நானும் மாறிடுறேன்னு சொல்லிட்டாரு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
1: நேரம் 9:16. நேர் விருப்பம் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. எஃப்எம் ரெயின்போ 102.8 7598510055 என்ற நம்பருக்கு நீங்க அனுப்புற பாட்டை நீங்க மட்டும் இல்ல, எல்லாரும் கேட்டு என்ஜாய் பண்ண போறோம். அதுக்கு உங்க பேரு, ஊரு, எந்த படத்துல இருந்து என்ன பாட்டு அப்படிங்கறத நீங்க எங்களுக்கு அனுப்ப போறீங்க. அந்த வகையில் அடுத்த பாடல் யாருக்காக அப்படின்னு பார்த்தனா, கோவை வடவள்ளி லூயிஸ் செல்வராஜ் பாடல் கேட்டிருக்காரு, ஜில்லுன்னு ஒரு காதல் திரைப்படத்திலிருந்து.

0: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸ்க்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் பர்னிச்சர்கள் மளிகை மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம் NSB ரோட் திருச்சி.
1: நேரம் 9:23 FM Rainbow 102.8 கேட்டு இருக்கீங்க. நேர் விருப்பம் நிகழ்ச்சியில உங்களுக்கு பிடிச்ச பாட்டு உங்க கூட சேர்ந்து நாங்களும் கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். அந்த வகையில 7598510505 நம்பருக்கு நீங்க எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ண போறீங்க. எந்த படத்திலேருந்து எந்த பாட்டு, உங்க பேரு, ஊரோட அடுத்ததாய் வரும் பாடல் யாருக்காக அப்படின்னா, அவனிவன் திரைப்படத்திலேருந்து பாடல் கேட்டிருக்காரு ஓடி சுரேஷ். ராசாத்தி பாடல் அவருக்காக மட்டும் இல்ல, எல்லாருக்காகவும் கேட்டு என்ஜாய் பண்ணலாம்.

எஃப்எம் ரெயின்போ 102.8ல் நேர் விருப்பம் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. உங்களுக்கு பிடிச்ச பாட்டை நீங்க மட்டும் இல்ல, எல்லாரும் கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். அடுத்ததாய் வரும் பாடல் விக்ரம் திரைப்படத்திலிருந்து இந்த பாட்டை கேட்டிருக்காங்க. பொம்மி நாயகன் பட்டி செல்வம் தேனியிலிருந்து. ஆனா இந்த பாட்டு கேட்டதான் உங்களுக்கு எந்த விக்ரம் படத்துல இருந்து இந்த பாட்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்க முடியும். கேளுங்க, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றைய பதிவு

0: பிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 14555 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: நேரம் 9:35 எஃப்எம் ரெயின்போ 102.8 நேயர் விருப்பம் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. உங்களுக்கு பிடிச்ச பாட்டை நீங்க மட்டும் இல்ல, உங்க கூட சேர்ந்து நாங்களும் கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணும், 7598510505 நம்பருக்கு உங்களோட ஊர், பேர், என்ன படத்துலேருந்து என்ன பாட்டுன்றதை நீங்கள் எங்களுக்கு அனுப்ப போகிறீங்க. நாங்கள் கேட்டு என்ஜாய் பண்ண போகிறோம் எல்லாருமா சேர்ந்து. அந்த வகையில் அடுத்ததாய் பாடல் ஆண்டிப்பட்டி ஆராதனா கேட்டிருக்காங்க, மெகந்தி சர்க்கஸ் திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆதி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
1: நேரம் 9:40. நேர் விருப்பம் நிகழ்ச்சி கேட்டுருக்கீங்க FM ரெயின்போ 102.8. அடுத்ததாய் வரும் பாடல் தேனி ஆண்டிப்பட்டியிலிருந்து செந்தில் குமரன் பாடல் கேட்டிருக்காங்க. யாரடி நீ மோகினி திரைப்படத்திலிருந்து அவருக்காக பாடல் வந்துட்டுருக்கு. அந்த வகையில் உங்களுக்கு விருப்பமான பாடலை உங்கள் கூட சேர்ந்து நாங்களும் கேட்டு என்ஜாய் பண்ண 7598510505 என்ற நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். எல்லோரும் கேட்டு என்ஜாய் பண்ணலாம்.

நேரம் 9:46. நேர விருப்பம் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ 102.8. அடுத்ததாக திருடா திருடா திரைப்படத்திலிருந்து பாடல் வருது. ராதா பிரியா தேனி மாவட்டத்திலிருந்து கேட்டிருக்காங்க. ஸோ அவங்கள மாதிரி உங்களுக்கும் பிடிச்ச பாடலை எல்லாரும் கேட்டு என்ஜாய் பண்ண 7598510505 என்ற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள்.

0: எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்களே, எப்படி சார்?
1: என்னோட புத்துணர்ச்சிக்கு எப்பவுமே நான் பருகிறது ரூபி பாதாம். ஆரோக்கியத்தை அள்ளி தருவது ரூபி பாதாம் மற்றும் ரூபி ஜிகர்தண்டா ரூபி ரோஸ் மில்க்.
2: நேரம் 9:53. நேர் விருப்பம் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ 102.8. இது வரைக்கும் யார் யாருக்கெல்லாம் பாடல், என்னென்ன பாடல்னு கேட்டீங்க. இப்போ யார் யாருக்கெல்லாம் பாடல் கொடுக்க முடியல அப்படின்றத கேட்க போகிறீங்க. யார் யாருக்கு எங்களால் கொடுக்க முடியலை அப்படின்னா, திருப்பூர் வீரபாண்டி தனலட்சுமி ராஜ்குமார், காரைக்கால்லேருந்து எஸ் ஓப்பு விஜயராகவன், சந்திரமோகன் மஞ்சகுப்பம் கடலூர்லேருந்து, மகேஷ் பாண்டியிலிருந்து, ஐயனார் மீரா அஸ்மிதா அஸ்மித்ரன் பண்ருட்டி கடலூர் மாவட்டத்திலிருந்து, கள்ளக்குறிச்சி மாவட்டம் கண்டாச்சி மங்கலம் கிராமத்திலிருந்து சரவண நமுதா, கார்த்திகா ராஜசேகர், ஜோதிகா வேல்முருகன், சோனாட்சி சிவகுமார் கூத்தப்பாக்கம் கடலூர்லேருந்து, மணலி மாறன் தமிழ்மாறன் வெற்றிமாறன் சென்னையிலிருந்து, தூத்துக்குடி சி பாலசுப்ரமணியன், தூத்துக்குடி சி சீதாலட்சுமி, பொன்னியமேடு வன்னி கணேசன், சுகன்யா பரத் சென்னையிலிருந்து, தாராபுரம் பேபி அம்பிகா இளவரசி, சித்ரா சுகந்தி துரைராஜ் அண்ட் சாமிநாதன் சித்ரா, இரட்டை வாய்க்கால் விஜயநகர் திருச்சியிலிருந்து, வாரியங்காவல் கதிரவன், கொளஞ்சிநாதன் மணிசேகரன், வளவனூர்

பாரத் பாண்டுகன், பட்டாளம் ரமேஷ், முத்தரசநல்லூர் நவீன் சுந்தரன், வில்லிவாக்கம் குபேந்திரன், குள்ளச்சாவடி பாலமுருகன், திட்டக்குடி செல்வராசு, சூரியமூர்த்தி காவூர் சென்னையிலேருந்து, சந்தோஷ் கடப்பாக்கத்திலேருந்து, உளுந்தூர்பேட்டையிலேருந்து ராஜேந்திரன், ஹிதேந்திரதாஸ், ரகுபதி, தங்கப்பொண்ணு, மனோஜ்குமார், காவியா, ஸ்னேகா, ரோஷினி, சூர்யா அண்ட் சுரேஷ், மணிகண்டன், உங்கள் எல்லாருக்கும் நேரமின்மை காரணமாக மட்டுமே பாடல் வழங்கப்படவில்லை. ஸோ அதனால் வேறு எதுவும் நீங்கள் யோசிக்கிறது வேண்டாம். ஈவினிங் மனம் விரும்பதே ஷோ இருக்குது. ஸோ அதுக்கும் உங்களோட கால் பண்ணி நீங்கள் வந்து உங்களோட விருப்ப பாடலை கேட்கலாம். ஸோ இவ்வளோ பாருக்கு பாட்டு போட முடியலேன்னு எனக்கும் மனசு கஷ்டமாக இருந்தாலும் உங்கள் எல்லாருக்கும் சேர்த்து ஒரு பாடலை நான் வந்து டெடிகேட் பண்ணுறேன். என்ன பாட்டு அப்படின்னா, சச்சின் திரைப்படத்திலிருந்து குண்டு மாங்கா பாடலை உங்களுக்காக டெடிகேட் பண்ணுறேன். இந்த பாடலை கேட்டவங்க சரஸ்வதி, பத்மநாபன், மாதவரம் பால் பண்ணையிலேருந்து, ஸோ சூர்யா, சரண்யா எல்லாருக்காகவும் பாடல் வருது, கேட்டு என்ஜாய் பண்ணலாம். இந்த பாடலோட இந்த நிகழ்ச்சி நிறைவு பெறுது.

0: நேர்களை இனி கேட்கலாம் காலை 10 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம். வாசிப்பவர் தெரசா ஆரோக்கியதாஸ். 2026 கிளாஸ்கோ காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் ஆடவர் 10,000 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் வெள்ளிப்பதக்கம் வென்ற குல்வீர் சிங்கிற்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வாழ்த்து தெரிவித்துள்ளார். குல்வீர் சிங்கின் இந்த சாதனையால் தேசம் பெருமிதம் கொள்கிறது என்றும், எதிர்காலத்தில் அவர் மேலும் பல வெற்றிகளை பெற வாழ்த்துவதாகவும் சமூக ஊடக பதிவு ஒன்றில் குடியரசுத் தலைவர் தெரிவித்துள்ளார். குரு பூர்ணிமாவை முன்னிட்டு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். குரு என்பவர் அறிவை புகட்டுவதையும் தாண்டி தனது சீடர்களுக்கு நேர்மறை ஆற்றலை விதைத்து அவர்களை உன்னதமான எண்ணங்கள் மற்றும் நற்பண்புகளுடன் வளர்க்கிறார் என்று சமூக ஊடக பதிவு ஒன்றில் பிரதமர் கூறியுள்ளார். அதிகரித்து வரும் புவிசார் அரசியல் பதட்டங்களால் உலகளாவிய கப்பல் போக்குவரத்து வழித்தடங்கள் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில், மோதல் அபாயம் மிகுந்த பகுதிகளில் வர்த்தக கப்பல்களில் பணிபுரியும் இந்திய மாலுமிகளின் பாதுகாப்பு மற்றும் நலன்புரி நடவடிக்கைகளை மத்திய துறைமுகங்கள், கப்பல் போக்குவரத்து மற்றும் நீர்வழி போக்குவரத்து அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் ஆய்வு செய்தார். பேடிஎம் பேமெண்ட்ஸ் வங்கி லிமிடெடின் செயல்பாடுகள் கலைக்கப்படும் என்று இந்திய ரிசர்வ் வங்கி அறிவித்துள்ளதுடன், எஸ்பிஐயின் முன்னாள் தலைமை பொது மேலாளரான திரு கிரிகுமார் நாயரை அதிகாரப்பூர்வ கலைப்பாளராக நியமித்துள்ளது. புதுச்சேரி குருமாம்பேட் துணை மின் நிலையத்தில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ள இருப்பதால் மேட்டுப்பாளையம் ட்ரக் முனையம், ஹரிநமோ நகர், பிரியதர்ஷினி நகர், ராஜா அண்ணாமலை நகர், சிவாஜி நகர், காமராஜ் நகர், இந்திரா நகர், பல் மருத்துவக் கல்லூரி, புதுப்பேட், ராஜாஜீர் நகர், லாஸ்பெட், நாவர்குளம், டாக்டர் அன்னிபெசன் நகர், குறிஞ்சி நகர் விரிவாக்கம், லாஸ்பெட் அரசு ஊழியர் குடியிருப்பு மற்றும் அதனை சார்ந்த பகுதிகளில் நாளை காலை 10 மணி முதல் பகல் 2 மணி வரை மின்தடை ஏற்படும் என்று மின்துறை அறிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 11 மணிக்கு.

ரெயின்போ புதுவை 102.8 கேட்டுக்கொண்டிருக்கும் அத்தனை நேயர்களுக்கும் மீண்டும் ஒரு ஃப்ரெஷ்ஷான குட் மார்னிங். நேரம் 10:03:36 ஆயிட்டிருக்கு. ஸோ இந்த டைம்ல நீங்க எல்லாரும் மேக்சிமம் வந்து எல்லாரும் அப்படி போய் செட்டில் ஆயிருப்பீங்க. பரபரப்பெல்லாம் தடவி ஒரு வழியா சரி பண்ணிட்டு அதுக்கப்புறமா உங்களுடைய வேலைகளை நிதானமா இப்போ நீங்க தொடங்கியிருப்பீங்க அப்படின்ற நம்பிக்கையோட கெட் செட் கோ கேம் ஷோக்கு உங்களை வரவேற்பது நான் ஆர்ஜே அன்பரசி. நம்ம ஷோல ஒவ்வொரு நாளுமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான டாபிக்ல நாங்க கேள்விகளை கொண்டு வந்து அந்த கேள்விகள் மூலமா உங்களுக்கு வந்து நிறைய விஷயங்களை தெரிய வைக்கிறோம். அதே மாதிரி உங்களுக்கு அப்படி உங்க அறிவுக்கும் உங்களுடைய செயலுக்கும் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் வந்து வேலையை அதிகப்படுத்தி உங்களை வந்து ரொம்ப நாலேஜபிளான பர்சன்ஸா நாங்க வந்து மாத்திக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி நீங்க சீக்கிரமா ஆன்சர் சொல்லணும், ஒரு சில க்வெஸ்சன்ஸும் உங்களுக்கு வந்து தெரியாத ஒரு சில க்வெஸ்சன்ஸ் இருக்கணும் அப்படின்னு நாங்களும் நிறைய வேலைகள்லாம் செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கோம். சோ அந்த வகையில கெட் செட் கோ கேம் ஷோ நிகழ்ச்சிக்கு நான் கேட்க போற இன்னைக்கான தலைப்புல என்ன மாதிரியான கேள்வியை நான் கேட்க போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறது எவ்வளவு முன்னேறி இருக்கு டெக்னாலஜி அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அதுவும் இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஏஐ அப்படிங்கிற ஒரு மாயாஜால உலகத்துக்குள்ளதான் நம்ம இருந்துகிட்டு இருக்கோம். சோ முடிஞ்சா நம்ம டைம் டிராவல்

ட்ராவல் பண்ணி போய் ஒரு வீடியோ வந்து போடுற மாதிரியும் நம்மளால பண்ண முடியுது, பேக் போக முடியுது. அதுவும் இல்லாமல் முன்னாடி என்ன நடக்க போகுது, அதாவது எதிர்காலத்தில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்க முடியுது, பின்னாடி என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் நம்மளால பார்க்க முடியுது. வா, இப்படி ஒரு டெக்னாலஜியா அப்படின்ற ஒரு பக்கம் நம்ம வந்து வியந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஒரு பக்கம் வந்து பார்த்தோம்னா இவ்வளோ டெக்னாலஜி வளருதே அப்படின்னு ஒரு பக்கம் பயமும் கொஞ்சம் இருந்துட்டு இருக்கு இல்லையா. எவ்வளோ நேரமா இவ்வளோ விஷயத்த பத்தி நம்ம பேசிக்கிட்டே இருக்கலாம் இந்த டெக்னாலஜி டெவலப்மெண்ட் பத்தி. ஸோ இப்போ இருக்கக்கூடிய ஏஐ அப்படிங்கிற இந்த விஷயத்தை பத்தி தான் இன்னைக்கு பூரா வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 10 to 11 நம்மளுடைய கெட் செட் கோ கேம் ஷோல உங்களுக்கான கேள்விகள் இருக்க போகுது. ஸோ முதல்ல நான் கேட்க போற கேள்வி என்ன அப்படின்றத கேட்டுட்டு நீங்க ஆன்சர் பண்ணணும். ஏஐ அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதோடைய விரிவாக்கம் என்ன அப்படிங்கறத பத்தி தான் நீங்க வந்து என்கிட்ட ஆன்சர் பண்ணணும். ரொம்ப ஈஸியான கேள்வியா இருக்குல்ல? ஆமா, அப்படிதான் ஆரம்பிக்கும். போக போக நீங்க நிறைய கேள்விகள் கொஞ்சம் கஷ்டமானதாகவும் கொஞ்சம் தெரிஞ்சதாகவும் உங்களுக்கு வந்து இருந்துட்டு இருக்கும். நீங்க நம்ம கிட்ட நம்ம ஷோல ஆன்சர் பண்ண வேண்டிய கேள்வி எது அப்படின்னு பார்த்தோம்னா, ஏஐ அப்படிங்கறதன் விரிவாக்கம் என்ன, ஏஐ என்பதன் விரிவாக்கம் என்ன அப்படின்றதுக்கு நீங்க ஆன்சர் பண்ண வேண்டிய எண்கள் 2271 7602 7523 அப்படிங்கிற இந்த எண்கள்ல தொடர்பு கொண்டு பேசுங்க. நிகழ்ச்சியில இப்ப மாரியா மாரியா பாடல் கேட்கலாம்.

0: இணைப்பு லோ வோல்டேஜ் பிரச்சனையா, மின் தடை பிரச்சனையா? தீர்வுக்கு புதுச்சேரி மின்துறையின் இலவச ஸ்மார்ட் மீட்டர் வந்தாச்சு. லோ வோல்டேஜ் மற்றும் மின் தடை தகவல்கள் ஸ்மார்ட் மீட்டர்கள் மூலம் கண்ட்ரோல் ரூமில் கணக்கிடப்படுவதால் விரைவில் தீர்வு. கால் 1800-425-1912. மின்துறை புதுச்சேரி.
1: கெட் செட் கோ கேம் ஷோ கேட்டுக்கிட்டு இருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. இன்னைக்கு நம்ம ஏஐ சம்பந்தமான கேள்விகள் தான் கேட்க போறோம் அப்படின்னு சொல்லியிருந்தா, அதுக்கு பதில் சொல்றதுக்காக நம்ம கேட்ட கேள்வி ஏஐ அப்படின்ற இதனுடைய விரிவாக்கம் என்ன அப்படின்னு கேட்டதுக்கு ஆன்சர் பண்ண இருக்கு. நம்ம கூட இணைந்திருக்கும் நபர் யாருன்னு கேட்கலாம். வணக்கம். யார், எங்க இருந்து பேசுறீங்க? ஓகே ஜீவா, நம்ம கேட்ட கேள்விக்கு ஆன்சர் தெரியுமா மேம் உங்களுக்கு?
2: தெரியுமா?
1: ஓகே சொல்லுங்க, என்ன ஆன்சர்? உங்களுடைய கருத்து என்ன, எப்படி இருக்கு உங்களுடைய? நன்றி கால் பண்ணதுக்கு. Yes, மக்களே, இன்னைக்கு நம்ம கெட் செட் கோ கேம் ஷோல வந்து பாத்தீங்கன்னா ஏஐ சம்பந்தப்பட்ட குவெஸ்டின்ஸ் தான் இன்னைக்கு நம்ம கேட்க போறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஏஐ அப்படிங்கறதுக்கான விரிவாக்கம் என்ன அப்படின்னா, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய செயற்கை நுண்ணறிவு. ஸோ பொதுவா மனிதர்களுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா 6ஆம் அறிவு, 7ஆம் அறிவு அந்த மாதிரி நம்ம போயிட்டு இருக்கோம். ஸோ அப்படி இந்த செயற்கையாவே வந்து பாத்தீங்கன்னா நம்ம நுண்ணறிவு நுட்பமா வந்து எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய வைக்கிற அளவுக்கு நம்ம டெக்னாலஜி இன்னைக்கு வளர்ந்துருக்கு. சோ ஏஐ யுகத்துல நம்ம வளர்ந்திருக்கோம். இப்போ நம்ம நிகழ்ச்சியை அடுத்ததான் நம்ம கேட்க போற கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏஐயின் முக்கியமான ஒரு எரிபொருள் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. ஸோ அது என்ன அப்படிங்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட நான் கேட்க போகிறேன். அதுக்கு முன்னாடி, மனிதர்களைப் போலவே கற்றுக்கொள்வது, சிந்திப்பது, முடிவெடுப்பது போன்ற திறன்களை கணினிகளுக்கு வழங்கும் தொழில்நுட்பம் தான் இந்த ஏஐ செயற்கை நுண்ணறிவு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ ஓகே, அந்த ஏஐயோட முக்கியமான வேலை என்ன, அதோட முக்கியமான பொருள் என்ன அப்படின்ற கேள்வியை தான் உங்கள் முன்னாடி நான் வச்சுருக்கேன். ஏஐயின் முக்கியமான எரிபொருள் எது அப்படின்ற இந்த கேள்விக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணுங்க. ஆன்சர் பண்ண வேண்டிய எண்கள் இதை தான், 2271760 2275 2300 அப்படிங்கிற இந்த எண்கள். ஆமாம், நம்ம வந்து எதுக்காக வந்து ஏதோ ஒரு இடத்துல போய் சர்ச் பண்ணுறோம், அந்த சர்ச் இன்ஜின்லாம் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. ஸோ எதுக்காக அப்படின்றத என் கூட ஆன்சர் பண்ணுங்கள். ரொம்ப சிம்பிளான கேள்வி தான் இது.

என்னோட பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு பிரிவேதக்காரரு. எங்க காலனில எல்லாரும் சோலார் பேனல் மாட்டியாச்சு. ஆனா உண்மையிலேயே கரண்ட் பில் ஜீரோ ஆகும்னு அவர் மட்டும் தான் நம்பறதே இல்ல. ஆனா அவர்கிட்ட சொன்ன, அட பாருங்க, இதுக்கு பேரே பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் தான். அப்புறம் ஒவ்வொருத்தருக்கா ஜீரோ கரண்ட் பில் வர ஆரம்பிச்சதும் அப்ப சரி நானும் மாறிடுறேன்னு சொல்லிட்டாரு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.

0: நேரம் 10:20 42 நொடிகள் ஆயிட்டிருக்கு. கெட் செட் கோ கேம் ஷோ கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. நம்ம நிகழ்ச்சியில் இன்னைக்கு ரொம்பவே உங்களுக்கு நாலேஜபிளாகவும் ப்ளஸ் வந்துட்டு டஃப்பாகவும் அது கூடவே நிறையா வந்து உங்களுக்கு மூளைக்கு வேலை கொடுத்துட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கேள்விகள் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏஐ பற்றின கேள்விகள் தான் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் நான் கேட்டுட்ருக்கேன். அந்த வகையில் நான் கேட்ட கேள்வி, ஏஐயோடைய முக்கியமான வேலை என்ன, அதுக்கிட்டேருந்து நம்ம என்ன வாங்குகிறோம் அப்படின்ற அந்த ஒரு பொருள், அதோடைய செயல், அதோடைய எரிபொருள் என்ன அப்படின்றது தான் நான் கேட்டிருக்கேன். ஸோ ஏஐயோடைய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்றதுக்கான பதில் வந்து சொல்ல வந்திருக்காங்க. யாருன்னு கேட்கலாம். ஹாய் வணக்கம்.
1: வணக்கம் மேடம், புதுல இருந்து ஆசை தம்பி பேசுறேன். நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கேன் ஆசை தம்பி சார்.
1: நீங்க இன்னைக்கு கொண்டு வந்த இதுலயே சிம்பிளா கொடுத்தாலும் சிந்திக்க வச்சு கொடுக்குறீங்க.
0: அதுவும் இப்போ இருக்கிற நடைமுறைக்கு அதிகமா பழக்கத்துல புழக்கத்துல வரக்கூடிய
1: ஆள போட்டீங்கன்னா டக்குன்னு பேட்டை வச்சு அடிச்சிட முடியாது. சிந்திக்கணும், லெப்ட்ல பால் வருமா ரைட்ல வருமா, எப்படி பால் வந்துருக்குது பார்த்து அடிக்கணும்.
0: ஓகே, சோ கிரிக்கெட் நல்லா விளையாடுவீங்கன்னு நினைக்கிறேன் நீங்க. ஓகே ஓகே, சோ நீங்க சொல்லுங்க சார். இப்போ ஏஐயோட
1: முக்கியமான எரிபொருள்னா, இப்ப அதனுடைய திறன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, இப்ப நமக்கு ஒரு திறன் வேணா நம்ம நிறைய படிச்சிருக்கணும், அப்பதான் நமக்கு திறன் வரும். அப்ப ஒரு அந்த ஒரு இது அதுக்குள்ள நிறைய டேட்டாஸ் இருந்ததுனால்தான் அந்த டேட்டாஸ் வச்சுதான் அது அனாலிசிஸ் பண்ணி நீங்க கேட்ட கேள்வி இது, நீங்க கேள்வி எதிர்பார்க்கறதுக்கு இப்ப ஆன்சர் இதுன்னு சொல்ல முடியும். அப்ப டேட்டாஸ்ன்றது தரவு, அதாவது அது தமிழ்ல சொல்றது இருந்தா தரவுன்னு சொல்லுவாங்களா?
0: கரெக்ட்,
1: டேட்டாஸுக்கு.
0: ஆமா ஆமா, தரவு அப்படின்றதான் இதோட முக்கியமான எரிபொருள் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிறாங்க. ஓகேங்களா? சோ நீங்க சொல்லுங்க சார், இப்போ இருக்கிற காலகட்டத்துல நம்ம ஏஐ டெக்னாலஜியை நோக்கி போயிட்டு இருக்கோம், சோ அதை நீங்க எப்படி பாக்குறீங்க?
1: ஏஐ டெக்னாலஜி என்பது வந்து நமக்கு கொடுத்த கிடைத்த ஒரு வரப்பிரசம், வளர்ந்து கொண்டே இருக்கும் அந்த இதுக்கு வந்து தேவைதான். எதுலயுமே ஒரு நன்மை தீமை இருக்குதான் செய்யும். அப்போ நமக்கு அதுல நன்மையும் இருக்கு தீமையும் இருக்கணும் போது ஒரு அபாயகரமானது, ஆனா அது உபாயகரமானது, உபாயம் அளிக்குது, நமக்கு ஒரு உபாயத்தை கொடுக்குது. எந்த உபாயத்தை கொடுத்தாலும் அது அபாயம் இருக்கதான் செய்யுது, அதை நம்ம தான் தவிர்த்து கொள்ள வேண்டும், வேற ஒண்ணும் இல்ல.
0: சூப்பர் சூப்பர் சார், தேங்க்யூ சோ மச் சார்.
1: தேங்க்யூ,
0: நன்றி நன்றி. கெட் செட் கோ கேம் ஷோவை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. நம்ம நிகழ்ச்சியில் இன்னைக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய செயற்கை நுண்ணறிவு சம்பந்தமான கேள்விகள் தான் உங்கள்கிட்ட நான் கேட்க போறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ அந்த வகையில் அடுத்ததான் வந்து இந்த கேள்வி, இப்போ நம்ம கேட்ட கேள்விக்கு ஒரு சில டீட்டெயில்ஸ் என்னன்னா, நம்ம ஏஐ அப்படிங்கறது ஒரு தரவு, ஒரு டேட்டா இல்லாம ஏஐ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால கத்துக்க முடியாது. ஸோ அதோட தரவின் தரம் வந்து சிறப்பாக இருந்தாதான் ஏஐ வழங்கக்கூடிய முடிவுகளும் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஏஐயோடைய முக்கியமான பேக் போன் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம பண்ணலாம். நம்பர் இதே தான், கால் பண்ணுங்க, பேசலாம். ஏஐ டெக்னாலஜி இப்போ என்ன மாதிரியான மாற்றங்களை ஏற்படுத்திருக்கு, அதை பத்தி உங்களுடைய தாட் என்ன அப்படின்றதையும் நீங்க என் கூட ஷேர் பண்ணிக்கலாம்.

0: கெட் செட் கோ கேம் ஷோ கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. நம்ம நிகழ்ச்சியில ஏஐ சம்பந்தப்பட்ட கேள்விகள்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில ஏஐயின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்ற கேள்விக்கு யாரு சரியான பதில் கொடுக்கறாங்கன்னு கேட்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க?
1: பலராமன் பேசுறேன் மேடம்.
0: ஓகே பலராமன் சார், நம்ம கேட்ட கேள்விக்கு பதில் என்னன்னு தெரியுமா?
1: தெரியும் மேடம்.
0: சொல்லுங்க. வளர்ச்சி உங்களுடைய பார்வையில எப்படி இருக்கு?
1: இதனுடைய வளர்ச்சி வந்து உலகத்துல எந்த நடந்தாலும் உடனுக்குடன் தெரியுது மேடம். அதுபோல வளர்ச்சி நம்ம கண்டிருந்து எளிய ஒரு காரியத்தை தள்ளி போடாம உடனே நம்ம செய்யணும்.
0: ஓகே ஓகே ஓகே சார், தேங்க்யூ சோ மச். கரெக்டான பதில் சொன்னீங்க, நன்றி நன்றி. ஏஐ சம்பந்தமான கேள்விகள் தான் கேட்டுக்கிட்டு இருக்கோம். அதுக்கான பதிலும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க எல்லாரும் நிறையவே கரெக்டா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. ஏஐயோடைய தந்தை என்று அழைக்கப்படுவர் ஜான் மெக்கார்த்தி அப்படிங்கறது ஆன்சர் சரியான பதில். உங்களுக்கும் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. ஏஐயோடைய ஃபாதர் அப்படின்னா ஜான் மெக்கார்த்தி அப்படிங்கறது தான். ஸோ ஏஐ அப்படிங்கிற இந்த சொல் முதல் முதல்ல எந்த வருஷம் வந்து அறிமுகம் ஆச்சு அப்படின்னு பார்த்தோம்னா 1956 வருஷத்துல தான் ஏஐ அப்படிங்கிற இந்த சொல் முதன் முதல்ல அறிமுகம் ஆயிருக்கு. ஏஐ பத்தி நிறைய தகவல்கள் நம்ம அடுத்தடுத்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்ததா நம்ம நிகழ்ச்சியில நான் கேட்க போற கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம பேசுற மொழிய வந்து பாத்தீங்கன்னா ஏஐ எப்படி புரிஞ்சுக்குது? இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குல்ல? எஸ், மனித மொழியை புரிந்து கொள்ளக்கூடிய ஏஐ தொழில்நுட்பம் என்ன அப்படிங்கறது தான் உங்க முன்னாடி நான் வைக்கிற கேள்வி. கொஞ்சம் டெக்னிக்கலா தான் இருக்கும், பட் பரவாயில்ல, நம்ம இந்த விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். பட் நிறைய பேர் தெரிஞ்சவங்க இருப்பீங்க. ஸோ தெரிஞ்சவங்க யார் இருந்தாலுமே நீங்க கால் பண்ணலாம். 2271760 2275 2270 அப்படிங்கிற இந்த எண்கள்ல நானும் வந்து பாத்தீங்கன்னா தேடி தேடி ஏஐ பத்திலாம் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஸோ அடுத்தடுத்து வளரக்கூடிய டெக்னாலஜி வளர்ச்சியை நோக்கி நம்ம நம்மளை அப்டேட் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லையா? அடுத்ததான் நிகழ்ச்சியில பாடல் கேட்கலாம். சிட்டிசன் திரைப்படத்துல இருந்து மனிதனுடைய மொழியை புரிந்து கொள்ளும் ஏஐ தொழில்நுட்பம் என்ன? ஆன்சர் பண்ணுங்க.

0: கெட் செட் கோ கேம் ஷோ கேட்டுட்ருக்கீங்க ஃப்ரம் ரெயின்போ புதுவை 102.8 ஏஐ டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா கொஷின்ஸ் தான் உங்களுக்கு நான் இன்றைக்கி கேட்டுக்கிட்டு இருக்கேன். எப்படி போயிட்டுருக்கேன் உங்களுக்குலாம் ஷோ? ஸோ அதை பற்றி நீங்கள் சொல்லுங்கள். ஓகே, ஸோ இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் நம்ம வந்து டெக்னாலஜி வளர்ச்சி மூலயமா தான் நிறைய மாற்றங்கள் நம்ம பார்த்துருக்க முடியுது. ஸோ அந்த மாதிரி உங்களுடைய கருத்து ஏஐயோடைய வளர்ச்சி பற்றி என்ன அப்படிங்கிறதையும் எங்களோட நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருந்தோம். ஸோ நம்ம நிகழ்ச்சியில் வந்திருக்கக்கூடிய அழைப்பாளர் நம்ம கேட்ட கேள்விக்கு மனித மொழியை புரிந்து கொள்ளும் ஏஐ தொழில்நுட்பம் என்ன? ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம்.
0: யாரு, எங்க இருந்து பேசுறீங்க? பாபு சார்.
1: தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு. பாபு,
0: கரெக்டா கண்டுபிடிச்சிட்டேனா?
1: நன்றி நன்றி நன்றி மேடம், நன்றி மேடம்.
0: ஓகே, சோ சொல்லுங்க பாபு சார், உங்களுடைய
1: மேடம் இது வந்து இயற்கை மொழிங்கிற மூலம் கண்டுபிடிக்கிறது ஏஐ மனித மொழிகளை புரிந்து கொள்வது NLP சொல்லுவாங்க.
0: ஓகே,
1: இயற்கை மொழியை நம்ம பகுப்பாய்வு செய்து அந்த ஏஐ தொழில்நுட்பம் கண்டுபிடிக்கிறது.
0: ஓ சூப்பர், நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் அப்படின்னு சொல்லுவாங்க.
1: NLP சுருக்கமா.
0: ஓகே, NLP கரெக்டா சொல்றீங்க, சரியான பதில் சொல்லிருக்கீங்க சார், ரொம்ப நன்றி. ஓகே, நீங்க சொல்லுங்க, நம்ம ஏஐ டெக்னாலஜி வளர்ச்சியை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கோம், இதை பத்தி உங்களுடைய
1: ஒரு பக்கம் தேவை இன்னொரு பக்கம் ஆபத்து இருக்கு. வேலை வாய்ப்பை வந்து பெருக்கம் செய்யுது, ஆனா நம்மள எல்லாமே அப்டேட் பண்ணிக்கிட்டா இந்த தொழில்நுட்பத்துல நாமும் சாதிக்க முடியும். நம்மள எல்லாமே அப்டேட் பண்ணிக்கிறோம். இந்த செயற்கை நுண்ணறிவு வந்து ஒரு பக்கம் வேலை வாய்ப்பு கெடுத்தாலும் ஒரு பக்கம் அதை கத்துக்கிட்டு அது வழியா நாமளும் அதனோட பயன்களை அறிஞ்சு நாமளும் அதனோட வேலை வாய்ப்புகளை அறிஞ்சா 50-50 தான் சொல்லுவேன் மேடம்.
0: ஓகே, சோ நமக்கு வந்து வளர்ச்சியும் இருக்கு, அது பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா பிளஸ் ஆர் மைனஸ் ரெண்டுமே சேர்ந்த மாதிரி இருக்கு அப்படின்றீங்க.
1: ஆமா மேடம்.
0: ஓகே சார், சோ நன்றி கரெக்டான பதிலுக்கும் உங்களோட கருத்துக்கும். தேங்க்யூ சார்.
1: நன்றி நன்றி நன்றி.
0: ஆமால, சோ இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல என்னைக்குமே வந்து ஒரு டெக்னாலஜி வருதுன்னா அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா மாயா ஜலமா பூந்து வழியாடலாம். சோ முன்னாடி எல்லாம் நம்ம வந்து ஒரு பட்டன் போன் வச்சிருந்தோம், அதுக்கும் முன்னாடி வந்து வெறும் வந்து வீட்டுல இருக்கிற அந்த போன் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இருந்துச்சு. சோ அந்த போனுக்கும் முன்னாடி பார்த்தோம்னா தந்தி தான் இருந்திருக்கும். இப்படி கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா நம்மளுடைய கனெக்ட் அப்படின்றது இந்த உலகத்து கூட நம்மள வந்து கனெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கு இந்த டெக்னாலஜி. சோ அப்படி ஒரு பக்கம் நம்ம வளர்ச்சியை பார்த்துக்கிட்டே போயிட்டே இருந்தாலும் இன்னொரு பக்கமும் என்ன நடக்குது அப்படின்றதையும் நம்ம பார்க்க வேண்டியது முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மள்ட்ட பேசுற அத்தனை பேரும் வந்து பாத்தீங்கன்னா பேசிட்டு இருக்காங்க. ஓகே, நம்ம நிகழ்ச்சியில அடுத்ததா கேட்க போற கேள்வி என்னன்னா, நம்ம யோசிச்சிருப்போம் இல்லையா, ஓகே நம்ம சொல்ற எல்லா லாங்குவேஜ்லயுமே வந்து எப்படி ஏஐ வந்து பதில் சொல்லுது அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சிருப்போம். ஸோ அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு பின்னாடியுமே மனித மூளை அப்படிங்கிறது இருக்கு அப்படின்றத நம்ம கண்டிப்பா புரிஞ்சுக்கணும். இதே மாதிரியான இப்ப இன்னொரு கேள்வி தான் நான் கேட்க போறேன், என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ புதுசா ஒரு ஒரு ஒரு ப்ரௌச்சர் ரெடி பண்றதா இருக்கட்டும், இல்லை வந்துட்டு ஒரு வீடியோ கிரியேட் பண்றதா இருக்கட்டும், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நம்ம இன்னைக்கு வந்து நிறையவே போன்ல அப்படியே பண்ணிடுறோம். ஸோ ஒரு ஒரு விஷயத்தை நம்ம சொன்னாலே அது நமக்கு வந்து கொடுத்துருது இல்லையா. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு புதிய உரை இல்லை படம் அல்லது இசையை உருவாக்கும் ஏஐ வகை எது அப்படிங்கிற கேள்வி தான் உங்க முன்னாடி வைக்கிறேன். புதிய புதுசாக ஒரு படத்தையோ இல்லை ஒரு வீடியோவையோ இல்லை ஒரு மியூசிக்கையோ உருவாக்கக்கூடிய ஒரு ஏஐ வகை அப்படின்னா அது எது அப்படின்றது தான். அந்த ஏஐ வகைக்கு பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்ற இந்த கேள்வியை தான் நான் உங்க முன்னாடி வைக்கிறேன். ஓகே, புதுசாக ஒரு விஷயத்தை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கிட்ட நம்ம ஒரு சொல்கிறோம், அதை வந்து நமக்கு உருவாக்கி கொடுக்குது அப்படின்னா அது பேரை என்னவா அழைப்போம் அப்படிங்கிறது தான் நான் வந்து கேள்வியை சொல்கிறேன். கொஞ்சம் டெக்னிக்கலாக தான் இருக்கும் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், பட் நம்ம இந்த டெக்னிக்கலான விஷயத்தை தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியமா இருக்கு. மக்களே நிகழ்ச்சியில கால் பண்ணுங்க, ஆன்சர் பண்ணுங்க ஏஐ சம்பந்தமான இந்த கேள்விக்கு. நம்பர் அதே தான், 2271760 2275 அப்படிங்கிற இந்த எண்கள்ல நதியே அப்படின்னா இல்லை நதியே பாடல் கேட்கலாம்.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: வீடியோ ஆடியோ இதெல்லாம் கிரியேட் பண்றோம் இல்லையா, சோ அதை வந்து கிரியேட் பண்றக்கூடிய ஏஐ வகைக்கு என்ன பேர் அப்படின்னு கேட்டிருந்தோம், அதுக்கு ஆன்சர் பண்றதுக்கு வந்திருக்காங்க. ஹாய், வணக்கம்.
2: வணக்கம்,
1: யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: என்ன
1: கேள்வி கேக்குறோமோ அதுக்கு ஏத்த மாதிரி அது வந்து நமக்கு உருவாக்கி கொடுக்குது, அப்ப ஜெனரேட் பண்ணி கொடுக்குது. சூப்பர் சார், கரெக்டான ஆன்சர் கொடுத்துருக்கீங்க, வெரி குட். ஓகேவா, சோ நீங்க சொல்லுங்க, நம்ம இந்த ஏஐ

0: டெக்னாலஜி இந்த வேர்ல்டுக்குள்ள நம்ம இருக்கோம், இத பத்தி உங்களுடைய கருத்து?
1: அதாவது நம்ம டெக்னாலஜி வர்றத வந்து நம்ம தடுக்க முடியாது. வளர்ந்துட்டே நம்ம பாசிட்டிவ் ஆட்டிடியூட எடுத்து நம்ம அதை வந்து பாசிட்டிவா நம்ம ஜெனரேட் பண்ணி கொண்டு போகணும்.
0: அது ஒரு விதத்துல நமக்கு ஒரு வளர்ச்சியும் அப்படின்னு சொல்றீங்க இல்லையா?
1: கண்டிப்பா மேடம்.
0: ஓகே,
1: கடந்த காலத்துக்கு போக முடியுமா, எதிர்காலத்துக்கு போக முடியுமா, விண்வெளி ஆராய்ச்சியில செயல்படுத்த முடியுமா, அந்த மாதிரி பாக்கணும்.
0: ஓகே,
1: அந்த மாதிரி வச்சுக்கோ, நல்லா இருக்கும்.
0: ஓகே, சூப்பர். ஸோ அதில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை பார்த்து நம்ம அதை வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டு போகிறது நல்லதாக இருக்கு. ஓகே சார், ஸோ தேங்க்யூ ஸோ மச். சொல்லுங்க. ஓகே, ஸோ ஒவ்வொருத்தவங்களும் அவங்களுடைய ஆன்சர்ஸ் கூடவே வந்து பார்த்தீங்கன்னா ஏஐ பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கருத்துக்களையும் நமக்காக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. தேங்க்யூ. நம்ம நிகழ்ச்சியோட அடுத்ததாக கேட்க போகிற கேள்வி, நிறைவான கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏஐ என்னதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேட்குற கேள்விக்கெலாம் ஆன்சர் பண்ணிகிட்டே இருந்தாலும் கூட ஒரு சில நேரங்களில் வந்து தவறான தகவலை வந்து பார்த்தீங்கன்னா வழங்கக்கூடிய ஒரு நிலை இருக்குது. அதுக்கு ஒரு பேர் வச்சுருக்காங்க. அது என்ன? அது ரொம்ப ஈஸி தான். நம்மளுமே அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் ஒரு சில டைம் இருப்போம். ஏஐ சில நேரங்களில் தவறான தகவலை வழங்கும் நிலைக்கு பெயர் என்ன அப்படிங்கிற இந்த கேள்விக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு கேள்வி, ப்ளஸ் ஆன்சரும் கூட ரொம்ப சிம்பிளான ஆன்சர் தான். கால் பண்ண வேண்டிய எண்கள் அதேதான், கால் பண்ணுங்க, பேசலாம். நிகழ்ச்சியோட நிறைவா நம்ம கேட்டிருக்கக்கூடிய கேள்வி, ஏஐ சில நேரங்களில் வந்து பாத்தீங்கன்னா தவறான தகவலை வழங்கும் நிலையின் பெயர் என்னவென்று அழைக்கப்படுகிறது? ஆன்சர் பண்ணுங்க.

0: நிறைவா வந்திருக்கக்கூடிய அழைப்பாளர், ஹாய் வணக்கம்.
1: வணக்கம்
0: மேம், மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம்
1: பட்படியில்
0: இருந்து சந்திரசேகர் சொல்லுங்க. ஏஐ வந்து சில நேரங்களில் தவறான ஒரு ஆன்சரை கொடுக்குது, அதுக்கு வந்து ஒரு பேரை வச்சு அழைக்கிறாங்க, அது பேர்
1: என்ன?
0: அது பேர் அப்படி இப்படி தேடி
1: அழைக்கிறோம்.
0: அதுல வந்து இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஏஐ டெக் வந்து பாத்தீங்கன்னா நம்ம க்ரோத் ஆயிட்டு இருக்கோம். சோ அது பத்தி உங்களுடைய விஷன்ல உங்களுடைய கருத்து என்ன?
1: சூப்பர் மேம், நிச்சயமா ஏஐ வந்து ஒரு பெரிய போன் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா இந்தியாவை அடுத்த லெவலுக்கு டிஜிட்டல் டிரான்ஸ்பர்மேஷன் பண்றதுக்கு ஏஐ அப்படிங்கிறது ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கு. நிறைய பேர் சொல்றாங்க இந்த லே ஆஃப் எல்லாம் நடக்கிறதுக்கு ஒரு முக்கிய காரணம் ஏஐ இன்ட்ரடியூஸ் பண்ணதுனாலதானே. ஆனா ஏஐ வந்து நம்ம அந்த டெக்னாலஜியை கத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கு கோட் பண்ண போறதே ஹியூமன்ஸ் தான். அதனால நிச்சயமாக நிறைய டஃபான விஷயங்கள்ல கத்துக்கிறதுக்கு ஏஐ அப்படிங்கறது தோண்டும்.
0: முன்னாடி எல்லாம் சிஸ்டம் மேட்டிக் ஆகுது, கம்ப்யூட்டர் வருதுன்னும் போது இந்த மாதிரி ஒரு விஷயம் நமக்கு தோணதான் செஞ்சது. பட் இப்ப பாருங்க, எல்லாத்துக்கும் கம்ப்யூட்டர்ஸ் நமக்கு யூஸ் ஆகுது இல்லையா?
1: எக்ஸாக்ட்லி. அதனால ஏஐ அப்படிங்கிற ஒரு விஷயம் நிறைய ப்ராஜெக்ட் கொண்டு வரதுக்கும் ஒரு வாய்ப்பாக இருக்கும். அந்த அடுத்த படிநிலைக்கு நம்ம டிரான்ஸ்பர்மேஷன் இந்தியா நடக்கிறதுக்கு ஏஐ தொழில்நுட்பம் உதவியா இருக்கு. அந்த டெக்னாலஜியை நம்ம கத்துக்கிட்டோம்னா நிச்சயமா கை நிறையவும் சம்பாதிக்கலாம். அந்த அடுத்த படிநிலைக்கும் ஒரு செல்ஃப் குரூம் பண்ணிக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் அப்படிங்கறதும் கிடைக்கும் மேம்.
0: ஓகே ஓகே, தேங்க்யூ சோ மச், நன்றி உங்களோட கருத்துக்கு. ஓகே, சோ நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு தருணத்துக்கு வந்தாச்சு மக்களே. எனக்கு நிஜமாவே இந்த ஒன் ஹவர் எப்படி போச்சுன்னே தெரியல. அவ்வளோ பேர் நீங்க கால் பண்ணி ஆன்சர் பண்ணிருக்கீங்க, நிறைய பேர் கால் பண்ணிக்கிட்டும் இருக்கீங்க. பட் நம்ம என்ன பண்ண முடியும், இந்த ஒன் ஹவர்ல நம்ம எவ்வளவு பேச முடியுமோ அவ்வளவுதான் பேச முடியும். உங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப ரொம்ப நன்றி. நம்மளுடைய நிகழ்ச்சிக்கு நீங்க தொடர்பு கொண்டு பேச முயற்சித்ததுக்கு ரொம்பவே நன்றி. நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த நேயர்களுக்கும் நன்றி. சோ ஏஐ பத்தினா இன்னும் ஒரு சில தகவல்கள் உங்களுக்காக நான் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு கிடக்கிடன்னு சொல்லிடுவேன்னா நீங்க அழகா கேட்டுப்பீங்க. ஓகேவா? சோ இப்போ வந்து ஏஐ உடைய ஒரு முக்கியமான ஒரு துணை பிரிவு இருக்குது, அது என்ன சொல்றாங்க அப்படின்னா மெஷின் லேர்னிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேர்டை வந்து நீங்க கேட்டிருப்பீங்க. சோ இயந்திர கற்றல் அப்படிங்கிற இந்த மெஷின் லேர்னிங் மூலமா ஏஐ உடைய தரவுகள்ல இருக்கக்கூடிய வடிவங்களை பேட்டர்ன்ஸ் கண்டறிந்து அந்த அனுபவத்தின் அடிப்படையில நம்மளுடைய அதோடைய செயல்திறனை மேம்படுத்துது. சோ அது வந்து பாத்தீங்கன்னா மெஷின் லேர்னிங் அப்படிங்கிற ஒரு ஸ்டடி கூட இப்போ வந்துட்டு இருக்கு, அதை கூட நீங்க வந்து தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. அது அதுக்கடுத்துதான் வந்து பாத்தீங்கன்னா ஏஐ இல்ல ப்ராம்ப்ட் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை சொல்றாங்க. என்ன அப்படின்னா ஏஐ வந்து நாம வழங்கக்கூடிய கேள்வி அல்லது அறிவுறுத்தல்களுக்கு சரியான ப்ராம்ப்டிங் கொடுத்தோம்னா ஏஐ வந்து சிறந்த பதில்களை வந்து வழங்கும் வாய்ப்பு அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா, கேள்வி கேட்கிற விதத்தை வந்து நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறது தான் இப்போ வந்து ரொம்பவே வற்புறுத்துறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. எஸ், இன்னைக்கான ஷோடைய கண்டிப்பா நீங்க கேட்டு என்ஜாய் பண்ணிருப்பீங்க அப்படிங்கிற நிகழ்ச்சி தகவலோட நான் வந்து நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்கிறேன். நிகழ்ச்சியெல்லாம் அடுத்ததா இப்போ கேட்கலாம். 11 மணிக்கான செய்தி சுருக்கம்.
2: வணக்கம், ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் தெரசா ஆரோக்கியதாஸ். குரு பூர்ணிமாவை முன்னிட்டு மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா நாட்டு மக்களுக்கு தனது வாழ்த்துக்களை தெரிவித்ததோடு, இந்திய கலாச்சாரத்தில் குரு உயர்ந்த இடத்தை பெற்றுள்ளார் என்றும், அவர் சீடர்களின் வாழ்க்கையை ஞான அமிர்தத்தால் வளப்படுத்துகிறார் என்றும் கூறினார். 2026 கிளாஸ்கோ காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் பெண்களுக்கான 69 கிலோ எடை பளு தூக்கும் பிரிவில் வெள்ளிப்பதக்கம் வென்ற ஹர்ஜிந்தர் கவுருக்கும், ஆண்களுக்கான 10,000 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் வெள்ளிப்பதக்கம் வென்ற குல்வீர் சிங்கிற்கும் குடியரசு துணை

தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வாழ்த்து தெரிவித்துள்ளார். மத்திய வன மற்றும் சுற்றுச்சூழல் அமைச்சர் திரு பூபேந்திர யாதவ் புலிகள் பாதுகாப்பில் இந்தியா குறிப்பிடத்தக்க வெற்றியை பெற்றுள்ளது என்று கூறியுள்ளார். சமூக ஊடக பதிவு ஒன்றில், புலிகளையும் அவற்றின் சூழல் அமைப்புகளையும் பாதுகாப்பதில் அரசு உறுதியாக உள்ளது என்று திரு யாதவ் கூறியுள்ளார். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு பதவியேற்று 4 ஆண்டுகள் நிறைவடைவதை குறிக்கும் வகையில் 5 புத்தகங்களை துணை குடியரசுத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வெளியிட்டார். குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கலந்து கொண்டார். இது குறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள டாக்டர் எல் முருகன், குடியரசுத் தலைவரின் சேவை மனப்பான்மை, மன உறுதி, அரசியல் அமைப்பு சட்டத்தின் மீதான அர்ப்பணிப்பு மற்றும் அனைவரையும் உள்ளடக்கிய தலைமைத்துவம் ஆகிய விழுமியங்களை இந்த புத்தகங்கள் வெளிப்படுத்துவதாக உள்ளன என்று குறிப்பிட்டுள்ளார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் நண்பகல் 12 மணிக்கு.

0: எஃப்எம் ரெயின்போ 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 11:02. எஃப்எம் ரெயின்போ 102.8 கேட்டுட்டு இருக்கீங்க. நான் உங்க ஆர்ஜே சாண்டி, மெலடி மேஜிக் நிகழ்ச்சிக்காக பரபரப்பான காலையிலேருந்து ஓடிட்டு இருந்த எல்லாரையும் அடுத்த ஒரு மணி நேரம் கட்டி போட்டு வேற ஒரு உலகத்துக்கு கூட்டு போறேன். எந்த உலகம்னா மெலடி வேர்ல்டுக்கு தான். ஸோ எல்லாத்தையும் மறந்து பாட்டு கேட்க நீங்க ரெடினா நானும் ரெடி. ஸோ வேல்யூமா கொஞ்சம் ஏத்துக்கோங்க. மெலடி மேஜிக் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு ஒரு பாடல் சொல்ல வருது. எங்க கூட்டிட்டு போகுது உங்கள்னா திறக்காத காட்டுக்குள்ள. வாங்க போய் அந்த திறக்காத காடு எப்படி இருக்குன்னு பாத்துட்டு வரலாம்.

பிரச்சனையா மின்தடை பிரச்சனையா தீர்வுக்கு புதுச்சேரி மின்துறையின் இலவச ஸ்மார்ட் மீட்டர் வந்தாச்சு. லோ வோல்டேஜ் மற்றும் மின்தடை தகவல்கள் ஸ்மார்ட் மீட்டர்கள் மூலம்

0: காட்டப்படுவதால் விரைவில் தீர்வு. கால் 1800-425-1912. மின்துறை, புதுச்சேரி.
1: நேரம் 11:10. மெலடி மேஜிக் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க, எஃப்எம் ரெயின்போ 102.8. மெலடி மேஜிக் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு போன பாட்டே உங்களுக்கு சொல்லியிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்ததா வரும் பாடல் ரகசிய கனவுகள் பாடல்.

0: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. பாத்திரங்கள், பரிசுப் பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸ்க்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் என அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் அதிரடி தள்ளுபடி. அத்துடன் அழகிய பரிசு பொருட்களும் இலவசம். வெள்ளி ஜரிகையும் வாங்கப்படும். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
1: நேரம் 11:18. மெலடி மேஜிக் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க, FM Rainbow 102.8. அடுத்ததாய் வரும் பாடல் சத்தியம், திரைப்படத்திலிருந்து.

நேரம் 11:24 மெலடி மேஜிக் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ 102.8. அடுத்ததாய் வரும் பாடல், இந்த பாட்டை கேட்கணும்னா ஹெட்செட் போட்டு நீங்க கண்ணை போனீங்கன்னா காட்டுக்குள்ள இருக்கீங்களா, காற்றுக்குள்ள இருக்கிறீங்களா, தண்ணியில இருக்கீங்களா, மழையில இருக்கீங்களான்னே தெரியாது. அப்படி ஒரு சூப்பரான பாடல் வருது சர்வம் திரைப்படத்திலிருந்து.

நேரம் 11:29 மெலடி மேஜிக் நிகழ்ச்சி கேட்டுருக்கீங்க. எஃப்எம் ரெயின்போ 102.8 மேஜிக்கல் மெலடி சாங்ஸ், மனதை வருடும் பாடல்கள்னு ஒரு அடுத்த ஒரு அரை மணி நேரம் வேற லெவலில் உங்கள் எல்லாரையும் தூக்கிட்டு போய் வேற ஒரு உலகத்தில் நான் வைக்க போகிறேன்னு சொன்னது உண்மையாயிடுச்சா? அந்த வகையில் அடுத்ததாய் வரும் பாடல் என்றென்றும் புன்னகை திரைப்படத்திலிருந்து.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: தங்க நகைகளுக்கு செய்தாரம் 2.99%, 3.99%, 4.99% மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய நகைகளுக்கு சரியான மதிப்பீடு. இச்சலுகை அண்ணா சாலை காயின் கவுண்டரில் மட்டுமே.
0: பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: நேரம் 11:35. மெலடி மேஜிக் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ 102.8. என்ன சண்டி பாட்டாடி ஃபுல்லா காத்து காத்து அப்படின்னு வருது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறீங்களா? அடுத்ததும் பாட்டு வெப்பம் திரைப்படத்திலேருந்து பாடல் வருது, மழை வரும் அறிகுறி. ஏன்னா இயற்கையும் இசையும் எல்லாருக்கும் பொதுவானது.

நேரம் 11:40. மெலடி மேஜிக் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. எஃப்எம் ரெயின்போ 102.8ல காற்று, காடு, வெப்பம், மழைன்னு பார்த்தாச்சு. அப்ப மின்னல் பார்க்க வேண்டாமா? ஷாஜகான் திரைப்படத்திலிருந்து சூப்பரான சாங் வருது, மின்னலை பிடித்து.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
1: நேரம் 11:45 மெலடி மேஜிக் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. சூப்பர் மெலடி சாங்ஸ், மேஜிக்கல் சாங்ஸ் லைன் பை லைனா வந்துட்டு இருக்கு. அந்த வகையில அடுத்ததான சாங் SPB மற்றும் சாதனா சர்கம் குரலில் தென்னாலி திரைப்படத்திலிருந்து.

நேரம் 11:52. மெலடி மேஜிக் நிகழ்ச்சி கேட்டுருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ 102.8. அடுத்ததாய் வரும் பாடல் அன்பே சிவம் திரைப்படத்திலிருந்து.

0: இந்த ஆடி மாதத்தை அதிக சலுகைகளுடன் சிறப்பாக கொண்டாட தயாராகுங்க. சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி அதிரடி ஆஃபர். புதிய தங்க நகைகளுக்கு கிராமுக்கு ரூபாய் 300 தள்ளுபடி, பழைய நகைகளை மாற்றும் போது கிராமுக்கு ரூபாய் 300 கூடுதல் மதிப்பு. வெள்ளி பொருட்கள் மற்றும் கொலுசுகளுக்கு கிலோவுக்கு ரூபாய் 5000 தள்ளுபடி. ஒரு கிராம் வெள்ளிக்கு ரூபாய் 5 தள்ளுபடி. கடலூர் கிளையில் வெள்ளி கிராமுக்கு ரூபாய் 3 தள்ளுபடி.
1: மேலும் டைமண்ட் ஜுவல்லரி கேரட்டுக்கு ரூபாய் 20,000 வரை தள்ளுபடி. ஜூலை 15 முதல் ஆகஸ்ட் 15 வரை மட்டுமே. இந்த சலுகையை தவற விடாதீங்க.
2: சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ் ஆடி ஆஃபர், நேரு வீதி புதுச்சேரி.
3: நேரம் 11:57, கிட்டத்தட்ட நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம் அப்படின்னே சொல்லலாம். இந்த ஒரு மணி நேரம் எப்படி போச்சுன்னு உங்களுக்கும் தெரியல, எனக்கும் தெரியல. நிகழ்ச்சி நிறைவா பாடல் வருது, வேதாளம் திரைப்படத்திலிருந்து.

0: நேர்களை இனி கேட்கலாம் 12 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் தெரசா ஆரோக்கியதாஸ். பிரதமர் திரு நரேந்திர மோடி உலக புலிகள் தினத்தை முன்னிட்டு வனவிலங்கு ஆர்வலர்களுக்கு தனது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். சமூக ஊடக பதிவு ஒன்றில் உலக புலிகளின் எண்ணிக்கையில் 70% புலிகள் இந்தியாவில் இருப்பதாக பிரதமர் கூறியுள்ளார். புலி பாதுகாப்பை வலுப்படுத்தும் அறிவியல் அடிப்படையிலான பாதுகாப்பு, சமூக பங்கேற்பு மற்றும் நிலையான வளர்ச்சி ஆகியவற்றுக்கான தனது உறுதிப்பாட்டை நாடு மீண்டும் வலியுறுத்துகிறது என்றும் அவர் கூறினார். அதிகரித்து வரும் புவிசார் அரசியல் பதட்டங்களால் உலகளாவிய கப்பல் போக்குவரத்து வழித்தடங்கள் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் மோதல் அபாயம் மிகுந்த பகுதிகளில் வர்த்தக கப்பல்களில் பணிபுரியும் இந்திய மாலுமிகளின் பாதுகாப்பு மற்றும் நலன்புரி நடவடிக்கைகளை மத்திய துறைமுகங்கள், கப்பல் போக்குவரத்து மற்றும் நீர்வழி போக்குவரத்து அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் ஆய்வு செய்தார். உலக கப்பல் துறைக்கு 311,936 கடல்சார் தொழில் வல்லுநர்களை பங்களித்து உலகின் 2வது பெரிய கடற்படை சப்ளையராக இந்தியா உருவெடுத்துள்ளது. பிம்கோ ICS கடற்படை தொழிலாளர் அறிக்கை 2026 படி இந்தியா இப்போது உலகளாவிய கடல்வழி பணியாளர்களில் 12.16% கொண்டுள்ளது. புதுச்சேரி பல்கலைக்கழகத்தின் கிளை ஒன்றை மாஹேயில் அமைக்க புதுச்சேரி அரசு மாஹேயின்

சாலக்கரா பகுதியில் சுமார் 3 ஏக்கர் நிலம் வழங்கியுள்ளது. மாஹே கிளையில் அடுத்த கல்வியாண்டு முதல் கல்வி செயல்பாடுகள் தொடங்கும் என்றும், தொழில்துறையின் தேவைகளுக்கு ஏற்ப படிப்புகள் கொண்டுவரப்படும் என்றும் பல்கலைக்கழக நிர்வாகம் தெரிவித்துள்ளது. புதுச்சேரி குருமாம்பேட் துணை மின் நிலையத்தில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ள இருப்பதால் பூபாலன் நகர், சோனியாகாந்தி நகர், மேட்டுப்பாளையம் மெயின் ரோடு, கோரிமேடு காவலர் குடியிருப்பு, தட்டாஞ்சாவடி, தட்டாஞ்சாவடி தொழிற்பேட்டை, சுப்பையா நகர், பிரியதர்ஷினி நகர், வடக்கு ஈசியார், ஜெயராம் கார்டன், கருவடிக்குப்பம், சாமிப்பிள்ளை தோட்டம் மற்றும் அதனை சார்ந்த பகுதிகளில் நாளை காலை 10 மணி முதல் பகல் 2 மணி வரை மின்தடை ஏற்படும் என்று மின்துறை அறிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் பகல் 1 மணிக்கு.

0: 98.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: அனைவருக்கும் மீண்டும் ஒரு அற்புதமான பிற்பகல் வணக்கம். நேரம் 12:03 ஆயிற்றுக்கு. எஃப்எம் ரெயின்போ புதுமை 102.8 இது வரலாற்றில் இன்று வரலாறு ரொம்ப முக்கியம் இல்லையா அமைச்சரே அப்படிங்கிற மாதிரி வரலாறு முக்கியம் மக்களே. ஸோ நம்ம நிகழ்ச்சியில இன்றைய தினம் ஒவ்வொரு நாளுமே வரலாற்றுல என்னென்ன நிகழ்வுகள்லாம் நடந்தது அப்படிலாம் அப்படியே ரீகாப் பண்ணி டைம் டிராவல் பண்ணி அப்படியே அங்கே என்னென்ன நடந்துச்சு அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்து கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். அதாவது கேட்டு அது மூலயமா அப்படியே இமேஜின் பண்ணி தெரிஞ்சுக்கிறோம். ஸோ அந்த வகையில் இன்னைக்கு என்ன நாள், ஜூலை 29 புதன்கிழமை. ஸோ ஜூலை 29 என்ன நடந்துச்சு வரலாற்றுல இந்த நாள்ல அப்படிங்கறத பத்தி நாம தெரிஞ்சுக்க போறோம். தெரிஞ்சுக்கலாமா? சோ எஸ், இன்னைக்கு ரொம்ப ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நாள். என்ன நாள் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் குரு பூர்ணிமா அப்படின்ற ஒரு சிறப்பும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கு. அதோட இன்டர்நேஷனல் டைகர் டே, அதோட வந்து பார்த்தீங்கன்னா ஜேஆர்டி டாடா அவர்களுடைய பிறந்த தினமும் இன்னைக்கு இருந்துட்டு இருக்கு. இது பத்தின நிறைய தகவல்கள் தான் நம்ம அடுத்தடுத்து நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ஸோ சர்வதேச புலிகள் தினம், இன்டர்நேஷனல் டைகர் டே, இந்த உலகம் அப்படிங்கிறது வந்து ஒவ்வொரு விஷயத்து கூடயுமே இன்டர் கனெக்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறது தான் நமக்கு நல்லாவே தெரிஞ்ச ஒரு விஷயமா இருக்கு. ஸோ ஒவ்வொரு விலங்குகளாக இருக்கட்டும், இந்த வேர்ல்டு ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு இயக்கத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே முக்கியத்துவம் கொடுத்து தான் அமைஞ்சிருக்கு அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ அந்த வகையில் புலிகள் அப்படிங்கிற ரொம்ப முக்கியமான ஒரு காட்டு விலங்கா இருந்துட்டு இருக்கு இல்லையா. சோ இந்த தினங்கள் அப்படிங்கறது புலிகளை பாதுகாக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட ஒவ்வொரு வருஷமும் ஜூலை 29 அன்னைக்கு சர்வதேச புலிகள் தினம் கொண்டாடப்படுது. புலிகளுடைய பாதுகாப்பு மற்றும் விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் இந்த டே வந்து பாத்தீங்கன்னா உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த புலிகள் இன்டர்நேஷனல் டைகர் டே என்று அழைக்கப்படக்கூடிய சர்வதேச புலிகள் தினம் பத்தி நம்ம தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாம். இணைந்திருங்கள் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102 புள்ளி எட்டோடு. நிகழ்ச்சியில பாடல் கேட்கலாம், மேட்டுக்குடி திரைப்படத்தில இருந்து.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: 1, 2, 5, 10 மற்றும் 20 கிராம்களில் சில்வர் காயின்கள், 50, 100, 250, அரை கிலோ, 1 கிலோவிலும் சில்வர் பார்கள் கிடைக்கும்.
0: தங்கம் சேரும் கைராசி. பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: மின்சார பில் சரியாக கணக்கிடப்படவில்லையா அல்லது சரியான நேரத்தில் தரப்படவில்லை என்ற கவலையா? இனி நோ டென்ஷன். புதுச்சேரி மின்துறையின் ஸ்மார்ட் மீட்டருடன் ஆட்டோமேட்டிக் மீட்டர் ரீடிங். பில்லிங் மிஸ்டேக்ஸ்க்கு பை பை. கால் 9489080307.
3: மின்துறை புதுச்சேரி.
4: வரலாற்றில் இன்று நிகழ்ச்சியை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. வரலாற்றில் இன்றைய தினத்துல என்னென்ன நடந்திருக்கு அப்படின்றதும் இந்த டேவோட ஸ்பெஷல் என்ன அப்படிங்கறதும் தெரிஞ்சுக்கிட்டு இருக்க வகையில வந்து இன்னைக்கு

இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இருக்க விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சர்வதேச புலிகள் தினம் பற்றி தான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஆண்டுதோறும் வந்து ஜூலை 29ஆம் தேதி இன்னைக்கு வந்து சர்வதேச புலிகள் தினம் அனுசரிக்கப்படுது அப்படின்னு பார்த்தோம். இந்த நாள் எப்போலேருந்து கடைபிடிக்கப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா, கடந்த 2010ஆம் ஆண்டு ரஷ்யாவில் செயின்ட் பீட்டர்பர்க்ல நடந்த புலிகள் பாதுகாப்பு உச்சி மாநாட்டில் இந்த தினத்தை வந்து சர்வதேச புலிகள் தினமாக அறிவிக்கப்பட்டிருக்கு. இதோடைய முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, புலிகளையும் அதோடைய இயற்கை வாழ்விடங்களையும் பாதுகாப்பதற்கான விழிப்புணர்வை ஏற்படுத்துறது அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். புலிகள் பாதுகாப்பு குறித்து மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்துறதும், சட்டவிரோத வேட்டையாடல் மற்றும் வன அழிப்பை தடுக்க வலியுறுத்துறதும், புலிகளின் இயற்கை வாழ்விடங்களை பாதுகாக்கிறதுக்கும், உயிரியல் பன்முகத்தன்மையை காக்கும் முயற்சிகளையும் ஊக்குவிக்கிறதும் வந்து பார்த்தீங்கன்னா இது இந்த டேவோட முக்கியமான ஒரு தினமாக, ஒரு முக்கியமான நோக்கமாக பார்க்கப்படுது. இந்தியா உலகில் பெரும்பாலான காட்டுப்புலிகளுடைய வாழ்விடமாக இருந்துட்டுருக்கு. அதனால புலிகள் பாதுகாப்பில் இந்தியா மிக முக்கிய பங்காற்றுது அப்படிங்கிற முக்கியமான தகவலையும் நீங்கள் வந்து இந்த நேரத்தில்

காக்கிறதுக்கும் உயிரியல் பன்முகத்தன்மையை காக்கும் முயற்சிகளையும் ஊக்குவிக்கிறதும் வந்து பார்த்தீங்கன்னா இது இந்த டேவோட முக்கியமான ஒரு தினமாக ஒரு முக்கியமான நோக்கமாக பார்க்கப்படுது. இந்தியா உலகில் பெரும்பாலான காட்டுப்புலிகளுடைய வாழ்விடமாக இருந்துட்டுருக்கு. அதனால புலிகள் பாதுகாப்பில் இந்தியா மிக முக்கிய பங்காற்றுது அப்படிங்கிற முக்கியமான தகவலையும் நீங்கள் வந்து இந்த நேரத்தில் தெரிஞ்சுக்கலாம். நேரம் 12:12:40 ஆயிட்ருக்கு. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 வரலாற்றில் என்று நிகழ்ச்சியை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததான் பாடல் கேட்கலாம். தவசி திரைப்படத்தில் இருந்தார்.

சர்வதேச புலிகள் தினம் ஜூலை 29 ஏன் கடைபிடிக்கப்படுது அப்படின்னு காரணம் பார்த்தோம்னா, உலகத்துல வேகமா குறைஞ்சு வரக்கூடிய காட்டு புலிகளை பாதுகாக்க வேண்டிய அவசியம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காக தான் இந்த நாள் அப்படிங்கறது கடைபிடிக்கப்படுது அப்படின்றத பார்த்தோம்னாலும், சட்டவிரோதமான வேட்டையாடலால புலிகளின் எண்ணிக்கை வந்து குறைய ஆரம்பிச்சது, அதே மாதிரி காடுகள் அழிக்கப்படுவதால அதுங்களுடைய இயற்கை வாழிடங்களும் வந்து பாத்தீங்கன்னா சுருங்க ஆரம்பிச்சது, அதே மாதிரி மனிதர்கள் வந்து பாத்தீங்கன்னா புலி மோதல்கள் அதிகமா ஆக ஆரம்பிச்சது, மனிதர்கள் மேல புலிகளுடைய மோதல் அப்படிங்கறது அதிகரிக்கவும் ஆரம்பிச்சது, அதே மாதிரி புலிகளுடைய இறை விலங்குகளின் எண்ணிக்கையும் குறைய ஆரம்பிச்சது. இப்படி புலிகளுடைய வளர்ச்சி, அதாவது அவங்களுடைய எண்ணிக்கை அப்படின்றது குறைய ஆரம்பிச்ச உடனே இந்த பிரச்சனைகள் எல்லாம் சமாளிச்சு புலிகளுடைய வாழ்விடங்களையும் பாதுகாக்க வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்துலதான் 2010 சர்வதேச புலிகள் பாதுகாப்பு உச்சி மாநாடு நடந்தது. அதுல இருந்துதான் வந்து பாத்தீங்கன்னா ஜூலை 29 சர்வதேச புலிகள் தினம் அப்படின்னு அறிவிக்கப்பட்டது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. இதோட முக்கிய நோக்கம் என்ன அப்படிங்கறதையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். வரலாற்றில் இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கிட்டு அனுசரிக்கப்படுது குரு பௌர்ணமி அப்படின்னு சொல்றாங்க. ஆடி பௌர்ணமி அப்படிங்கறது தமிழ் மாதமான ஆடி மாதத்துல வரக்கூடிய முதல் பௌர்ணமிய முழு நிலவை வந்து பாத்தீங்கன்னா இந்த தினம் அனுசரிக்கிறாங்க. இதுல வந்து இந்த நாள் ரொம்பவே ஆன்மீக ரீதியாகவும் குடும்ப நலனுக்காகவும் மிகவும் சிறப்பானதா கருதப்படுது, நம்பப்படுது. சோ அது மட்டும் இல்லாம முழு நிலவு நாளான சந்திரன் முழுசா ஒளிப்படும் போது முழுமையா இருக்கிறதுனால மனம் வந்து அமைதி அடையும் அப்படின்னும், ஆன்மீக உணர்வு அதிகரிக்கும் அப்படின்னும் நம்புறாங்க. அது மட்டும் இல்லாம அவங்களுடைய விருப்ப கோவில்களுக்கும் ஆலயங்களுக்கும் சென்று பொதுமக்கள் வந்து வழிபடுறாங்க. அது மட்டும் இல்லாம அவங்களுடைய முன்னோர்களை நினைக்கும் நாளாவும் அவங்களை வழிபடக்கூடிய ஒரு நாளாவும் ஒரு சிலர் வந்து இந்த நாளை பாக்குறாங்க. அதே மாதிரி இந்த தினத்துல தானம் செய்யறது, ஏழைகளுக்கு உதவுவது, இது எல்லாமே ரொம்பவே புனிதமானதாகவும் கருதப்படுது. சோ இப்படி வந்து பாத்தீங்கன்னா ஆடி பௌர்ணமி தினம் இன்று. அதே போல வந்து காலையில சுத்தமான தண்ணில நீராடி உடை அணிந்து தெய்வங்களை வழிபட்டு வீட்டிலேயே வந்து பாத்தீங்கன்னா தெய்வங்களை வழிபடுறதா இருக்கட்டும், இல்ல ஆலயங்களுக்கு சென்று வழிபடுறது, அப்புறம் வந்து சத்திய நாராயண பூஜை அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த மாதிரியான பூஜைகளை செய்து குடும்பங்களை வந்து வளமா வைக்கணும் அப்படின்னு சொல்லியும், அந்த சந்திரனை வழங்கி பிரார்த்தனை செய்தும் வந்து பாத்தீங்கன்னா கடைபிடிக்கப்பட்டுட்டு வருது பல இடங்கள்ல. மொத்தத்துல இந்த ஆடி பௌர்ணமி அப்படிங்கறது பக்தி, தானம், வழிபாடு, குடும்ப நலனுக்காக வந்து பாத்தீங்கன்னா வேண்டுவதற்கான ஒரு முக்கியமான நாளா தமிழர்களை சிறப்பாக வந்து பாத்தீங்கன்னா கொண்டாடிட்டு வராங்க அப்படின்றதுதான் இந்த ஆடி பௌர்ணமி அப்படிங்கிற இந்த தினத்தோட ஸ்பெஷல். இன்றைய தினம் வேற என்னென்ன விஷயம்லாம் இருக்கு அப்படிங்கறத நம்ம தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா JRD டாடா அவர்களுடைய பர்த்டே, அவங்கள பத்தியும் நிறைய தகவல்கள் தெரிஞ்சுக்கலாம். குரு பௌர்ணமி தினத்தை பத்தியும் தெரிஞ்சுக்கலாம். இணைந்திருங்கள், நிகழ்ச்சியில் அடுத்ததா பாடல் வருது கேட்கலாம்.

0: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு.
1: இருக்காதா பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
0: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.

நேரம் 12:28 நொடிகள் ஆயிற்றுக்க எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 வரலாற்றில் இன்று நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. நம்ம நிகழ்ச்சியில அடுத்ததா என்ன விஷயம் தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, குரு பௌர்ணமி தினம் இன்னைக்கு அனுசரிக்கப்படுது இந்த தினத்துல அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. சோ குரு பௌர்ணமி அப்படின்னா என்னன்னா, குருமார்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் அறிவை வழங்கியவர்களுக்கும் நன்றியையும் மரியாதையும் செலுத்தும் ஒரு புனித நாளா இந்த தினம் கடைபிடிக்கப்படுது. இது ஆஷாட மாதம் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய ஆடி மாத பௌர்ணமி அன்றும் அனுசரிக்கப்படுது. சோ இந்த நாள் வந்து பாத்தீங்கன்னா வேத வியாசர் அவர்களுடைய பிறந்த நாளாகவும் வியாச பௌர்ணமி அப்படின்னு அழைக்கப்படுது. வேதங்களை தொகுத்து மகாபாரதம் மற்றும் பல புராணங்களை உலகத்துக்கு வழங்கிய வேத வியாசரை நினைவு கூறும் நாளாகவும் இந்த தினம் வந்து கருதப்படுது. இந்து, புத்த மற்றும் ஜைன மரபுகள்லையும் குருவுக்கு மரியாதை செலுத்தும் நாளா இந்த நாள் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த நாளாகவும் கருதப்படுது. குரு அப்படிங்கிறது கல்வி மட்டுமில்லாத வாழ்க்கையோட இருளை அகற்றி ஞான ஊழியை வழங்குபவர் என்பதை கௌரவிக்கும் நாளாதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த குரு பௌர்ணமி தினம் அனுசரிக்கப்படுது. இந்த நாள்ல பெற்றோர்கள், ஆசிரியர்கள், ஆன்மீக குருக்கள் மற்றும் வாழ்வில் வழிகாட்டியாக இருந்த அனைவருக்கும் நன்றியை சொல்லும் சிறந்த நாளாவும், இந்த சிறந்த பண்பை வளர்க்கக்கூடிய ஒரு தினமாவும் இந்த தினம் இருக்கு. குரு பௌர்ணமி அப்படிங்கிற இந்த தினமும் இதே நாள் July 29 இந்த வருடத்துல வந்து பாத்தீங்கன்னா குரு பௌர்ணமி தினம் அனுசரிக்கப்படுது அப்படின்றதும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். நிகழ்ச்சியில இன்னும் ஒரு சில தகவல்கள் வரலாற்றில் இன்று நிகழ்ச்சியில உங்களுக்காக வெயிட்டிங்ல இருக்க தெரிஞ்சுக்க தொடர்ந்து இணைந்திருங்கள் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நிகழ்ச்சியில. அடுத்ததா பாடல் கேட்கலாம். கே.எஸ். சித்ரா மற்றும் பி. உன்னிகிருஷ்ணன் குரல்ல மனுநீதி திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: இந்த ஆடி மாதத்தை அதிக சலுகைகளுடன் சிறப்பாக கொண்டாட தயாராகுங்க. சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி அதிரடி ஆஃபர். புதிய தங்க நகைகளுக்கு கிராமுக்கு ரூபாய் 300 தள்ளுபடி, பழைய நகைகளை மாற்றும் போது கிராமுக்கு ரூபாய் 300 கூடுதல் மதிப்பு, வெள்ளி பொருட்கள் மற்றும் கொலுசுகளுக்கு கிலோவுக்கு ரூபாய் 5000 தள்ளுபடி, 1 கிராம் வெள்ளிக்கு ரூபாய் 5 தள்ளுபடி, கடலூர் கிளையில் வெள்ளி கிராமுக்கு ரூபாய் 3 தள்ளுபடி.
1: மேலும் டைமண்ட் ஜுவல்லரி கேரட்டுக்கு ரூபாய் 20,000 வரை தள்ளுபடி. ஜூலை 15 முதல் ஆகஸ்ட் 15 வரை மட்டுமே. இந்த சலுகையை தவற விடாதீங்க.
2: சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸின் ஆடி ஆஃபர், நேரு வீதி, புதுச்சேரி.
3: வரலாற்றில் இன்று நிகழ்ச்சியோட நிறைவு தருணத்துக்கு வந்தாச்சு. நிறைவா நம்ம தெரிஞ்சுக்க போற ஒரு தகவல் என்ன அப்படின்னா, JRD டாடா அவர்களுடைய பிறந்த நாள். இவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்திய தொழில்துறையின் முன்னோடியாகவும் தொலைநோக்கு பார்வை கொண்ட சிறந்த தலைவருமா அழைக்கப்படக்கூடிய JRD டாடா அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா நேர்மை, புதுமை, மனிதநேயம் மற்றும் நாட்டின் முன்னேற்றத்திற்கான அவரது அர்ப்பணிப்பு அப்படின்ற பல விஷயத்துக்காகவும் வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து நினைவு கூறப்படுறாங்க. இந்திய தொழில்துறையின் தந்தை என்று போற்றப்படக்கூடியவரும் JRD டாடா அவர்கள் தான். வந்து பாத்தீங்கன்னா இவங்களை பத்தி ஒரு சில தகவல்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, JRD டாடா, ஜஹாங்கீர் ரஜினி டாடா பாய் டாடா அவர்கள் 1904 ஜூலை 29 பிரான்ஸ் நாட்டின் பாரிஸ்ல பிறந்திருக்காங்க. இந்தியாவில் மிக சிறந்த தொழிலதிபர்கள் மற்றும் தொலைநோக்கு பார்வை கொண்ட தலைவர்கள்ல ஒருவராகவும் இவர் வந்து போற்றப்பட்டு இருக்காரு. இந்தியாவில் முதல் உரிமம் பெற்ற விமானியாகவும் 1929 முதல் தகுதி பெற்ற இவராகவும் திகழ்ந்துகிட்டு இருக்காரு. 1932 டாடா ஏர்லைன்ஸ் அப்படிங்கிற நிறுவனத்தை தொடங்கினாரு. அதுக்கப்புறமா அது வந்து இந்தியாவும் வளர்ந்துச்சு. டாடா குரூப் நிறுவனத்தின் தலைவரா சுமார் 50 ஆண்டுகளுக்கும் மேலாக பணியாற்றி இந்த நிறுவனத்தை உலக அளவில் மதிப்புமிக்க தொழில் குழுமமா உயர்த்தியிருக்காரு இவர். இவரோட தலைமையில டாடா குழுமம் எஃகு, வாகனங்கள், தகவல் தொழில்நுட்பம், ரசாயனங்கள், மின்சாரம், உணவகங்கள் உள்ளிட்ட பல துறைகள்

விரிவடைஞ்சிருக்கு. தொழில் வளர்ச்சியோட மட்டும் இல்லாம ஊழியர்களுடைய நலன், சமூக பொறுப்பு, நேர்மை மற்றும் தரமான நிர்வாகம், இது எல்லாத்துக்குமே அதிக முக்கியத்துவம் அளித்தவராகவும் இவர் வந்து போற்றப்பட்டு இருக்காரு. இந்தியாவில் ஊழியர்களுக்கான பல நலத்திட்டங்கள் மற்றும் பாதுகாப்பு நடைமுறைகளை முன்னோடியாக அறிமுகப்படுத்தியவர்ல மிக முக்கியமான ஒருவராகவும் ஜே.ஆர்.டி. டாடா அவர்கள் கருதப்பட்டு இருக்காங்க. இவருக்கு இந்தியாவின் உயரிய குடிமகன் விருதான பாரத ரத்னா விருது 1992 வழங்கப்பட்டிருக்கு. இவர் வந்து 1993 நவம்பர் 29 சுவிட்சர்லாந்துல இருக்கக்கூடிய ஜெனிவாவில் இயற்கை மரணம் அடைஞ்சிருக்காங்க. ஸோ இவருடைய பொன்மொழி அப்படின்னு பார்த்தோம்னா, செல்வம் அப்படிங்கிறது சமூகத்துடைய நலனுக்காக பயன்படுத்தும் போது தான் அதோடைய உண்மையான மதிப்பு வெளிப்படும் அப்படின்ற இந்த பொன்மொழி வந்து இவரோட சிறந்த ஒரு இதுவாகவும் பார்க்கப்படுது. அதே மாதிரி இந்த சொல்லுக்கேற்ற மாதிரி அவருடைய செயல்களும் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டும் சொல்லப்படுது. ஜே.ஆர்.டி. டாடா ஒரு வெற்றிகரமான தொழிலதிபர் மட்டும் அல்லாத நேர்மை, மனிதநேயம், புதுமை, தொலைநோக்கு பார்வை, சமூக பொறுப்பு இதோடைய அடையாளமா விளங்கிய ஒரு சிறந்த தலைவரான இவர் இந்திய விமான போக்குவரத்து, தொழில் வளர்ச்சி மற்றும் நிறுவன நிர்வாகத்தில் அவர் ஏற்படுத்திய தாக்கம் இன்னைக்கும் பல தலைமுறைகளுக்கு வழிகாட்டியாக இருந்துட்டு இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு புகழ்பெற்ற தலைவரான ஜே.ஆர்.டி. டாடா அவர்களுடைய பிறந்த நாள் இன்று ஜூலை 29 கொண்டாடப்படுது, அனுசரிக்கப்படுது. இந்த குழுமத்தின் சார்பில் இவருடைய பிறந்த நாள் அன்னைக்கு நிறைய விருதுகளும் வழங்கப்பட்டு வர்றது குறிப்பிடத்தக்கதா சொல்றாங்க. வரலாற்றில் இன்று நிகழ்ச்சியில இன்னைக்கான தினத்தை பத்தின நிறைய தகவல்கள் தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. கண்டிப்பா தெரிஞ்ச தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்வது நான் ஆர்.ஜே. அன்பரசி. தொடர்ந்து இணைந்திருங்கள் FM Rainbow புதுவை 102.8.

ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். தேர்வு முறைகேடு தடுப்பு சட்டத்திருத்த மசோதா மீதான விவாதம் மக்களவையில் தற்போது நடைபெற்று வருகிறது. சர்வதேச புலிகள் தினத்தையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி வன ஆர்வலர்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். குரு பூர்ணிமா இன்று கொண்டாடப்படுவதையொட்டி தலைவர்கள் பலர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். ஜப்பானில் நேரிட்ட நிலநடுக்கத்தால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 13 அதிகரித்துள்ளது. உலகக்கோப்பை பாரா துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா வெள்ளிப்பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். தேர்வு முறைகேடு தடுப்பு சட்டத்திருத்த மசோதா மீதான விவாதம் மக்களவையில் 2 இன்றும் நடைபெற்று வருகிறது. பல்வேறு கட்சிகளின் உறுப்பினர்கள் இந்த மசோதா குறித்து உரையாற்றி வருகின்றனர். மக்களவை இன்று காலை கூடியதும் அவைத்தலைவர் திரு ஓம் பிர்லா, காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் பதக்கங்களை வென்ற ஹர்ஜேந்தர் கவுர், குல்வீர் சிங் உள்ளிட்டோருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தார். கேள்வி நேரத்தை அவர் தொடங்க முயன்றபோது எதிர்க்கட்சியினர் அமளியில் ஈடுபட்டதால் அவை நண்பகல் 12 வரை ஒத்திவைக்கப்பட்டது. பின்னர் அவை கூடியதும் தேர்வு முறைகேடு தடுப்பு திருத்த மசோதா குறித்து விவாதம் தொடங்கி நடைபெற்று வருகிறது. மாநிலங்களவை இன்று கூடியதும் நிலக்கரி, சுரங்கம், எஃகு அமைச்சகத்தின் நாடாளுமன்ற நிலைக்குழுவின் அறிக்கைகள் தாக்கல் செய்யப்பட்டன. எதிர்க்கட்சிகள் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அமளியில் ஈடுபட்டதால் அவை முதலில் நண்பகல் 12 வரையிலும் பின்னர் பிற்பகல் 2 வரையிலும் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. சர்வதேச புலிகள் தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் வன ஆர்வலர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். உலகின் 70% புலிகள் இந்தியாவில் உள்ளதாக பிரதமர் பெருமிதம் தெரிவித்துள்ளார். இயற்கையுடன் இணைந்து வாழ்வது நமது கலாச்சார பாரம்பரியம் என்று அவர் கூறியுள்ளார். அறிவியல் அடிப்படையிலான திட்டங்கள் மூலம் புலிகள் பாதுகாக்கப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்துள்ளார். புலிகளை பாதுகாப்பதில் வன அலுவலர்கள், விஞ்ஞானிகள், வன

0: ஆர்வலர்களின் பங்களிப்பிற்கு திரு நரேந்திரமோடி பாராட்டு தெரிவித்துள்ளார். இந்நாளையொட்டி மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் வெளியிட்டுள்ள பதிவில், புலிகளை பாதுகாப்பதில் முன்னணி நாடாக இந்தியா திகழ்வதாக குறிப்பிட்டுள்ளார். இந்தியாவில் உள்ள 58 சரணாலயங்களில் 3682 புலிகள் இருப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். புலிகளை பாதுகாப்பதற்கு அரசு உறுதி பூண்டுள்ளதாகவும் திரு பூபேந்தர் யாதவ் கூறியுள்ளார். தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், நமது நாட்டின் பல்லுயிர் பெருக்கத்திற்கு புலிகள் முக்கிய பங்கு வகிப்பதாக தெரிவித்துள்ளார். புலிகளை பாதுகாப்பதில் நாட்டின் சாதனையை பாராட்டுவதாக அமைச்சர் கூறியுள்ளார். உலக அளவில் புலிகளை பாதுகாக்கும் வகையில் கடந்த 2010 ஆண்டு ரஷ்யாவின் செயின்ட் பீட்டர்ஸ்பர்கில் நடைபெற்ற உச்சி மாநாட்டின்போது ஆண்டுதோறும் ஜூலை 29 தேதி புலிகள் தினமாக கடைபிடிக்க முடிவெடுக்கப்பட்டது. கடந்த 2010 ஆண்டு உலக அளவில் 3200 புலிகள் மட்டுமே இருந்த நிலையில் தற்போது அதன் எண்ணிக்கை 5711 அதிகரித்துள்ளது. இதனிடையே புலிகள் பாதுகாக்கப்பட வேண்டியதன் அவசியம் குறித்து தமிழகத்தின் கோவை மாவட்டம் முதுமலை புலிகள் காப்பகத்தின் துணை இயக்குநர் திரு கணேசன் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
1: புலிகள்ங்கிறது வந்து ஃபாரஸ்ட்ல வந்து ஒரு முக்கியமான உயிரினம். அந்த அனிமல் பாதுகாக்கப்படும் பட்சத்துல அதை சார்ந்திருக்கிற மற்ற அனைத்து உயிரினங்களும் பாதுகாக்கப்படும். ரொம்ப சொல்ல போனா உலகத்துல 70% வயல்ல இருக்கிற டைகர் எல்லாமே இந்தியாவில்தான் இருக்கு. கிட்டத்தட்ட 3700 டைகர் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 50 டைகர் ரிசர்வ் இருக்கு. 50 டைகர் ரிசர்வ்ல முதுமலை புலிகள் காப்பகங்கிறதுங்கிறது இது ஒன்றா அது ப்ராமினன்ட் டைகர் ரிசர்வ்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஹையஸ்ட் டென்சிட்டி ஆஃப் டைகர் இருக்கிறது இந்த இடத்துல. காரணம் என்னன்னா இங்கே ஒரு 3 ஸ்டேட் வந்து கனெக்டடாக இருக்கு. அதை விட ரொம்ப முக்கியம் என்னன்னா இந்த புலிகள் காப்பகத்தில் இருக்கிற பழங்குடி மக்கள் அந்த உயிரினங்களை பாதுகாக்கிற பொறுப்பு அவங்களுக்கு ரொம்பவே இருந்திருக்கு. அவங்க தான் பாதுகாத்துருக்காங்க. அதுக்காக இந்த வருஷம் குளோபல் டைகர் டேக்கு தீம் பார்த்தீங்கன்னா பழங்குடி மக்கள் மற்றும் உள்ளூர் சமூகங்களை மையமாக கொண்டு புலிகளின் எதிர்காலத்தை பாதுகாத்துக்கோம். முதுமலை புலிகள் காப்பகத்தில் நாங்கள் சென்சஸ் எல்லாம் எடுக்கிறது இல்லாமல் கேமரா ட்ராப் மாடலில் பண்ணுறோம். ஒவ்வொரு தனித்துவமான புலிகளை கண்டுபிடிச்சி எத்தனை இருக்குன்னு கவுண்ட் பண்ணுவோம்.
0: குரு பூர்ணிமா இன்று கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி தலைவர்கள் பலர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இந்நாளையொட்டி மக்களுக்கு வாழ்த்து தெரிவிப்பதாக கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள பதிவில் மக்களுக்கு குரு பூர்ணிமா வாழ்த்துக்களை தெரிவிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். ஒவ்வொரு குருவும் ஞானத்தை மட்டுமின்றி நேர்மறை எண்ணங்களையும் அளித்து வருவதாக பிரதமர் கூறியுள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் நமது கலாச்சாரத்தில் குரு முக்கியமான இடத்தை வகிப்பதாக தெரிவித்துள்ளார். மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா வெளியிட்டுள்ள பதிவில் நமது நாட்டின் கலாச்சாரம் நேர்மை மனித நேயத்திற்கு எடுத்துக்காட்டாக குரு பூர்ணிமா கொண்டாடப்படுவதாக குறிப்பிட்டுள்ளார். தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் நமது வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கு வழிகாட்டியாக இருந்த குருமார்களுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் இந்நாள் கொண்டாடப்படுவதாக தெரிவித்துள்ளார். சந்த் சிரோமணி குரு ரவிதாஸ் மகாராஜின் பிறந்த நாளை குறிக்கும் வகையில் இந்நாள் கொண்டாடப்படுகிறது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: புதுச்சேரி பல்கலைக்கழகத்தின் மாகே கல்வி வளாகம் அடுத்த கல்வியாண்டில் திறக்கப்பட உள்ளதாக அதன் துணைவேந்தர் திரு பிரகாஷ் பாபு அறிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மாகேயின் சலாக்காராவில் 3 ஏக்கர் நிலம் இதற்காக ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். இதற்கான அரசாணை கடந்த ஜனவரி மாதம் 2 வெளியிடப்பட்டதாக அவர் கூறியுள்ளார். இந்த கல்வி வளாகத்தின் மூலம் மாஹே, கேரளா மற்றும் தெற்கு கர்நாடகாவைச் சேர்ந்த மாணவர்கள் பெரிதும் பயனடைவார்கள் என்று அவர் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக நடைபெற்ற நிகழ்ச்சியில் பல்கலைக்கழக பதிவாளர் திரு குணசேகரன், முனைவர் ராஜேஷ் விஸ்வநாதன், துணை பதிவாளர் திரு மகேஷ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டதாக திரு பிரகாஷ் பாபு அந்த அறிக்கையில் கூறியுள்ளார். கேரள மாநிலத்தில் திருவோணம் பண்டிகை அடுத்த மாதம் கொண்டாடப்பட உள்ள நிலையில்

கோவையிலிருந்து சேலம், ஈரோடு, போத்தனூர் வழியாக கோட்டயத்திற்கு சிறப்பு ரயில் இயக்கப்படும் என்று தென்மேற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. ஹூப்ளியிலிருந்து ஆகஸ்ட் மாதம் 25ஆம் தேதி மாலை மணி 6:30 புறப்படும் இந்த ரயில் மறுநாள் மாலை மணி 4:40 கோட்டயம் சென்றடையும். மறுமார்க்கத்தில் கோட்டயத்திலிருந்து இரவு மணி 10:30 புறப்படும் இந்த ரயில் மறுநாள் இரவு 8 மணிக்கு ஹூப்ளி சென்றடையும். இதேபோல் அடுத்த மாதம் 29ஆம் தேதி ஹூப்ளியிலிருந்து கோட்டயத்திற்கு சிறப்பு ரயில் இயக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே ஹூப்ளி ராமேஸ்வரம் இடையேயான வாராந்திர சிறப்பு ரயில் ஆகஸ்ட் 30ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. ஞாயிற்றுக்கிழமை தோறும் ஹூப்ளியிலிருந்து காலை மணி 6:50 புறப்படும் இந்த ரயில் ஹோசூர், சேலம், திருச்சி, சிவகங்கை வழியாக மறுநாள் காலை மணி 5:20 ராமேஸ்வரம் வந்தடையும். மறுமார்க்கத்தில் திங்கட்கிழமை இரவு 8 மணிக்கு புறப்படும் ரயில் மறுநாள் இரவு மணி 7:40 ஹூப்ளி சென்றடையும். ஜப்பானில் நேரிட்ட நிலநடுக்கத்தால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 13 அதிகரித்துள்ளது. தென்மேற்கு ஜப்பானின் குமமோட்டோ பகுதியில் ஏற்பட்ட இந்த நிலநடுக்கத்தால் சாலை போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்புப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அந்நாட்டின் பிரதமர் திருமதி சனி தகாய்ச்சி தெரிவித்துள்ளார். 40,000 மேற்பட்ட வீடுகளில் மின்சாரம் மற்றும் தொலைத்தொடர்பு சேவை துண்டிக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். இப்பகுதிகளில் ஷின்காசன் புல்லட் ரயில் சேவை முற்றிலும் ரத்து செய்யப்பட்டுள்ளது. விமான சேவைகளும் பாதிக்கப்பட்டுள்ளன. ஹோர்முஸ் நீரிணை வழியாக செல்லும் வர்த்தக கப்பல்கள் மீது நடத்தப்படும் தாக்குதல்களுக்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக ஐநாவிற்கான இந்தியாவின் நிரந்தர பிரதிநிதி திரு ஹரீஷ் கூறுகையில் அப்பகுதியில் அமைதியை நிலைநாட்டுவதன் அவசியத்தை வலியுறுத்தியுள்ளார். உலகக்கோப்பை பாரா துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா வெள்ளிப்பதக்கம் வென்றது. செர்பியாவில் நடைபெற்ற இப்போட்டியின் 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் கலப்பு குழு பிரிவில் இந்தியா இப்பதக்கத்தை கைப்பற்றியது. தாய்பே ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் HS பிரணாய் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-11, 21-14 என்ற செட் கணக்கில் ஜப்பானின் மினோரு கொஹாவை வென்றார். இப்போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் அன்மோல் கார்ப், யுன்னட்டி ஹூடா, தன்வி சர்மா ஆகியோரும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு உலக ஜூனியர் ஸ்குவாஷ் போட்டியின் குழு பிரிவில் இந்திய ஆடவர் மற்றும் மகளிர் அணிகள் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளன. கனடாவில் நடைபெறும் இப்போட்டியில் ஆடவர் அணி 2-1 என்ற கணக்கில் குவைத்தை வென்று காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மகளிர் அணி 3-0 என்ற கணக்கில் தென்னாப்பிரிக்காவை வென்று காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தேர்வு முறைகேடு தடுப்பு சட்டத்திருத்த மசோதா மீதான விவாதம் மக்களவையில் தற்போது நடைபெற்று வருகிறது. சர்வதேச புலிகள் தினத்தையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி வன ஆர்வலர்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். குரு பூர்ணிமா இன்று கொண்டாடப்படுவதையொட்டி தலைவர்கள் பலர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். ஜப்பானில் நேரிட்ட நிலநடுக்கத்தால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 13 அதிகரித்துள்ளது. உலகக்கோப்பை பாரா துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா வெள்ளிப்பதக்கம் வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 12:50.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேயர்கள் கேட்கவிருப்பது புதின பக்கங்கள். மாக்சிம் கார்கி அவர்கள் எழுதி, தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்த்த தாய் புதினத்துடர், வாசிப்பவர் ஏபி எலிசபெத் அவர்கள்.
3: இத்தனை வயதான ஒரு மனிதன் வந்து தனது மகனிடம் அவனது உள்ளத்தில் கிடந்ததையெல்லாம் திறந்து கொட்டி பேசுவதை காண்பது அவளுக்கு இன்பம் அளித்தது. ஆனால் பாவல் நடந்து கொள்ளும் முறையோ சுமூகமாக மாற்றியிருப்பது போல் அவளுக்கு தோன்றியது. எனவே தானாவது அவனுக்கு அன்பு காட்டி அந்த வயோதிகனின் பேச்சுக்கு ஈடுகட்ட வேண்டும் என்று நினைத்தாள். மிகாயில் இவானவிச், ஏதாவது சாப்பிடுகிறாயா என்று கேட்டாள். கேட்டதே போதுமம்மா, தான் சாப்பிட்டாயிற்று. பவல், வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டுமோ அப்படி இருக்கவில்லை என்பதுதானே உன் எண்ணம்? இடத்தை விட்டு எழுந்து கைகளை முதுகுப்புறமாக கட்டிக்கொண்டு மேலும் கீழுமாக நடந்தான். வாழ்க்கை சரியான பாதையில்தான் போகிறது என்று பேச ஆரம்பித்தான் பாவல். உங்களை கூட திறந்த மனதோடு இங்கு கொண்டு வந்து சேர்க்கவில்லையா? வாழ்நாள் முழுவதும் உழைத்து கொண்டிருக்கும் நம் போன்றவர்களை அது கொஞ்சம் கொஞ்சமாக ஒன்று சேர்க்கிறது. நம் அனைவரையும் ஒவ்வொருவரையும் ஒன்று சேர்க்கும் காலமும் வந்தே தீரும். வாழ்க்கை என்பது நமக்கு இன்று ஒரு பெரும் பாரமாகவும் அதீதமாக

வாழ்க்கையாகவும் இருக்கிறது. ஆனால் அதே வாழ்க்கைதான் தனது கசப்பான உண்மையை நமது கண்ணுக்கு முன்னால் காட்டுகிறது. வாழ்க்கை பிரச்சனைகளை நாம் எப்படி விரைவில் தீர்ப்பது என்பதற்கும் அதுவே வழிகாட்டுகிறது. அப்படி சொல்லு, அதுதான் உண்மை என்றான் ரிப்பின். மக்கள் அனைவரையும் பரிபூர்ணமாக சீர்படுத்தியே ஆக வேண்டும். ஒரு மனிதன் அசுத்தமாயிருந்தால் அவனை கொண்டு போய் குளிப்பாட்டி துடைத்து துவட்டி அவனுக்கு சுத்தமான ஆடைகளை அணிவித்தால் சரியாகிவிடுவான். கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருப்பான் இல்லையா? ஆனால் அவன் உள்ளத்தை சுத்தப்படுத்துவது எப்படி? அதுதான் சங்கதி. பாவல் தொழிற்சாலையை பற்றியும் தொழிற்சாலை முதலாளிகளை பற்றியும் உலகின் பிற பாகங்களில் உள்ள தொழிலாளர்கள் எப்படி தங்கள் உரிமைகளுக்காக போராடுகிறார்கள் என்பது பற்றியும் உணர்ச்சி மயமாக பேசினான். சில சமயங்களில் பாவலின் பேச்சுக்கு முத்தாய்ப்பு வைப்பது மாதிரி ரிப்பின் மேஜை மீது குத்துவான். இடையிடையே அவன் சொன்னான், ஆமாம் அதான் சங்கதி. ஒருமுறை சிரித்து கொண்டே சொன்னான், நீ இன்னும் சின்ன பிள்ளை, மனிதர்களை சரியாக தெரிந்து கொள்ளவில்லை. சின்னவன் பெரியவன் என்று பேச வேண்டாம் என்று ரிப்பினின் முன்னால் வந்து நின்று கொண்டு கடுமையாக சொன்னான் பாவல். யார் சொல்வது சரி என்பதை பார்ப்போம். அப்படியென்றால் நீ சொல்கிறபடி பார்த்தால் அப்படியென்றால் நீ சொல்கிறபடி பார்த்தால் நம்மை ஏமாற்றுவதற்காகத்தான் கடவுளை கூட உண்டாக்கியிருக்கிறார்கள் என்றாகிறது இல்லையா? எனக்கும் அப்படித்தான் படுகிறது. நமது மதம் ஒரு போலி, பொய். இந்த சமயத்தில் தாய் வந்து சேர்ந்தாள். அவளுக்கோ கடவுள் நம்பிக்கை அதிகம். அந்த நம்பிக்கை அவளை பொறுத்தவரையில் புனிதமானது, உயிருக்கு உயிரானது. எனவே தனது மகன் கடவுளை பற்றியோ கடவுள் நம்பிக்கையை பற்றியோ ஏதாவது பேச ஆரம்பித்தால் அவள் தன் மகனை கூர்ந்து பார்ப்பாள். கூறிய நாத்திக வார்த்தைகளால் தன் இதயத்தை கீற வேண்டாம் என்று தன் மகனிடம் மௌனமாய் கெஞ்சுவது போல இருக்கும் அந்த பார்வை. எனினும் அவனது நாத்திகத்திற்கு பின்னால் நம்பிக்கை ஒன்று இருப்பதாக அவளுக்கு படும். அந்த எண்ணமே அவளை ஓரளவு சாந்தப்படுத்தும். அவன் எண்ணங்கள் எனக்கெப்படி புரியும் என்று தனக்குள் நினைத்து கொள்வாள் தாய். பாவலின் பேச்சு வயதான ரிப்பினின் மனதை கூட புண்படுத்தி இருக்கும் என்று அவள் கருதினாள். ஆனால் ரிப்பினே அமைதியுடன் பாவலை நோக்கி அது பற்றி கேட்டதை கண்டு அவளால் தன்னைத்தானே கட்டுப்படுத்தி கொள்ள முடியவில்லை. கடவுளை பற்றி பேசும்போது மட்டும் கொஞ்சம் ஆற அமர பேசப்பா. அவள் ஆழ்ந்த பெருமூச்சு விட்டுவிட்டு அதிகமான உத்வேகத்தோடு பேசினாள். நீங்கள் என்ன வேண்டுமானாலும் நினைத்து கொள்ளுங்கள். ஆனால் நானோ கிழவி. எனக்கோ என் கடவுளை என்னிடமிருந்து பிடுங்கிக் கொண்டு மட்டும் போய்விட்டால் என் துயரத்தை சொல்லி அழக்கூட ஒரு துணை இராது. அவளது கண்களில் கண்ணீர் நிரம்பி நின்றது. தட்டுக்களை கழுவும் போது அவளது கை விரல்கள் நடுங்கின. நீங்கள் எங்களை புரிந்து கொள்ளவே இல்லையம்மா என்று மெதுவாக சொன்னான் பாவல். எங்களை மன்னித்து கொள்ளம்மா என்று மெதுவாக ஆழ்ந்த குரலில் சொன்னான் ரிப்பின். லேசாக சிரித்து கொண்டே பாவலை பார்த்தான். இத்தனை வருஷமாய் ஊறிப்போன உன் நம்பிக்கையை பிடுங்கி எறிய முடியாது என்பதை நான் மறந்துவிட்டேன். நீ நம்புகிற இரக்கமும் அன்பும் நிறைந்த கடவுளை பற்றி நான் பேசவில்லை என்று தொடர்ந்தான் பாவல். ஆனால் நமது குருக்கள் குண்டாந்தடி மாதிரி காட்டி நம்மை பயமுறுத்துகிறார்களே, அந்த கடவுளை. ஒரு சிலரின் கொடுமைக்கு மக்களெல்லாம் பணிந்து கொடுக்க வேண்டும் என்று எந்த கடவுளின் பேரால் நம்மை நிர்பந்தப்படுத்துகிறார்களோ அந்த கடவுளை பற்றி தான் அம்மா நான் பேசுகிறேன். அதுதான் சங்கதி என்று மேஜையை அரைத்து கொண்டே சொன்னான் ரிப்பின். அவர்கள் உண்மையான கடவுளை கூட நம்மிடமிருந்து பிடுங்கிக் கொண்டு விட்டார்கள். நம்மை தாக்குவதற்கு எல்லாவற்றையும் தமது கை கருவியாக மாற்றிக்கொண்டு விட்டார்கள். அம்மா ஒரு கணம் சிந்தித்துப்பார். கடவுள் தன் உருவம் போலவே மனிதனையும் படைத்தான் என்கிறார்களே, அதற்கு என்னம்மா அர்த்தம்? கடவுள் மனிதனைப் போல் இருக்கிறார், மனிதன் கடவுளைப் போல் இருக்கிறான் என்பதுதானே. ஆனால் இன்றோ நாம் கடவுள் மாதிரி இல்லை, காட்டு மிருகங்கள் மாதிரி இருக்கிறோம். தேவாலயத்தில் பூச்சாண்டி தானமா இருக்கிறது? நாம் நமது கடவுளை மாற்றியாக வேண்டும், புனிதப்படுத்தியாக வேண்டும். அவர்கள் கடவுளை பொய்யாலும் புனை சுருட்டாலும் மூடி மறைத்து விட்டார்கள். நமது உள்ளங்களை கொன்று குவிப்பதற்காக அவர்கள் கடவுளது திருவுருவத்தையே பாழாக்கிவிட்டார்கள் அம்மா. அவன் அமைதியாகவே பேசினான். எனினும் அவனது பேச்சின் ஒவ்வொரு வார்த்தையும் காதில் பலத்த அரை போல தாக்கி ஒலித்தது. கருத்த தாடிக்குள்ளாக தெரியும் அவனது முகத்தின் நிழலாடிய துயரத்தைக் கண்டு பயந்தாள் அவள்.
அவனது கண்களில் இருண்ட ஒளியை அவளால் தாங்க முடியவில்லை.

0: அந்த ஒளி அவளது இதயத்தில் ஏதோ ஒரு வேதனையை எழுப்பியது. இல்லை இல்லை, நான் இங்கிருந்து போய்விடுகிறேன் என்று தலையை ஆட்டிக்கொண்டே சொன்னாள் தாய். இந்த மாதிரி விஷயங்களை கேட்கவே எனக்கு சக்தி போதாது, போதாது. அவள் சமையல் அறைக்குள் விரைந்து சென்று விட்டாள். அவள் சென்றவுடன் ரிப்பன் பாவலை நோக்கி சொன்னான், பார்த்தாயா பாவல், இந்த விஷயங்களுக்கு ஆதாரம் இதயமே தவிர மூளை அல்ல. மனித மனத்தில் வேறு எதுவும் இல்லாத ஒரு இடத்தில் இந்த இதயம் இருக்கிறது. அறிவுதான் மனிதனை விடுதலை செய்யும் என்று உறுதியோடு சொன்னான் பாவல். ஆனால் அறிவு மனிதனுக்கு பலம் தருவதில்லை என்று உரக்க சொன்னான் ரிப்பன். இதயம்தான் மனிதனுக்கு பலம் தருகிறது, அறிவு அல்ல. தாய் தன் ஆடை அணிகளை களைந்து மாற்றிவிட்டு பிரார்த்தனை கூட செய்யாமல் படுக்கப் போய்விட்டாள். அவளுக்கு குளிராகவும் வெறுப்பாகவும் இருந்தது. ஆரம்பத்தில் புத்திசாலியாகவும் மனதுக்கு பிடித்தவனாகவும் தோன்றிய ரிப்பன் மீது இப்போது பகைமை உணர்ச்சி உண்டாயிற்று. அவன் பேசுவதை கேட்ட சமயத்தில் தனக்குள் நினைத்து கொண்டாள், மத துரோகி, குழப்பவாதி, இவன் ஏன் இங்கு வந்து தொலைந்தான்? ஆனால் அவனோ நம்பிக்கை தோய்ந்த குரலில் அமைதியுடன் பேசிக்கொண்டே போனான். அந்த புனிதமான இடத்தை காலியாக விடக்கூடாது பாவல். மனித இதயத்தில் கடவுள் குடியிருக்கும் இடம் ஒரு வேதனை இல்லம். அங்கிருந்து அவரை பிடுங்கி எறிந்தால் அந்த இடத்தில் படுகாயம் ஏற்படும். எனவே அவ்வெல்லத்தில் ஒரு நம்பிக்கையை, மனித குலத்தின் நண்பனான ஒரு புதிய கடவுளை படைக்க வேண்டும். அதுதான் சங்கதி.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது புதின பக்கங்கள். மாக்ஸிம் கார்கி எழுதி, தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்த்த தாய் புதின தொடர். வாசித்தவர் ஏபி எலிசபெத் அவர்கள். இதன் தொடர்ச்சியை நாளை கேட்கலாம்.
2: நேரம் 12:59:24 எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. நேர்களே, இன்று இரவு 8:30 முதன்மை அலைவரிசையில் வானொலி நாடக விழா 2026 மௌன விரதம் நாடகம் இடம்பெறும். எழுதியவர் பூங்குயில் ஸ்ரீனிவாசன், அமைப்பு எஸ் விஜயகுமார், படைப்பு ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர். நேர்களே, இனி கேட்கலாம் பிற்பகல் 1 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
3: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம். வாசிப்பவர் தெரசா ஆரோக்கியதாஸ். நீட் தேர்வு போராட்டத்தில் மாணவர்கள் மீதான தாக்குதலை கண்டித்து எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டதால் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் நண்பகல் 12 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டன. மீண்டும் 12 மணிக்கு கூடிய மாநிலங்களவை பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. துணை குடியரசுத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் குரு பூர்ணிமாவை முன்னிட்டு மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். பெற்றோர்கள், ஆசிரியர்கள் மற்றும் தனிநபர்களை சிறந்த மனிதர்களாக வழிநடத்துபவர்கள் அனைவரும் குருக்களுக்கு இணையான மரியாதைக்குரியவர்கள் என்று திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். புதுச்சேரி அரசு பள்ளி கல்வி இயக்ககம் சார்பில் சின்ன வீராம்பட்டினத்தில் புதியதாக கட்டப்பட்ட அரசு தொடக்கப்பள்ளி கட்டிடத்தை முதலமைச்சர் திரு ரங்கசாமி, சட்டமன்ற உறுப்பினர் திரு ராமு ஆகியோர் திறந்து வைத்தனர். தொடர்ந்து அரசு பள்ளிகளில் மாணவர்களுக்கான காலை சிற்றுண்டியாக சாக்லேட் மால்ட் ஊட்டச்சத்து கலவை வழங்கும் திட்டத்தை முதலமைச்சர் திரு ரங்கசாமி தொடங்கி வைத்தார். புதுச்சேரி குருமாம்பேட் துணை மின் நிலையத்தில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ள இருப்பதால் மேட்டுப்பாளையம் ட்ரக் முனையம், ஹரிநமோ நகர், பிரியதர்ஷினி நகர், ராஜா அண்ணாமலை நகர், சிவாஜி நகர், காமராஜ் நகர், இந்திரா நகர், பல் மருத்துவக் கல்லூரி, புதுப்பெட், ராஜாஜி நகர், லாஸ்பெட், நாவர்குளம், டாக்டர் அன்னிபெசன் நகர், குறிஞ்சி நகர் விரிவாக்கம், லாஸ்பெட் அரசு ஊழியர் குடியிருப்பு மற்றும் அதனை சார்ந்த பகுதிகளில் காலை 10 மணி முதல் பகல் 2 மணி வரை மின்தடை ஏற்படும் என்று மின்துறை அறிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி அறிக்கை மாலை 6:10 மணிக்கு.

0: 90.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 1:02:44. வணக்கம் மக்களே, எஃப்எம் ரெயின்போ 102.8 இந்த நிகழ்ச்சி ஹாய் ஸ்நேகிதியே, நான் உங்க ஆர்ஜே ஆஷா. இப்ப நாம இருக்கிற இந்த லைஃப் ஸ்டைல்ல நாம எங்க பார்த்தாலும் யார கேட்டாலும் ஸ்ட்ரெஸ், அதாவது மன அழுத்தம் இருக்குதுன்னு சின்ன பசங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் சொல்றாங்க. இந்த மன அழுத்தம் உடல் ரீதியாகவும் உளவியல் ரீதியாகவும் பல பாதிப்புகளை ஏற்படுத்துது. அப்படி மன அழுத்தத்தால உளவியல் சார்ந்த பிரச்சனைகள் என்ன, அதுல இருந்து எப்படி மீண்டு வருது, அதுக்கான ட்ரீட்மெண்ட் என்னென்ன, இப்படி நிறைய விஷயங்களை நம்ம கூட ஷேர் பண்றதுக்காக வந்திருக்காங்க. புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் மனநல மருத்துவத்துறையின் மருத்துவ உளவியலாளர் மற்றும் ஆசிரியர் கே அறிவழகன் அவர்கள், வணக்கம் சார், வெல்கம் டு தி ஷோ.
2: வணக்கம்.
1: இப்ப இந்த உளவியல் அப்படின்னு சொல்றாங்களே, அந்த உளவியல்னா என்ன?
2: உளவியல்னா மன ரீதியா ஏற்படுகிற பிரச்சனைகளை, காரியங்களை பத்தி உளவில் ரீதியான ஆலோசனைகள் மூலமா உளவில் ரீதியான பிரச்சனைகளை மேற்கொள்றது தான் இந்த உளவியல் துறையோட இது.
1: இந்த உளவியல் கோளாறுகள் அப்படின்னு சொல்றாங்களே, அப்படின்னா என்ன சார்?
2: உளவியல் கோளாறுகள்னா இந்த மன ரீதியா இல்ல உளவியல் ரீதியா ஏற்படக்கூடிய மாற்றங்கள் இல்ல பிரச்சனைகளை தான் உளவியல் கோளாறுகள்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதை வந்துட்டு என்ன சொல்லலாம்னா, டிப்ரெஷன் சொல்லலாம், ஆன்சைட்டின்னு சொல்லலாம், நிறைய விதமான உளவியல் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கு. ஸோ அந்த உளவியல் சார்ந்த பிரச்சனைகள்ல ஏற்படுகிற அந்த கோளாறுகள், அதை தான் நம்ம சொல்றது. இது வந்துட்டு பலதரப்பட்ட பிரச்சனைகளை சார்ந்தது. நான் சொன்னது மாத்திரம் இல்லை, சே ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்துட்டு ஒரு ஸ்கூல் போற பசங்களுக்கும் உளவியல் ரீதியான பிரச்சனைகள் ஏற்படலாம், இல்ல வயசான ஒரு தாய்மார்கள் வயசான ஆட்களுக்கும் உளவியல் ரீதியான பிரச்சனைகள் ஏற்படலாம், பெண்களுக்கு ஏற்படலாம், இல்லை ஆண்களுக்கு ஏற்படலாம், எல்லா தரப்பட்ட மனிதர்களுக்கும் ஏற்படக்கூடிய மனநலம் சார்ந்த உளவியல் ரீதியான பிரச்சனைகளை தான் நம்ம உளவியல் பிரச்சனைகள்.
1: மன அழுத்தம் யாரு கேட்டாலும் இந்த மன அழுத்தம்ன்றது எல்லா வயதினர்கிட்டயுமே இருக்கு. ஸோ இந்த மன அழுத்தம்னா என்ன?
2: மன அழுத்தம் வந்து இங்கிலீஷ்ல வந்து நம்ம ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லுவோம். உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் ஏற்படக்கூடிய ஒரு டென்ஷன், ஒரு ஸ்ட்ரெஸ். அது வந்துட்டு சில சுச்சுவேஷன், நம்ம சுத்தி இருக்கிற சூழ்நிலைகள்னால ஏற்படக்கூடிய சில விஷயங்களுக்கு நம்ம மனசும் நம்மளோட உடம்பும் எப்படி ரியாக்ட் ஆகுது, என்ன மாதிரி இருக்கு அப்படின்றதுதான் இந்த மன அழுத்தம் சொல்லுவாங்க.
1: தொடர்ந்து நாம நிறைய விஷயங்களை பேச போறோம். அதுக்கு முன்னாடி உங்களுக்காக ஒரு பாடல் வருது, கேட்டுட்டு வாங்க.

0: கேட்டிருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ 102.8ல ஹாய் ஸ்நேகிதி நிகழ்ச்சிய. நிகழ்ச்சியில் இன்று புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் மனநல மருத்துவத்துறையின் மருத்துவ உளவியலாளர் மற்றும் ஆசிரியர் கே அறிவழகன் அவர்கள் நிறைய விஷயங்களை நம்ம கூட மன அழுத்தத்தை பத்தி ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. தொடர்ந்து பேசலாம். இந்த மன அழுத்தம் வந்து நார்மலா நம்ம பொதுவான வாழ்க்கையில ஏன் இந்த மன அழுத்தம் ஏற்படுதா நீங்க நினைக்கிறீங்க?
1: மன அழுத்தம் அது வந்துட்டு ஒரு மூணு வகையா நம்ம எடுத்துக்கலாம். அது வந்துட்டு என்னன்னா அக்யூட்னா குறுகிய காலத்தில் குறுகிய நேரத்தில் இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதே வந்துட்டு எபிசோடிக்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் வந்து க்ரானிக் அப்படின்னு சொல்லுவோம். நீண்ட நேரம் ரொம்ப நேரமாக ரொம்ப நேரத்துக்கு இருக்கிறது ரொம்ப நாட்களாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டோம். அக்யூட்னா லைக் ஒரு ஷார்ட்டு டைமில் அதாவது குறுகிய நாட்கள் இருக்கிறது. இப்போ வந்துட்டு ஒரு எக்ஸாம் வருது, இல்லை ஒரு ப்ராஜெக்டோட டெட்லைன் இருக்குது, ஒரு ப்ரோக்ராமோட டெட்லைன் இருக்குது, இந்த இதுக்குள்ளே முடிக்கணும் இதுக்குள்ளே நீங்கள் ஃபினிஷ் பண்ணணும்னு. ஸோ அந்த சமயத்தில் நமக்கு வந்து சில ஸ்ட்ரெஸ் இருக்கும், மன அழுத்தம் இருக்கும், எப்படி நம்ம இந்த ப்ரோக்ராமை கண்டக்ட் பண்ண போகிறோம், எப்படி முடிக்க போகிறோம் அப்படின்றது. இது வந்துட்டு அந்த ப்ரோக்ராம் முடிஞ்ச உடனே ஆட்டோமேட்டிக்காக நம்ம ரிலீஸ் ஆயிடும், அதுலேருந்து வெளியே வந்துருவோம் இல்லைங்களா. ஸோ அது வந்துட்டு அந்த எக்ஸாம் முடிஞ்சோன்னா அந்த எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஆஸ் யூஷுவல் நம்ம பழைய நிலைமைக்கு போயிடுவோம். இதே எபிசோடிக்குன்னு சொல்லுவாங்க. இந்த ஷார்ட் இந்த அக்யூட் ஸ்ட்ரெஸ்ஸே வந்துட்டு அடிக்கடிக்கு ஏற்படும், அடிக்கடிக்க வரும். எபிசோடிக் வயசாக அந்தந்த பிரச்சனைகள் ஏற்படும் போது எபிசோடிக்காக வரும். இதை வந்துட்டு எபிசோடிக் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லுவாங்க. இது க்ரானிக் ஸ்ட்ரெஸ். க்ரானிக் ஸ்ட்ரெஸ்னால் நீண்ட நாட்களாகவே ரொம்ப நாளைக்கு இந்த பிரச்சனைகள் மனசில் இருந்துக்கிட்டே இருக்கும், போயிட்டே இருக்கும், இதுலேருந்து வெளிவர முடியாத மாதிரி. இது நிறைய உடல் ரீதியான பிரச்சனைகளையும் மன ரீதியான பிரச்சனைகளையும் உணர்வு ரீதியான பிரச்சனைகளும் சமுதாயம் ரீதியான பிரச்சனைகளும் நம்மளுக்கு ஏற்படுத்தும். ஸோ அது வந்துட்டு நீண்ட நாளாக இருக்கிறதுனால இதனால் நிறைய

0: விளைவுகள் ஏற்படலாம், நிறைய மாற்றங்கள் ஏற்படலாம், நிறைய பிரச்சனைகளை நம்ம சந்திக்க நேரிடும். ஸோ அந்த மாதிரி பிரச்சனைகள் இதுதான், இது மூணு வகையாக நம்ம பிரிக்கிறது தான். ஸோ அதுக்கேற்ற மாதிரி எந்த நிலையில் நம்ம இருக்கிறோம், இல்லை இதை எப்படி ஹேண்டில் பண்ணுன்றதுக்கு தான் இந்த உளவியலாளர்கள், மனநல மருத்துவ பிரிவெல்லாம் இருக்குது, அவங்கள சார்ந்து நம்ம இந்த பிரச்சனைகளுக்கான தீர்வை நம்ம பெற்றுக்கொள்ளலாம். ஓகே சார்,
1: மன அழுத்தத்தால காமனா நீங்க பேஷண்ட்ஸ் கிட்ட பாக்குற பிரச்சனைகள் என்னென்ன?
0: மன அழுத்தத்தினால நம்ம சொல்லணும்னா இதோட வெளிப்பாடு, இந்த மன அழுத்தத்தோட வெளிப்பாடு எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, நிறைய பேர் சொல்றது வந்து கொஞ்சம் ஹெட்டேக்கா இருக்கு, அந்த சமயத்துல ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகும்போது ஹெட்டேக்கா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் வந்து பாடி பெயினா இருக்கு, எஸ்பெஷலி வந்து நெக் பேக் சைட்ல பெயினா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் வந்துட்டு ஒரே எரிச்சலா இருக்குது எனக்கு, கோமா வருது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. தூக்கம் சரியா தூங்க முடியலன்னு சொல்லுவாங்க, பசி எடுக்கலன்னு சொல்லுவாங்க, பசிக்கல அந்த அளவுக்கு சாப்பிட முடியலன்னுவாங்க. ஒரு சிலருக்கு பார்த்தோம்னா அதிகமாக நான் சாப்பிட்றேன், என் அறியாமே நான் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் அதிகமாக சாப்பிட்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இதோட வெளிப்பாடுகள் வந்து உடல் ரீதியாகவும் இருக்கும், பிஹேவியர் ரீதியாகவும் இருக்கும், நடத்தைகள் ரீதியாகவும் இருக்கும், எமோஷனலாகவும் இருக்கும் இதோட பிரச்சனைகள். ஸோ இதுதான் இதோட ஸ்ட்ரெஸ்ஸை கண்டறியக்கூடிய சில

0: பசி எடுக்கலன்னு சொல்லுவாங்க, பசிக்கல அந்த அளவுக்கு சாப்பிட முடியலன்னுவாங்க. ஒரு சிலருக்கு பார்த்தோம்னா அதிகமாக நான் சாப்பிட்றேன், என் அறியாமே நான் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் அதிகமாக சாப்பிட்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இதோட வெளிப்பாடுகள் வந்து உடல் ரீதியாகவும் இருக்கும், பிஹேவியர் ரீதியாகவும் இருக்கும், நடத்தைகள் ரீதியாகவும் இருக்கும், எமோஷனலாகவும் இருக்கும் இதோட பிரச்சனைகள். ஸோ இதுதான் இதோட ஸ்ட்ரெஸ்ஸை கண்டறியக்கூடிய சில அறிகுறிகள்.
1: இன்னும் நிறைய விஷயங்களை தொடர்ந்து பேச போறோம். அதுக்கு முன்னாடி உங்களுக்காக ஒரு பாடல் வருது, கேட்டுட்டு வாங்க.

0: மின்சார பில் சரியாக கணக்கிடப்படவில்லையா அல்லது சரியான நேரத்தில் தரப்படவில்லை என்ற கவலையா? இனி நோ டென்ஷன். புதுச்சேரி மின்துறையின் ஸ்மார்ட் மீட்டருடன் ஆட்டோமேட்டிக் மீட்டர் ரீடிங். பில்லிங் மிஸ்டேக்ஸ்க்கு பை பை. கால் 9489080307.
1: மின்துறை புதுச்சேரி.
2: நிகழ்ச்சிதான் கேட்டு இருக்கீங்க. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் மனநல மருத்துவத்துறையின் மருத்துவ உளவியலாளர் கே அறிவழகன் அவர்கள் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. தொடர்ந்து பேசலாம். இப்போ காமனாக இப்போ குழந்தைகளுக்கு வந்து இப்போ எக்ஸாம் ஃபியர் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? ஸோ இதை தவிர்த்துட்டு குழந்தைங்களுக்கு நார்மலாக ஏற்படுற பிரச்சனைகள் என்ன? இந்த மன அழுத்தத்தால்
3: நிறைய பிரச்சனைகள் ஏற்படலாம், நிறைய பிரச்சனைகள் ஏற்படலாம் குழந்தைகளுக்கு. அந்த ஸ்ட்ரெஸ்ஸோட வெளிப்பாடு, அந்த இன்டென்சிட்டி வந்து வேரி ஆகும். பட் அந்த பிரச்சனைகளை சார்ந்த நிறைய விஷயங்கள் நடக்கும். உளவியல் சார்ந்த ஆலோசகர் வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது சம்மந்தமான ஒரு ஸ்டடியை பண்ணி அதில் ஒரு 6 விதமான பிரச்சனைகள், குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய மனநலம் சார்ந்த பிரச்சனைகள் எதெல்லாம், என்னென்ன காரணங்கள்லாம் ஏற்படலாம், எந்த சூழ்நிலையில் அவங்களுக்கு ஏற்படலாம் அப்படின்ற மாதிரி ஒரு 6 மெயின் பாயிண்ட்டை அவர் சொல்லியிருக்காரு. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா, முதல்ல வந்து ரிஜெக்ஷன்னா என்னன்றது என்ன சொல்லுவாங்க, நம்ம அந்த குழந்தைங்களோட தேவைகளை, நீட்ஸை, டிமாண்ட்ஸை, ஐ மீன் லைக் அது ஜென்யூனாக இருக்கலாம். அந்த குழந்தைங்களுக்கான தேவை வந்துட்டு ஒரு சாக்லேட்டாக இருக்கலாம், ஒரு பிஸ்கெட்டாக இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது ஒரு பென்சிலாக இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது டாய்ஸாக இருக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு அத்தியாவசியமான இல்லை தேவையான சில காரியங்களாக இருக்கலாம். அந்த வயசில் அந்த குழந்தைங்களுக்கு ஏற்படக்கூடிய ஆசையான காரியங்கள். இப்போ நம்ம அதை ரிஜெக்ட் பண்ணும்போது ரூட் மேனராக, லைக் ஒரு கைண்டாக கூட நம்ம சொல்லாமல் கொஞ்சம் ரூடாவோ ஹார்ஷாவோ நம்ம அந்த குழந்தைங்கிட்ட நம்ம பேசும் பொழுது அந்த குழந்தைங்களுக்கு சைக்கலாஜிக்கல் அந்த ஸ்ட்ரெஸ் ஏற்படலாம். அது ஒரு காரணமாக இருக்கலாம். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா, ஹர்ட்டிங் அண்ட் நெக்லெக்டிங் ஃபீல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹர்ட்டிங்னா அவங்கள காயப்படுத்துகிற மாதிரி, இல்லை வந்துட்டு அவங்கள நெக்லெக்ட் பண்ணுற மாதிரியான விஷயங்கள்ல நம்ம ஈடுபடும் பொழுது, சே ஃபார் எக்ஸாம்பிள் கோல்டு பிஹேவியர்னு சொல்லுவாங்க. கோல்டு பிஹேவியர்னா கொஞ்சம் இரிட்டபிளாக இருக்கிறது, கோவமாக இருக்கிறது, கொஞ்சம் ரூடாக குழந்தைங்கிட்ட நம்ம பேசுறது. குழந்தைங்கன்னா நம்ம கொஞ்சம் கனிவாக பேசணும், அன்பாக பேசணும், அப்போ தானே அவங்களுக்கு புரியும், அப்போ தானே அவங்களுக்கு அது அது அதை பற்றின புரிஞ்சிக்க முடியும். ஸோ அந்த மாதிரி அந்த கோல்டு பிஹேவியர், அந்த மாதிரி டென்ஷனாக இருக்கிறது, இல்லை வந்து லேக் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், அந்த குழந்தைங்க மேலே அதிகப்படியான விருப்பம் காட்டாமல் இருக்கிறது, அவங்க பேச வர காரியங்களை நம்ம புரிஞ்சிக்காமையோ கேட்காமையோ, அந்த மாதிரிலாம் நம்ம அவங்கள ஹர்ட் பண்ணும்போதோ நெக்லெக்ட் பண்ணும்போதோ சைக்கலாஜிக்கல் ஸ்ட்ரெஸ் ஏற்படலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஹியூமிலியேஷன், அவமானம். அந்த குழந்தைங்களை வந்துட்டு மற்றவங்க முன்னாடி அந்த குழந்தைங்களை வந்துட்டு நம்ம தாழ்த்தி பேசும்போது, சே ஃபார் எக்ஸாம்பிள் முட்டாள் மாதிரி பண்ணுறப்பாரு, அறிவு கட்ட மாதிரி செய்கிறப்பாரு அப்படின்ற மாதிரிலாம் வார்த்தைகள்லாம் நம்ம யூஸ் பண்ணுவாங்க அவங்களை காயப்படுத்துகிற மாதிரியான. ஆமாம், இன்னொன்று வந்துட்டு அவங்கள கம்பேர் பண்ணுறது மற்றவங்களோட, அவங்க பாரு இவ்வளோ பெஸ்ட்டாக பண்ணுறாங்க இல்லை இதுவாக பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி அவங்கள கம்பேரிசன் பண்ணும்போது இந்த மாதிரி சூழ்நிலையும் அந்த குழந்தைங்களுக்கு சைக்கலாஜிக்கல் ஸ்ட்ரெஸ் ஏற்படலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெரரிசம் அப்படின்னு சொல்கிறாங்க. டெரரிசம்னா நம்ம வேறு மாதிரியான ஒரு அர்த்தத்தில் போக தேவையில்லை. பட் இந்த டேர்ம் என்ன சொல்லுதுன்னா, லைக் குழந்தைங்க நடக்கிற வயலன்ஸை விட்னஸ் பண்ணுற மாதிரி, சே ஃபார் எக்ஸாம்பிள் அது வீட்டுக்குள்ளேயே கூட நடக்கலாம், டொமஸ்டிக் வயலன்ஸாக இருக்கலாம், இல்லை நம்ம உறவுகளுக்குள்ள சில சண்டைகளை வந்துட்டு ரொம்ப ஃபிசிக்கலாகவோ இல்லை வந்து ரொம்ப அக்ரெசிவாகவோ நம்ம பிஹேவ் பண்ணும்போது அந்த குழந்தை அதை விட்னஸ் பண்ணுது, பார்க்குது இல்லையா? ஸோ அதனால அவங்களோட மன ரீதியான பிரச்சனைகள் ஏற்படலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொன்று வந்து அந்த குழந்தைங்களை ஐசோலேட் பண்ணி வைக்கிறது. ஐசோலேட் பண்ணி வைக்கிறதுனா, இன்றைக்கி காலகட்டத்தில் சூழல் அப்படி இருக்குது, அதாவது வந்து நம்ம வந்துட்டு வெளியே யாரையும் நம்ப முடியாத ஒரு சூழ்நிலை, வெளியே நம்ம குழந்தைங்களை அனுப்ப முடியாத ஒரு சூழ்நிலை. இருந்தாலும் கூட நம்ம அந்த குழந்தைங்களுக்கு இந்த குழந்தை பருவத்தில் நடக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் நடந்தே ஆகணும் இல்லையா? விளையாட்டுன்றது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் அந்த குழந்தைக்கு. ஸோ அது இருக்கணும். அப்போ அந்த குழந்தைய வந்துட்டு அவங்க பியர்ஸ் கூட விளையாட விடாமல் தனியாக ஐசோலேட் பண்ணி வைக்கிறது சேஃப்டின்ற காரணத்தினால, இல்லை வந்து லாக் பண்ணி வைக்கிறது, இல்லைனா அவங்களுக்கு வந்துட்டு அவங்க என்ன விருப்பப்படுறாங்களோ, சந்தோஷமாக இருக்கணும்னு விருப்பப்படுறாங்களோ அந்த காரியங்கள்லாம் நிறைவேறாமல் அவங்கள டிப்ரிவேட் பண்ணி வைக்கிறது, அதுலேருந்து விலக்கி வைக்கிறது. ஸோ இந்த மாதிரி ஐசோலேட் பண்ணி வச்சாலும் அந்த குழந்தைங்களுக்கு மன ரீதியான பிரச்சனைகள் ஏற்படலாம், ஸ்ட்ரெஸ் ஏற்படலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளாய்டேஷன். எக்ஸ்ப்ளாய்டேஷன்னா அந்த குழந்தையோட வீக்னஸை நமக்கு சாதகமாக நம்ம பயன்படுத்திக்கிறது. சே ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நிறைய கவர்மெண்டில் நிறைய பாலிசி இருந்தாலும் கூட இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல அவேர்னஸ்ஸு, சைல்டு லேபர் அப்படின்றது இன்னமும் நமக்கு தெரியாத இடத்துல கூட நடக்கலாம், இல்லை நமக்கு தெரிஞ்ச இடத்துல கூட அந்த குழந்தைங்களை ஒரு குறிப்பிட்ட

0: இதுக்கு கம்மியானவங்களை, அந்த லீகல் ஏஜுக்கு கம்மியானவங்களை வேலைக்கு அமர்த்துறது, இல்லை அவங்கள வச்சு நம்ம வேலை வாங்கிக்கிறது, அந்த மாதிரி காரியங்கள். இன்னொன்று செக்ஷுவலாக எக்ஸ்ப்ளைட் பண்ணுறது குழந்தைங்கள், இந்த சைல்ட் செக்ஷுவல் அப்யூஸ், இந்த மாதிரி அப்யூஸ்லாம் ஏற்படுது இல்லையா. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்களுக்குள்ளே நடக்கும்போது, எக்ஸ்ப்ளாய்டேஷன் நடக்கும்போது அவங்களுக்கு மன ரீதியான பிரச்சனைகள், அதாவது உளவியல் ரீதியான பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து சோர்ஸ் ஆஃப் சைக்கலாஜிக்கல் ஸ்ட்ரெஸ்.
1: இன்னும் நிறைய விஷயங்களை தொடர்ந்து பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி உங்களுக்காக ஒரு பாடல் வருது, கேட்டுட்டு வாங்க.

ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு

0: 3455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: நேரம் 1:28 11 நொடிகள். புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் மனநல மருத்துவத்துறையின் மருத்துவ உளவியலாளர் மற்றும் ஆசிரியர் கே அறிவழகன் அவர்கள் நிறைய விஷயங்களை நம்ம கூட மன அழுத்தத்தை பத்தி ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. தொடர்ந்து பேசலாம் சார். பெண்களுக்கு என்ன மாதிரியான மன அழுத்தம் எல்லாம் ஏற்படுது, கொஞ்சம் அதை பத்தி சொல்லுங்க சார்.
2: பெண்கள் நம்ம பார்த்தோம்னா லைக்னோ இப்ப இருக்கிற காலகட்டத்தில் வந்து லைக்னோ மல்டி டாஸ்கிங் பீப்புள்னு கூட சொல்லலாம், மல்டி டாஸ்கிங் பீப்புள். ஸோ காமனாகவே நிறைய எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது நம்ம சோஷியல் சொசைட்டியில் அவங்கள பொறுத்த வரைக்கும். அண்ட் சில ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து ஃப்ரேம் பண்ணி வச்சுருக்கிற மாதிரியே இருக்குது. லைக்னோ காலகாலமாகவோ இல்லை நடைமுறையாகவோ நடந்துக்கிட்டு வர விஷயங்கள். சே ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு குழந்தையை கேர் பண்ணுறது, ஃபேமிலியை கேர் பண்ணுறது, ஒர்க்கிங் விமன்ஸ், இப்போ எல்லாமே படித்தவங்க மட்டும் இல்லை படிக்காதவங்களும் கூட ஏதாவது ஒரு வேலைக்கு போகணுன்ற ஒரு காலகட்டத்தில் இருக்காங்க. பிகாஸ் ஆஃப் அந்த குடும்பத்தை நம்ம நல்லபடியாக நடத்தணுன்னா அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்களுக்கு நிறைய மல்டி டாஸ்கிங் விஷயங்கள் நடக்குது. இதை தவிர்த்து நிறைய அவங்களுக்கு வந்து சைக்கலாஜிக்கல் ஸ்ட்ரெஸ் ஏற்படுறதுக்கான நிறைய விஷயங்கள் இருக்குது. அதில் என்னென்னு பார்த்தோன்னா ஃபினான்ஸ், ஐ மீன் லைக்னோ அதை நிர்வகிக்கிறதோ இல்லை அந்த காரியங்களை மீட் பண்ணுறதோ அது ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும். இன்னொன்று உறவுகளுக்குள்ள பிரிவுகள் இல்லை பிரச்சனைகள் ஏற்படும் பொழுது, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ள பிரச்சனைகள் ஏற்படும் பொழுது அந்த மாதிரி காரியங்கள் அவங்களுக்கு நிறைய ஏற்படலாம். இன்னொன்று ஜாப்பில் அதிகமான ஸ்ட்ரெஸ் அண்ட் எக்ஸ்பெக்டேஷன் அவங்கக்கிட்ட இருக்கிறது. அவங்களுக்கு அதிகப்படியான ரோல்ஸு இல்லை அதிகப்படியான வேலைகள் கொடுத்து அவங்கள செய்ய சொல்லும் பொழுதோ அவங்ககிட்ட எதிர்பார்க்கும் போதோ அவங்களுக்கு ஏற்படலாம். அதுக்கப்புறம் ஃபேமிலி கான்ஃப்ளிக்ட், ஃபேமிலியில் நடக்கிற சின்ன சின்ன பிரச்சனைகளோ இல்லை உறவு சார்ந்த பிரச்சனைகளோ, நாட் ஒன்லி ஹஸ்பண்ட், ஒரு குடும்பம் போது மாமியார் இருக்காங்க, நாத்தனார் இருக்கிறாங்க, இல்லை மாமனார் இருக்காரு, இல்லை லைக் இன்னும் நிறைய உறவுகள் இருக்குல்ல, அதை சார்ந்த உறவுகள்லாம் இருக்குது. ஸோ அவங்களோட ஃபேமிலி அந்த எக்ஸ்பெக்டேஷனையும் நம்ம வந்து ஃபுல்ஃபில் பண்ணணுன்ற மாதிரி இருக்குது. அதில் தேவையான நிறைய விஷயங்களை நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருக்குது. இதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா ஜாப் செக்யூரிட்டி, எனக்கு இந்த வேலை நிலைக்குமா, இந்த வேலையில் நான் தொடர்ந்து நீடிக்க முடியுமா, இதனால் ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படுமா அப்படின்ற மாதிரியும் நிறைய பிரச்சனைகள் இருக்கலாம். அதோடு சேர்த்து ட்ரொமாட்டிக் இவெண்ட்ஸ், இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரொமாட்டிக் இவெண்ட்ஸ்னால நிறைய மன ரீதியான அதிர்ச்சியான விஷயங்கள், அவங்களுக்கு பிடிச்சவங்க யாராவது இறந்து போகிறது, இல்லை ஸ்பௌஸ் அவங்களோட நம்மளோட பார்ட்னர் அவங்களோட பார்ட்னரே யாராவது ஒருத்தர் இறந்து போயிட்டால் அதுவும் அதிகப்படியான பிரச்சனைகள் ஏற்படலாம். அதை தவிர்த்து சிவியர் இல்னஸ், ஏதாவது க்ரானிக் இல்னஸ்லாம் இருக்குது இல்லைங்களா, கேன்சர் இருக்குது, இல்லை வந்துட்டு ஏதாவது வந்துட்டு இன்ஜரி அந்த மாதிரி காரியங்கள் நடக்குது. ஸோ இந்த மாதிரி காரியங்கள் ஏற்படும் போது அவங்களுக்கு நிறைய ஸ்ட்ரெஸ் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு.
1: இப்போ நாட்பட்ட அதாவது லாங் டேர்ம் மன அழுத்தம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, இப்போ அந்த மாதிரி ஒருத்தருக்கு ஏற்படுதுன்னா அவங்களுக்கு என்ன மாதிரியான இந்த ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படும், ஹெல்த் இஷ்யூஸ்,
2: லாங் டேர்ம் ஸ்ட்ரெஸ் இல்லையா? ஸோ இது வந்துட்டு என்னன்னா நிறைய பேருக்கு அந்த புரிதல் இல்லை அண்ட் அவேர்னஸ் இல்லை. அதாவது வந்துட்டு இன்னும் கூட என்ன நினைக்கிறாங்கன்னா இதெல்லாம் போயிட்டு எப்படி நம்ம இன்னொருத்தர்கிட்ட சொல்கிறது, இல்லை இதை பற்றி நான் சொல்லும்போது என்ன நினைப்பாங்க, இல்லை அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க. நிறைய பேர் வந்துட்டு இந்த முயற்சியில் அவங்களாவே சில டெக்னிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி அதுலேருந்து வெளிவந்துருவாங்க. பட் ஒரு சிலரால் அதெல்லாம் வெளிவர முடியாது. பிகாஸ் அந்த பிரச்சனை வந்து ரொம்ப க்ரானிக்காக இருக்கிற மாதிரி இருக்கும், ரொம்ப லாங் ஸ்டாண்டிங்காக போகிற மாதிரி இருக்கும். சே ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ளே நடக்கிற பிரச்சனைகள் வந்துட்டு அவங்களுக்குள்ள புரிதல் இல்லை, அது ரொம்ப டாக்ஸிக்காக இருக்குது, அந்த ரிலேஷன்ஷிப் ரொம்ப டாக்ஸிக்காக இருக்குது அப்படின்போது டெய்லி அவங்க ஃபேஸ் பண்ணிகிட்டே ஆகணும் இல்லையா. ஸோ அப்போ என்ன ஆகும், அந்த ஸ்ட்ரெஸ் இருந்துக்கிட்டே இருக்கும், அது பில்ட் ஆகிட்டே இருக்கும். இன்னொன்று வந்து க்ரானிக் இல்னஸ் யாருக்காவது ஒரு பார்ட்னருக்கு இருக்குது இல்லை யாராவது தெரிஞ்சவங்களுக்கு இருக்குது அப்படின்போது என்ன ஆகும், அதை டெய்லியும் பார்க்குறாங்க, அதை டெய்லியும் அது கேர் கொடுக்கணும், இல்லை வந்து அதுக்கான திங்ஸ் எல்லாம் பார்க்கணும்னு போது ஈவன் அதுவே ரொம்ப க்ரானிக் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நிறைய விஷயங்கள் சார்ந்தது க்ரானிக் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம என்ன பண்ணோம்னா, இதை துறை சார்ந்த வல்லுநர்கள்லாம் இருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்கிறவங்க கிட்ட நம்ம போயிட்டு அணுகும்பொழுது அதுக்கான சில டெக்னிக்ஸோ இல்லை ஸ்டெப்ஸோ சொல்லி தருவாங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு சைக்கியாட்ரிஸ்ட் இருக்காங்க, ஒரு மென்டல் ஹெல்த் டீம் என்னும்போது ஒரு சைக்கியாட்ரிஸ்ட் டாக்டர்ஸ் இருப்பாங்க, ஒரு கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட் இருப்பாங்க, ஒரு சைக்கியாட்ரிக் சோஷியல் இருப்பாங்க, அண்ட் சைக்கியாட்ரிக் நர்ஸ் இருக்காங்க. இதை தவிர்த்து அதர் ப்ரொஃபஷனல்ஸும் இருக்காங்க, ஓடி இருக்காங்க, ஆக்குபேஷன் தெரபிஸ்ட் இருப்பாங்க, பிரச்சனைகள் சார்ந்த நிபுணர்கள்லாம் இருப்பாங்க. இப்போ இவங்கெல்லாம் கூட்டு முயற்சி தான் இதிலேருந்து வெளிவரத்துக்கான பிரச்சனைகளாக இருக்கும். ஏன்னா ஒரு மைல்டு லெவலில் இருக்கும் பொழுது அவங்களுக்கு டெஃபினட்டாக ஒரு மருத்துவம் சார்ந்த தேவை இருக்காது. ஈவன் அவங்க டாக்டரை பார்த்தாலும் கூட நீங்கள் கவுன்சிலிங்கோ இல்லை இந்த மாதிரி ஆலோசனைகள் இந்த மாதிரி சைக்காலஜிஸ்ட்டை போய் நீங்கள் மீட் பண்ணிங்கன்னா அது சரியாக போகும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்கு ஆலோசனையோ இல்லை சைக்காலஜிக்கல் தெரப்பியே போதுமானது, அவங்களுக்கு மருத்துவம் தரணும்னு அவசியம் கிடையாது. இதே ஒரு சில க்ரானிக் பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னும் போது உங்களுக்கு நீண்ட நாளாகவே இருக்குது அது

0: அதுலேருந்து அவங்க வெளியே வர முடியல. நிறைய அதனால் நிறைய எமோஷனல் பிரச்சனைகள் இருக்குது. சே ஃபார் எக்ஸாம்பிள் டிப்ரெஷன் இருக்குது, இல்லை ஆன்சைட்டி இருக்குது, கண்டினியூஸாக போயிட்டே இருக்குது அப்படின்னும் பொழுது அவங்க அந்த அந்த அந்த ஆன்சைட்டி அந்த டிப்ரெஷன் பிரச்சனை வந்து அவங்களோட அன்றாட வாழ்க்கையில் இன்டர்ஃபியர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு எஃபிஷியண்ட்டாக அவங்களால வந்துட்டு வேலைகளை செய்ய முடியாது, குழந்தைங்களை கேர் பண்ண முடியாது, ஃபேமிலியை வந்துட்டு அவ்வளோ ஃபோக்கஸ்டாக பார்த்துக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி அதிலேயே ப்ரீ ஆக்குப்பைடாக இருப்பாங்க. அதனால் அவங்களோட அவங்களுக்கு அந்த திறமைகள் இருந்தாலும், அதை சமாளிக்கக்கூடிய விஷயங்கள் இருந்தாலும் கூட இந்த பிரச்சனைகள் மேலோங்கி இருக்கிறதுனால அவங்களால திறமையாக செயல்பட முடியாது. அப்போ என்ன பண்ணோம்னா, அவங்க இந்த மாதிரி ஒரு சைக்கியாட்ரிக் டிபார்ட்மெண்ட், மனநலம் சார்ந்த ஆலோசகரை இது பண்ணலாம். அவங்க ஒரு வேளை அவங்களுக்கு வந்துட்டு சைக்கியாட்ரிஸ்ட் போய் பார்க்கணுன்ற மாதிரி ஸ்டிக்மா இருக்கும் இல்லையா. அப்போ இந்த மாதிரி வந்துட்டு உளவியல் ஆலோசகர்லாம் இருக்காங்க, எங்களை மாதிரி கிளினிக்கல் மருத்துவ உளவியல் ஆலோசகர்லாம் இருக்காங்க. அவங்கள மீட் பண்ணும்போது அவங்க தகுந்த ஆலோசனையை சொல்லுவாங்க, அவங்க அசிஸ்ட் பண்ணுவாங்க. அவங்க அசிஸ்ட் பண்ணி இந்த பிரச்சனையை சைக்கோ தெரப்பி மூலமா டீல் பண்ண முடியுமா, இல்லை வந்துட்டு இதுக்கு மருத்துவம் சார்ந்த ஏதாவது அசிஸ்டன்ட் தேவைப்படுதா அப்படின்றத டிசைட் பண்ணி அவங்க அவங்களுக்கு கவுன்சிலிங் பண்ணாங்க. அதையும் அவங்களுக்கு எடுத்து சொல்லணும், இல்லை உங்களுக்கு இவ்வளோ நாளாக இந்த பிரச்சனைகள் இருக்குது, இவ்வளோ நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கீங்க, இதிலேருந்து மேற்கொண்டு வர முடியல, நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி டாக்டர் பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது, நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ போயிட்டு அவங்க மீட் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லைனா அவங்கக்கிட்ட போனாலும் கூட திரும்பி நீங்கள் சைக்கலாஜிக்கல் தெரப்பி நீங்கள் போகலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும். சில சமயத்தில் என்ன ஆகும்னா, இப்போ நம்ம ஜிப்மர்லேயே கூட பார்க்குறோம் இல்லையா, அப்படி பார்க்கும்போது நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இல்லை நான் ஃபஸ்ட்டு நான் சைக்கலாஜிக்கல் தெரப்பியை நான் மீட் பண்ணிட்டு வரேன், அதை நான் பார்த்துட்டு வரேன், அது எனக்கு எவ்வளோ எஃபெக்டிவாக இருக்குது, இல்லை என்னால் அதை வச்சு ஓவர் கம் பண்ண முடியுது அப்படின்ற மாதிரி. ஏன்னா சில பேருக்கு அதில் மெடிசன் போறதுக்கு அந்த அளவுக்கு விருப்பம் கிடையாது.
1: வெளியே இருக்குதுன்னு சொல்ல மாட்டாங்க, இதுக்கு மெடிசன் இருக்கான்றதே நிறைய பேருக்கு
0: தெரியாது.
1: அந்த அளவு விழிப்புணர்வு அப்படின்றது வந்து
0: கம்மியா இருக்கு. இது குடும்ப பிரச்சனை, இது கணவன் மனைவிக்குள்ள நடக்கிற பிரச்சனை, இது எல்லார் வீட்டுல நடக்கிற பிரச்சனை, இதை போய் எப்படி நம்ம சொல்ல முடியும் அப்படின்ற மாதிரி. இன்னொன்னு வந்துட்டு இன்னும் கூட இந்த கிராமப்புறத்துல, இல்ல கிராமப்புறத்துலன்னு சொல்ல முடியாது, நிறைய இந்த மிடில் கிளாஸ் ஃபேமிலி எல்லாம் கூட இதெல்லாம் நாங்களும் சந்திக்கிறதாமா, புருஷன் அப்படிதான் இருப்பாங்க, இல்ல மனைவினா இப்படிதான் இருப்பாங்க, இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்கணும், குழந்தைங்கள ஆயிடுச்சு, குழந்தைங்களுக்காக பார்க்கணும் அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும். பட் நீங்கள் வாழுங்க, ஐ மீன் லைக் ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கிறதோ ஒரு குடும்பமாக இருக்கிறதோ நல்ல விஷயம் தான். பட் ஆனால் நீங்கள் அதே மனநிலைக்குள்ளே நீங்கள் போகும்பொழுது அந்த குடும்பத்தையும் உங்களால் கவனிக்க முடியாத, இல்லை குழந்தைங்களும் நீங்கள் கவனிக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படலாம் இல்லையா. அது மனநலம் சார்ந்த துறையில் மனநலம் சார்ந்த நிபுணர்களை மீட் பண்ணி அதுக்கான ஆலோசனையோ இல்லை ட்ரீட்மெண்ட் முயற்சிகளோ எடுக்கும்போது இன்னும் பெட்டராக நீங்கள் எஃபிஷியண்டாக நீங்கள் ட்ரை பண்ண முடியும், பெட்டராக ஒர்க் பண்ண முடியும். அதுக்கான நிறைய வழிகள் இருக்குது,
1: இன்னும் நிறைய விஷயங்களை தொடர்ந்து பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி உங்களுக்காக ஒரு பாடல் வருது, கேட்டுட்டு வாங்க.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: வெல்கம் பேக். இது ஹாய் ஸ்நேகிதியே நிகழ்ச்சி. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் மனநல மருத்துவத்துறையின் மருத்துவ உளவியலாளர் மற்றும் ஆசிரியர் கே அறிவழகன் அவர்கள் தொடர்ந்து பேசலாம். இந்த மன அழுத்தம் இதயம் இல்ல மூளை சார்ந்த பாதிப்புகளை ஏதாவது ஏற்படுத்துமா?
2: ஸ்ட்ரெஸ்னால என்னென்ன உடல் ரீதியான பாதிப்புகள் ஏற்படும் அப்படின்றத பார்த்தோன்னா ஒபெசிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ உடல் பருமனாகிறது அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா நிறைய ஹார்மோனல் இம்பேலன்ஸ், நிறைய ஹார்மோன்கள் வேலை செய்யும். அந்த சமயத்தில் நம்ம ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும்போது இன்ஆக்டிவாக இருப்போம் மோஸ்ட்லி. லைக் யூனோ, சாப்பிட்றது இல்லை சாப்பிட்டு நம்ம படுத்துட்டு இருக்கிறது, இல்லை வந்துட்டு எந்த வேலையும் நம்ம அதிகமாக நாட்டம் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும்போது, இல்லை ஹார்மோனெல்லாம் நிறைய

0: விஷயங்கள் ஏற்படும் போது என்ன ஆகும்னா, ஒபிசிட்டி வந்துட்டு இட்ஸ் அ மெயின் ரீசன். அதை பார்த்தீங்கன்னா இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்ஏக்குன்னு சொல்லலாம், அந்த ஹெட்ஏக் வந்துட்டு ஏற்படும். இன்னொன்று வந்து கார்டியோ வஸ்குலர் டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க, ஹார்ட் ரிலேட்டட் சம்மந்தமான பிரச்சனைகள் ஏற்படும். ஹார்ட் ரிலேட்டட் சம்மந்தமான பிரச்சனைகள் ஏற்படும்னா இந்த கன்ஸ்டண்ட்டாக இந்த ஸ்ட்ரெஸ்னால ஏற்படக்கூடிய உடல் ரீதியான வெளிப்பாடுகள் இருக்கு இல்லையா. ஸோ படப்படன்னு ஹார்ட் பீட் துடிக்கிறது, அப்புறம் பார்த்தீங்கன்னா மூச்சு விடுறதுல நம்ம வந்துட்டு ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூச்சு விடுறது, இல்லை வந்துட்டு சின்ன சின்ன ஷார்ட் பிரீத்திங்னு சொல்லுவாங்க, ஷார்ட்னஸ் ஆஃப் பிரீத்திங் அப்படின்ற மாதிரிலாம் நம்ம மூச்சு ஷார்ட்னிங் ஆஃப் பிரீத் அந்த மாதிரிலாம் விடுவோம். ஸோ இந்த மாதிரி கன்ஸ்டன்ட்டாக இந்த ஸ்ட்ரெஸ்லாம் இருக்கும்போது என்ன ஆகுன்னா ஹார்ட் பீட் வந்து ஃப்ளக்சுவேட் ஆகிடாது. இது வந்துட்டு பிபி ரைஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இந்த பிபி ரைஸ் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு இதயம் சார்ந்த கோளாறுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதில் வந்து ஹார்ட் அட்டாக்குன்னு சொல்லலாம், அப்படி இல்லைனா ஸ்ட்ரோக்குன்னு சொல்லலாம், இந்த மாதிரி வாய்ப்புகள்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஸ்டொமக் அப்செட்னா லைக் இன்னும் இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோம்னு சொல்லுவாங்க. இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோம்னா அடிக்கடிக்கு நமக்கு மோஷன் போகிற மாதிரியான ஒரு ஃபீல் இருந்துகிட்டே இருக்கும், அது நம்ம போகணுன்ற மாதிரியான விஷயங்கள் இருக்கும், ஐபிஎஸ்ன்னு சொல்லுவாங்க. இதுவும் ஸ்ட்ரெஸ்னால் ஏற்படக்கூடிய விஷயங்கள் தான். இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஸ்கின் சார்ந்த பிரச்சனைகள், தோல் அரிப்பு இல்லை தோல் சார்ந்த பிரச்சனைகள், எக்ஸிமான்னு சொல்லுவாங்க. நிறைய வந்துட்டு ஒரு சிலரோட ஸ்ட்ரெஸ்ஸோட வெளிப்பாடு என்னன்னா ரெட் ஸ்பாட் மாதிரி ஸ்கின்ல உருவாகிறது அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்துட்டு இப்போ காமனாக தெரிஞ்ச விஷயங்கள், எனக்கு ஹேர் ஃபால் நிறைய ஆகுது, ஸோ ஹேர் டென்சிட்டி வந்து கம்மியாகுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஈவன் இதுவும் வந்துட்டு ஒரு விதமான ஸ்ட்ரெஸ்ஸோட வெளிப்பாடு தான். நிறைய வேற விஷயங்கள் காரணங்களும் இருக்கலாம், பட் ஆனால் நம்ம ரொம்ப கொஞ்சம் பார்க்கும்போது ஒன் ஆஃப் த ரீசன் வந்து சைக்கலாஜிக்கல் ஸ்ட்ரெஸ் ஈவன் லைக் நோ தட் காஸ் இந்த மாதிரி ஹேர் ஃபால் அந்த மாதிரிலாம் இருக்கா இதுவாகிறது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா மென்ஸ்ட்ரேஷன் ப்ராப்ளம்ஸ் விமன்ஸ்க்கு ஏற்படலாம், இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கலாம், ரெகுலரான பீரியட்ஸ் இல்லாமல் இருக்கும், அப்புறம் வந்துட்டு ரொம்ப கொஞ்சம் ஹெவியாக கிராம்ப்ஸ் வர்றது அந்த மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கலாம், மூட் ஸ்விங்ஸ் இருக்கும், அந்த சமயத்தில் வந்துட்டு நிறைய மூட் ஸ்விங்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும், அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாமல் இல்லை பர்ஸ்ட் ஆகிற மாதிரியான விஷயங்கள் ஏற்படும். ஸோ இதெல்லாம் வந்துட்டு உடல் ரீதியான ஸ்ட்ரெஸ்ஸுக்கான பாதிப்புகள் ஏற்படும்.
1: தொடர்ந்து நாம நிறைய விஷயங்களை பேச போறோம், அதுக்கு முன்னாடி உங்களுக்காக ஒரு பாடல் வருது, கேட்டுட்டு வாங்க.

0: ஆடி மாத சிறப்பு சலுகைகள் ஆரம்பம். சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல வெள்ளி பொருட்கள் மற்றும் கொலுசுகளுக்கு கிலோவுக்கு ரூபாய் 5000 தள்ளுபடி.
1: மேலும் டைமண்ட் ஜுவல்லரி கேரட்டுக்கு ரூபாய் 20,000 வரை தள்ளுபடி. ஜூலை 15 முதல் ஆகஸ்ட் 15 வரை மட்டுமே. இந்த சலுகையை தவற விடாதீங்க.
2: சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸின் ஆடி ஆஃபர், நேரு வீதி, புதுச்சேரி.
3: வெல்கம் பேக். இது ஹாய் ஸ்நேகிதியே நிகழ்ச்சி. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் மனநல மருத்துவத்துறையின் மருத்துவ உளவியலாளர் மற்றும் ஆசிரியர் கே அறிவழகன் அவர்கள் தொடர்ந்து பேசலாம். ஓகேங்க சார், இப்போ மன அழுத்தம் தொடர்பாக ஒருத்தவங்களுக்கு பிரச்சனை ஏற்பட்டுருது. ஸோ அவங்க எப்போ வந்து டாக்டரையோ இல்லை ஒரு கிளினிக்கல் சைக்காலஜிஸ்டோ எப்போ வந்து அணுகணும்?
4: இந்த அக்யூட் ஸ்ட்ரெஸ்ன்னு நம்ம சொன்னோம் இல்லைங்களா, ஒரு குறுகிய கால ஸ்ட்ரெஸ் அப்படின்னும் போது அது ஈஸியாகவே அவங்களால மேனேஜ் பண்ண முடியும், அவங்களால வெளிவந்துட முடியும் அதுலேருந்து. பட் இந்த க்ரானிக் ஸ்ட்ரெஸ்ன்னு சொன்ன பார்த்தீங்களா, இந்த க்ரானிக் ஸ்ட்ரெஸ்ஸோட இருக்கும்பொழுது நிறைய சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ், இப்போ நான் சொன்னேன் இல்லையா, ஃபிசிக்கலாக எமோஷ்னலாக காக்னேட்டிவாக நிறைய விஷயங்கள் நடக்கும். இது என்ன ஆகும்னா, அவங்களுக்கு வந்துட்டு எவ்வளோ எஃபிஷியண்ட்டாக அவங்க முன்னாடி இருந்தாங்களோ அந்த அளவுக்கு எஃபிஷியண்ட்டாக செயல்பட முடியாத மாதிரி ஒரு பேரியராக இருக்கிற மாதிரி இருக்கும். லைக்னோ அது அதனால அது அவங்க நிறைய பேர் அவங்களே ஃபீல் பண்ணலாம். அப்படி இல்லைனா நிறைய பேர் அவங்கள சுற்றி இருக்கிற நெருங்கிய உறவினர்கள், மேபி அவங்களோட ஹஸ்பண்ட் ஒய்ஃப்னா ஒய்ஃப் ஹஸ்பண்டாக இருக்கலாம், இல்லை ஹஸ்பண்டு அந்த மாதிரி பிரச்சனைகளுக்குன்னா ஒய்ஃபாக இருக்கலாம், இல்லை பிள்ளைங்கன்னா அம்மாவா அம்மா கவனித்து அப்பா அம்மா கவனித்து சொல்லலாம், இல்லை அப்பா அம்மாவுக்கு ஏதாவது இருந்துச்சுன்னா வளர்ந்த பிள்ளைகள் அதை ஐடென்டிஃபை பண்ணி இன்னமா நீங்கள் இந்த மாதிரி செய்கிறீங்க இப்படியெல்லாம் இருக்கிறீங்க அப்படின்ற மாதிரிலாம் அவங்க ஐடென்டிஃபை பண்ணலாம். இல்லைனாலும் செல்ஃபாக அவங்களுக்கு தெரியும் நிறைய விஷயங்கள் எனக்கு கொஞ்சம் அதிகமாக போதுடுற. ஸோ இந்த மாதிரி தருணத்தில் அவங்க தயங்காமல் ஒரு மனநல துறையை சார்ந்த இல்லை மனநல ஆலோசகர் இல்லை மனநலம் சார்ந்த நிபுணர்களை அவங்க காண்டாக்ட் பண்ணுறது ரொம்ப எஃபெக்டிவான ஒரு விஷயமா இருக்கு. இப்போது மனநலம் சார்ந்த துறையில் இருக்கிறவங்க நிபுணர்கள் வந்து நிறைய இடத்துல இருக்கிறாங்க. நீங்கள் நெசசரியாக வந்துட்டு இது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்ல முடியாது, நிறைய பேர் ப்ரைவேட் ப்ராக்டிஸும் பண்ணுறாங்க, தனியாகவும் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களை அணுகி இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது அப்படின்றத அவங்க சொல்லலாம். இதில் வந்துட்டு மனநலம் சார்ந்த பிரச்சனைகளை பெஸ்ட்டாக ஹெல்ப் பண்ணக்கூடியவங்கன்னு பார்த்தோம்னா நம்ம சைக்கியாட்ரிஸ்ட் அவங்கள போயிட்டு பார்க்கலாம், மனநல மருத்துவரை பார்க்கலாம், மருத்துவ உளவியலாளர். இந்த மாதிரி அரசாங்கம் அரசாங்க ஹாஸ்பிட்டல்லாம் இருக்கு இல்லையா, ஜிப்மர் மாதிரி ஹாஸ்பிட்டல் இருக்கு, இந்த மாதிரி நிறைய கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் இருக்கு, இங்கே நம்ம இந்திரா காந்தி மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அங்கே அந்த துறையில் போய் பார்க்கும்படியாகவும் அவங்கக்கிட்ட கன்சல்ட் பண்ண முடியாகவும் அவங்கள சொல்லிடுவாங்க. ரெண்டாவது வந்துட்டு கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட்டும் அந்த மருந்து இல்லாமல் நிறைய சைக்கலாஜிக்கல் டெக்னிக்ஸ் இருக்குது, அந்த சைக்கலாஜிக்கல் டெக்னிக்ஸ் அவங்களுக்கு சொல்லித்தருவாங்க, இந்த பிரச்சனையிலேருந்து எப்படியெல்லாம் வெளிவரலாம் அப்படின்றதெல்லாம் அவங்களுக்கு சொல்லித்தருவாங்க, கற்றுத்தருவாங்க.
3: இந்த மாதிரி வரவங்களுக்கு நீங்கள் என்ன மாதிரியான ஆலோசனை, அதாவது ட்ரீட்மெண்ட் வைஸாக வந்து நீங்கள் என்னென்ன மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுக்குறீங்க மெடிசன் இல்லாமல்?
4: இப்போ சைக்காலஜிஸ்ட் ஒரு கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்துட்டு மருத்துவம் இல்லாத டெக்னிக்ஸ் சைக்கலாஜிக்கல் டெக்னிக்ஸை யூஸ் பண்ணி சொல்லித்தரது. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ்ஸோட வெளிப்பாடு, சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டிப்ரெஷனாக இருக்கலாம், ஒரு ஆன்சைட்டியாக இருக்கலாம், இல்லை போஸ்ட் ட்ரமாட்டிக் டிஸார்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய மனநலம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கலாம் அப்படின்னு அவங்க வரும்பொழுது என்ன பண்ணுவாங்கன்னா அவங்ககிட்ட சில பிஹேவியல் டெக்னிக்ஸ்லாம் சொல்லித்தருவாங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த ஸ்ட்ரெஸ்னால ஏற்படக்கூடிய இந்த மன பிரச்சனைகள்லாம் இருக்கு இல்லையா, இந்த ஹார்ட் பீட் இன்க்ரீஸ் ஆகுறது, அப்புறம் வந்துட்டு மூச்சு விடுறதுல கொஞ்சம் சிரமமாக இருக்கிற மாதிரி இருக்கிறது, ஷிவரிங்காக இருக்கும் ஷிவரிங்காக இருக்கிறது, இல்லை வந்துட்டு சீக்கிரமாக வந்துட்டு ஆன்சர்

0: அன்சைட்டியா இருந்தா சீக்கிரமா அந்த கை கால்லாம் சில்லுன்னு ஆயிடுற மாதிரி இருக்கும், கையெல்லாம் வேர்க்கிற மாதிரி இருக்கும், இல்ல நேச்சுரலாவே அவங்களுக்கு வேர்க்கிற மாதிரி இருக்கும். சோ இந்த மாதிரி விஷயம் எல்லாம் அந்த ஸ்ட்ரெஸ் சமயத்துல அதிகமா ஏற்படும், அந்த அன்சைட்டி சமயத்துல ஏற்படும். அப்ப என்ன பண்ணோம்னா அவங்களுக்கு வந்துட்டு சில டெக்னிக்ஸ் எல்லாம் நாங்க சொல்லி தருவோம். அதுல வந்து ஃபர்ஸ்ட் பிஹேவியல் டெக்னிக்னு சொல்லுவோம், அதுல வந்து ரிலாக்ஸேஷன் டெக்னிக்னு சொல்லி தருவோம், அதுல வந்துட்டு பிரீத்திங் டெக்னிக்ஸ், மோஸ்ட்லி வில் ஸ்டார்ட் வித் பிரீத்திங் டெக்னிக்ஸ், மசில் ரிலாக்ஸேஷன் தெரப்பின்னு சொல்லுவோம், ஜாக்கப்சன் மசில் ரிலாக்ஸேஷன் சொல்லுவோம், ஷார்ட்டாக வந்து ஜேபிஎம்ஆர்னு சொல்லுவோம். இது என்ன ஆகும்னா நம்மளோட ஸ்ட்ரெஸ் சமயத்தில் நிறைய மசில்ஸ் குரூப், நம்ம மாடியில் இருக்கிற மசில் குரூப்ஸ் வந்து இந்த மசில் குரூப்ஸ் வந்துட்டு இந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்கு ரியாக்ட் பண்ணும். ஸோ அப்போ என்ன ஆகும்னா இது ஆட்டோமேட்டிக்காகவே ஒரு சின்ன மைல்டு லெவல் ஆஃப் ஸ்ட்ரெஸ் வந்தாவே ஆட்டோமேட்டிக்காக இந்த அராசல் வந்து ஸ்டார்ட் ஆயிடும், இந்த ஸ்ட்ரெஸ்ஸோட வெளிப்பாடு வந்து ஸ்டார்ட் ஆயிரும். அந்த சமயத்தில் வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி டெக்னிக்ஸ் இந்த மாதிரிலாம் சொல்லி கொடுத்து அந்த மசில் குரூப்பெல்லாம் அவங்க காம் ஆகிற மாதிரி சொல்லி கொடுத்தோன்னா நாள்பட இது செய்ய செய்ய என்ன ஆகும்னா அவங்க சின்ன ஸ்ட்ரெஸ்ல ஏதாவது ஃபேஸ் பண்ணாலும் ஷிவரிங் ரொம்ப ஆகாம, பிகாஸ் இதெல்லாம் ஆகும்போது தான் இன்னும் அதிகமான பயம் ஏற்பட்டு அவங்க செய்ய வேண்டிய வேலையே குழம்பி போயிட்டு அதை செய்ய முடியாம போயிடும், ரொம்ப குழப்பமாயிரும். ஸோ இந்த மாதிரி டெக்னிக்ஸ் எல்லாம் சொல்லி தரும். அடுத்தது காக்னிட்டிவ் பிஹேவியர் தெரப்பின்னு சொல்லுவாங்க. காக்னிட்டிவ் பிஹேவியர் தெரப்பினா அந்த பிரச்சனையை அந்த இந்த மாதிரி பிரச்சனைகளை வந்து நெகட்டிவான நிறைய எதிர்மறையான எண்ணங்களை உருவாக்கும், நிறைய பிரச்சனைகள் உண்டாக்கும். லைக் நான் இப்படிதான் போல இருக்கு, என்னோட பிரச்சனைகள் இப்படிதான் போல இருக்கு, என்னால் இதுல இருந்து வெளிவர முடியாது, நான் வந்துட்டு இந்த பிரச்சனையை சந்திக்கிறதுக்கு எனக்கு இது இது இது இது எனக்கு நடக்க வேண்டிய ஒரு ஆளு தான், நான் அந்த மாதிரி ஒரு டிசர்விங் பர்சன் தான், காக்னிட்டிவ் இதுவரை இருக்கும், தண்ணியை தாழ்த்திக்கிறது, தண்ணியை அக்யூஸ் பண்ணிக்கிறது, இல்ல தனதுக்குள்ள இருக்கிற திறமையை வந்துட்டு குறைச்சி மதிப்பிடுறது, இல்ல தனக்கு நான் தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்ற மாதிரி இருக்கிறது, எனக்கு என்ன யாருக்கும் பிடிக்கல, நான் பிடிக்காத மாதிரி இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்களுக்குள்ளவே அந்த எதிர்மறையான எண்ணங்கள்லாம் உருவாகும். இது என்ன ஆகும்னா நாள்பட அவங்களுக்கு அந்த சோசியலைசேஷன்லேருந்து வித்ட்ரா பண்ணிக்கிறது, யார்கிட்டையும் பழகாமல் இருந்து கொஞ்சம் வெளியே வந்துடுது, இல்லை அந்த அளவுக்கு கான்ஃபிடென்ட்டாக ஃபேஸ் பண்ண முடியாமல் இருக்கிறது, நிறைய பிரச்சனைகள் உண்டு பண்ணும். அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா அவங்கள போயிட்டு சில காக்னேட்டிவ் இதுக்குன்னு சில டெக்னிக்ஸ் எல்லாம் இருக்கு, ஸ்ட்ரக்சர்டு டெக்னிக்ஸ் எல்லாம் இருக்கு, அந்த டெக்னிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி அவங்க கிட்ட பேசி அவங்களுக்கு புரிய வச்சு, ஸோ இதெல்லாம் எப்படி உருவாகுது, ஏன் உருவாகுது, இதனோட வெளிப்பாடு என்னவா எப்படி இருக்கும் அப்படின்றதெல்லாம் அவங்களுக்கு புரிய வச்சு பிரச்சனைக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்களோ அந்த சூழ்நிலைக்கு அவங்களை கொண்டு வரணும், சோசியலா நல்லா ஃபங்க்ஷனலா செயல்பட வைக்கணும். ஸோ அந்த மாதிரி காரியங்களா இருக்கு.
1: தொடர்ந்து நாம நிறைய விஷயங்களை பேச போறோம், அதுக்கு முன்னாடி உங்களுக்காக ஒரு பாடல் வருது, கேட்டுட்டு வாங்க.
2: உண்மையா சொல்ல போன வெயில் காலம் இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு, அதுக்குள்ள கரண்ட் பில் 7000 வந்திருக்கு. என் மனைவி ரொம்ப நாளா சோலார் பேனல் போட சொல்றா, அரசு மானியம் கூட தராங்களாம். நான் விசாரிச்ச எல்லாருக்குமே 0 பில் தான் வருது. இந்த தடவை கண்டிப்பா போட வேண்டியதுதான். மின்சாரம் இலவசமா கிடைக்கிறப்ப ஏன் வேணாம்னு சொல்லணும். நீங்களும் உடனே போடுங்க. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM Suryaghar.gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
1: புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் மனநல மருத்துவத்துறையின் மருத்துவ உளவியலாளர் மற்றும் ஆசிரியர் கே அறிவழகன் அவர்கள் தொடர்ந்து பேசலாம். சார், இந்த மன அழுத்தத்தால நிறைய பேர் வந்து தவறான முடிவுக்கெல்லாம் போயிடுறாங்க. சோ அந்த டைம்ல அவங்களுக்கு வந்து யார்கிட்டயாவது அவங்க மனசுல இருக்கிறத ஷேர் பண்ணணும், இல்ல யாராவது பக்கத்துல இல்லாம கூட போகலாம். சோ அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல அவங்க ஹேண்டில் பண்றதுக்கு ஏதாவது டோல் ஃப்ரீ நம்பர் ஏதாவது இருக்குதுங்களா சார்?
0: இப்போ இது பாத்தீங்கன்னா இது கவர்மெண்டாலே நிறைய ஸ்கீம்ஸ் வந்து இனிஷியேட் பண்ணிருக்காங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸே வந்துட்டு நிறைய ஸ்கீம்ஸ் இனிஷியேட் பண்ணிருக்காங்க, நிறைய ப்ரோக்ராம்ஸ் வந்துட்டு கொடுக்குறாங்க. இதை தவிர்த்து பாத்தீங்கன்னா நிறைய என்ஜிஓஸ் இருக்கு, நிறைய என்ஜிஓஸ் வந்துட்டு இந்த மாதிரி கிரைசிஸ் இன்டர்வென்ஷன் பண்றாங்க, ஆன்லைன் டெலி கவுன்சிலிங் அந்த மாதிரிலாம் கொடுக்குறாங்க. அப்ப அந்த டோல் ஃப்ரீ நம்பர்லாம் இருக்குது, அந்த நம்பர்லாம் அவங்க கான்டாக்ட் பண்ணி இந்த மாதிரி ஒரு எமோஷனல் கிரைசிஸ் சுச்சுவேஷன்ல அவங்க அதுக்கு கால் பண்ணி பேசி அதுக்கான தீர்வுகளை அவங்க பெற்றுக்கலாம் அட்லீஸ்ட் அந்த இதில். பட் அதுவே நிரந்தரமான ஒரு தீர்வாக இருக்க முடியாது, பிகாஸ் அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப் வந்துட்டு அவங்க வந்து ஒரு மென்டல் ஹெல்த் ப்ரொஃபஷனல் கிட்ட போயிட்டு முறையான ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணோம், அதுக்கான ஆலோசனைகளும் வழங்குவாங்க அந்த மாதிரி பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி இருக்குது. ஸோ உங்களுக்கு வேணும்னா சில கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பற்றி சொல்லலாம், நம்ம எப்படின்னா இருக்குது அப்படின்ற மாதிரிலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் வந்து நேஷனல் மென்டல் ஹெல்த் ப்ரோக்ராம்னு இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்கீமை வந்துட்டு 1982 அதை இனிஷியேட் பண்ணியிருக்காங்க, ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அது அதோட பிரதான நோக்கம் என்னன்னா மென்டல் இல்னஸ், அதாவது மனநலம் சார்ந்த பிரச்சனைகளை எப்படி எல்லாம் வந்துட்டு இத அவங்க அந்த மக்களை போயிட்டு சந்திச்சு, இல்ல அந்த மக்களை போய் சேர் மக்களை போய் சந்திச்சு அந்த பிரச்சனைல இருந்து வெளியே கொண்டு வர முடியும் அப்படின்ற அந்த ஒரு இனிஷியேட்டிவ்னாலதான் இதை ஆரம்பிச்சாங்க. 2003 ரீஸ்ட்ரக்சர் பண்ணாங்க. இப்ப

0: நேஷனல் மென்டல் ஹெல்த் ஸ்கீமு கீழே டிஸ்ட்ரிக்ட் மென்டல் ஹெல்த் ஸ்கீம் சொல்லிட்டு கொண்டு வந்தாங்க. அப்ப என்ன பண்ணாங்கன்னா, ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயும் இருக்கிற பிரதான ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ஹாஸ்பிட்டல் வந்து அப்கிரேட் பண்றது, அந்த ஹாஸ்பிட்டல் வந்துட்டு ஒரு சைக்கியாட்ரிக் டிபார்ட்மெண்ட் உருவாக்குறது, அங்க மனநல மருத்துவரை பணியமர்த்துறது, அங்க வந்துட்டு பிஜி கோர்ஸ் இந்த மாதிரி வந்துட்டு எம்டி சைக்கியாட்ரி அந்த மாதிரி இருக்கு, அந்த மாதிரி காரியங்கள்லாம் ஸ்டார்ட் பண்றது, இந்த மாதிரி காரியங்கள்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கான டிஸ்ட்ரிக்ட் மென்டல் ஹெல்த் ப்ரோக்ராம் இது பண்ணாங்க. சோ அதோட நோக்கம் என்னன்னா, இந்த மாதிரி மனநலம் சார்ந்த பிரச்சனைகளை வரவங்களை அவங்களுக்கு முறையான ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும், அதுக்கான மெடிசன் அதுக்கான வசதிகளை ஏற்படுத்தி தரணும், சைக்கலாஜிக்கல் கவுன்சிலிங் அதெல்லாம் ஏற்படுத்தி தரணும் அப்படின்றது இது பண்ணாங்க. சோ இது வந்துட்டு இப்போ பாத்தீங்கன்னா எஃபெக்டிவா ஒரு 241 ஸ்டேட்டு கீழே இது இயங்குது, இந்த டிஸ்ட்ரிக்ட் மென்டல் ஹெல்த் ப்ரோக்ராம் அப்படின்னு பாத்தீங்கன்னா. அதை தவிர்த்து பாத்தீங்கன்னா நிறைய பேரால வந்து இன் பர்சனா போயிட்டு ஹாஸ்பிட்டல்லாம் போக முடியாது, அந்த மாதிரி சூழ்நிலைகள் இருக்கும். டெலி கவுன்சிலிங், சோ இந்த மாதிரி டோல் ஃப்ரீ நம்பர்ல கால் பண்ணி தகுந்த ஆலோசனையை பெற்றுக்கலாம், அதுக்கான தீர்வுகளை அவங்க கண்டுக்கலாம் அப்படின்றதுனால நேஷனல் டெலிமெண்டல் ஹெல்த் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லிட்டு அதை லான்ச் பண்ணாங்க. அது வந்து 2022 லான்ச் பண்ணாங்க. எல்லாருக்கும் இந்த மனநலம் சார்ந்த ஹெல்ப் வந்து கிடைக்கணும், எல்லா தரப்பினருக்கும், கிராமத்துல இருந்தாலும் சரி நகரத்துல இருந்தாலும் சரி குக்கிராமத்துல இருந்தாலும் சரி எல்லா தரப்பட்ட ஆட்களுக்கும் இந்த மென்டல் ஹெல்த் ட்ரெயின்டு மென்டல் ஹெல்த் ப்ரொஃபஷனல் இருப்பாங்க அந்த டீம்ல. சோ அவங்க கிட்ட அதை டிரான்ஸ்பர் பண்ணிடுவாங்க, அவங்க டீல் பண்ணுவாங்க. சில சமயத்துல அவங்களை வர வச்சும் கவுன்சிலிங் பண்ணி அவங்களை வர வச்சு பார்த்து அதுக்கான ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆயுஷ்மான் பாரத் அப்படின்னு சொல்லிட்டு நேஷனல் ஐ மீன் லைக் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்துட்டு லான்ச் பண்ணிருக்காங்க. இது என்னன்னா ஒரு இன்சூரன்ஸ் பாலிசி மாதிரி, லைக் நோ ஒரு 5 lakhs இன்சூரன்ஸ் பாலிசி மாதிரி. இதுல என்னன்னா மென்டல் ஹெல்த் சார்ந்த பிரச்சனைகளுக்கான ட்ரீட்மெண்ட் இருக்கு இல்லையா, சோ அதையும் வந்துட்டு இந்த இன்சூரன்ஸ் ஸ்கீம்ல நீங்க கிளைம் பண்ணிக்கலாம். எப்படி நீங்க பிசிக்கல் இல்னஸ் இந்த கேன்சரோ இல்ல மற்ற பிரச்சனைகளுக்கான இதுவெல்லாம் இது பண்றாங்க இல்லையா, இன்சூரன்ஸ் கார்டு கொடுத்து நம்ம கிளைம் பண்றோம் இல்லையா, அதே மாதிரி மனநலம் சார்.
1: குட் ஆஃப்டர்நூன், திஸ் இஸ் ஆகாஷ்வாணி, ஐ எம் அனுஜா குமார் வித் தி மிட் டே நியூஸ். தி ஹெட்லைன்ஸ். லோக் சபா கண்டினியூஸ் டிஸ்கஷன் ஆன் பப்ளிக் எக்ஸாமினேஷன்ஸ் பிரிவென்ஷன் ஆஃப் அன்ஃபேர் மீன்ஸ் அமெண்ட்மெண்ட் பில் 2026. Government says bill aims to strengthen students' confidence in examination system. Home Minister Amit Shah reviews flood relief efforts in Assam, says center to provide all help to Assam during difficult time. India strongly condemns recent attacks on several maritime vessels in Strait of Hormuz, says commerce through international waterways must be restored. Death toll reaches 40 in Pakistan-occupied Jammu and Kashmir following brutal crackdown by Pakistani forces. And International Tiger Day 2026 being observed today, India leads the world in tiger conservation efforts with nearly 70% global tiger population. And now the news in detail. The Lok Sabha continued discussion on the Public Examinations Prevention of Unfair Means Amendment Bill 2026 for consideration and passing. The bill seeks to amend the Public Examinations Prevention of Unfair Means Act 2024. Participating in the discussion, Leader of Opposition in the Lok Sabha, Rahul Gandhi, said the education system in the country has now become very expensive. He alleged the money spent on conducting NEET UG examination is more than the education budget of the country. Mr. Gandhi said that the students' protest on the NEET issue was not violence or hatred, but a deep expression of the youth, and all political parties must respect this expression. Parliamentary Affairs Minister Kiran Rijiju strongly objected to the remarks of Rahul Gandhi against the Union Home Minister Amit Shah. Mr. Rijiju demanded that Mr. Gandhi should apologize in the House for his remarks. The discussion is underway.
2: कौन सा ऑर्डर है वो ऑर्डर पे आप निकाल के बताइए. आपने कहा होम मिनिस्टर ने ऑर्डर दिया है फायरिंग के लिए, आप वो ऑर्डर का कॉपी निकालिए, आप बताइए किसने आपको बताया, कौन सा ऑर्डर नंबर किस व्यक्ति को कहा है, कौन सा अधिकारी, आप कॉपी निकाल करके सदन में रखिए. ऐसा नहीं हो सकता है, चर्चा ऐसा नहीं हो सकता है. कुछ भी मन में चाहेगा बोल करके आप भाग जाएंगे हेडलाइन बतौरने के लिए, ऐसा नहीं हो सकता. ये भारत का संसद है, यहाँ जिम्मेदारी के साथ बोलना चाहिए.
1: Meanwhile, the Lok Sabha is adjourned till 2:30. Earlier, JDU MP Dileshwar Kamath expressed gratitude to Prime Minister Narendra Modi for bringing the bill in the Parliament, stating that it will ensure a brighter future for students while enhancing transparency in the education system. opposing the

0: 92.8 இசையோடு என்றும் நீங்கள். எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நேயர்கள் அனைவருக்கும் இனிய ஒரு மதிய வணக்கம். காலத்தை வென்ற கானங்கள் நிகழ்ச்சியில் நான் உங்க ஆர்ஜி சபா. நிகழ்ச்சியின் துவக்கமாக தேன் நிலவு படத்திலிருந்து ஏ எம் ராஜா குரலில் பாடல் கேட்கலாம்.
1: பாட்டு பாடவா, பாட்டு பேசவா,

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: நேரம் 2:20. காலத்தை வென்ற கானங்கள் நிகழ்ச்சியில் அடுத்ததாக பி பி ஸ்ரீனிவாஸ் மற்றும் எல் ஆர் ஈஸ்வரி குரலில் ஆண்டவன் கட்டளை திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கலாம்.

0: ஹலோ புதுச்சேரி மக்களே, ஏபிபில் பார்த்து ஷாக் ஆகுறது இனிமேல் ஓவர். புதுச்சேரி மின்துறையின் இலவச ஸ்மார்ட் மீட்டர் வந்தாச்சு. இதன் இன்ஸ்டாலேஷனும் முழுக்க ஃப்ரீ. மொபைல் ஆப்லயே உங்கள் மின் உபயோக தகவல்களை பார்த்து பயன்பெறலாம். மேலும் விவரங்களுக்கு 1800-425-1912. மின்துறை புதுச்சேரி.
1: நேரம் 2:25. நிகழ்ச்சியில் அடுத்ததாக சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் மற்றும் பி. சுசீலா குரலில் ஆலயமணி திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கலாம்.

0: நீ என்ன காதலிக்கிறியா இல்ல விளையாடுறியா? எனக்கு ஒண்ணுமே புரியல.
1: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.

நேரம் 2:31. காலத்தை வென்ற கானங்கள் நிகழ்ச்சியில் அடுத்ததாக பி.பி. ஸ்ரீனிவாஸ் மற்றும் சுசீலா குரலில் அன்னை திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கலாம்.

0: எல்லாமே மாசஹிட்டு.
1: நேரம் 2:35. காலத்தை வென்ற கானங்கள் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததா குழந்தையும் தெய்வமும் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கலாம்.

நேரம் 2:39 நிமிடம். காலத்தை வென்ற கானங்கள் நிகழ்ச்சியில் அடுத்ததாக பி பி ஸ்ரீனிவாஸ் மற்றும் எஸ் ஜானகி குரலில் திருவிளையாடல் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கலாம்.

காலத்தை வென்ற கானங்கள் நிகழ்ச்சியில் அடுத்ததாக வாலி வரிகளில் எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் டி எம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுசீலா குரலில் சந்திரோதயம் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கலாம்.

0: இந்த ஆடி திருவிழாவை அதிக சலுகைகளுடன் சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல கொண்டாடுங்க. புதிய தங்க நகைகளுக்கு கிராமுக்கு ரூபாய் 300 தள்ளுபடி, பழைய நகைகளுக்கு கிராமுக்கு ரூபாய் 300 கூடுதல் மதிப்பு. இச்சலுகை ஜூலை 15 முதல் ஆகஸ்ட் 15 வரை மட்டுமே.
1: சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸின் ஆடி ஆஃபர், நேரு வீதி, புதுச்சேரி.
2: நேரம் 2:46, 28 நொடிகள். காலத்தை வென்ற கானங்கள் நிகழ்ச்சியில் அடுத்ததாக படகோட்டி திரைப்படத்தில் இருந்த TM சௌந்தரராஜன் குரலில் பாடல் கேட்கலாம்.

நேயர்களே, வானொலி நாடக விழா நாடகங்களை கேட்டு உங்களது ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை நிலைய இயக்குநர் நாடகப்பிரிவு ஆகாஷ்வாணி இந்திரா நகர் கோரிமேடு புதுச்சேரி 6 என்ற முகவரிக்கு கடிதம் மூலமாகவோ மின்னஞ்சல் மூலமாகவோ தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். மின்னஞ்சல் முகவரி airpandi@gmail.com. உங்களது ஆக்கப்பூர்வமான கருத்துக்களுக்கு காத்திருக்கிறோம் நேயர்களே. நேரம் 2:51. காலத்தை வென்ற கானங்கள் நிகழ்ச்சியில் அடுத்ததாக பி.வி. ஸ்ரீனிவாஸ் மற்றும் பி.சுசீலா பாடிய பாடல் கப்பலோட்டிய தமிழன் திரைப்படத்திலிருந்து கேட்கலாம்.

0: இன்னைக்கு எஃப்எம் ரெயின்போல 4 மணிக்கு ப்ரோக்ராம் கேட்டியா? அச்சஸ் எல்லாம் அவங்க வாய்ஸ் தான். ஆமா
1: ஆமா கோபா, நான் நடிக்கிறதுக்காகத்தான் இங்க வந்தேன். தூய்மையான உங்க அன்புக்கு முன்னாலே என் நடிப்பு தோத்து போச்சு கோபால், தோத்து போச்சு.
2: சூப்பர் பா, பயங்கரமா நடிக்கிறாங்க.
3: I can talk English, I can walk English, I can laugh English. வையாபுரி இன் தமிழ் பிகம்ஸ் வாய்புரி இன் இங்கிலீஷ் அண்ட் பேல்புரி இன் ஹிந்தி.
2: பின்றாங்கப்பா.
4: இவ்வளவு சோகமா பேசுறானே, தாடி இல்லையான்னு பாக்குறீங்களா? என் முகத்துல தாடி இல்லாம இருக்கலாம், ஆனா என் மனசு எவ்வளவு வாடி போயிருக்குன்னு எனக்கு தான் தெரியும். சுருக்கமா சொல்ல போனா, நான் ஒரு தாடி இல்லாத தேவதாஸ்.
5: இவர் பெரிய கவிஞர், ஸ்ட்ரைட்டா சொல்ல, நான் சுத்தி வளைச்சிட்டு சொல்றேன்.
6: என்ன சொல்றதுல
7: நீங்களும் இதே மாதிரி உங்களோட நடிப்பு திறமையை காட்டணுமா? நம்ம எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 தினமும் மாலை 4 மணிக்கு கட் கேமரா ரோலிங்.
8: Let's go. Let's go. Let's go.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸ்க்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் என அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் அதிரடி தள்ளுபடி. அத்துடன் அழகிய பரிசு பொருட்களும் இலவசம். வெள்ளி ஜரிகையும் வாங்கப்படும். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
2: நேர்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு உற்சாகமான மதிய வணக்கம். நேரம் 3:02. இது உங்கள் அபிமான ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி. வழக்கமாக பார்த்தீங்கன்னா ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் நிறைய நோய்கள் பற்றியும் அதுக்கான தீர்வுகள் பற்றியும் வந்து அதற்கான ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர்ஸ் வந்து நமக்கான கேள்விகளுக்கு பதில் சொல்லுவாங்க. இன்றைக்கி அந்த வரிசையில் இன்றைக்கி வந்து என்ன தலைப்பில் வந்து பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நிறைய படங்களில் வந்து பார்த்துருப்போம், ஒருவருக்கு விபத்து ஏற்பட்டு கீழே விழுந்தாலோ அல்லது மாரடைப்பு போன்ற பிரச்சனைகள் ஏற்பட்டோ வந்து நீரில் மூழ்கியோ வந்து மயக்கம் அடைஞ்சிருந்தாலும் உடனே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்க நெஞ்சை பிடிச்சி அழுத்தி அவங்களுக்கு வந்து முதலுதவி செய்வாங்க. ஸோ உடனே வந்து காப்பாற்றப்படுவாங்க. ஸோ படத்தில் மட்டும் இல்லை, நெஞ்சத்திலும் வந்து பலரது உயிரை காப்பாற்ற காரணமாக இருப்பது இந்த CPR எனப்படும் அவசர சிகிச்சை முறை தான். இன்றைக்கி ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் CPR பற்றியும் மற்ற சில முதலுதவிகள் பற்றியும் தான் தெரிஞ்சுக்க போகிறோம். இது குறித்து விளக்கம் கொடுப்பதற்காக நம்முடன் நிலையத்தில் இணைஞ்சிருக்காங்க இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் மயக்கவியல் துறை உதவி பேராசிரியர் டாக்டர் மார்க் ரெய்னா அவர்கள். வணக்கம் டாக்டர்.
3: வணக்கம்.
2: ஓகே, பொதுவாக வந்து ஒருத்தவங்க வந்து மயக்கம் அடைஞ்சு இல்லை வந்து அன்கான்ஷியஸாக வந்து கிடக்கிறாங்க அப்படின்னாக்கா உடனே வந்து நம்ம போயிட்டு CPR பண்ணணுமா, இல்லை வந்து CPR பண்ணுறதுக்கு முன்னாடி ஏதாவது விஷயத்தை கவனிக்க வேண்டியது இருக்கா?
3: ஓகே, ஃபர்ஸ்ட் CPR-னா நான் என்னன்னு சொல்லிடுறேன். CPR-னா கார்டியோ பல்மனரி ரெசஸ்டேஷன் சொல்லுவாங்க. அதாவது இப்போ சப்போஸ் ஒரு யாராவது பேஷண்ட் நீங்கள் சொன்ன மாதிரி அன்கான்ஷியஸ்னஸ்ஸாக ஆயிட்டாங்க, இதயம் வந்து துடிக்கல அப்படின்னா அப்போ வந்து அது வந்து ஒரு முதலுதவி, அது வந்து உயிர் காக்கும் முதலுதவின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து அந்த மாதிரி பேஷண்ட் இப்போ யாராவது இப்போ ரோட்டில் போகிறப்பையோ யாராவது அன்கான்ஷியஸாக இருக்கிறப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்க்கக்கூடிய இது வந்து சுற்றுப்புறம் ஃபஸ்ட்டு சேஃபாக இருக்கான்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்கணும், சீன் சேஃப்டி பார்த்துக்கணும். இப்போ சப்போஸ் சாலை விபத்தில் இதுவாக இருக்காங்க அப்படின்னா அப்போ போக்குவரத்துக்கு இடையூறு வரும்ல, ஸோ அதனால அவங்கள வந்து சாலை

0: ஓரமாக வச்சுட்டு சிபிஆர் ஸ்டார்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு திங் வந்து சீன் சேஃப்டி வெரிஃபை பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து அந்த நபர் வந்து அவங்கக்கிட்ட வந்து ரெஸ்பான்ஸ் இருக்கான்னு பார்க்கணும். அதுக்கு வந்து தோல் பட்டையில் வந்து தட்டி பார்க்கணும். தட்டி பார்த்து ரெஸ்பான்ஸ் இருக்கான்னு பார்க்கணும். ரெஸ்பான்ஸ் இல்லை அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து இப்போ எல்லாருக்கிட்டையுமே செல்ஃபோன் இருக்கும். ஸோ நம்ம வந்து ஆம்புலன்ஸ் 108 கால் பண்ணலாம். இல்லை பக்கத்தில் யாராவது நபர் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து சொல்லிட்டு ஹெல்ப்புக்கு வந்து கூப்பிட்டுட்டு வர சொல்லலாம். இன்னொன்று வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து அவங்க வந்து சுவாசம் வந்து நார்மலாக இருக்கா, ப்ரீத் பண்ணுறாங்களான்னு பார்க்கணும். அது 10 செகண்ட்ஸ்க்குள்ளே பார்க்கணும். அப்படி சப்போஸ் அவங்க வந்து நார்மலாக மூச்சு எடுக்கலை, ரொம்ப இழுத்து இழுத்து விடுறாங்கன்னா அது பேர் கேஸ்பிங்னு சொல்லுவாங்க. அப்போனா வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து செஸ்ட் கம்ப்ரெஷன் ஸ்டார்ட் பண்ணணும். இந்த பேஷண்ட் ரெஸ்பான்ஸ் இல்லை அப்புறம் நார்மலாக மூச்சு எடுக்கல அப்படின்னாலே நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து கார்டியோ பல்மனரி ரிசஸ்டேஷன் கம்ப்ரெஷன் ஸ்டார்ட் பண்ணணும்.
1: ஓகே. ஸோ வந்து நிறைய சமயங்களில் வந்து இந்த மாரடைப்பு ஏற்படும் போது இந்த சிபிஆர் என்ற விஷயத்தை வந்து முக்கியமான ஒரு என்ன சொல்கிறது, உயிரை காப்பாற்றக்கூடிய ஒரு விஷயமாக வந்து பார்க்கப்படுது. ஸோ இந்த மாரடைப்பில் என்ன ஏற்படுது, நம்ம வந்து சிபிஆர் கொடுக்கறதால இந்த இடத்துல என்ன நடக்குது, எப்படி வந்து அவங்க காப்பாற்றப்படுறாங்க?
0: ஆக்சுவலி நம்ம புரிஞ்சுக்கணும், மாரடைப்புனா ஹார்ட் அட்டாக்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம நார்மலாக இதயத்துக்கு போகிற கூடிய ரத்த குழாயில் ஏதாவது கொழுப்பு மூலயமா ஏதாவது அடைப்பு அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஸோ இதயம் வந்து அதெல்லாம் செயல்பட முடியாது. ஸோ அப்போ வந்து பேஷண்ட்ஸ் வந்து எல்லா பேஷண்ட்டுக்கும் வந்து சிபிஆர் தேவைப்படாது, மாரடைப்பு இருக்க எல்லா பேஷண்ட்டுக்கும். கார்டியக் அரெஸ்ட்னா இதயம் ஃபுல்லாக நின்றுச்சு செயலிழந்து போச்சு அப்படின்னா அப்போதான் வந்து சிபிஆர் தேவைப்படும். ஸோ எல்லா மாரடைப்பு பேஷண்ட்டுக்கு வந்து சிபிஆர் தேவைப்படாது. எப்போ தேவைப்படும்னா ஒன்றும் இதயம் அந்த துடிக்கிறது நின்றுச்சு அப்படின்னா, இல்லை அவங்க நார்மலாக ப்ரீத் பண்ணுறது அந்த மூச்சு விடுறது நின்றுச்சு அப்படின்னா, இல்லைனா வந்து அன்கான்ஷியஸாக போயிட்டாங்க சுயநினைவு இல்லாமல் இருக்காங்கன்னா அந்த டைமில் வந்து சிபிஆருக்கு வந்து கட்டாயம் தேவைப்படும்.
1: ஓகே. இப்போது அந்த மாரடைப்பு இதயம் நின்று போகிறது, இது ரெண்டுத்துக்குமான வித்தியாசம் என்ன, எதனால் வந்து சிபிஆர் நம்ம கொடுக்குறோம்?
0: ஸோ இப்போ சிபிஆர் செய்கிறதுனால என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எதுக்காக நம்ம சிபிஆர் கொடுக்குறோம் அப்படின்னா, இதயம் வந்து செயல் ரத்த ஓட்டம் போகாதனால செயல் இழந்து போயிடுச்சு. ஸோ எக்ஸ்டர்னலாக நம்ம வந்து மார்பை அமுத்தி கம்ப்ரெஷன் கொடுக்குறோம். அப்போ என்ன ஆகும்னா, அது மூலயமா நம்ம அமுக்கிற கம்ப்ரெஷனால மூளைக்கு ரத்த ஓட்டம் போயிட்டு பேஷண்ட் கான்சியஸ்னஸ் கெயின் ஆகலாம். நெக்ஸ்ட் வந்து இதயம் வந்து அட்லீஸ்ட் கொஞ்சமாவது அதோட வேலையை வந்து நம்ம கம்மி பண்ணி நம்ம வந்து எக்ஸ்டர்னலாக பண்ணுறோம். ஸோ வந்து சான்ஸ் ஆஃப் சர்வைவல், அந்த பேஷண்ட் உயிர் பிழைக்கிற சதவீதம் வந்து இன்க்ரீஸ்ட் ஆகும்.
1: ஓகே. ஸோ இப்போது வந்து சிபிஆர் கொடுக்கறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க, படங்கள்லாம் வந்து காட்டுறாங்க, உடனே வந்து ஒருத்தவங்க மயக்கடிச்சு விழுந்துட்டோடனே வந்து போயிட்டு சிபிஆர்லாம் கொடுக்குறாங்க. இதுக்கு வந்து நம்ம பயிற்சி தான் எடுத்துக்கணுமா, இல்லை படத்தில் பார்த்தமாரி நம்மன்னு போயிட்டு ஒருத்தவங்களை வந்து படுக்க போட்டு அப்படியே கை வச்சு அழுத்தி அவங்களுக்கு வந்து சிபிஆர் கொடுக்கலாமா, இல்லை இதுக்கு பயிற்சின்னு ஏதாவது தனியாக இருக்கா?
0: இல்லை, ஆக்சுவலி சிபிஆர்னா பயிற்சி முறையாக பயிற்சி எடுத்தவங்க பண்ணால் அது இன்னும் எஃபெக்டிவாக இருக்கும். பட் நார்மல் இப்போ நார்மலாக இப்போ ரோட்டில் போகிறவங்க இப்போ யாரும் மயக்கம் போட்டு விழுறாங்க அப்படின்னா நம்ம அது பண்ணக்கூடாது அப்படின்னு இல்லை, பயிற்சி எடுக்காதவங்க பண்ணக்கூடாதுன்னு எதுவுமே இல்லை. இப்போ கவர்மெண்ட்டே ஒரு ரூல் போட்டிருக்கேன், ஹேண்ட்ஸ் ஒன்லி சிபிஆர்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம எதுவுமே பண்ணாமல் அந்த பேஷண்ட்டை உயிர் இழக்கிறதுக்கு அட்லீஸ்ட் வந்து நம்ம எப்படி பண்ணணும் முறையா பயிற்சி இல்லைனாலும் நம்ம செஸ்ட் வந்து கம்ப்ரெஷன் கொடுத்தோம்னா பேஷண்ட் சர்வைவல் சான்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதனால பயிற்சி கட்டாயம் தேவையில்லை, யார் வேணா சிபிஆர் கொடுக்கலாம்.
1: ஒருவேளை இப்போ பயிற்சி இல்லாதவங்க சிபிஆர் கொடுக்குறாங்க அப்படின்னாக்கா என்னென்ன பாதிப்புகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு?
0: ஒன்று வந்து கரெக்டாக எந்த இடம் வைக்கணும்னு அவங்களுக்கு தெரியாது. ஸோ அதனால எவ்வளோ அழுத்தம் கொடுக்கணும், எத்தனை டைம்ஸ் கொடுக்கணும்னு அவங்களுக்கு தெரியாது. ஸோ அதனால வந்து அதோட எஃபெக்டிவ்னஸ் வந்து கம்மியாக இருக்கலாம். இன்னொன்று வந்து ரொம்ப வேற இதில் ரொம்ப ஓவராக அழுத்தினாலும் விழா எலும்பு முறியது அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்து இருக்கும். ஸோ வந்து அப்புறம் தவறான இடத்துல வந்து அழுத்தக்கூடிய வாய்ப்பும் இருக்கு. ஸோ இதெல்லாம் தான் அதோட டிஸ்அட்வான்டேஜ்.
1: ஓகே. சரியான இடத்துல வந்து கையை வச்சு அழுத்தலை அப்படின்னாக்கா அது எஃபெக்டிவ் இல்லாமல் போயிடும்.
0: ஆமாம். ப்ளஸ் அந்த கவுண்ட்டும் முக்கியம், எவ்வளோ அளவுக்கு அது வந்து செஸ்ட் வந்து திருப்பி ரீகாயில் ஆகுதுன்றதும் முக்கியம், அந்த வேகமும் முக்கியம், அந்த ஆழமும் கரெக்டாக அமுத்தணும்.
1: ஓகே. இப்போ வந்து நம்ம சிபிஆர் ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து கொடுக்க போகிறோம் அப்படின்னா, ஒருத்தவங்க உடனே வந்து சடனாக போயிட்டு அவங்கள வந்து அப்படியே நேரடியாக போய் சிபிஆர் செஸ்ட் கம்ப்ரெஷன் அதாவது வந்து நெஞ்சை பிடிச்சி அழுத்துறது அந்த மாதிரி பண்ணோமா, இதில் இதில் வந்து ஸ்டேஜஸ் இருக்கா, இந்த மாதிரி தான் படிப்படியாக வந்து செய்யணும் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா?
0: ஆக்சுவலி ஸ்டேஜஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டெப் ஸ்டெப்பா, அது பேர் வந்து ரெட் கிராஸ் சொசைட்டி வந்து 5 ஸ்டேஜஸ் வந்து சொல்லியிருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் வந்து மெயினாக வந்து வெரிஃபை சீன் சேஃப்டி, நம்ம சிபிஆர் கொடுக்குறவங்களும் கொடுக்குறவங்களுக்கும் பாதுகாப்பாக இருக்கணும். ஸோ அதனால சேஃபான என்விரான்மெண்ட்க்கு அவங்கள வந்து ஷிஃப்ட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் வந்து ரெஸ்பான்ஸ் செக்குன்னு சொல்லுவாங்க, அந்த நபர் வந்து அவர்கிட்ட இருந்து பதில் வருதா இல்லையான்ட்டு நம்ம முதுகில் தட்டி பார்க்கணும். நெக்ஸ்ட் பதில் வரலன்ற பட்சத்தில் நம்ம வந்து கால் ஃபார் ஹெல்ப்னு சொல்லுவாங்க, உதவிக்கு அழைக்கணும். நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் இம்பார்ட்டன்ட் வந்து எப்படி பொசிஷன் பண்ணுறோம். இப்போது

0: பெட்லேயே வீட்டிலேயே யாராவது அன்கான்ஷியஸ் ஆயிட்டாங்க அப்படின்னா, இப்போ பெட்டில் இருக்காங்கன்னா பெட்டில் வச்சு சிபிஆர் கொடுத்தா அது எஃபெக்டிவாக இருக்காது. ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா அவங்கள வந்து தரையில் வச்சு முதுகு பக்கம் கீழே ஃபேஸ் பண்ணுற மாதிரி பார்த்து, ஸோ பொசிஷனிங்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு சிபிஆர் எஃபெக்டிவ்னஸ்க்காக. ஸோ அது பார்க்கணும். நெக்ஸ்ட்டு எப்படி சிபிஆர் கொடுக்கணுன்றது நெக்ஸ்ட் ஸ்டேஜ். ஃபைனல் ஸ்டேஜ் வந்து எவ்வளோ தூரம் சிபிஆர் எவ்வளோ நேரம் நம்ம கொடுக்கலாம். சப்போஸ் இப்போ வந்து அவுட் சைட் ஹாஸ்பிட்டலில் யாராவது இந்த மாதிரி அன்கான்ஷியஸாக ஆயிட்டாங்கன்னா நமக்கு ஒரு கேள்வி வரும்ல, எவ்வளோ நேரம் நம்ம வந்து சிபிஆர் கொடுக்கணும் அப்படின்ட்டு. டில் நம்ம வந்து அந்த ஆம்புலன்ஸோ இல்லை நம்ம மெடிக்கல் இது ஹெல்ப் சீக் பண்ணியிருப்போம்ல, அது வர வரைக்குமே வந்து நம்ம சிபிஆர் ஸ்டாப் பண்ணக்கூடாது.
1: ஓகே. ஸோ இப்போ வந்து பொசிஷனிங் சொன்னீங்கல்ல, ஸோ அது அவங்கள வந்து தரையில் அப்படியே படுக்க வச்சுட்டாலே போதுமா, இல்லை வந்து ஸ்பெசிஃபிக்காக இந்த பொசிஷனில் வச்சு தான் வந்து சிபிஆர் கொடுக்கணும் அப்படின்னு ஏதாவது இருக்கா?
0: தரையில் வந்து ஹார்டான சர்ஃபேஸாக இருக்கணும், அது மெயின் இம்பார்ட்டன்ட். அப்புறம் வந்து பேஷண்ட் வந்து முதுகு வந்து தரை பக்கமாக ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். அப்புறம் எல்லாமே தலை கால் உடல் எல்லாமே நேராக ஒரே லைனில் அலைன் ஆயிருக்க மாதிரி பார்த்துக்கணும். இதெல்லாம் தான் வந்து பொசிஷனிங் இது இம்பார்ட்டன்ட். இப்போ சப்போஸ் ஏதாவது நீரில் ஏதாவது ட்ரௌனிங் மாதிரி ஏதாவது இதுவாயிடுச்சு அப்படின்னா, ஸோ தண்ணியிலேருந்து ஃபஸ்ட்டு அந்த ஹார்டான சர்ஃபேஸ்க்கு அவங்கள அப்புறப்படுத்திட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து சிபிஆர் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும்.
1: ஓகே, ஒரு இடைவெளிக்கு பிறகு மீண்டும் வந்து தொடரலாம். இன்னைக்கு ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் வந்து இந்த சிபிஆர் பற்றின தகவலை தான் வந்து தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். தொடர்ந்து கேளுங்க இந்த எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8.

ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.

நேரம் 3:14 மேடம், 43 நொடிகள். ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி தான் கேட்டிருக்கீங்க. இன்னைக்கு ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் சிபிஆர் பற்றியும் மற்ற சில முதலுதவிகள் பற்றியும் தான் தெரிஞ்சிட்ருக்கோம். இதுக்காக விளக்கம் கொடுக்கறதுக்கு நம்மளோட இணைஞ்சிருக்காங்க இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தோட மயக்கவியல் துறை உதவி பேராசிரியர் டாக்டர் மார்க் ரெய்னா அவர்கள்.

0: நேரம் 3:14 நிமிடம் 43 நொடிகள். ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி தான் கேட்டுருக்கீங்க. இன்றைக்கி ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் சிபிஆர் பற்றியும் மற்ற சில முதலுதவிகள் பற்றியும் தான் தெரிஞ்சிட்ருக்கோம். இதுக்காக விளக்கம் கொடுக்கறதுக்கு நம்மளோட இணைஞ்சிருக்காங்க இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தோட மயக்கவியல் துறை உதவி பேராசிரியர் டாக்டர் மார்க் ரெய்னா அவர்கள். ஸோ வந்து ஸ்டேஜஸ் சொல்லியிருந்தீங்க இல்லையா, இதில் வந்து இப்போது அந்த ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் அது வந்து என்ன, அந்த சேஃப்டி, ஸோ அதை பற்றி கொஞ்சம் டீடைலாக சொல்லுங்கள்.
1: ஓகே, இப்போ சீன் சேஃப்டி அப்படின்னா லைக் எதனால வந்து அவங்க அன்கான்சியஸாக ஆயிருக்காங்க, எந்த இடத்துலன்றது ரொம்ப முக்கியம். சப்போஸ் வந்து அது ரோட் டிராஃபிக் ஆக்சிடெண்ட்டாக இருக்கலாம், இல்லை வந்து ஏதாவது ஒரு தீ விபத்து, இல்லை மின்சாரம் தாக்கி இது அன்கான்சியஸ் ஆயிருக்கலாம், இல்லை வந்து தண்ணீரில் முழுகியிருக்கலாம். ஸோ அதெல்லாமே வந்து ஃபஸ்ட்டு என்ன இருக்குன்னு பார்த்துக்கணும். ஸோ நம்ம சிபிஆர் கொடுக்க போகிறோம், நமக்கும் அவங்களுக்கும் சேஃப்டி இருக்கணும். ஸோ அதனால வந்து அந்த மாதிரியான ஆபத்து இருந்த இடமா இருந்துச்சுன்னா அவங்கள வந்து ஒரு சேஃபான இடத்துக்கு ஃபர்ஸ்ட் வந்து கொண்டு போய் வைக்கணும்.
0: சோ அதுதான் வந்து
1: சீன் சேஃப்டின்னு சொல்றோம்,
0: அதுதான் ஸ்டேஜ் 1 இல்லையா. சோ இப்போ வந்து இந்த ஸ்டேஜ் 2 அண்ட் ஸ்டேஜ் 3, இந்த ஸ்டேஜ்ல வந்து மொத்தம் 5 ஸ்டேஜ்ல, ஸ்டேஜ் 2 அண்ட் 3ல வந்து என்ன விஷயங்கள் நடக்கும்?
1: ஸ்டேஜ் 2ன்றது அடுத்த கட்டமா ரெஸ்பான்ஸ் வந்து நம்ம செக் பண்ணனும். அதே மாதிரி தோல்ல தட்டி பார்க்கணும், அவங்கள சத்தமா கூப்பிட்டு பார்க்கணும், அவங்க பேசுறாங்களா இல்ல வந்து ரெஸ்பாண்ட் பண்றாங்களா, கண்ணை திறக்கிறாங்களா அப்படின்னு வந்து நம்ம பார்க்கணும். சப்போஸ் அப்படி இல்ல அப்படின்னா நம்ம தேர்ட் ஸ்டேஜ் வந்து உதவிக்கு அழைக்கணும். இப்போ மொபைல் போன்ல எடுத்துட்டு நம்ம ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணலாம், இல்ல யாராவது பக்கத்துல இருந்தாங்களோ அவங்க கிட்ட சொல்லி ஆம்புலன்ஸை வர வைக்கலாம். இன்னொன்னு வந்து ஏஐடின்னு சொல்லுவாங்க, அது பேர் வந்து ஆட்டோமேட்டட் எக்ஸ்டர்னல் டிஃபிபிரிலேட்டர். அப்படின்னா அது இப்போ வந்து எல்லா இடத்துலயுமே பெரிய பெரிய இடங்கள் லைக் மால்ல இருக்கு. அது வந்து இப்ப நம்ம ஹார்ட் வந்து செயல் இழந்துச்சுன்னா நம்ம எக்ஸ்டர்னலா வந்து அதுக்கு கரண்ட் கொடுத்து துடிக்க வைக்கிறோம். ஸோ அந்த கருவி பேர் தான் ஆட்டோமேட்டட் எக்ஸ்டர்னல் டிஃபிபிரிலேட்டர். அது வந்து இப்ப எல்லா பொது இடங்கள்லயும் இருக்கு, பெரிய பெரிய இடங்கள்ல, மால்ல இருக்கு, ரயில்வே ஸ்டேஷன்ல இருக்கு, ஏர்போர்ட்ல இருக்கு, ஹாஸ்பிட்டல்ஸ்ல இருக்கு, எல்லா இடத்துலயுமே வந்து இருக்கு. ஸோ நார்மல் பீப்புள் கூட போயிட்டு அதை எடுத்துட்டு வந்துட்டு அதை என்ன சொல்லணும்னா, இப்போ நம்ம அதை யூஸ் பண்றதுக்கு தயங்க தேவையில்ல, அதை ஆன் பண்ணா மட்டும் போதும், அதுவே வந்து ப்ராம்ப்ட் வாய்ஸ் வந்து கொடுக்கும், நம்ம எங்க அட்டாச் பண்ணோம் அந்த இதன்னு சொல்லிட்டு. நம்ம அட்டாச் பண்ணதுக்கு அப்புறம் அதுவே அனலைஸ் பண்ணும் பேஷண்ட் இதை பொறுத்து, அந்த அவங்களை பொறுத்து, ஹார்ட் இதை பொறுத்து. ஸோ அது வந்து ஷாக் கொடுக்க சொன்னா அந்த ஷாக் பட்டன் அமத்துனா அதுவே ஷாக் கொடுக்கும். ஷாக் தேவைன்ற பட்சத்துல சிபிஆர் கொடுக்க வேண்டியதான்.
0: ஓகே, இப்போ வந்து ஒரு பேஷண்ட் வந்து அன்கான்சியஸா இருக்காங்க, ஆனா வந்து அவங்களுக்கு வந்து நார்மல் பிரீத்திங் இருக்கு, நார்மலா வந்து ஹார்ட் ரேட் இருக்கு, ஸோ அவங்களுக்கு சிபிஆர் கொடுக்கணுமா?
1: பிரீதிங் அத பல்ஸ் நார்மலா மூச்சு எடுக்கிறாங்க அப்படின்னா நம்ம சிபிஆர் கம்ப்ரஷன் தேவை கிடையாது. ஆமா, ஒண்ணு சிபிஆர் கொடுக்கற வேண்டிய மூணு முக்கியமான விஷயங்கள், ஒண்ணு நீங்க வந்து அன்ரெஸ்பான்சிவா இருக்காங்க, நீங்க தட்டி பாக்குறீங்க, அவங்க வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணல, இன்னொன்னு மூச்சு வந்து நார்மலா விடல, பிளஸ் வந்து இல்லைன்னா மூச்சே சுத்தமா எடுக்கல, இன்னொன்னு வந்து பல்ஸ் இல்ல அப்படின்னாதான் நம்ம வந்து சிபிஆர் ஸ்டார்ட் பண்ணணும்.
0: ஓகே, ஸோ இப்போ வந்து சிபிஆர் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னாக்கா ஸ்பெசிஃபிக்காக வந்து எந்த மாதிரியான பொசிஷனில் வந்து கையை வச்சு எப்படி வந்து கொடுக்கணும்?
1: ஓகே, ஃபர்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி தான், ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்து ஃபர்ஸ்ட் பார்த்துக்கணும், வந்து ஒரு
0: ஹார்டான
1: சர்ஃபேஸா இருக்கணும். அப்புறம் பேஷண்ட் வந்து இப்ப குப்புறப்படுத்திருந்தா அப்போ அந்த டைம்ல சிபிஆர் கொடுத்தா அது இஃபெக்டிவா இருக்காது. ஸோ பேஷண்ட்டை நம்ம நார்மலா வந்து திருப்பி போடணும், முதுகு பக்கம் வந்து தரையை ஃபேஸ் பண்ற மாதிரி இருக்கணும். அதே போல சிபிஆர் கொடுக்குறவங்க வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கையோட உள்ளங்கையை ஃபர்ஸ்ட் நடுப்பகுதி மார்புக்குட்டோட நடுப்பகுதியில வச்சுட்டு இன்னொரு கையை அது மேல வச்சுட்டு அதுக்கப்புறம் ரெண்டு கையோட ரெண்டு கை வந்து இணைச்சுக்கணும், சேர்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த முழங்கை வந்து பெண்ட் ஆக கூடாது, வளையக்கூடாது, எல்போ வளையக்கூடாது, ஸ்ட்ரைட்டா தான் கம்ப்ரஸ் பண்ணும். அந்த போர்ஸ் வந்து நம்ம பாடியில இருந்து தான் அந்த வெயிட் வந்து வரணும், கையில இருந்து நம்ம பிளெக்ஸ் பண்ண கூடாது,
0: கையை வந்து மடக்கி மடக்கி
1: நீட்டக்கூடாது,
0: உடம்பு வச்சு அழுத்தணும்,
1: உடம்போட எடை வச்சுதான் நம்ம வந்து கம்ப்ரஸ் பண்ணணும்.
0: ஓகே, சோ வந்து இப்போ இதுக்கு வந்து எத்தனை அழுத்தம் கொடுக்கணும்ன்ற மாதிரி ஸ்டார்டிங்ல சொன்னீங்க, சோ இதுக்கு டைமிங் இருக்கா, எவ்வளவு அழுத்தங்கள் வந்து கொடுக்கணும், அந்த அதை பத்தி சொல்லுங்க.
1: சோ இதுக்கு வந்து நார்மலா அதுமே வந்து வயசு பொறுத்து இருக்கு. இப்ப வந்து பெரியவங்க அந்த மாதிரி பெரியவங்களுக்கு அப்படின்னா, அதே போல எத்தனை நபர் உதவிக்கு இருக்காங்க அதை பொறுத்தும் அது அமையும். இப்ப வந்து இப்ப நீங்க ஒரு ஆள் தான் இருக்கீங்க அப்படின்னா பெரியவங்களுக்கு அப்படின்னா ரேட் சிபிஆர் வந்து அது பேர் வந்து ஹை குவாலிட்டி சிபிஆர்னு சொல்லுவாங்க. அதுக்கு சில காம்பனன்ட்ஸ் எல்லாம் இருக்கும், அதுல மெயின் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட் புஷ் சொல்லுவாங்க. சோ அப்ப நம்ம எவ்வளவு ஃபாஸ்டா அழுத்தணும்ன்றதுக்கு ஒரு

0: ரேட் இருக்கு, கம்ப்ரெஷன் ரேட். அது வந்து 100 to 120, ஒரு நிமிஷத்துக்கு 100 to 120 தடவை அழுத்தணும். அதே போல இப்ப பெரியவங்கன்னா அந்த ஆழம் வந்து 5 to 6 cm வந்து நம்ம அழுத்தணும். இதே குழந்தைங்க அப்படின்னா ஒரு மூணுல ஒரு பங்கு அழுத்தினா மட்டும் போதும், அதுக்கேத்த மாதிரி நம்ம வந்து அந்த ஆழம் இது பண்ணணும். அதே போல கம்ப்ரெஷனுக்கு நடுவுல ரொம்ப கேப் விடக்கூடாது. கம்ப்ரெஷன் அதே போல ரொம்ப பண்ணிட்டேவும் இருக்கக்கூடாது. கரெக்டா கம்ப்ரெஷன் பண்றதுக்கு அப்புறம் அந்த செஸ்ட் வந்து மேல லைட்டா வரணும், ரிலாக்ஸ் திருப்பி ஸ்டேட்டுக்கு வரணும். அப்பதான் நம்ம கம்ப்ரெஸ் பண்ற பிளட் வந்து திருப்பி ரிலாக்ஸ் ஆகும்போது ஹார்ட்டுக்கு வந்து மற்ற ஆர்கன்ஸ்க்கு எல்லாம் போயிட்டு ரத்த ஓட்டம் பிரெயின்க்கு எல்லாத்துக்குமே போகும். சோ அப்ப நம்ம கொடுக்குற கம்ப்ரெஷன் வந்து அமுத்திட்டேவும் இருக்கக்கூடாது, அதுக்கேத்த ரிலாக்ஸேஷனும் நம்ம வந்து கரெக்டா கொடுக்கணும். அப்புறம் சப்போஸ் இப்ப பயிற்சி பெற்றவங்க எல்லாம் வந்து ரெஸ்கியூ பிரீதுன்னு சொல்லுவாங்க, சுவாசம் கொடுப்பாங்க. சோ அப்ப அது கொடுக்கறப்போ நம்ம வந்து ரொம்பவும் எக்ஸசிவா வந்து ரொம்ப கொடுக்க கூடாது. ஏன்னா அது வந்து என்ன ஆகும்னா வயிறு வந்து உபசமாகறதுக்கு வந்து வயிறு வந்து ரொம்ப பெருசாகிற ரீசன் ஆகும். ஸோ எக்ஸசிவ் வென்டிலேஷன்லாம் பண்ணக்கூடாது. நார்மலாக ரேட் வந்து 100 to 120 பீட்ஸ் பெர் மினிட், ஆழம் வந்து 5 to 6 cm டெப்த்தில் வந்து கொடுக்கணும்.
1: ஓகே. ஸோ வந்து இப்போது அந்த செயற்கை இப்போது அந்த சுவாசம் கொடுக்கறது அப்படின்னு சொன்னீங்க சிபிஆரில். ஸோ வந்து இந்த சுவாசம்ன்றது ஒரு நிமிஷத்துக்கு எவ்வளோ கொடுக்கணும், இதுக்கு வந்து எந்த பொசிஷனில் வந்து அந்த பேஷண்ட்டுக்கு வந்து சுவாசம் கொடுக்கணும்? டைரெக்டாக வந்து வாய் வச்சு ஊதுறாங்க, பட் வந்து அது எந்த அது வந்து எஃபெக்டிவாக இருக்குமா? ஸோ எஃபெக்டிவாக இருக்குன்னா எந்த மாதிரி பொசிஷனில் வச்சு கொடுக்கணும்?
0: ஆக்சுவலி இந்த கம்ப்ரெஷனுக்குமே ஒரு ரேட் இருக்கு. செஸ்ட் கம்ப்ரெஷனுக்கு 30:2 சொல்லுவாங்க. இப்போ 30 கம்ப்ரெஷன் நம்ம 30 times வந்து செஸ்ட்டை ப்ரெஸ் பண்ணோம்னா 2 times வந்து ரெஸ்கியூ பிரத்து கொடுக்கணும். ஸோ அது வந்து மோஸ்ட்லி ட்ரெயின்டு பர்சன்ஸ் தான் வந்துட்டு கொடுப்பாங்க. அவங்க வந்து கையில் ஆம்பு பேக்னு சொல்லிட்டு அந்த இது வச்சிருப்பாங்க, மாஸ்க் ஆம்பு பேக், மாஸ்க் வச்சு கொடுக்கறதான் பெட்டர். ஏன்னா வாயோட வாய் வச்சு இது பண்ணுறப்போ வந்து நமக்கு கிராஸ் இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ அன்லெஸ் அதர்வைஸ் வந்து பேஷண்ட்க்கு ப்ரீத் இல்லை, ரெஸ்கியூ ப்ரீத் ரொம்ப தேவைப்படுது. அது எப்ப தேவைப்படும்னா இப்ப நார்மலா அடல்ட்டுக்கு வந்து ரீசன் வந்து கார்டியக் அரெஸ்ட் வந்து 100% வந்து ஹார்ட் ப்ராப்ளமா தான் இருக்கும். பட் இன் கேஸ் வந்து சில்ட்ரனுக்கு குழந்தைங்களுக்கு எல்லாம் மோஸ்ட்லி கார்டியக் அரெஸ்ட் வந்து ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம்ல தான் இருக்கும். ஏதாச்சும் வந்து
1: குழாயில
0: போய் ஏதாவது அடைச்சிக்கிச்சு அந்த மாதிரி இருக்கிறப்போ அவங்களுக்கு மெயினா வந்து செஸ்ட் கம்ப்ரெஷனுக்கு முன்னாடி சைமல்டேனியஸா ஆரம்பிக்கும் போது ரெஸ்கியூ பிரீதும் அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் கொடுக்கணும். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல ரெஸ்கியூ பிரீத் ரொம்ப தேவைப்படும். ஸோ அது வந்து இப்போ அடல்ட்னா 30 கம்ப்ரெஷனுக்கு 2 rescue பிரத் அந்த மாதிரி கொடுக்கணும். இப்ப சப்போஸ் நீங்க வேற எதுவும் இல்ல, நம்ம ஆம்பு பேக் அந்த மாதிரி எதுவும் இல்ல அப்படின்னா நம்ம கர்ச்சிஃபோ ஏதோ ஒன்னு நம்ம மேல இன்ஃபெக்ஷன் வராம உங்களுக்கும் இதுவாம இருக்கிறதுக்கு கர்ச்சிஃப மேல போட்டு நோஸ் அந்த மூக்கை மட்டும் மூடிட்டு நல்லா நம்ம மூச்சு இழுத்துட்டு 2 times வந்து மூச்சு கொடுக்கலாம்.
1: வெறும் மூக்கை மட்டும் நல்லா
0: க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம மவுத்தோட மவுத் சீல் ஆகணும். அதுக்கு டைரக்டா கொடுக்காம நம்ம ஏதாவது ஒரு கர்ச்சிஃப் வந்து வச்சுட்டு அது.
1: ஓகே. ஸோ இப்போ வந்து சில சமயத்தில் வந்து நம்ம வந்து மூச்சு நம்ம கொடுக்கறது வந்து எஃபெக்டிவாக இருக்குது அப்படின்றது வந்து எப்படி தெரிஞ்சுக்கலாம்? இப்போ வந்து ஹார்ட் வந்து நம்ம அழுத்துறோம், நம்ம வந்து இத்தனை சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்கிறோம், பட் வந்து மூச்சு கொடுக்கறது வந்து நம்ம கொடுக்குற மூச்சு ஃபுல்லாக போய் சேருது அப்படின்றது வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது?
0: செஸ்ட் ரைஸ் அதுவும் ஆகும். நம்ம கொடுக்கறது வந்து எக்ஸசிவாக இப்போ நம்ம தப்பாக கொடுக்குறோம், சரியாக போகல அப்படின்னா அது ஃபுல்லாக வந்து வயிறுக்கு போய் வயிறு தான் வந்து பெருசாகிட்டு இருக்கும். பட் நார்மலாக நம்ம எஃபெக்டிவாக வென்டிலேட் பண்ணுறோம், சுவாசம் கொடுக்குறோன்னா அந்த செஸ்ட் வந்து மேலே, இப்போ நார்மலாக இப்போ நம்ம மூச்சு எடுத்தால் எப்படி மேலே செஸ்ட் போயிட்டு வரும்ல, அது மாதிரியே வந்து தெரியும்.
1: ஓகே. இப்போ நம்ம வந்து மூச்சு கொடுக்கும்போது வந்து செஸ்ட் மேலே ரைஸ் ஆகல, என்ன காரணமா இருக்கும், ஏதாவது காரணம் இருக்குமா?
0: கண்டிப்பா வந்து ஒன்னு வந்து நம்ம ப்ராப்பரா கொடுக்கலன்னு இது, இன்னொன்னு வந்து ஏதாவது அப்ஸ்ட்ரக்ஷன், ஆர்வி அப்ஸ்ட்ரக்ஷன் சொல்லுவாங்க. அதுல ஏதாவது ஒரு பொருட்கள் ஏதாவது ஃபாரின் பாடி ஏதாவது போய் அடைச்சிக்கிச்சு அப்படின்னா வந்து நம்ம கொடுக்கறது வந்து எஃபெக்டிவா போய் சேராது. ஸோ அந்த இதுவும் நம்ம மைண்ட்ல வச்சிருக்கணும். ஏதாவது அவங்க முழுங்கிருக்கலாம், மூச்சுக்குழல்ல போய் ஏதாவது அடைச்சிருக்கலாம், அப்ப நம்ம கொடுக்குற அந்த செயற்கை சுவாசம் வந்து அந்த மூச்சுக்குழலை தாண்டி போய் லங்ஸ்க்கு போய் சேராது. ஸோ அப்ப வந்து ஃபாரின் பாடி ஏதாவது வெளியில தெரியுது அப்படின்னா நம்ம வந்து அதை எடுக்கலாம். பட் வந்து நம்ம தெரியல அப்படின்னா நம்ம கையெல்லாம் வச்சுட்டு நம்ம உள்ள இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம்.
1: ஒரு நிமிஷத்துக்கு வந்து 120 கம்ப்ரஷன், அதுக்கு வந்து எத்தனை சுவாசம்
0: வரும்? 10 பிரெத்ஸ் பெர் மினிட் வந்துரும். 10 வரும்.
1: 10. ஆமா 10. ஒரு நிமிஷத்துக்கு வந்து 10 வந்துரும்.
0: சோ நம்ம வந்து இப்ப ரெண்டு பேரா இருந்தோம்னா ஒருத்தவங்க வந்து ஃபுல்லா செஸ்ட்டை மட்டும் கம்ப்ரெஸ் பண்றதுக்கு இருக்கலாம், இன்னொருத்தவங்க வந்து ரெஸ்கியூ பிரீத் கொடுக்கறதுக்கு. அவங்க இப்போ அது கம்ப்ரெஷன் கொடுத்து

0: கொடுத்ததுக்கப்புறம் அவங்க வந்து ரெஸ்கியூ பிரெத்து ரெண்டு வாட்டி கொடுத்துட்டு திருப்பி கம்ப்ரெஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அது மாதிரி நம்ம ரெண்டு பேர் இருக்கிறப்போ எவ்ரி 2 மினிட்ஸ்க்கு வந்து நம்ம வந்து சேஞ்ச் பண்ணணும். 2 நிமிஷம் வரைக்கும் ஒரு ஆள் வந்து எஃபெக்டிவாக கொடுக்க முடியும், அதுக்கு மேலே நமக்கு சோர்வு வந்துடும்.
1: ஸோ அதை மாற்றி
0: ஆமாம் மாற்றி ரெண்டு பேர் இருந்தால் அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ ஒரே ஆளாக இருந்தால் செஸ்ட்டும் கம்ப்ரெஸ் பண்ணிவிட்டு அந்த ஒரே ஆள் தான் வந்துட்டு மூச்சு இது கொடுக்குற மாதிரி இருக்கும்.
1: ஸோ அந்த மாதிரி பண்ணுறதால வந்து இது எஃபெக்டிவாக இருக்குமா? சிங்கிள் பர்சனாக பண்ணுறப்ப இப்போ வந்து நம்ம கம்ப்ரெஷனை விட்டுட்டு இப்போ வந்து
0: பட் அதுதான் சொல்கிறேன், இப்போ வந்து தேவைப்பட்டால் அந்த ரெஸ்கியூ பிரெத் கொடுக்கலாம், அப்படி இல்லைன்னா மெயினாக வந்து செஸ்ட் கம்ப்ரெஷன் பண்ணாலே வந்து அது ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும்.
1: ஓகே, இப்போ ஒரு காலர் லைனில் வந்திருக்காங்க, யாருங்க? ஹலோ,
2: வணக்கம்.
1: வணக்கம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
2: நான் சந்திரசேகர், வேலூர் மாவட்டம் கற்பாடியிலேருந்து பேசுகிறேன் சார்.
1: ஆ, சொல்லுங்கள் சார், உங்களுடைய கேள்வி என்ன?
2: கண்டிப்பா டாக்டர், இந்த செயற்கை சுவாசம் அப்படிங்கறது எல்லாருக்குமே அந்த சுவாசம் அப்படிங்கறது ஒத்துக்கிறதுக்கு வாய்ப்பு அப்படிங்கறது இருக்கா? சிலருக்கு அதாவது பாடி கண்டிஷன் ஒத்துக்காத சிலருக்கு அந்த ஒரு செயற்கை சுவாசம் வந்து அந்த அளவுக்கு எஃபெக்டிவா இருக்காது அப்படிங்கிற மாதிரி நான் கேள்விப்பட்டேன். இது ஒரு மெத்தா, இதனுடைய அந்த புரிதல் அப்படிங்கறது எப்படி? அது ஒண்ணும். ரெண்டாவது, ஒரு தவறான சிகிச்சை, இப்ப நீங்க சொன்னீங்க அந்த சுவாசம் அப்படிங்கறது, இந்த சிபிஆர் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம எல்லாருமே கத்துக்கணும். திடீர்னு ஒருத்தர் மயக்கம் போட்டா அல்லது அவங்களுக்கு ஆங்ஸைட்டி மாதிரி ஏற்பட்டா அது வந்து ப்ராப்பரா அவங்க செய்யல அப்படின்னா என்ன மாதிரியான அட்வர்ஸ் எஃபெக்ட் கொடுக்கறதுக்கு வாய்ப்பாக இருக்கும்? இப்ப நீங்க சொன்னீங்க காத்து வந்து தப்பா கொடுத்தா வயிறு பல்ஜ் ஆகி தெரியும் அப்படின்ட்டுன்னு, வேற ஏதாவது பாடி கண்டிஷன்ஸ் அப்படிங்கிறது தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஏன்னா அவசரத்துல அல்லது பதட்டத்துல ஒருவர் செய்யக்கூடிய தவறு மற்ற சுத்தி இருக்கிறவங்களுக்கு தெரியும் இல்லையா? அப்போ என்ன விஷயங்கள்ல சுத்தி இருக்கிறவங்க நோட் பண்ணி அவங்களுக்கு இன்சிஸ்ட் பண்ணலாம் நீங்க பண்ணறது தவறு? அப்ப என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும், இதை பத்தி சொல்லுங்களேன் டாக்டர்.
0: ஆக்சுவலி நீங்க கேட்டது, இப்ப பயிற்சி இல்லாதவங்க வந்து என்ன கேட்டீங்கன்னா ரெஸ்கியூ பிரெத் வந்து கொடுக்க தேவையில்லை. நீங்க வந்து அது பேர் தான் வந்து ஹலோ பயிற்சி இல்லாதவங்க வந்து ஹேண்ட்ஸ் ஒன்லி சிபிஆர், இப்ப செயற்கை சுவாசம் வந்து கொடுக்க தேவையில்லை பயிற்சி இல்லாதவங்க. ஸோ அதுக்கு தான் வந்து ஹேண்ட்ஸ் ஒன்லி சிபிஆர்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம செஸ்ட் கம்ப்ரெஷன் கொடுத்தால் மட்டுமே போதுமானது. நீங்கள் கால் பண்ணியிருக்க மருத்துவ உதவி வருவாங்க இல்லை, அவங்க கிட்ட வந்து அதுக்கான பொருள் எல்லாமே வந்து இருக்கும். லைக் ஆம்பு பேகோ இல்லை எண்டோட்ரக்கியல் டியூபோ, அந்த செயற்கை சுவாசம் கொடுக்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே அவங்க கிட்ட இருக்கும். ஸோ அது மூலயமா வந்து அவங்க வந்து அதை இது பண்ணிப்பாங்க. பட் நம்ம பயிற்சி இல்லாதவங்க கொடுக்குற பட்சத்தில் செஸ்ட் கம்ப்ரெஷன் மட்டுமே கொடுத்தால் போதுமானது. அதே போல் அவங்க கேட்டீங்கல்ல செஸ்ட் கம்ப்ரெஷன் எஃபெக்டிவாக இல்லைன்னா என்னென்ன பிரச்சனை வரும் அப்படின்னு, சிபிஆர் வந்து ஒழுங்காக கொடுக்கலன்னா அதுதான் ஒன்று. கம்ப்ரெஷன் வந்து நம்ம அந்த கொடுக்குற இடம் வந்து தப்பாக இருந்துச்சுன்னா அந்த ஹார்ட்டுக்கு நம்ம என்ன தான் கம்ப்ரெஸ் பண்ணாலும் அது ஹார்ட்டுக்கு வந்து எஃபெக்டிவாக போய் சேராது. ஸோ அதனால் வந்து என்ன ஆகும்னா பேஷண்ட்க்கு வந்து இன்னும் அந்த எலும்பு அந்த மார எலும்பு முறியறது, அந்த ரிப் ஃப்ராக்சர்னு சொல்லுவாங்க, ஸோ அது ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் இன்னும் வந்து வேர்சன் ஆகும், தப்பாக நம்ம கம்ப்ரெஷன் கொடுத்தா அவங்களோட அந்த லைஃப் இது வந்து இன்னும் வந்து நம்ம வேர்சன் தான் பண்ணுவோம். ஸோ அதனால வந்து ப்ராப்பராக வந்து நம்ம சிபிஆருக்கு கொடுக்க தெரிஞ்சிருக்கணும்.
1: ஓகே, ஸோ வந்து தொடர்ந்து பேசலாம். ஹலோ டாக்டர், நிகழ்ச்சியில் சிபிஆர் மற்றும் முதலுதவிகள் பற்றி ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு.
3: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
4: ஆர்டிஎம் அக்ஷயா கோல்ட் அண்ட் ஃபிளக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் செய்கொலி சேதாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
3: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
5: எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்களே, எப்படி சார்?
6: என்னோட புத்துணர்ச்சிக்கு எப்பவுமே நான் பருகிறது ரூபி பாதாம். ஆரோக்கியத்தை அள்ளி தருவது ரூபி பாதாம் மற்றும் ரூபி ஜிகர்தண்டா ரூபி ரோஸ் மில்க்.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேர்களுக்கு ஒரு அறிவிப்பு. வானொலி நாடக விழா நாடகங்களை கேட்டு உங்களது ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை நிலைய இயக்குனர் நாடகப்பிரிவு ஆகாஷ்வாணி இந்திரா நகர் கோரிமேடு புதுச்சேரி 6 என்ற முகவரிக்கு கடிதம் மூலமாகவோ மின்னஞ்சல் மூலமாகவோ தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். மின்னஞ்சல் முகவரி aarpondi@gmail.com. உங்களது ஆக்கப்பூர்வமான கருத்துக்களுக்கு காத்திருக்கிறோம் நேயர்களே.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.

0: 2.8 ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி தான் கேட்டுட்ருக்கேன். இன்றைக்கி ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் சிபிஆர் மற்றும் வந்து முதலுதவி குறித்த தகவலை தெரிஞ்சிட்ருக்கோம். நமக்கு தகவல் கொடுத்துருக்காங்க இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் மயக்கவியல் துறை உதவி பேராசிரியர் டாக்டர் மார்க் ரெய்னா அவர்கள். ஸோ அடுத்ததாக நம்ம கேட்க போகிற கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நம்ம வந்து ஒரு பர்சன் வந்து அன்கான்ஷியஸாக இருக்காரு, மூச்சு இல்லை, அதே மாதிரி ஹார்ட் ரேட் இல்லை, நம்ம வந்து சிபிஆர் கொடுத்துட்ருக்கோம். எவ்வளோ நேரம் வரைக்கும் நம்ம சிபிஆர் கொடுத்துட்ருக்கலாம்? ஸோ இதுக்கு மேலே வந்து நீங்கள் கொடுத்தாலும் வந்து அதுக்கு வந்து யூஸ் இல்லை அப்படின்ற ரேஞ்ச் ஏதாவது இருக்கா?
1: யூஸ் இல்லைன்னா லைக் டில் நம்ம முன்னாடியே நம்ம அதான் ஹெல்ப்புக்கு கூப்பிட்டுருப்போம்ல. ஸோ நம்ம கொடுத்துட்டே இருக்கப்போ ஆம்புலன்ஸோ இல்லை மெடிக்கல் டீம் வந்துச்சு அப்படின்னா வந்து நம்ம சிபிஆர் ஸ்டாப் பண்ணிவிட்டு நம்ம வந்து அவங்க கிட்ட ஹேண்டில் பண்ணலாம். இல்லை அப்படின்னா நம்ம இப்போ கொடுக்க சிபிஆர் கொடுக்கக்கூடிய நபருக்கு வந்து நம்ம மூச்சு இல்லை அப்படின்னு சொல்லி இப்போ ஹார்ட் பல்ஸ் இல்லைன்னு சொல்லி தானே சிபிஆர் கொடுத்துருப்போம். இப்போ திருப்பி பல்ஸ் வந்து வருது இல்லை மூச்சு நார்மலாக ப்ரீத் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா நம்ம சிபிஆர் ஸ்டாப் பண்ணிடலாம். ஸ்டாப் பண்ணாலும் திருப்பி வந்து மெடிக்கல் ஹெல்ப் வந்து நம்ம வந்து கொடுத்தாகணும். நெக்ஸ்ட் வந்து இப்போ உங்களால முடியவே முடியல, ரொம்ப நீங்க சோர்வு
0: அடைஞ்சிட்டீங்க,
1: எக்ஸாஸ்ட் ஆயிட்டோம் அப்படின்னா அது கொடுக்கறதுல அப்ப நீங்க எவ்வளவு கொடுத்தாலும் எஃபெக்டிவா இருக்க போறது இல்லை. ஸோ அப்ப வந்து நீங்க வந்து சிபிஆர் ஸ்டாப் பண்ணிக்கலாம்.
0: ஓகே. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து பெரியவங்களுக்கு வந்து சிபிஆர் கொடுக்கறத பற்றி பேசிகிட்டு இருந்தோம். இப்போ குழந்தைகள் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ எந்த வயசு வரைக்கும் வந்து வித்தியாசப்படுமா? இப்போ இந்த வயசு வரைக்கும் வந்து இந்த மாதிரியான சிபிஆர் இருக்குது, குழந்தைகள்னால் இந்த ரேஞ்சுக்குள்ளே அப்படின்னு ஏதாவது இருக்கா?
1: ஆ, இருக்குது. லெஸ் தென் ஒன் இயர், ஒரு வயசுக்கு கீழே, அதுக்கப்புறம் ஒரு வயசுக்கு மேலேன்னு சொல்லி பிரிச்சிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கிறப்போ அவங்களுக்கு என்னென்னா மெயின் ரீசன் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான், இப்போ அடல்ட் பெரியவங்கன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு வந்து காஸ் வந்து ஹார்ட் ப்ராப்ளம் அந்த மாதிரி காசு. பட் வேணா குழந்தைங்களுக்கு அந்த மாதிரி இருக்குன்னா மெயினாக வந்து ரெஸ்பிரேட்டரி காசு. ஸோ அப்போ வந்து ரெஸ்பிரேஷன், ரெஸ்கியூ ப்ரீத் அவங்களுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும். இன்னொன்று வந்து நம்ம வந்து அழுத்துற இடம் வந்து அதே தான், பட் வந்து அழுத்துற ஆழம் வந்து டிஃபர் ஆகும். ஆமா, அது வந்து மூணுல ஒரு பங்கு தான் நம்ம வந்து குழந்தைங்களுக்கு இது பண்ணுவோம். அதுவும் ஒரு வயசுக்கு கீழே அப்படி இருந்தாங்க, பச்சிளம் குழந்தை அந்த மாதிரி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு விரலே போதும், ஏன்னா ஃபுல்லா அவங்கள வந்து நம்ம இது பண்ண முடியும். ஸோ ஒரு விரல்ல இல்லைன்னா ஐ மீன் இரண்டு விரல்ல வச்சு நம்ம சென்டர் ஆஃப் த செஸ்ட்ல அமுத்தலாம், இல்லைன்னா வந்து ரெண்டு கட்ட விரல சென்டர்ல வச்சு ப்ரெஸ் பண்ணலாம். ஒரு வயசுக்கு மேலே இருக்கவங்களுக்கு ஒரு கையோட உள்ளங்கைய வச்சு நம்ம வந்து ப்ரெஸ் பண்ணலாம். ரெண்டு கை தேவைப்படாது, ஒரு கையை வச்சு நம்ம வந்து கம்ப்ரெஷன் கொடுக்கலாம்.
0: ஒரு வயசுக்கு மேலனா எந்த வயசு வரைக்கும் இந்த மாதிரி நம்ம கொடுக்கலாம்?
1: டில் ஒன் இயர்க்கு மேல இருந்தே வந்து ஒரு 8 இயர்ஸ் அது வரைக்கும்,
0: 8 வயசு வரைக்கும், அதுக்கு மேல வந்து நம்ம அடல்ட் கொடுக்கிற மாதிரி தான்,
1: 12 இயர்ஸ் அபோவ் வந்து நம்ம அடல்ட் மாதிரி தான் வந்து இது பண்ணுவோம்.
0: ஓகே. சோ இந்த குழந்தைகளுக்கு நம்ம வந்து இந்த நம்பர்ஸ் ஏதாவது மாறுதா, இந்த கம்ப்ரஷன் ரெஸ்பிரேஷன் அந்த மாதிரி, இல்ல சேம் நம்பர் ஆஃப் கம்ப்ரஷன்ஸ் தானா? இப்போ ஒரு நிமிஷத்துக்கு வந்து 120 கம்ப்ரஷன் வந்து அடல்ட் கொடுக்குறோம், குழந்தைங்களுக்கும் அதே நம்பர்
1: ரேட் எல்லாம் எதுவும் மாறாது, சேம் தான் ரேட் வந்து சேம் தான்.
0: ஓகே. இப்போ வந்து சிபிஆர் பற்றி நிறைய விஷயங்கள் வந்து சொன்னீங்க. இப்போ சப்போஸ் வந்து ஒருத்தர் வந்து விபத்து ஏற்பட்டு ஒரு இடத்துல கடக்கிறார், நம்ம வந்து அவரை வந்து அப்புறப்படுத்தணும். ஸோ வந்து நம்ம என்ன பண்ணோம், யூஸ்வலாகவே வந்து நமக்கு இருக்கிற இன்ஸ்டிங்க்ட் படி வந்து உடனே அவரை வந்து அந்த இடத்துலேருந்து சரசர நவுத்தி போட்டுட்டு நம்ம வந்து தண்ணி கொடுக்கறது அந்த மாதிரி ஏதாவது பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி செஞ்சால் வந்து அது வந்து பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒருவேளை வந்து அவங்கள சப்போஸ் அந்த மாதிரி நகர்த்துறோம்னா என்னென்ன பாதிப்புகள்லாம் வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு?
1: ஸோ அந்த மாதிரி பேஷண்ட், ஆர்டிஏ பேஷண்ட், அவங்களுக்கு வந்து பாலிட்ராமான்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து ஒன்றுக்கு மேற்பட்ட காயங்கள் வந்து இருக்கலாம். ஸோ வந்து நமக்கு தெரியாது, வெளியில் வந்து இப்போ கையில் காயமோ காலில் காயமோ அந்த மாதிரி இருக்கலாம். பட் சம்டைம்ஸ் வந்து ஸ்பைன், சர்வைக்கல் ஸ்பைன்னு சொல்லுவாங்க, கழுத்து எலும்பு வந்து முறிவதுக்கான சான்ஸ் வந்து நிறைய இருக்கு பாலிட்ராமா பேஷண்ட்ஸ்க்கு. ஸோ அந்த மாதிரி பேஷண்ட்டை வந்து நம்ம நார்மலாக வந்து ஹேண்டில் பண்ணி இது பண்ண முடியாது, அது இன்னும் வந்து அந்த இதை வந்து ரொம்ப அதிகப்படுத்தும்.
0: ஸோ
1: நரம்பு பாதிக்கும், எலும்பு முறிவு, இப்போ நார்மல் நார்மலாவே கை கால்கள் எலும்பு முறிவு இருந்தாலும் நம்ம கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணாம நம்ம வந்து எலும்பு முறிவு வந்து இன்னும் ரொம்ப அதிகமாகும். அப்புறம் ஆல்ரெடி ரத்தப்போக்கு இருக்கும், இன்னும் எக்ஸ்ட்ரா பிளீடிங் அந்த மாதிரி வர வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த மாதிரி ட்ராமா பேஷண்ட்ஸ் எல்லாம் வந்து ஒருத்தர் ரெண்டு பேர் அந்த மாதிரி இது பண்ணாம, அது பேர் மேனுவல் இன்லைன் ஸ்டெபிலைசேஷன் சொல்லுவாங்க, அதாவது தலை கால் எல்லாமே ஒரு சேர அப்படியே இருக்கணும். பிளஸ் வந்து நமக்கு எக்ஸ்ட்ரா ஹேண்ட்ஸ் தேவைப்படும், ஒரு 4-5 பேர் வந்து பாடியோட எல்லாமே சேர்த்து கரெக்டா தலை உடம்பு
0: எல்லாமே
1: இல்லாம அப்படியே வந்துட்டு அவங்கள வந்து அப்புறம்
0: என்ன சொல்றது, சர்வைவல் ரேட் வந்து இன்னும் நம்ம குறைக்கிறோம். ஓகே. சோ வந்து இப்போ

0: சில சமயங்களில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக வந்து இது வீடுகளில் நடக்கிறது தான். குழந்தைகள் விளையாடிக்கிட்டே இருக்கும், விளையாடிக்கிட்டே இருக்கும்போது ஏதாவது ஒரு சின்ன பொருளையோ ஒரு காயினையோ இல்லை பட்டனையோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து முழுங்கிடும். முழுங்கி அது போய் பார்த்தீங்கன்னாக்கா வந்து தொண்டையில் போய் அடைச்சிக்கும். ஸோ அந்த தருணத்தில் என்ன பண்ணலாம்? ஸோ அவங்களால மூச்சு விட முடியல அப்படின்றப்ப என்ன பண்ணலாம்?
1: அதான் இப்போ சப்போஸ் வந்து மூச்சு விட முடியல, அப்ப அந்த குழந்தையால இரும்ப முடியல இல்ல பேச முடியல அப்படின்ற பட்சத்துல நம்ம வந்து அது வந்து எமர்ஜென்சி. சோ அதை வந்து நம்ம அந்த இருக்கிற அந்த பொருளை வந்து நம்ம அப்புறப்படுத்தணும். அப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா, ஒரு வயசுக்கு அதிகமா இருக்க குழந்தை அப்படி இருந்தா நம்ம வந்து 5 வாட்டி வந்து பின்னாடி பக்கம் வந்து அது பேர் வந்து பேக் ப்ளோஸ்ன்னு சொல்லுவாங்க, நல்லா 5 வாட்டி நல்லா தட்டணும். அதுக்கப்புறம் வந்து வயிற் அப்டாமினல் த்ரஸ்ட்னு சொல்லுவாங்க, வயிற்றுக்கு மேல் வயிற்றுல வந்து கை வச்சுட்டு வந்து 5 வாட்டி வந்து அழுத்தணும். இதே வந்து ஒரு வயசுக்கு குறைவான குழந்தையா இருந்தா நம்ம அப்டாமனுக்கு பதிலா வயிறுக்கு பதிலா செஸ்ட்ல தட்டணும். ஃபர்ஸ்ட் பின்னாடி 5 பேக் த்ரஸ்ட் கொடுக்கணும், அதுக்கப்புறம் திருப்பிட்டு வந்து செஸ்ட் த்ரஸ்ட் வந்து செஸ்ட்ல மார்ல வச்சு 5 வாட்டி தட்டணும். அது வந்து எப்படி இருக்கணும்னா வந்து மேல்புறமா மேல் இன்வர்ட் அண்ட் அப்வர்டா இருக்கணும், உள்ளயும் வெளிப்புறம் மேல்புறமாக வெளியில வர மாதிரி நம்ம வந்து தட்டணும்.
0: ஓகே, ஸோ ஒரு இடைவெளிக்கு பிறகு மீண்டும் வந்து தொடரலாம். இது வந்து ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி. இன்னைக்கு ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில வந்து சிபிஆர் மற்றும் சில முதலுதவிகள் பற்றி தான் வந்து தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம்.
2: உண்மையை சொல்ல போன வெயில் காலம் இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு, அதுக்குள்ள கரண்ட் பில் 7000 ரூபாய் வந்திருக்கு. என் மனைவி ரொம்ப நாளா சோலார் பேனல் போட சொல்றா, அரசு மானியம் கூட தராங்களாம். நான் விசாரிச்ச எல்லாருக்குமே 0 பில் தான் வருது. இந்த தடவை கண்டிப்பா போட வேண்டியதுதான். மின்சாரம் இலவசமா கிடைக்கிறப்ப ஏன் வேணாம்னு சொல்லணும்? நீங்களும் உடனே போடுங்க. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில்

0: நேரம் 3:45. 48 நேர்கள் கேட்டுட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி எஃப்எம் பிரெயின்பூதை 102.8 ஹலோ டாக்டர். இன்னைக்கு ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில சிபிஆர் பற்றியும் மற்ற சில முதலுதவிகள் பற்றியும் வந்து டீட்டெயிலாக தெரிஞ்சுட்டு இருக்கோம். ஸோ நம்மளோட வந்து நிலையத்தில் இணைஞ்சிருக்காங்க இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் மயக்கவியல் துறை உதவி பேராசிரியர் டாக்டர் மார்க் ரெய்னா அவங்க தான் வந்து. ஸோ அடுத்ததை பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நார்மலாக வந்து இந்த குழந்தைகளுக்கு சிபிஆர் கொடுக்கறது இல்லை பெரியவங்களுக்கு சிபிஆர் கொடுக்கறது இதெல்லாம் பற்றி சொன்னோம். ஸோ இந்த ப்ரெக்னென்ட் உமன்ஸுக்கு அதாவது வந்து தாய்மார்கள் கர்ப்பமாக இருக்கிற தாய்மார்களுக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வருது, அவங்களுக்கு வந்து சிபிஆர் கொடுக்க முடியுமா கொடுக்கலாமா, அப்படி கொடுக்கணும் எப்படி என்ன பண்ணலாம்?
1: கட்டாயம் கொடுக்கலாம், பட் மோஸ்ட்லி அது வந்து இன் ஹாஸ்பிட்டல்ல இருக்கு. ஹாஸ்பிட்டல்ல இப்போ லேபர் வார்டில் பேஷண்ட் இருக்காங்க, அவங்க திடீர்னு கொலாப்ஸ் ஆகுறாங்க அப்படின்னா இப்போ என்ன பண்ணணும்னா சேம் தான் அந்த ரேட்டு எல்லாமே, அந்த எவ்வளோ அழுத்தணும் அதெல்லாமே ஓகே, பட் பொசிஷன் வந்து அவங்க நிறை மாதமாக இருந்தாங்க அப்படின்னா வயிறு வந்து ரொம்ப பெருசாக இதுவாக இருக்கும்ல. ஸோ அதனால வந்து நம்ம அந்த அழுத்துற இடம் மட்டும் கொஞ்சம் இன்னும் மேலே, சென்டர் ஆஃப் த செஸ்ட்டை விட இன்னும் கொஞ்சம் மேலே வரைக்கும் நம்ம மேல் பகுதி மார்பு பகுதியில் வந்து அவங்களுக்கு செஸ்ட் கம்ப்ரெஷன் கொடுக்கணும். இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து அந்த டைமில் வந்து குழந்தைக்கும் ரத்த ஓட்டம் போகாது, பிளசண்டா மூலயமா வந்து குழந்தைக்கும் ஆக்சிஜன் போகாது. ஸோ அப்போ வந்து என்ன பண்ணணும்னா லெஃப்ட் யூட்ரைன் டிஸ்பிளேஸ்மெண்ட்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ அந்த இது கர்ப்ப பையை வந்து நம்ம ஒரு பக்கமாக வந்து லெஃப்ட் சைடு வந்துட்டு தள்ளணும், ஒருத்தவங்க மேனுவலாக வந்து கையை வச்சு தள்ளணும், அப்போதான் வந்து அந்த ஆக்சிஜன் வந்து குழந்தைக்கும் வந்து போகும். ஸோ அந்த லெஃப்ட் யூட்ரைன் டிஸ்பிளேஸ்மெண்ட் பண்ணணும் மெயினாக. இன்னொன்று வந்து கம்ப்ரெஷன் இது வந்து மேலே இன்னும் வைக்கணும், பட் ரேட் இதெல்லாமே சேம் தான். அதே போல இமீடியட்டாக ஒரு 4 நிமிஷம் வரைக்கும் பார்க்கணும். ஸோ கான்சியஸ்னஸ் வரல அப்படின்னா இமீடியட்டாக சிசேரியன் செக்ஷன் பண்ணணும். சிசேரியன் செக்ஷன் பண்ணிட்டு குழந்தைய வெளியெடுக்கணும். அதை எடுக்கிறது காரணம் வந்து குழந்தைக்காக இல்லை, மெயினாக வந்து அம்மாக்காக. ஸோ அவங்களுக்கு வந்து அந்த பேபி வெளியில் எடுத்துட்டோம், ஏன் அதனால இதுவாகுதுன்னா அந்த நிறை மாசமாக இருந்தது 20 வாரத்துக்கு மேலே என்ன ஆகும்னா அந்த ஐவிசின்னு சொல்கிற அந்த ரத்த குழாய் வந்து அந்த யூட்ரஸ் போயிட்டு கம்ப்ரெஸ் பண்ணும். ஸோ அதனால அவங்களுக்கு வந்து ஹார்ட்டுக்கு போகிற அந்த ரத்த ஓட்டம் இருக்காது. ஸோ நீங்க ஒன்ஸ் எவ்வளவு சீக்கிரம் நீங்க பேபி வெளியில எடுக்கிறீங்களோ, ஸோ அம்மாக்கு அந்த ரத்த ஓட்டம் அந்த கம்ப்ரஷன் நீங்கி அந்த ரத்த ஓட்டம் வந்து போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ 4 மினிட்ஸ் ஆக்சுவலி டிசிஷன் எடுக்கணும், 4 மினிட்ஸ் வரைக்கும். ஸோ அப்போ வந்து சிசேரியன் செக்ஷன் இமீடியட்டா பண்ணிடணும்.
0: ஓகே. ஸோ வந்து இப்போ அந்த குழந்தைகள்லாம் வந்து எதையோ ஒன்று முழுங்கிட்டா வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லு. ஒருவேளை இதே மாதிரியான விஷயங்கள் வந்து பெரியவங்களுக்கு நடக்குது. ஸோ பெரியவங்க ஏதோ இந்த சப்போஸ் ஏதோ சாப்பிட்றப்போ ஏதோ ஒன்று போய் அடைச்சிக்கிட்டு அந்த சமயத்தில் வந்து அவங்களுக்கு வந்து என்ன மாதிரியான முதலுதவி செய்யலாம்?
1: ஸோ இப்போ அவங்களுக்கு வந்து அது பேர் வந்து ஹெம்லிக் மேனுவர்னு சொல்லுவாங்க. அது வந்து என்னன்னா ஒருத்தவங்க வந்து ஃபஸ்ட்டு அசஸ் பண்ணணும், பார்க்கணும் அவங்களால பேச முடியுது நார்மலாக, அவங்களால இரும்ப முடியுது அப்படின்னா சேஃபாக தான் இருக்காங்கன்னு அர்த்தம். நம்ம அவங்கள இரும்ப சொல்லிட்டு அதை காஃப் அவுட் பண்ணி அதை வெளியில் எடுத்துடலாம். சப்போஸ் அவங்களால இரும்ப முடியல, இப்போ அதை அடைச்சிக்கிட்டதுனால மூச்சு விட முடியல, மூச்சு திணறலாம் இருக்குது, இல்லை அவங்களால பேச முடியல அப்படின்னா அவங்க ரொம்ப எமர்ஜென்சியில் இருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா அவங்களுக்கு வந்து மெயினாக அப்டோமினல் த்ரஸ்ட் தான் கொடுக்கணும். அப்போ வந்துட்டு பின்னாடி அந்த மேல் பின்பக்கமாக நின்றுட்டு நம்ம 2 கைகளை வச்சுட்டு அந்த மேல் வயிற்றுக்கிட்ட வச்சுட்டு உள்ளையும் மேலையும் வந்து நல்லா ஒரு 5 த்ரஸ்ட் கொடுக்கணும், அப்டாமில் த்ரஸ்ட் கொடுக்கணும். அந்த மாதிரி கொடுக்குறப்ப என்ன ஆகும்னா நான் நார்மலாக இருக்கிறது வந்து வெளியில் அந்த ப்ரெஷர் மூலயமா அது வந்து வெளியில் வந்துடும். இது எவ்வளோ நேரம் கொடுக்கலான்னா ஒன்ஸ் வந்து அந்த என்ன பொருளோ அது வந்து வெளியில் வந்துடுச்சு அப்படின்னா

0: நம்ம ஸ்டாப் பண்ணலாம், இல்லைனா அவங்க வந்து அன்கான்ஷியஸ் ஆகிற வரைக்கும் நம்ம அந்த அப்டாமினல் த்ரஸ்ட் கொடுத்துட்டே இருக்கணும். சப்போஸ் அவங்க அன்கான்ஷியஸ் ஆகிட்டாங்க அப்படின்னா நம்ம நெக்ஸ்ட் வந்து சிபிஆர் ஸ்டார்ட் பண்ணணும்.
1: இப்போ நம்ம அப்டாமினல் த்ரஸ்ட் கொடுக்க வேண்டிய பேஷண்ட்டு கொஞ்சம் வந்து வெயிட்டாக இருக்காங்க, கொஞ்சம் வந்து பாடியாக இருக்காங்க, நம்ம வந்து கொஞ்சம் வந்து கம்மியாக இருக்கும், அவங்கள வந்து எப்படி தூக்கி நம்மளால் கொடுக்க முடியும்? வேறு ஏதாவது பொசிஷனிங் இருக்கா? இல்லை அதாவது வந்து இப்போது படுக்க வச்சே கொடுக்குற மாதிரி, இல்லை வந்து உட்கார வச்சு கொடுக்குற மாதிரி?
0: இல்லை இல்லை, அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. லைக் அவங்கள நிற்க வச்சு அந்த கொடுத்தா தான் எஃபெக்டிவாக இருக்கும். படுக்க வச்சு கொடுத்தா அது வந்து திருப்பி ஆஸ்பிரேட் தான் ஆகும், அது இன்னும் கொஞ்சம் இதுவாக தான் போகும். ஸோ அந்த பொசிஷனில் தான் வந்து நம்ம பேஷண்ட்டை லிஃப்ட் பண்ணுறதில்ல, ஜஸ்ட் அந்த அப்டாமினல் என்சர்க்கிள் பண்ணி நம்ம அந்த த்ரஸ்ட் கொடுக்குற ஃபோர்ஸ் மூலயமா அந்த இது ஃபாரின் பாடியை வெளியில் இது பண்ணுறது தான். அது வந்து நம்ம அவங்கள பேஷண்ட்டை லிஃப்ட் பண்ணுறது கிடையாது. ஸோ அதனால ஒபீஸ் பேஷண்ட்டை அதுக்கும் இதுக்கெல்லாம் சம்மந்தம் இல்லை.
1: ஓகே.
2: புதுச்சேரி மக்களே, உங்க வீட்டு மின்சாரம் இப்போ ஸ்மார்ட். புதுச்சேரி மின்துறையின் இலவச ஸ்மார்ட் மீட்டர் வந்தாச்சு. ஃபியூச்சர்ல சோலார் கனெக்ஷன் தேவைகளுக்கும் முழு தயார் நிலை இருக்கும் ஸ்மார்ட் டெக்னாலஜி. கால் 9489080307.
3: மின்துறை புதுச்சேரி அரசு. இது சாதாரண சேஞ்ச் இல்ல, ஸ்மார்ட் அப்கிரேட்.

0: நேரம் 3:55. ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி தான் கேட்டுருங்க. இன்றைக்கி வந்து ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் சிபிஆர் பற்றியும் இன்னும் சில முதல் உதவிகள் பற்றியும் வந்து நம்ம டீட்டெயிலாக வந்து தெரிஞ்சிட்டு இருந்தோம். இன்றைக்கி வந்து இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் மயக்கவியல் துறை உதவி பேராசிரியர் டாக்டர் மார்க் ரெய்னா அவங்க தான் வந்து நமக்கு நிறைய க்வெஸ்சன்ஸுக்கு வந்து பதில் சொல்லிருக்காங்க. இறுதியாக அவங்ககிட்ட வந்து ஒரு முக்கியமான க்வெஸ்சன் அப்படின்னு நான் நினைக்கிற ஒரு க்வெஸ்சனை கேட்கலான்னு இருக்கேன். ஸோ வந்து இப்போது ஒருத்தர் வந்து நீரில் மூழ்கி நிறைய வந்து தண்ணீர் வந்து குடிச்சிடுறாரு, அவரோட நுரையீரல்லாம் வந்து தண்ணி இறங்கிடுது. யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீரில் மூழ்கினவங்க வெளில தூக்குனதுமே என்ன பண்ணுவாங்க, வயிற்றை பிடிச்சி அழுத்திக்கிட்டே இருப்பாங்க. அழுத்துனா அந்த மாதிரியான தண்ணி வந்து உள்ளேருந்து வெளில வந்துருமா?
1: ஆக்சுவலி அது ஒரு மித்து. அந்த மாதிரி பண்ணுறது இன்னும் ரொம்ப ஆபத்தும் கூட. ஆக்சுவலி அந்த மாதிரி இருக்கவங்கள என்ன நம்ம அழுத்துறோம் அப்படின்னா, ஸோ அவங்க அன்கான்ஷியஸாக இருக்காங்க அப்படின்னா நம்ம இது பண்ணுறது வந்து ஆஸ்பிரேட் ஆகும், திருப்பி அது வந்து மூச்சுக்குழலில் தான் போயிட்டு ஆஸ்பிரேஷன்
0: இன்னும் வந்து மூச்சுக்குழலில்
1: வந்து பாதிப்பு இதுவாகும். லங்கில் தண்ணி போகும். ஆல்ரெடி வந்து தண்ணியில் ட்ரவுன் ஆகிருக்கனால நுரையீரலில் தண்ணி இருக்கு, நீர் இருக்கிறதுக்கு ரொம்ப சான்ஸ் இருக்குது. ஸோ இன்னமும் நம்ம வந்து பேஷண்ட்டை வந்து ரிஸ்கில் தான் இது பண்ணுறோம். ஸோ எப்போவுமே அந்த மாதிரி சில பேர் வந்து அதை தலைக்கீழே இது பண்ணி வச்சுட்டு தண்ணியை இது பண்ண வைப்பாங்க, வயிற்றுல அமைக்கி தண்ணி எடுப்பாங்க, அது மாதிரிலாம் வந்து பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு ஒரு சேஃபான இடத்துக்கு அவங்கள ஷிஃப்ட் பண்ணிட்டு, நெக்ஸ்ட் வந்து ஹார்ட் சர்ஃபேஸில் வச்சுட்டு, நெக்ஸ்ட் வந்து ரெஸ்பான்ஸ் இல்லை அப்படின்ற பட்சத்தில், ப்ரீதிங் ரெஸ்பான்ஸ் இல்லைன்னா நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம சிபிஆர் ஸ்டார்ட் பண்ணுவோம். அவங்க தண்ணிக்குள்ள ரொம்ப நேரம் இருந்ததுனால மேபி ஆக்சிஜனும் அவங்களுக்கு வந்து லங்ஸில் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ ஆக்சிஜன் அவங்களுக்கு வந்து ஆக்சிஜன் சப்போர்ட்டும் ரொம்ப தேவைப்படும்.
0: ஸோ வந்து ஆக்சுவலாக வந்து நம்ம தண்ணி எடுக்கணுன்ற கட்டாயம்லாம் கிடையாது. நம்ம மெயினாக பண்ண வேண்டிய விஷயம் சிபிஆர் வந்து ஸ்டார்ட்
1: பண்ணணும்.
0: ஓகே. ஸோ வந்து இன்னைக்கு சூப்பராக வந்து நிறைய கேள்விகளுக்கு சிபிஆர் சம்மந்தமாக நிறைய விஷயங்கள் வந்து பகிர்ந்துக்கிட்டீங்க. நிலையத்தின் சார்பாகவும் நேயர்கள் சார்பாகவும் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம்.
1: தேங்க்யூ.
0: தேங்க்யூ.

0: வணக்கம் மக்களே, நேரம் 4:41. கட் கேமரா ரோலிங் நிகழ்ச்சியான உங்கள் ஆஜே ஆனந்த். மக்களே, இன்னைக்கு கட் கேமரா ரோலிங் நிகழ்ச்சியில நீங்க நடித்து கொட்டக்கூடிய அளவுக்கு நிறைய வசனங்களை நான் கொண்டு வந்திருக்கேன். சோ இன்னொரு ஆஜே யாரு நீங்க கேட்டிருப்பீங்க, இவரை பத்தி சொல்லணும்னா ஒரு மணி நேரம் பத்தாது, ஒரு நாள் கூட பத்தாது. பட் இருந்தாலும் சொல்றேன், இவர் வந்து பேச்சிலே மன்னன், கரும நிற கண்ணன், பெண்களுக்கு பிடித்தவர், வாயும் ஒரு ஜெமினி கணேசன் கூட சொல்லலாம். இன்னும் சொல்ல போனா நிறைய சொல்லலாம், அவரே சொல்லிடுவாரு. சொல்லுங்க, வணக்கம்.
1: என்னை பத்தி சொல்றதுக்கு ஒரு நிமிஷத்துக்கு கூட ஒண்ணும் கிடையாது. ஒரு நாள் ஆமா
0: இல்லையா?
1: பெண்களுக்கு
0: ரொம்ப பிடிக்கும், முக்கியமா 70 வயதுல இருந்து 100 வயதுல இருக்கிற இளம் பெண்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நான் சொல்லிக்கிறேன். சோ இப்ப இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் கட்ட போட்டுருவோம்.
1: எல்லாருமே வந்து என்னோட பாட்டிகள் மாதிரி, என்ன வந்து பேரன் மாதிரி பாப்பாங்க.
0: இப்படி சொல்லக்கூடாது, சரி இருந்தாலும் சொல்லிட்டீங்க. சரி, வந்து எந்த நம்பருக்கு போன் பண்ண சொல்லிடுங்க. போய்
1: எந்த நம்பர் போன் பண்ண? 2271770
0: 2372 மனப்படம் பண்ணல நீங்க?
1: இல்ல, மனப்படம் பண்ணலீங்களே.
0: அட கடவுளே, இப்படி பண்ணிட்டீங்க. சரி, ஃபர்ஸ்ட் கட் போடலாமா?
1: ம், போடுறோம்.
0: இதோ உங்களுக்கான முதல் கட். ஆஜி சபை வந்து விரும்பி கேட்ட கட் இதுதான், கேட்டுங்க.
2: ஏய், கடையா இருக்காது யார், யாரோட கடையா இருக்காதா? குளோஸ் பண்ணி புடிவே. யாப்ல மாமனுக்கு எப்ப கஞ்சி ஊத்த போறா?
3: ஏ, அக்கா ஒருத்தி வந்திருக்கா, முதல்ல அவகிட்ட வாங்கி குடி.
2: உங்க அக்கா வரதுக்கால உங்களுக்கு கொக்கா எங்க அவ?
0: மக்களே, ஆஜய் சபாவுக்கு பிடிச்ச அடுத்த கட்டி இது உங்களுக்காக.
4: ஓம் கிரீம் காளி சூலி ஹோலி.
5: ஹோலியா? அது மார்வாடி பண்டிகை இல்ல?
4: ஓம் கிரீம் பஜக் பஜக் பஜக்.
0: ஓகே, ஆஜய் சபா அவர்களே, பேசலாமா?
1: ரேடியோ உடைச்சிருங்க. ஓகேங்களா? இது உங்களுக்காக.
2: ஏய்!

0: கடையா இருக்காது யார், யாரோட கடையா இருக்காதுடா, கிராஸ் போட்டு போடுவேன்.
1: ஏப்ல மாமனுக்கு எப்ப கஞ்சி ஊத்த போற?
2: என் அக்கா ஒருத்தி வந்திருக்கா, முதல்ல அவகிட்ட வாங்கி குடி.
1: உங்க அக்கா வரதுக்கால அவளுக்கு கொக்கா எங்க அவ?
3: ஓம் கிரீம் காளி சூலி ஹோலி.
4: ஹோலியா? அது மார்வாடி பண்டிகை இல்ல.
3: ஓம் கிரீம் பஜக் பஜக் பஜக்.
5: ஐயப்பன் சார் கேட்டி ஹாலா?
1: பேசலாமா?
6: ரோலிங்
5: ரோலிங்
6: முதல்ல எங்க அக்கா ஒருத்தி வந்திருக்கா, அவகிட்ட வாங்கி குடி.
7: உங்க அக்கா வருக்கா
6: எங்க அவ?
5: இன்னும் ரோல் ஆகுது சார்.
7: அந்த அடுத்த டைலாக் பேசுறேன்.
5: பரவாயில்ல, எப்படியோ வந்துட்டீங்க, அடுத்த டைலாக் வாங்க. கட் கேமரா ரோலிங்
6: ரோலிங்.
5: மறுபடியும் முதல்ல இருந்தா
6: ஏங்க, சாமி சொல்றப்ப காளி சூலி தான் சொல்லுவோம், ஜாலி பூலி
5: சாப்பாட்டு. தங்களுக்கு தெரியாத சட்டம் ஒன்றும் இல்லை,
6: நம்மள வந்து ஃபில் பண்ணிக்க வேண்டியது
5: சார். உங்களுக்காக திரும்ப அந்த கட்ட போற கேக்குறீங்களா? கேட்டு பர்ஃபார்ம் வந்து வேற எல்லாம் தெரிக்க விடணும்.
7: ஓகே,
5: நெருப்பு பறக்கணும் இப்ப ஸ்டுடியோல. ஓகேங்களா?
7: ஓகே,
5: கொளுத்துற போறீங்க,
6: தீ வச்சு விட்டுற போறாரு.
3: ஓம் கிரீம் காளி சூலி ஹோலி.
4: ஹோலியா? அது மார்வாடி பண்டிகை இல்ல.
3: ஓம் கிரீம் பஜக் பஜக் பஜக்.
5: ஐயா ராசா கேட்டி ஹேலா
6: நன்றி.
5: ஓகே சபா, நீங்க எங்களுக்காக செய்ய முடியுமா இந்த டயலாக பேசி காமிக்க முடியும்? என்ன செய்ய அதெல்லாம் சொல்ல வரல, இந்த டயலாக பேசி காமிக்க முடியுமா?
6: எந்த டயலாக?
5: நீங்க வந்து ஒரு சகல கலா வல்லவன் சொல்லிருக்காங்க எல்லாருமே, அதான் கேட்டேன்.
6: யார் சொன்னது? எனக்கு யார்?
5: நான் தான் சொல்றேன், வேற யார் சொல்றா?
6: ஏதாவது வந்து சொல்லி என்ன,
5: ஒரு மணி நேரத்துக்கு நான் வேற என்ன சொல்றதுன்னு தெரியல ராசா. ஜெமினி கணேசன்,
6: அடுத்து
5: புன்னகை மன்னன், தசாவதாரம். ஓகேங்களா?
6: இன்னும் எதிர்பார்க்கறேன்,
5: எதிர்பார்க்கல. ஒரு நேரம் வந்து பேசலாம்.
6: ஓகே,
5: வணக்கம். வணக்கம்.
6: வணக்கம், யார் பேசுறீங்க?
5: வணக்கம் மேடம், யார் எங்க இருந்து பேசுறீங்க? தமிழ்ச்செல்வி மேடம். ரொம்ப அழகான பேர் மேம் அப்படின்னு சொல்ல சொன்னாரு சபா, சொல்ல சொன்னாரு. வேற எதுவும் இல்ல,
6: இல்ல உண்மையிலேயே அழகான பேர் தான், அதுல என்ன குறை?
5: ஆஹா,
8: நல்ல நல்ல பேர் தான் சார்.
5: வச்சாரு பாத்தீங்களா, ஒரு ஐஸ். சரி மேடம், எங்க இருந்து பேசுறீங்க?
6: என்ன மேடம்?
8: சார், ஜெமினி கணேசன்.

0: சொல்றீங்கல்ல,
1: வாயும் ஜெமினி கணேசன்
0: காதல் மன்னனா சார்?
1: ஆ அப்படியே வச்சுக்கலாம்.
2: கலவரம்
1: வெடிக்கும் போல இருக்குமா? தூள் சொன்னாக்கா
0: இன்னும்
1: கொஞ்சம் போவோம், ஆனா சூப்பரா இருக்கும். பட் இதோட முடிச்சுக்கலாம். அடுத்த கட்டு போயிடலாமா?
0: போகலாம் சார்.
1: கேமரா
2: ரோலிங். ஜூலி கோச்சுக்கு போறாங்க.
1: காளி ஹூலி ஹோலி
0: ஹோலியா?
1: அது மாதிரி போகுது. அருமை அருமை அருமை. ஆஹா பகு தச்சா. ஓகேங்களா, சூப்பர் மேம். அழைப்புக்கு நன்றி மேடம்.
0: நன்றி சார். நன்றி.
3: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸ்க்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள், மளிகை மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
4: சல்லடையில சலிச்சா ஒருத்தம் மிஞ்ச மாட்டான். இந்த தைரியம் இல்லாத ஜனங்களை வச்சுக்கிட்டு இவனால என்ன பண்ண முடியும்?
5: ஆமா சார், நீங்க சொன்ன மாதிரி எங்களுக்கு தைரியம் இருந்ததில்ல, நம்பிக்கை இருந்ததில்ல, சக்தியே இருந்ததில்ல. சாவு எங்க மேல குதியாட்டம் போட்டுச்சு. அப்ப குறுக்க நின்றுட்டு இருந்த ஒருத்தன் அந்த மாரியாத்தா முன்னாடி அவன் செத்த அன்னைக்கு ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் சாவு மேல நாங்க குறியாட்ட போட்டோம். அவன் கத்தி வீசின வேகத்துல ஒரு புயலே உருவாகிச்சு சார். அந்த புயல் நகாச்சல இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் உசுர குடத்துக்கு. உங்களுக்கு ஒரு யோசனை சொல்றேன், நீங்க மட்டும் அவன் குறுக்க போயிடாதீங்க சார்.

0: எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்களே, எப்படி சார்?
1: என்னோட புத்துணர்ச்சிக்கு எப்பவுமே நான் பருகிறது ரூபி பாதாம். ஆரோக்கியத்தை அள்ளி தருவது ரூபி பாதாம் மற்றும் ரூபி ஜிகர்தண்ட ரூபி ரோஸ் மில்க்.
2: ஹலோ புதுச்சேரி மக்களே, ஏபி பில் பார்த்து ஷாக் ஆகுறது இனிமேல் ஓவர். புதுச்சேரி மின்துறையின் இளவரசி

0: எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்களே, எப்படி சார்?
1: என்னோட புத்துணர்ச்சிக்கு எப்பவுமே நான் பருகிறது ரூபி பாதாம். ஆரோக்கியத்தை அள்ளி தருவது ரூபி பாதாம் மற்றும் ரூபி ஜிகர்தண்டா ரூபி ரோஸ் மில்க்.
2: ஹலோ புதுச்சேரி மக்களே, ஏபி பில் பார்த்து ஷாக் ஆகுறது இனிமேல் ஓவர். புதுச்சேரி மின்துறையின் இலவச ஸ்மார்ட் மீட்டர் வந்தாச்சு, இதன் இன்ஸ்டாலேஷனும் முழுக்க ஃப்ரீ. மொபைல் ஆப்லயே உங்கள் மின் உபயோக தகவல்களை பார்த்து பயன்பெறலாம். மேலும் விவரங்களுக்கு 1800 425 1912. மின்துறை புதுச்சேரி.

0: வெல்கம் பேக் டு தி ஷோ தி ஃப்ரம் ரெயின்போவின் கட் கேமரா ரோலிங். நேரம் 4:14:28 நொடி லைட்ஸ்க்கு நீங்கள் கூட அடுத்த வாய்ப்பாளர் வணக்கம்.
1: மேகமூட்டத்தோட
0: காணப்பட்டுச்சு,
2: மழை வரும்.
0: பேசலாமா?
3: மாமனுக்கு எப்ப கஞ்சி ஊத்த போற?
4: என் அக்கா ஒருத்தி வந்திருக்கா, முதல்ல அவகிட்ட வாங்கி குடி.
3: உங்க அக்கா வர்றதுக்கால உனக்கு கொக்கா? எங்க அவ?
5: அது மார்வாடி பண்டிகை இல்ல.
6: கிரீம் பஜக் பஜக் பஜக்.
0: சேகர் சார்
1: சொல்லுங்க. ஆனந்த் சார்
0: கேட்டீங்களா சார்?
1: கேட்டேன் சார்.
0: பேசலாமா சார்?
1: செகண்ட் டைலாக ஃபர்ஸ்ட் பேசுறேன்.
0: ஓகே சார். கட் கேமரா
2: ரோலிங்.
0: ட்விட்டர் போல.
1: ஓம் கிரீம் கிரீம் கிரீம்
0: யா
1: காளி மோஜக் மோஜக்.
0: குச்சி நஹி பேட்டா, குச்சி நஹி. திரும்ப வாங்க, கட்டு போயிடலாமா? அது எப்படின்னா ஓம் காளி ஹோலி ஹோலி. இதுல கிரீமே வரக்கூடாது. சாப்பிடறதுல எல்லாத்துக்கும் கிரீம் வரவே கூடாது. ஓகேவா?
2: கிரீம் வரக்கூடாது, ஜாம் வரக்கூடாது.
1: என்ன சொன்னாரு?
0: ஓம் காளி ஹோலி ஹோலி. ரெடியா?
1: ரொம்ப
0: வித்தியாசமான சாமியா இருக்கீங்க. போங்க.
1: என்ன
2: ஏதோ விசுப்படத்துல வர டயலாக்ஸ் மாதிரியே இருக்கு.
0: கோதாவரி கஞ்சி ஊத்தியாச்சா இல்லையா? மூவா கஞ்சி ஊத்துனாங்களா இல்லையா சொல்லுங்க சார்.
1: நீங்க
0: எதோ கேட்ச் பண்ணீங்களோ, கஞ்சியை கேட்ச் பண்ணிட்டீங்க.
2: ஏதோ குடும்பத்துல நடந்த சண்டை மாதிரி இருக்கு, ரோட்ல நடக்கிற சண்டை மாதிரி தெரியல.
0: நைட்டு சாப்பாடு வச்சு கஞ்சி ஊத்திடுவேன்னு நினைக்கிறேன் சார். பகுத் அச்சா நன்னாயிட்டு உண்டு.
1: நிகழ்ச்சியில்
0: வரக்கூடிய அடுத்த அழைப்பாளர் வணக்கம்.
7: வணக்கம்
2: வணக்கம்.

0: சந்தோஷமா சொல்றாங்க. யார் எங்க பேசுறீங்க?
1: சந்தோஷம் இருக்காதுன்றது.
2: நான் ஜான்சி ராணி பேசுறேன், கனடி நகர்ல இருந்து.
0: மேம் இப்போ தூங்கி வந்தீங்களா?
1: வாங்க மேடம்.
2: வணக்கம் சார்.
1: எப்படி இருக்கீங்க?
2: எவ்வளவு நாள் ஆச்சு உங்களை பார்த்து உங்களை
0: பேசி. ஓபனிங்லயே சொன்னோம், வாழும் ஜெமினி கணேசன் சொன்னேன், நீங்க அதுக்கு ஏத்த மாதிரி கேக்குறீங்க. கேளுங்க,
1: இவன் இந்த ஜெமினி கணேசனை ஓட மாட்டா போல மேடம், என்ன ரொம்ப டார்ச்சர் பண்றான், ஏதாவது பண்ணுங்க மேடம்.
2: கூடாது அப்படியெல்லாம் பண்ணா கடையே இருக்காது பாத்துக்க. ஏய் என்ன பிள்ள, மாமனுக்கு எப்ப கஞ்சி ஊத்த போற? எங்க அக்கா ஒருத்தி வந்திருக்க, முதல்ல அவகிட்ட போய் வாங்கி குடி.
0: இது ஆடி மாசத்துல குழி ஊத்துற மாதிரி சொல்றீங்க, எப்ப கஞ்சி ஊத்த போறேன்னு, இதெல்லாம் நியாயமா?
1: கொக்கா வேற இருக்கா? கொக்கா
0: மேம் நல்லா ரகடா பேசணும், நீங்க உங்க வாய்ஸ் தூள் சொர்ணாக்க மாதிரியே இருக்கு. ஓகேங்களா? ஓ இப்படி இருங்க.
2: ஓ என்ன
0: உங்களுக்கு கூழ் ஊத்தனாலும் ஊத்துங்க, கஞ்சி ஊத்தனாலும் ஊத்துட்டு போங்க எனக்கு.
2: ஐயோ சார் சார், ரொம்ப இப்படிலாம் பண்ணா அப்புறம் கடையே இருக்காது, கடையை காலி புனி
0: போடுவேன்.
2: ஏய் மாமனுக்கு எப்ப கஞ்சி ஊத்த
0: போறேன்?
2: அக்கா ஒருத்தி வந்திருக்கா, முதல்ல அவகிட்ட வாங்கி குடி. உனக்கு அக்கா வேற ஒருத்தி இருக்காளா?
0: எங்க அவ?
1: தோ பக்கத்துல.
0: எங்க அவ? எங்க அவ? மேம் சேவாங்க, அடுத்த டைல வாங்க. ஓம் காளி ஹோலி ஹோலி.
2: அத அது சொல்லுவேன். அடுத்து ஓம் காளி நீலி ஹோலி. ஹோலியா? மார்வாடி பட்டிகள்ல
0: கண்டிப்பா வந்து பேய் வந்து சந்திரமுகி வீட்டுல தான் குடி இருக்கு. ஓகேங்களா? எங்கேயும் போயிடாத. சூப்பரா பேசுங்க. வாய்ப்புக்கு நன்றி.
1: நன்றி
2: நன்றி.

0: நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த அழைப்பாளர், வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், யாரிருந்து பேசுறீங்க?
1: சபா சாருக்கும் ஆனந்த் சாருக்கும் மாலை வணக்கம்.
2: உற்சாகமான மாலை வணக்கம்.
0: நிறைய ரோல் ஆகுது சார்.
2: ஸ்டார்டிங் அப்படிதான் இருக்கும், ஃபினிஷிங் பயங்கரமா இருக்கும்.
0: ஓப்பனிங் எல்லாம் நல்லா தான் இருக்குன்றீங்க சார்.
1: சொல்லுங்க சார்.
0: தங்கபாண்டி சார் தானே?
1: அவருக்கு
0: சொல்லிடுங்க வாழும் ஜெமினி கணேசன்
2: பாருங்க, அவர் வந்து குழந்தையா நான் வயசானவங்களாம்.
0: ஐயோ ஐயோ சார், கட்டுக்கு போயிடலாமா?
1: போடுங்க சார், ஒரு தடவை போட்டு காமிச்சீங்கன்னா
2: பட்டையை கிளப்பிடுவார்.
1: நான் டிராவல் பண்றேன்.
0: ஓ மை காட், அப்படி நீங்க கேட்கவே இல்லையா?
2: அவரும் வந்து இப்ப பிறந்த பச்சில குழந்தை
0: சார். உங்களுக்காக இதோ டயலாக் வந்துட்டு கேளுமா?
2: கேட்கலாம்.
3: மாமனுக்கு எப்ப கஞ்சி ஊத்த போற?
4: என் அக்கா ஒருத்தி வந்திருக்கா, முதல்ல அவகிட்ட வாங்கி குடி.
3: உங்க அக்கா இருக்கா உனக்கு கொக்கா? எங்க அவ?
5: ஓம் கிரீம் காளி சூலி ஹோலி.
6: ஹோலியா? அது மார்வாடி பண்டிகை இல்ல?
5: ஓம் கிரீம் பஜக் பஜக் பஜக்.
0: சார் கேட்டீங்களா?
1: கேட்டீங்களா?
0: ஓகே, கேட்டீங்கன்னு நினைக்கிறேன்.

0: சொல்லுங்க, டயலாக் பேசலாமா?
1: நீங்க
0: பேசக்கூடாது, எனக்கு நடிச்சு காமிக்கணும்.
2: நீங்க அந்த கதாபாத்திரமாவே மாறணும்.
0: இந்த கதாபாத்திரம் சில்வர் பாத்திரமாவே மாறி
1: போற எங்க அக்கா ஒருத்தி இருக்கா, அவகிட்ட வாங்கி குடி. உனக்கு மொக்கா ஒருத்தி இருக்கா, வாங்க மொக்கா.
0: அச்சா அச்சா அச்சா, இந்த அக்கான்னு சொல்லும் போது அது ரொம்ப வாய்ஸ் அப்படி மேல ஏறுது சார்.
1: மொக்கா இருக்கா, மொக்கா
0: ஐபிச்ல போறீங்க, வீட்டுல கேட்டுட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பாத்து சார்.
1: இல்ல சார், நான் ஏரியா விட்டு ஏரியா வந்துட்டேன்.
2: ரசங்களும் நாக்குல வந்து நாட்டியம்
0: தான். அந்த தைரியம் தான் அவருக்கு உள்ளுக்குள்ள இருக்குன்னு நினைக்கிறேன் சார். வடிவேல் சார் அவரு தான் சபா வந்து அந்த லேடி கேரக்டர், ஓகேங்களா?
2: என்ன
0: கருப்புராஜா, 5 மணி வரைக்கும் இவர் வச்சுதான் ஓட்டி ஆகணும் சார்.
1: ஓகே சார்,
0: ரெடியா? கட் கேமரா ரோலிங்.
1: கடை க்ளோஸ் பண்ணி போடுவேன். மாமனுக்கு எப்ப கஞ்சி ஊத்த போற?
2: கஞ்சி வேணுமா? கஞ்சி முதல்ல எங்க அக்கா வந்திருக்கா, அவகிட்ட வாங்கி குடி.
0: குடிங்க.
1: உனக்கு மொக்கா வேற இருக்கா? மொக்கா எங்க?
2: இங்க இருக்கா.
0: வேற மாதிரி உண்மையில ரொம்ப தைரியம் தான் உங்களுக்கு. சார் போயிடலாமா?
1: போயிடலாம் சார்.
0: ஓகே, கட் கேமரா ரோலிங்.
1: காலி
0: கிரீம் ஹோலி சொல்லி
1: ஹோலி
0: கூலியா
1: கோலியா? அது மார்வாடி பண்டிகையா சார்?
0: பாத்து சாமி.
2: சூப்பர் சார்,
0: இது வேற மாதிரி.
2: ஆக்சுவலா நல்லா இருந்தது.
0: அச்சா சூப்பரா இருந்து சார். நடுவுல கூலி எல்லாம் வந்தது, அதான் யோசிச்சேன் கூலி எதுக்கு. ஓகே,
2: நல்லா ரீசெண்டா பாத்துருப்பாரு, அதனால
0: நமக்கு என்ன வருதோ சொல்லிட வேண்டாம் சார். சூப்பர் சார்.
1: இதுக்கு முன்னாடி
0: சொல்லிட்டு போங்க, அது வரைக்கும் சந்தோஷம்.
2: புதுசா ஏதாவது சொல்லணும்
0: பார்த்து புகுத்துங்க பக்குவமா, ஓகேங்களா? அழைப்புக்கு நன்றி சார்.
1: ஆமா, இந்த நிறலாம் தரம் சொன்னீங்கல்ல, அது வந்து நஞ்சையா இல்ல புஞ்சையா?
0: வணக்கம் வணக்கம் வணக்கம்.
3: வணக்கம் வணக்கம்
0: சார். ரெண்டு வணக்கம்
2: சொல்லுது,
0: யார் இங்க இருந்து? தெரிஞ்சிருச்சு, சபாவுக்கு தெரியணும்ல, அதுக்காக நான் கேட்டேன், வேற எதுவுமே கிடையாது. நல்ல நல்ல பவர்ஃபுல்லா வருமா? இங்க பாருங்க மேம்,
2: தா காதோரமா வாரியா,
0: பாத்தீங்க? பாட்ட பாடிட்டு திமிரு படத்துல ஒரு வில்லி வருவாங்க பாருங்க. டாய் கடை இருக்கறா க்ளோஸ் பண்ணிடுடா இங்க.
3: டி ராஜேந்தர் வந்திருக்காரு.
0: ஆஹா, நல்ல
2: கரெக்ட்.
0: தங்கச்சி வேணா, தங்கச்சி பேசிடலாம் வாங்க.
3: ஏய், இங்க கடை இருக்காது கடை.
2: ஏய் டண்டனக்கா, ஏய் டண்டனக்கா.
0: மேம்,
3: எப்பல எப்ப கஞ்சி வந்து
0: போறேன்?
3: எங்க அக்கா ஒருத்தி இருக்கா, அவகிட்ட வாங்கி குடி. இந்த அக்கா வேற ஒருத்தி இருக்காளா? உங்க அக்கா
0: ஒருத்தி இருக்காளா? அப்படிங்க
3: உங்க அக்கா ஒருத்தி இருக்காளா? உங்க அக்கா
0: எங்க அவ?
3: எங்க அவ? அதுக்கப்புறம்

0: எல்லாருக்கும் பிடிக்குதுன்றதுனால
1: ஹோலியா? அது மார்வாடி பண்டிகை இல்ல?
2: மார்வாடி பண்டிகையா? சரி
1: வச்சுக்கோங்க. அசாத்தி அச்சக்
2: லட்சக்
1: தங்களுக்கு என்ன தோணுதோ சொல்றீங்க, பரவாயில்ல. நாங்க இந்த டயலாக மாத்திருக்கீங்களா?
2: நீங்க டயலாக விட நீங்க பேசுற டயலாக கேட்டு அந்த கன்ஃபியூஸ் ஆயி
1: ஆஹா அச்சா
2: சூப்பரா பண்ணிட்டு இருக்கீங்க சார். கலர் கலன் கலக்கிட்டு இருக்கீங்க.
1: ஓகே சார்,
2: சதா சார்
1: அழைப்பிற்கு நன்றி மேடம்.
2: நிகழ்ச்சியில்
1: வரக்கூடிய அடுத்த அழைப்பாளர், வணக்கம். வணக்கம்.
3: வணக்கம் சார்.
0: வணக்கம்.
1: அமைதி புன்னகராஜா கிடையாது, ஜெமினி கணேசன்
3: அப்படிலாம்
0: கிடையாது.
1: அவரு சொல்ல சொன்னாரு
0: மேடம், ஜெமினி கணேசன் சொல்ல சொல்லுவோம்
1: கண்டிப்பா மேடம். பாக்குறதுக்கு அப்படிதான் இருக்கு. சரி சொல்லுங்க, யாரு இருந்து பேசுறீங்க?
3: கடலூர்ல இருந்து வெள்ளா பேசுறேன் சார்.
1: எப்படி இருக்கீங்க மேடம்? ஒரு புதுமையான கலவையா இருக்கும்ல, அதுக்காக தான்
0: இந்த சக்கரை பொங்கலுக்கு வடகரி மாதிரி.
1: அதேதான் என்னமோ நடக்க போகுது மேடம். பேசலாமா? கேமரா ரோலிங்.
3: கடையே இருக்காது, ஏரியாவே க்ளோஸ் பண்ணிடுவேன்.
1: பவர் கட்டு
3: போலதான்
1: பவர் கடையே இருக்காரா? க்ளோஸ் பண்ணி விடுவோம்டா, க்ளோஸ் பண்ணி விடுவோம் அப்படி சொல்லுங்க. அப்படின்றீங்களா?
0: அப்புறம் சண்டை நினைச்சுப்பாங்க.
1: பார்த்து பக்குவமா கத்துங்க மேடம்.
0: பார்த்து
1: பேய பக்குவமா ஓட்டணும். ஓகேங்களா? அப்படியெல்லாம் ஓட்டீங்கன்னா பேய் சிரிச்சிடும்.
0: அவங்களால
1: ஏத்துக்க முடியல. அடுத்த நைட் பேசலாமா?
0: பேசலாம்.
1: ஓகே வணக்கம். வணக்கம்.
0: பேசலாமா?
1: வாழப்பட்ட மலை எப்படி இருக்கு?

0: ரொம்ப
1: சிரிச்சிட்டே சொல்றீங்க போல.
2: இந்த மாதிரிலாம் மிரட்டினா ஆனா கடையை சாத்தின் போகலாம் மேடம்.
1: நீங்க எப்படி பேசுறீங்கன்னா உங்க வீட்டுக்காரர் எப்படி மிரட்டுவீங்க அந்த டோன் உள்ள இருக்குங்க. ஒரு வழி
0: பண்றீங்கிட்டே
1: சொல்றீங்க பரவாயில்ல விடுங்க. அந்த பயர் இருக்குது நாங்க பத்த வச்சிருவோம் ஓகேங்களா. சந்திரமுகி தீன் ஒண்ணு எடுத்தா உங்களதான சாமியாரா போடும் ஓகேங்களா.
0: எப்படி நீ கண்ட்ரோல் பண்ணி பேசுறீங்க தெரியல. நாமான சிரிச்சுங்க அந்த சார் அதான் லைன் வரவே இல்லை இப்பதான்
1: வந்து. இல்ல இந்த மந்திரம் வந்து வேற லெவல் இருந்துச்சு. பாச்சக் பாச்சக் பாச்சக் வேற லெவல் மேம்.
2: பேய பாட்டு பாடி தூங்க வைக்கிற மாதிரி இது மந்திரம்
1: பாத்து மேம் வீட்டுல குடி வந்துட போகுது.
0: சார் ஓகே சார் நானும் வாய்ப்புக்கு நன்றி.
1: வாய்ப்பு இருக்கு நன்றி மேடம்.
2: நன்றி மேடம்.
1: மறக்காம 0413 போட்டு கால் பண்ணுங்க. 4:37:55

எனக்கு பிரேக்கப்பு அதுல என் தப்பு எதுவும் இல்லைன்னாலே என்ன இல்லைன்னாலே எனக்கு சாக்கச்சு அதுல ஆட் வச்சு கருகி போயிடுச்சு.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: தங்க நகைகளுக்கு செய்தாரம் 2.99%, 3.99%, 4.99% மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய நகைகளுக்கு சரியான மதிப்பீடு. இச்சலுகை அண்ணாசாலை காயின் கவுண்டரில் மட்டுமே.
0: பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: மின்சார பில் சரியாக கணக்கிடப்படவில்லையா அல்லது சரியான நேரத்தில் தரப்படவில்லை என்ற கவலையா? இனி நோ டென்ஷன். புதுச்சேரி மின்துறையின் ஸ்மார்ட் மீட்டருடன் ஆட்டோமேட்டிக் மீட்டர் ரீடிங். பில்லிங் மிஸ்டேக்ஸ்க்கு பை பை. கால் 9489080307.
3: மின்துறை புதுச்சேரி.

0: வெல்கம் பேக் டு தி ஷோ ஃப்ரம் ரெயின்போவின் கட் கேமரா ரோலிங். நேரம் 4:40, நிமிடம் 40, 8 ஆயிடுச்சு. அஜய் சபா
1: சொல்லுங்க சார்,
0: அடிக்கடி
1: சொல்லுங்க.
0: நல்ல நேரமா உங்க கூட இருக்கும்போது நல்ல நேரம் தெரியல. இந்த டயலாக் நீங்க பேசுங்க, உங்களுக்கு இது வரும்
1: வாய்ப்பே கிடையாது.
0: வாயும் ஜெமினி கணேசன் சொல்லிட்டேன்.
1: ஜெமினி கணேசன் எப்படி வந்து இந்த மாதிரி டயலாக் பேசுவாரு? நீங்க தான் வந்து என்னோ சொன்னாங்களே, நாங்க மறந்துட்டனே
0: சொல்லிட்டாங்க.
1: ஹீரோ ஹீரோலாம்
0: சரி ஓகே. மக்கள் இந்த நம்பர் நம்பர் சொல்லிடுங்க, நம்பர் சொல்லிடுங்க.
1: இல்ல எனக்கு நம்பர் தெரியல, நீங்களே சொல்லுங்க.
0: 2271760 அதானா? அதேதான் 2 2 3 0 4 1 2 நம்பர் போட்டு கால் பண்ணுங்க மக்களே. இதே ஃப்ரம் ரெயின்போவின் கட் கேமரா ரோலிங். நேரம் 4:42, 4:44.

இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆதி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.

0: வெல்கம் பேக் டு தி ஷோ ஃப்ரம் பிரைன் போவின் காட் கேமரா ரோலிங். நேரம் 4:47 ரோடிகள் ஆயிற்றுக்கு. நீங்கள் கூட அடுத்த அழைப்பாளர் வணக்கம்.
1: பச்சிளம் குழந்தை ஆனந்த் சாருக்கும் சபா சாருக்கும் வணக்கம் கூறுவது செஞ்சிலிருந்து கலைவாணி பேசுறேன் சார். எப்படி இருக்கீங்க இருவரும்?
0: நல்லா இருக்கேன். வாயும் ஜெமினி கணேசன் சொல்லுங்க.
2: பச்சிளம் குழந்தை இப்பதான் வந்து தொட்டில இருந்து இறக்கி விட்டுக்கிறோம்.
1: 10-3 பிறந்த பச்சிளம் குழந்தை சார் அவரு.
0: மேம் அவருதான் என்ன கலாய்க்கிறாரா? நீங்களும் கூட சேர்ந்து கலாய்க்கிறீங்க பாருங்க.
2: ஏங்க அவரு அவங்க தாங்க ஃபர்ஸ்ட் சொன்னாங்களே பச்சிளம் குழந்தைன்னு
0: சொல்லிட்டாங்களா? மேடம் எப்படி இருக்கீங்க?
2: எப்படி இருக்கீங்க
0: அதாவது கலைவாணி மேடம் வந்தாலும் இங்க ஒரு நெருப்பு பறக்கும். எதிர்பார்க்கவே இல்ல. இது ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. அதானே
2: கான்பிடன்ட் மேடம், கான்பிடன்ட் வேணும்.
0: இப்படி உசுப்பேத்தி உசுப்பேத்தி சரி ஓகே மேம். கார்ட் கேமரா
2: ரோலிங்.
1: டேய் காடையே இருக்காது, நீ காடையே இருக்காதுடா, க்ளோஸ் பண்ணி போடுவேன்.
0: ஆஹா ஒரிஜினல் வாய்ஸ்.
1: மாமனுக்கு எப்ப கஞ்சி ஊத்த போற?
0: என் அக்கா வச்சிருக்கா அப்படி கேட்டு சொல்றேன்.
3: ஹோலியா அது மார்வாடி பண்டிகை இல்ல.
4: ஓம் கிரீம் பஜக் பஜக் பஜக்
0: பஜக். மேடம் கேட்டீங்களா? பஜக் ஓகே. கட் கேமரா
2: ரோலிங்.
1: ஓம் கிரீம் கிரீம் ஹோலி. ஹோலி ஒரு மார்வாடி பண்டிகை இல்ல.
0: நீங்க வந்து எங்களை ஓட்ட போறீங்க. ரெடியா?
2: நான் தான் பேய், என்ன ஓட்டுங்க.

0: பேசக்கூடாது, அதையும்
1: சொல்லிட்டேன்.
2: ரோலிங்
1: மார்வடி
0: பண்டிகை
2: பெயிண்ட் பிரஷ் வந்து இந்த கழுவுறதுக்கு ஈரம் பண்ணிட்டு தெளிப்பாங்களா, அந்த மாதிரி அவரு பச்சக் பச்சக்ன்றீங்க.
0: பார்த்து பக்கமா ஓகேங்களா? ஓகே மேடம், வாய்ப்புக்கு நன்றி மேடம். மக்களே, நீங்களும் நிமிஷம் பேசலாம். கால் பண்ணுடைய எண்கள் அவரு சொல்லுவார்னு சொல்ல மாட்டேன், நானே சொல்லிடுறேன். 2275230 மற்றும் 2227176 அதே தானே லைட்டா ப்ரோக்ராம் முடிய போதுல லைட்டா இப்படிதான் இருக்கும். மறக்காம 0413 இந்த நம்பரையும் சேர்த்து டயல் பண்ணுங்க. அதே தானே, அதே தான். ஓகே, உங்களுக்கான ஒரு பாடல் கேட்டுவாங்க மக்களே.

0: மறுபடியும் வெல்கம் பேக் டு தி ஷோ எஃப்எம் ரெயின்போவின் காட் கேமரா ரோலிங். நேரம் 4:55:38 நிகழ்ச்சியுடைய நிறைவு வந்து வந்துட்டோம் சொல்லலாம் வந்த அதுக்குள்ள நேரம் பேசலாம். சாபா வணக்கம்
1: சொல்லாம
2: ரோலிங்
0: ஆத்தா வந்திருக்கோம்.
2: ஹோலியா
0: அது மார்வாடி பண்டிகை இல்ல?
2: ஹோலியா அது மார்வாடி பண்டிகை இல்ல?
0: ம்
2: கிரீம்
0: ம் பச்சக் பச்சக்
1: இன்னும் பச்சக்கு சவுண்டே வரல.
0: நல்லா பவர்ஃபுல்லா சொல்லுங்க.
1: ஒரே ஒரு பச்சக் தான் வந்துச்சு. அப்போ
0: மறுபடியும் பச்சக் மூணு
1: பச்சக்
0: ஒன்ஸ் மோர் வாங்க. பச்சக் மட்டும் வாங்க.
2: கிரீம்
0: ம் பச்சக்
1: குழந்தை தும்புற மாதிரி சவுண்ட் கேக்குறத தவிர வேற எதுவும் வர மாட்டோம்.
0: அதாவது வந்து இந்த பேய் வந்து சாஃப்டா தான் ஓட்டணும்
2: சொல்றாங்க.
0: அவர் எத்தனை தடவை பச்சை சொல்லிட்டு பாருங்க. ஓகே மேடம், வாய்ப்புக்கு நன்றி மேடம்.
1: நன்றி மேடம்.
0: ஓகே சபா, நிகழ்ச்சியுடைய நிறைவு தருணத்துக்கு வந்துட்டோம். கடையை க்ளோஸ் பண்ணிடலாமா? நாளைக்கு திரும்பவும் இதே நேரத்துல வருவாங்க? வரமாட்டாங்க. வெள்ளிக்கிழமை வருவாங்க சொல்லிக்கிறோம்.
1: ஓகேங்களா?
0: புதுவாய் 102.8 என்றும் உங்கள் மனதில் நான் உங்கள் ஆர்ஜே ஆனந்த் மற்றும்
1: சபா.

0: 2.8 இசையோடு என்றும் நீங்கள். நேரம் 5:35 நொடிகள். அனைத்து நேர்களுக்கும் மீண்டும் ஒரு உற்சாகமான மாலை வணக்கத்துடன். அலையோடு விளையாடு நிகழ்ச்சியில் நான் உங்க ஆர்ஜே சபா. ஸோ தினசரி அலையோடு விளையாடு நிகழ்ச்சி ஈவினிங் டைம்ல சூப்பராக வந்து பீச் சைடில் இருக்கிற மக்களோட தான் வந்து சூப்பராக டிராவல் பண்ணிட்டு இருக்கு. இன்னைக்கு எந்த ஆர்ஜே வந்து எந்த கடற்கரையில் யார் கூடலாம் வந்து பேச போறாங்க அப்படின்றத அவங்களே வந்து சொல்லுவாங்க, நம்ம தெரிஞ்சுக்கலாம்.
1: வணக்கம், வெல்கம் டு அலையோடு விளையாடு. அலையோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் அஜய் சோனி தான் இங்க ராக் பீச்ல இருக்கேன். இங்க நிறைய மக்கள் பேசுறதுக்காக ரெடியா இருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பேச போற நபர் யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம், அஜித்குமார். அஜித்,
1: நீங்க போனீங்க
3: உங்ககிட்ட ஒரு பத்து கொஸ்டின்
1: சப்போஸ் வந்து டச்சன் பதில் சொன்னா நீங்க எங்களுக்காக எங்க நேர்களுக்காக ஒரு பாட்டு பாடிக்கோங்க. தினம் ரெடியா?
2: போட்டிக்கு
1: தயார்.
2: தயார்.
1: இப்போ இந்த ஒரு நாள் நீங்க மறைஞ்சிட்டு எது வேணாலும் பண்ணலாம்னா என்ன பண்ணுவீங்க? நீங்க இருக்கிறதே யாருக்கும் தெரியாது, மறைஞ்சுக்கலாம். அப்பனா நீங்க உங்களோட ஒரு ஆசையை நிறைவேற்றிக்கலாம். என்ன ஆசையை நிறைவேற்றிக்கீங்க?
2: என்ன
1: சார் அவ்வளவு ஆசை இருக்கா? யோசிக்கல. அவரும் கேக்குறீங்க, இது உங்க ஆசை, நீங்க தான் சொல்லணும். ஒரு 1 கோடி ரூபாய் பேக்ல யாரும் வந்து வச்சுட்டு போயிடுறாங்க. எங்கயோ போயிட்டு வந்து பாக்குறீங்க, 1 கோடி ரூபாய் இருக்கு, என்ன பண்ணுவீங்க? 1 கோடி ரூபாய்
2: வச்சு
1: பண்ணவே இல்லை. கிரேட் மேன் போல. ஓகே, உங்களுக்கான அடுத்த கொஸ்டின் வந்து சொல்லணும். உங்ககிட்ட உங்களோட மொபைல ஒரு நாள் கொடுத்துடும் கேக்குறேன். அப்படி இல்லைன்னா ஒரு நாள் சும்மா சாப்பிடாம இருக்கிறோம்னு சொல்றேன். நீங்க எதை செய்வீங்க?
2: மொபைல் கொடுத்துருவோம்.
1: மொபைல் கொடுத்துருங்க சார். சும்மா எல்லாத்தையுமே
2: பாருங்க. இல்ல மேடம், இப்ப கூட மொபைல் கிட்ட கொடுத்துருவேன்.
1: சாப்பிடாமா என்ன
2: பிடிச்ச ஃபுட்டு? சிக்கன், நான்வெஜ்.
1: நான்வெஜ் கொஸ்டின். உங்களோட இத்தனை உங்களுக்கு எத்தனை வயசு சார் கேட்கலாமா?
2: 27.
1: சினிமா படத்தோட டைட்டில் வைக்கணும்னா என்ன படம் வைக்கணும்? இதான் பையன் வாழ்க்கை அப்படின்னு சொல்லி என்ன சார் உங்க ஃப்ரெண்டு யோசிக்கிறாரு?
2: இல்ல என்னடா வாழ்க்கைன்னு கிடையாது.
1: ஓ, நீங்களும் வெல்டன் வெல்டன். சரி, இப்ப உங்ககிட்ட வந்து ஒரு டைலாக் சொல்ல போறேன். சினிமான் டைலாக், ஃபேமஸ் டைலாக். அது என்ன படம் நீங்க சொல்லணும். ரெடியா? கண்டிப்பா நீங்க வந்து சொல்லிடணும் டக்குன்னு. இல்லைன்னா நீங்க எங்களுக்காக

0: அதுக்காக இந்த அளவு ஸ்கிப் பண்ண கூடாது. நீங்க சிரிச்சு நீங்க மறுத்துருங்க சார், கண்டிப்பா. நீங்க நான் எங்க போனாலும் என்கிட்ட கேட்கப்படுற ஒரே கேள்வி, உன் சக்சஸ்க்கு என்ன காரணம்னு. இது ஆக்சுவலி வெரி சிம்பிள். வாழ்க்கையில ஒரே ஒரு ஐடியாவை எடுத்துக்கோங்க, அந்த ஐடியாவையே உங்க வாழ்க்கையாக்கிக்கோங்க. இதான் என்னோட சக்சஸ். என்ன படம் சொல்லுங்களா? அப்ப பாட்டு பாடுங்க, ஏதாவது ஒரு பாட்டு பாடுங்க உங்களுக்காக. அடுங்க சார், யோசிச்சு வைங்க. உங்க ஃப்ரெண்டு கிட்ட போய் சார், உங்க பேர் திரும்ப சொல்லுங்க சார்.
1: மேடம்
0: சார், சார் உங்களுக்கு வந்து எல்லா கொஸ்டினும் கேட்டு முடிச்சாச்சு. இப்போ உங்களுக்கும் அதே மாதிரி ரேப் கேட்கறதுக்கு முன்னாடி ஒரு டைலாக் சொல்ல போறேன். அது என்ன டைலாக்னு கண்டுபிடிங்க. ரொம்ப ஈஸியான டைலாக் தான், ஃபேமஸ் டைலாக் ஆல்சோ. இருக்கிறதுக்கு எந்த தகுதியும் வேண்டாம், ஆனா என்னோட எதிரியா இருக்கிறதுக்கு தகுதி வேணும்.
1: அஜித் அஜித் படம்.
0: என்ன படம் உங்க ஃப்ரெண்டு பேருனால கண்டுபிடிச்சிட்டீங்களா?
1: என்ன
0: படம்?
1: இல்ல மேடம்.
0: சூப்பர் சூப்பர் சூப்பர், வெரி குட் சார். ஓகே, உங்களுக்காக ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோ. ஜெயிச்சுட்டே இருக்கோம், எங்கேயோ போயிட்டு இருக்கோம், யார் முன்னாடி போறாங்கன்றது முக்கியம் இல்ல. லாஸ்ட்ல யார் ஃபர்ஸ்ட் வராங்கன்றதுதான்
1: முக்கியம்.
0: சூப்பர். என்ன
1: படம்? தான் படம் பண்ணாங்க
0: வல்லவன். ஓகே, நானே சொன்ன போயிடலாம். இந்த தமிழ்ல சண்டே மண்டேலாம் தெரியுமா சார்? இங்கிலீஷ்ல ஞாயிறு ஞாயிறு திங்கள் தமிழ் தெரியுமா? அது அப்படியே ரிவர்ஸ்ல சொல்றீங்க. ஞாயிறுல இருந்து ரிவர்ஸ்ல போகணும் சார்.
1: ஞாயிறு, சனி, வெள்ளி, வேளன், புதன், செவ்வாய், திங்கள்.
0: சூப்பர். இல்ல ஃப்ரெண்ட் எல்லாத்தையும் சொல்லினே இருக்காங்க, நீங்க மந்த் சொல்லுங்க. டிசம்பர், நவம்பர்.
1: டிசம்பர், நவம்பர், அக்டோபர், ஆகஸ்ட். செப்டம்பர், ஆகஸ்ட்,
0: ஆகஸ்ட். இந்த மந்த் என்னது?
1: ஜூலை, ஜூன், மே, ஏப்ரல், மார்ச், பிப்ரவரி, ஜனவரி.
0: ஓகே, இப்போ உங்களுக்காக ஒரே ஒரு படம் மட்டும் நான் சொல்ல போறேன். அந்த ரெண்டு பேருமே சேர்ந்தே சொல்லுங்க. ஒரு படத்தோட ஓரலா ஒரு லைன் சொல்லுவேன், அதை வந்து நீங்க என்ன படம்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சு சொல்லணும். ஹீரோ ஹீரோயின் வந்து பெரிய மல்டி மில்லினியர் அப்படின்னு நினைச்சேனே, ஹீரோயின் வந்து ஹீரோவை லவ் பண்றாங்க. கடைசியில பார்த்தா ஹீரோ வந்து ஒரு பாடி பில்டர் தான், ஒரு ஜிம்ல தான் வேலை செய்யறாரு. அதனால வந்து அவங்க
1: அவரை
0: சொல்றீங்க. ஆக்ட்ரஸ் நானே சொல்லிடுறேன். அல்சிகா, படம் பேர் சொல்லுங்க. ஃபேமஸ் காதலர்கள் இந்த படத்தோட. வெரி குட், ரொம்ப ஹாப்பி. அண்ட் வந்து ரெயின்போ சார்பா உங்க பாராட்டுக்க. உங்க நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு பாடல் பாடுங்க நேயர்களுக்காக, ஏதாவது ஒரு சாங் ஏதாவது பாருங்க.
1: எல்லா புகழும் இறைவன் இறைவனுக்கு. என் நதி போல ஓடிக்கொண்டிரு, வேர்வைகள் வெற்றிகள் முருவு, வேர்வைக்குமே உன் உள்ளத்தில் உருவைக்குமே.
0: தேங்க்யூ தேங்க்யூ சூப். நண்பர்கள் தொடர்ந்து மலையோடு விளையாடு நிகழ்ச்சியை வந்து கேட்டுட்டே இருங்க. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 என்றும் உங்கள் மனதோடும்.

இதில் ஒன்றும் இல்லை. தொடரும்.

0: நேரம் 5:14 40 நொடிகள் நேரில் கேட்டுட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி எஃப்எம் ரெயின்போவின் அலையோடு விளையாடு. இன்னைக்கு அலையோடு விளையாடு நிகழ்ச்சியில வந்து நம்ம ஆர்ஜே சோனியா தான் வந்து பயங்கரமா வந்து ஒரு ட்விஸ்டான க்வெஸ்சன்ஸ் எல்லாம் கேட்டு அப்படியே வந்து அலப்பறையை கிளப்பிட்டு இருக்காங்க. இப்போ வந்து அவங்க பார்த்தீங்கன்னா ராக் பீச்சில் இருக்காங்க. அடுத்ததா யார் கூட பேச போறாங்க, என்னென்ன கேள்விகள்லாம் கேட்க போறாங்க, எப்படி ஃபன்னா போக போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம்.
1: நிறைய ட்விஸ்டான சினிமா பண்ற டைலாக்ஸ் எல்லாம் இருக்கு, அதெல்லாம் கண்டுபிடிக்க போறாங்க. அண்ட் ஷோஸும் வந்து நிறைய கேம்ஸ் எல்லாம் வந்து ஷோஸ்ல வந்து கேட்க போறீங்க. சோ இப்ப நம்ம கூட பேசுறதுக்காக ஒருத்தவங்க இருக்காங்க. ஹலோ, வணக்கம் சார்.
2: வணக்கம்.
1: வணக்கம் சார், உங்க பேசு
2: வந்தீங்க.

0: எஃப்எம் எல்லாம் கேக்குறதுண்டா?
1: கேக்குறதுங்க.
0: எங்க ரெயின்போ எஃப்எம் கேப்பீங்களா?
1: கேப்பேன்.
0: ஓகே ஓகே சார். பீச்சுக்கு வந்து எத்தனை வருஷமா வரீங்க? ஏன்னா ஏம்பலம் சொல்லும் போது கொஞ்சம் தூரம் தானே
1: வருவேன்.
0: என்ன
1: இப்ப வந்து இப்ப கண்ட்ரோல் இருக்கும் அவ்வளவுதான்
0: உங்களுக்கு.

0: பிடிச்ச விஷயம்
1: ஒரு அமைதியாவும் நல்ல காத்தோட்டமாவும் இருக்கும், நிறைய புதுசு புதுசா பாக்கலாம். சின்ன ஒரு டிஃபரன்ஸ் தெரியும்
0: அவ்வளவுதான்.
1: நண்டு பிடிக்கிற மெமரி பிடிப்பேன், மணல்ல குளிக்கும் போது நண்டு பிடிப்பேன். அந்த கிளிஞ்சல் ஓடெல்லாம் எடுத்து எவ்வளவு அந்த கலர் கலர் டிஃபரன்ஸ் டிஃபரன்ஸா இருக்கும், அதெல்லாம் சேகரிச்சு வைப்பேன். அது ஒரு என்ஜாய்மெண்ட்.
0: சினிமா எல்லாம் பாக்குறது
1: மேரேஜ் ஆகி மூணே படம் தான் பார்த்தேன். சின்ன வயசுல கிழக்கு வாசல் முதல் முதல் நான் பார்த்த
0: சண்டைக்கோழி. சண்டைக்கோழி அப்ப கொஞ்சம் தூரமா தான் சார் பாத்திருக்காரு. இருந்தாலும் நம்ம வந்து அவரை விடாம ஒரு சில சினிமா டைலாக்ஸ் எல்லாம் கேட்டு அவர் கண்டுபிடிக்கிறாரான்னு பாக்கலாம். சார், இப்ப ஒரு ஃபேமஸ் டைலாக் கேட்க போறேன். அது யார் நடிச்சாங்க அண்ட் என்ன படம்னு சொல்லணும். பேரை கேட்டாலே சும்மா அதிருது இல்ல.
1: விஜய் படம்
0: இல்ல சார். சரி ஓகே, நம்ம வேற நேர்லயே உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா ரெடியா வைங்க. அடுத்த காலேஜ் கிட்ட கேப்பேன். பேரை கேட்டாலே சும்மா அதிருது இல்ல, அது எந்த டைலாக் யார் சொன்னாங்க எந்த படம் சொல்லிட்டு கண்டுபிடிச்சு வைங்க. சரி, இன்னும் ஒரு டைலாக் உங்ககிட்ட சொல்றேன், அது தெரியுதான்னு பாக்கலாம். இது வந்து வடிவேறு சார் டைலாக், படம் மட்டும் நீங்க சொன்னா போதும். ஆணியே புடுங்க வேணாம். ஒரு வாரம் மொபைல் இல்லாம இருக்க முடியுமா?
1: போன்
0: வரும், நிறைய விஷயங்கள் இருக்குல்ல மொபைல். அப்ப எப்படி இருப்பீங்க? உங்க போன் கேலரியை இப்ப ஓபன் பண்ணி காட்ட சொன்னா காட்டுவீங்களா? இது ஒரு ஓபன் டைப்பா இருக்காரு சார். சரி, உங்களுக்கு இப்ப ஒரு லாட்டரியில ஒரு 10 கோடி கிடைக்குது, அதை வச்சு என்னெல்லாம் பண்ணுவீங்க?
1: நம்ம வீட்டுக்கு என்ன பண்ணணுமோ அதான் பண்ணுவாங்க.
0: 10 கோடிக்கு வீட்டுக்கு மட்டும் தான் பண்ணுவீங்க?
1: வீட்டுக்கு அப்புறம் அம்மா அப்பா சித்தப்பா அக்கா எல்லாருக்குமே
0: பத்து வீடுதான். அப்புறம் நாடு, அதனால உங்க வீட்டுக்கு எல்லாமே பண்ணிட்டாலே. ஓகே ஓகே, சூப்பர் சூப்பர்.
1: எல்லா சால்வும்
0: நீங்க ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி இருக்கு இல்லையா, 7 நாட்கள். அதாவது ரிவர்ஸ்ல சொல்ல முடியுமா? ஞாயிறு சனி வெள்ளி அந்த மாதிரி.
1: சனி வெள்ளி வியாழன் புதன் செவ்வாய் திங்கள்.
0: சூப்பர் சூப்பர் சார். இதே நீங்க இது சொல்ல முடியுமா? டிசம்பர் நவம்பர் அக்டோபர் ட்ரை பண்ணுங்க, ட்ரை பண்ணி பாருங்க. இந்த டங்ஸ்டர் ஏதாவது ஒண்ணு சொல்ல முடியுமா உங்களால? 5 டைம்ஸ் சொல்லுங்க.
1: யாரு தச்ச சட்டை?
0: எங்க தாத்தா தச்ச சட்டை. நீங்க அது 5 தடவை சொல்றீங்களா? நான் 1 2 3 சொல்றேன். 1 2 3 ஸ்டார்ட்.
1: யாரு தச்ச சட்டை? எங்க தாத்தா தச்ச சட்டை. யாரு தச்ச சட்டை? எங்க தாத்தா தச்ச சட்டை. யாரும் தச்ச சட்டை? எங்க தாத்தா தச்ச சட்டை. யாரும் தச்ச சட்டை? எங்க தாத்தா தச்ச சட்டை. ஓகே
0: ஓகே, சூப்பரா வந்து பார்ட்டிசிபேட் பண்ணீங்க சார். தேங்க்யூ சோ மச் சார். ரொம்ப அழகா வந்து கேட்ட கேள்விக்கெல்லாம் டக் டக்குன்னு ஆன்சர் பண்ணாங்க. அண்ட் வந்து இந்த மாதிரி நிறைய ஃபன்னான விளையாட்டுகள் எல்லாமே நம்ம அதையோட விளையாடு நிகழ்ச்சியில கேட்க போறோம். தொடர்ந்து கேளுங்க FM Rainbow புதுவை 102.8 மலைதோடு.

0: ஏற்கனவே மணி 27 நம்ம எஃப்எம் ரெயின்போ 90.2 ஆலையோடு விளையாடு நிகழ்ச்சியை கேட்டுருக்கீங்க. நிகழ்ச்சியில் இன்னைக்கு வந்து ஆர்ஜே சோனியா தான் வந்து நம்ம ராக் பீச்சில் இருந்து ப்ரோக்ராம் பண்ணிகிட்டு இருக்காங்க. நிறைய வந்து சுவாரஸ்யமாக வந்து கிளிகிழப்பாக கலகலப்பாக அப்படியே பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அடுத்ததாக வந்து யார் கூட பேச போகிறாங்க, என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ண போகிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம்.
1: அலியோட விளையாடுல மக்கள் கூட பேசுறனோ இல்லையோ, எனக்காக சபா நீங்க குடுக்கற அந்த ஓபன் டாக் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. எஸ் கிளுகிழப்பா கலகலப்பா தான் நம்ம இங்க அலியோட விளையாடு நிகழ்ச்சியை பண்ணிட்டு இருக்கோம். நம்ம கூட பேசுறதுக்காக ஒருத்தவங்க இருக்காங்க. ஹலோ, பேர் மேம் மலர்வி. மலர்வி மேம், நீங்க ரொம்ப சாஃப்ட் நேச்சரா?
2: ஆமா,
1: அதான் பேசுறதுலயே தெரியுது, ரொம்ப சாஃப்டா பேசுறீங்க, நல்ல ஸ்மைலிங் ஃபேஸ். எங்க இருந்து வரீங்க மேம்?
2: திருக்கோவிலூர்.
1: திருக்கோவிலூர்ல இருந்து பீச்சுக்கு வந்திருக்கீங்களா?
2: ஆமா.
1: எதுக்காக வந்திருக்கீங்க மேம்?
2: ஹாஸ்பிட்டலுக்காக வந்தோம், அப்படியே பீச் பாத்துட்டு போலாம்.
1: யார் கூட வந்தீங்க மேம்?
2: பசங்களோட வந்து.
1: ஓ, அவங்கதான் உங்க பசங்களா? ஓகே, கூப்பிடுங்களா. அவங்க
2: அவங்க போட்டோ எடுக்கிறதுல இன்ட்ரெஸ்ட்
1: இருக்காங்க. ஓகே, உங்களுக்கு என்ன மேம் ஹாபிஸ்? உங்களோட இன்ட்ரெஸ்ட் எல்லாம் என்ன மேம்?
2: என்னோட ஃபீல்டு நர்சிங்.
1: நர்சிங், ஓகே. அது ப்ரொஃபஷனல் இல்லை மேம், அதை தவிர்த்து வீட்டில் போர் அடிக்கிற டைம்ல இது எனக்கு இந்த நர்சிங்க தாண்டி இது பிடிக்கும்னா எது பிடிக்கும்?
2: எனக்கு நிறைய கத்துக்கிறது பிடிக்கும், ஹிஸ்டரி படிக்கிறது பிடிக்கும்.
1: ஓ, ஒன்னு ஒன்னா கத்துக்கிறது.
2: இங்கிலீஷ் தான் இன்னும் நிறைய வேர்ட்ஸ் கத்துக்கணும் அப்படின்றதுதான். அது ஏதாவது பண்ணிட்டு
1: இருக்கு. லாங்குவேஜ் கத்துக்கணும், ஹிஸ்டரி தெரிஞ்சுக்கணும்னு அடுத்தடுத்து ஒரு மைண்ட் செட்லயே இருப்பீங்க. ஓகே, உங்களுக்கு எத்தனை பசங்க மேம்? ரெண்டு பசங்களா?
2: மூணு பையன்.
1: மூணு பசங்க. ஓகே ஓகே, உங்க மூணு பசங்க கிட்டே உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கேரக்டர், ஒரே கேரக்டர் இவங்க மூணு பேருக்குமே இருக்குன்னா எது சொல்லுங்க?
2: அப்படியா?
1: இல்ல, எல்லாமே தனித்தனி ரகம் தான். சரி, ஓகே. நாங்க வந்து அலையோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக இப்ப ரெயின்போ கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து சும்மா பண்ணா, ஏன்னா நீங்க ஒரு ஜாலி மூட்ல இருக்கீங்க இல்லையா, உங்ககிட்ட ஜாலியா கேட்க போறேன். நீங்க டக்கு டக்குன்னு ஆன்சர் பண்ணணும். இன்கேஸ் நீங்க ஆன்சர் பண்ணலன்னா என்ன பண்ணலாம்? நீங்களே வச்ச டைலாக் ஆயிடு. நான் சினிமால ஒரிஜினல் சினிமாலே கேட்டேன். ஓகே, செம்ம மேம். ஓகே, உங்களுக்கு வந்து ஒரு ஹீரோயினாக வந்து ஒரு வாய்ப்பு கிடைக்குது. ரொமான்டிக் ஹீரோயினா பண்ணணும்னு ஆசைப்படுவீங்களா? ஆக்ஷன்ல இறங்கி கலக்கணும்னு ஆசைப்படுவீங்களா?
2: எனக்கு ஆக்ஷனா இருக்கும்.
1: ஆக்ஷன் தான் பிடிக்கும். ஓகே, ஆக்ஷன் படத்துல ஏதாவது பிடிச்ச படம் சொல்லுங்களேன். நடிகைங்க ஆக்ஷன் பண்ண படம். ஓகே மேம், யோசிக்கிறாங்க, அடுத்த க்வெஸ்சனுக்கு போயிடலாம். சரி, உங்களுக்கு வந்து பணமா பாசமான்னு கேட்டா எதுவும் சூஸ் பண்ணுவீங்க?
2: கண்டிப்பா பாசம்.
1: பாசம் தான். ஓகே, ரொம்ப கேஷுவலா சொல்லிட்டாங்க மேம். இப்ப பீச்ல போயிட்டே இருக்கீங்க, ஒரு 500 ருபீஸ் உங்களுக்கு கிடைக்குது, அதை வச்சு என்ன பண்ணுவீங்க? ஃபர்ஸ்ட் உங்க மனநிலை எப்படி இருக்கும் அந்த 500 கிடைச்ச உடனே?
2: தொலைச்சவங்க கேட்டா குடுத்துருவேன், அப்படி இல்லைன்னா வெளியில யாராவது உட்கார்ந்து இருக்கவங்க
1: குடுத்துருவீங்க,
2: அவங்க கிட்ட கொடுத்துட்டு போயிடுவேன்.
1: வாவ், சூப்பர் மேம். இப்ப லைஃப் ஃபுல்லா இந்த ஒரு ஃபுட்டு சாட்டே என்னால உயிர் வாழ முடியும் அப்படின்னா நீங்க என்ன ஃபுட்ட சொல்லுவீங்க?
2: தயிர்.
1: எனக்குள்ள இந்த திறமை இருக்குப்பா, வெளியில காமிக்கவே முடியல, பயமா இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன்.
2: போனா பிசினஸ் பண்ணணும்னு ஒரு இது இருக்கு, அதை யாருக்கிட்டயும் சொல்லக்கூடாது நான் ஆசை. ஆனா அத பண்ணினா நம்ம ஃபெயிலியர் ஆயிருவோமோ அப்படிங்கிற
1: பயமும் இருக்கு. ஓகே ஓகே, பட் ஆல் தி பெஸ்ட், நீங்க பண்றது கண்டிப்பா சக்சஸ்ஃபுல்லா ஆகும் நான் சொல்றேன். ஓகே, இந்த இன்டர்வியூ முடிச்சுட்டு நான் கிளம்பி போனோம்.

0: எல்லாமே ஃபர்ஸ்ட் நீங்க செய்யக்கூடிய விஷயம் என்ன?
1: பசங்களை கூட்டிட்டு போயிட்டு தண்ணியில விளையாடுறேன்.
0: ஓகே, இப்ப சினிமா ஃபன்னான க்வெஸ்சனுக்கு போலாமா? ஒரு சினிமா டைலாக் சொல்ல போறோம், அது என்ன படம்னு சொல்லிட்டு நீங்க கண்டுபிடிக்கணும். பார்க்க கூடாது என்னோட பேப்பர்லாம், நீங்க பாக்குறீங்க நைஸா, நான் பார்க்க விட மாட்டேன். ஓகேவா? நான் எங்க போனாலும் என்கிட்ட கேட்கிற ஒரே ஒரு பொதுவான கேள்வி என்னன்னா, ஓ சக்சஸ்க்கு என்ன காரணம்? ஆக்சுவலி இட்ஸ் வெரி சிம்பிள். வாழ்க்கையில ஒரே ஒரு ஐடியாவை எடுத்துக்கோங்க, அந்த ஐடியாவையே உங்க வாழ்க்கையா மாத்திக்கோங்க. இதுதான் டைலாக். ஞாபகம் இல்லையா? அந்த கேரக்டரோட நேம் வந்து சித்தார்த் அபிமன்யு. சரி, உங்களுக்கான சிம்பிளான டைலாக் சொல்றேன். நேர்களே இன்னொரு டைலாக் கூட சொல்லியிருந்தேன், அது நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்களான்னு தெரியல. அதான் இப்ப இவங்க கிட்ட நான் கேட்க போறேன், எனக்கு தெரிஞ்சு இது சொல்லிடுவாங்கன்னு நினைக்கிறேன். பேரை கேட்ப சும்மா அதிருது இல்ல.
1: ரஜினியோட டைலாக்
0: என்ன படம் தெரியுமா?
1: சிவாஜி.
0: சிவாஜி சூப்பரா கண்டுபிடிச்சிட்டாங்க நேர்களே, நீங்களும் கண்டுபிடிச்சிருப்பீங்க. முன்னாடி கேட்ட நேர் வந்து ஒருத்தவங்களுக்கு தெரியலன்னு சொல்லியிருந்தாங்க, மேம் வந்து சூப்பரா சொல்லிட்டாங்க. இப்ப மேம் கிட்ட அடுத்ததா வந்து ஒரு டங் ட்விஸ்டர் தான் பண்ண போறோம். ஓகேவா? என்ன டங் ட்விஸ்டர் அப்படின்னா, கொக்கு நெட்ட கொக்கு, நெட்ட கொக்கு இட்ட முட்டை கட்ட முட்டை, இததான் மேம் வந்து இப்போ 5 times நம்மளுக்கு சொல்லி காட்ட போறாங்க. ரெடியா மேம்? 1, 2, 3 ஸ்டார்ட்.
1: கொக்கு நெட்ட கொக்கு, நெட்ட கொக்கு, நெட்ட கொக்கு இட்ட முட்டை கட்ட முட்டை, கொக்கு நெட்ட கொக்கு, நெட்ட கொக்கு இட்ட முட்டை கட்ட முட்டை, கொக்கு நெட்ட கொக்கு, நெட்ட கொக்கு இட்ட முட்டை கட்ட முட்டை.
0: ஞாயிறு சனி வருது இல்லையா, ஞாயிறு திங்கள் செவ்வாய், அதே நீங்க ரிவர்ஸ்ல சொல்ல போறீங்க. ஞாயிறு சனி வெள்ளி,
1: ஞாயிறு சனி வெள்ளி வியாழன் புதன் செவ்வாய் திங்கள்.
0: மேம் அவ்வளவுதான், இதெல்லாம் எனக்கு ஜிஜிபின்னு சொல்லிட்டு கிடக்கிறக்கன்னு சொல்லிட்டீங்க. ஆமா மேம், சூப்பரா பண்ணீங்க. எங்க எஃப்எம் ரெயின்போவின் சார்பாக வாழ்த்துக்கள். நேர்களே ரொம்ப அழகா, ரொம்ப சைலண்டா வந்து, ஆனா நல்ல நல்ல நுணுக்கமா கேட்டு எல்லாத்துக்குமே ஆன்சர் பண்ணிட்டாங்க. ஒரு இடத்துல கூட நம்ம நேர் வந்து தோத்து போட நம்மளும் விட மாட்டோம், அவங்களுமே இருக்க மாட்டாங்க. ஏ வலையோட விளையாடு நிகழ்ச்சியில நம்ம ராக் பீச்ல செமையா ராக் பண்ணிட்டு இருக்கோம். நிறைய நேர் இருக்காங்க, அவங்க கூட எல்லாம் பேசி நம்ம ஃபன் பண்ணலாம். தொடர்ந்து கேளுங்க. இது எஃப்எம் ரெயின் புதுவை 102.8 என்றும் உங்கள் மனதோடு.
2: உண்மைய சொல்ல போனா வெயில் காலம் இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு, அதுக்குள்ள கரண்ட் பில் 7000 வந்திருக்கு. என் மனைவி ரொம்ப நாளா சோலார் பேனல் போட சொல்றா, அரசு மானியம் கூட தராங்களாம். நான் விசாரிச்ச எல்லாருக்குமே 0 bill தான் வருது. இந்த தடவை கண்டிப்பா போட வேண்டியதுதான். மின்சாரம் இலவசமா கிடைக்கிறப்ப ஏன் வேணாம்னு சொல்லணும்? நீங்களும் உடனே போடுங்க. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM Suryaghar.gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
3: பூதகியாக பணித்திடுவாயா, பாபை விரகம் பருகிடுவாயா, ஆயர்தம் மாயா நீவா. ஆயர்தம் மாயா நீ.

0: நேயர்களே, வானொலி நாடக விழா நாடகங்களை கேட்டு உங்களது ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை நிலைய இயக்குநர் நாடகப்பிரிவு ஆகாஷ்வாணி, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6 என்ற முகவரிக்கு கடிதம் மூலமாகவோ மின்னஞ்சல் மூலமாகவோ தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். மின்னஞ்சல் முகவரி aarpandi@gmail.com. உங்களது ஆக்கப்பூர்வமான கருத்துக்களுக்கு காத்திருக்கிறோம் நேயர்களே. வெல்கம் பேக் டு த ஷோ அலையோடு விளையாடு. நேரம் 5:40. இன்னைக்கு அலையோடு விளையாடு எங்க போகுது அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். ராக் பீச்ல போயிட்டு இருக்கு. நம்ம ஆர்ஜே சோனியா தான் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அவங்க யாரோட பேச போறாங்க, என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து ஃபன்னா போக போகுது அப்படின்னு கேட்கலாம்.
1: நல்லா இருக்கு. இந்த பாண்டிச்சேரியை தாண்டி வேற எங்காவது வெளியூர் போயிட்டு நம்ம செட்டில் ஆகணும் அப்படின்னு நீங்க ஆசைப்படுற ஒரு ஊரு?

0: அப்ப எதுவுமே கிடையாது. எனக்கு பாண்டிச்சேரியதான் நீங்க இருக்கீங்க. பாண்டிச்சேரியதான் எங்கேயுமே இப்ப ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சிரிக்கிறாங்க, அவங்க கூட கேட்கலாம். ஹாய் மேம், உங்க பேர் மேம்?
1: எனக்கா
0: மேம். நீங்க பாண்டிச்சேரி அதை வச்சு சொல்லிக்கோங்க. சென்னை இப்ப பாண்டிச்சேரி இருக்கீங்க, எப்படி இருக்கீங்க பாண்டிச்சேரி?
1: சூப்பரா இருக்கு.
0: பாண்டிச்சேரியில பீச்சை தவிர்த்து உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்ன சொல்லுவீங்க?
1: டெம்பிள் தான், கோவில்.
0: கோவில் தான் உங்களுக்கு சின்ன வயசு ஞாபகம் இருக்காங்க?
1: இங்க எதுவும்
0: கிடையாது, வந்துட்டு
1: ரிலேஷன் வீட்லாம் இருக்கும், வந்துட்டு போயிருக்கும்.
0: அதுல உங்களுக்கு பிடிச்ச விஷயம் ஏதாவது ஞாபகம் வருது?
1: மார்க்கெட், கடை தெரு வந்து சண்டே மார்க்கெட் கூப்பிட்டு போயிருக்காங்க, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
0: உங்க நேம் மேம்?
1: அன்னைக்கு.
0: அன்னைக்கு மேம். ஓகே, நீங்க பாண்டிச்சேரி தானா?
1: நான் பிறந்தது வந்தா பாண்டிச்சேரி, அம்மா நேட்டிவ் தான் வந்து மதுரை. கணக்கம்
0: மதுரை. நீங்க மேரேஜ் பண்ணது பாண்டிச்சேரி தான். நீங்க எது உங்களோட ஃப்ரெண்டோட கருத்து கொத்து போறீங்களா? உங்களுக்கு பாண்டிச்சேரி தான்
1: இருக்கு. நான் பிறந்தேன்,
0: அதனால எங்கெல்லாம் பிடிக்கும். வேற எங்க போனாலும் ஊர் வந்துருவீங்க பாண்டிச்சேரி.
1: அவன்தான் நல்லா
0: இருக்கும். ஆமா, எனக்கும் பிடிச்சது பாண்டிச்சேரி தான். இங்க என்னால எங்கேயும் போக முடியாது. நானும் இதை பதிவு பண்ணிக்கிறேன். உங்ககிட்ட ஒரு சில ரேபிட் ஃபயர் கொஸ்டின் எல்லாம் கேட்க போறேன். டக் டக்குன்னு கேட்டு நீங்க டக் டக்குன்னு ஆன்சர் பண்ணணும். பண்ணலன்னா இங்க பாருங்க, நீங்க ஏதாவது சாச்சு அவங்க ஒரு பாட்டு பாடு. ஓகேவா? இப்போ பீச்ல உங்க ஒரு நாள் இன்னைக்கு நீங்க மறைஞ்சிடலாம். மறைஞ்சிட்டு உங்களுக்கு பிடிச்ச எந்த விஷயம் வேணாலும் பண்ணலாம்னு சொன்னா எந்த விஷயம் பண்ணுவீங்க?
1: மறைஞ்சிட்டு.
0: ஆமா, யாரு கண்ணுக்கும் தெரிய மாட்டீங்க, மறைஞ்சிடுவீங்க.
1: நல்லா ஸ்விம்மிங் பண்ணும்.
0: ஏ, அது மறையாமலே பண்ணலாமே.
1: எல்லாரும் பாப்பாங்கல்ல,
0: நம்ம யாரு தெரியாது. வேற மறைஞ்சிட்டீங்கன்னா நீங்க ஜாலியா ஸ்விம்மிங் பண்ணுவீங்க. உங்களுக்கு ஸ்விம்மிங் தெரியுமா?
1: தெரியாது.
0: அதனால நீங்க ஸ்விம்மிங் போறீங்களா? இப்ப உங்களுக்கு ஒரு 1 crore rupees கிடைக்குது. வீட்டுக்கு போறீங்க, யாரோ கொண்டு வந்து 1 crore rupees வீட்டுல வச்சுட்டு போயிட்டாங்க. அதை வச்சு நீங்க என்ன எல்லாம் பண்ணுவீங்க? உங்களை வந்து ஒரு படத்துல நடிக்க சொன்னாங்கன்னா எந்த நடிகையா, எந்த கேரக்டர் நடிக்க நீங்க ஆசைப்படுவீங்க? பழசு கூட இருக்கலாம், கூட இருக்கலாம், உங்க விருப்பம்.
1: நல்ல ஃபேமிலி ரோல்.
0: ஃபேமிலி ரோலா? ஓகே, சூப்பர். ஏதாவது ஒரு ஃபேமிலி ரோல் ஞாபகம் இருக்கா?
1: அந்த காலத்துல பாட்டு எல்லாம் நல்லா இருக்கும்.
0: சன்சாரம் அது மின்சாரமுமா, அந்த கேரக்டர்
1: அதெல்லாம் வேணாம். அதெல்லாம் கொஞ்சம் இன்னும் பழசு ரொம்ப நல்லா இருக்கும்.
0: நிறைய
1: பேர் மனித உருவில் பேய்களா இருக்கிறாங்க.
0: மனிதர்களை பார்த்தா உங்களுக்கு பயம். சரி, உங்ககிட்ட அடுத்தது நான் க்வெஸ்சன் போறேன். அடுத்து உங்க ஃப்ரெண்டு கிட்ட போயிடலாம். எடுத்த க்வெஸ்சனே உங்களுக்கு இதுதான். 1 crore rupees கிடைக்குது, என்ன பண்ணுவீங்க?
1: ஃபர்ஸ்ட் நான் வந்து ஒரு நல்ல ஒரு பங்களா மாதிரி 2 வாங்குவேன். அதுக்கப்புறம் யாரெல்லாம் இல்லாதவங்களும் அவங்கள தேடி புடிச்சி அவங்களும் அதை அனுபவிக்கணும்னு அவங்களுக்கு.
0: வெல்டன் வெல்டன் மேம், ரொம்ப சூப்பரா சொல்லியிருந்தீங்க. இப்ப அதே மாதிரி உங்களுக்கு ஒரு டைம் மிஷின் கிடைக்குது. அந்த டைம் மிஷின்ல ஏறி உட்காந்து உங்களோட லைஃப்ல எந்த சார் நீங்க என்ஜாய் பண்ணலாமா? எந்த இயருக்கு போவீங்க? எந்த இன்சிடென்ட் உங்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு ஹாப்பினஸ் திரும்ப எனக்கு வேணும்?
1: என்னோட 5 years அந்த எனக்கு 5 வயசுல இருந்தப்ப என் அம்மா அப்பா கூட இருந்தவரை நாங்க வந்து குடிசை வீட்டுல இருந்தோம். அந்த குடிசை வீடு எனக்கு வேணும்.
0: இப்ப அனுப்பி அங்க போய் அங்க என்னென்னலாம் சந்தோஷம் இருந்தது மேம்?
1: ஒரே ஒரு பெட்ரூம், ஒரு ஹாலு, ஒரு கிச்சன், அவ்வளவுதான். வந்து மரண போட்ட அடுப்பு வச்சிருப்பாங்க. அதுல ஒண்ணுத்துலதான் செய்யணும். அவங்க செஞ்சு குடுக்கற வரைக்கும் வெயிட் பண்ணணும். அது நல்லா இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். அப்பா வர்றதுக்கு டைம் ஆகும். அப்ப வந்து அப்பா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சது ஆசாரி இதுலதான் ஆரம்பிச்சாங்க அவங்க ஒர்க். அதான் ரொம்ப நல்லா இருக்கும் அந்த லைஃப்.
0: அது இந்த லைஃப் வசதி வந்து அதை நாங்க மிஸ் பண்றோம்.
1: அந்த லைஃப் பண்றேன். இந்த இது வேணும்.
0: அப்படியே கற்பனை பண்ணிட்டே தூங்குங்க. அந்த லைஃப் உங்க கனவுல வரும். கனவுல நீங்க அனுபவிச்சுக்கலாம். ஓகே மேம். ஃபைனலா உங்களுக்கு உங்க வீட்டுல அதிகமா போன் பாக்குற நபர் யாரு?
1: எதிர்பார்க்கறோம்.
0: மேம், உங்களுக்கான க்வெஸ்சன் மேம், உங்களுக்கு பணமா அன்பா எது உங்க லைஃப்ல முக்கியம்? அன்புதான். எதுக்காக அப்படி சொல்றீங்க? பணமும் இந்த காலத்துல ரொம்ப முக்கியம். அன்புதான் கிடைக்காதுல்ல. அன்புல கிடைக்கிற அந்த ஒரு சந்தோஷமே தனிதான் இல்ல. ஓகே, உங்களை பத்தி இப்ப

0: அம்மா நீங்க இருந்தாலும் சின்ன வயசுல உங்க அம்மா உங்களை பத்தி அடிக்கடி சொல்ற குறை என்ன, அடிக்கடி சொல்ற நல்ல விஷயம் என்ன? ஒரு பாடலுக்கு டான்ஸ் ஆட வேணாம், ஆட சொன்னா நீங்க எந்த பாடலை சூஸ் பண்ணுவீங்க? வைக்க போறீங்க என்ன பாடலுக்கு ஆடுவீங்க அது மட்டும் சொல்லுங்க. சிம்பிளான டைலாக் தான். நீயே கொடுங்க சூப்பர். உங்க ஃப்ரெண்டு நல்லா என்ன படம் படம் 661 வச்சுதான். சூப்பர் ஓகே. அடுத்தது அடுத்த கொஸ்டின், அடுத்த டைலாக் வந்தா சுத்தா செத்தா ரிப்பீட்டு என்ன படம்? முடியல தலைவரே முடியல, இன்னைக்கும் வருவான் சுடுவான் சாவான் ரிப்பீட்டு. நாடுன்னு முடியும், நாடுன்னு முடியும், மூணே வார்த்தைகள் தான், மூணே இதுதான். நாடுன்னு முடியும், மூணு லெட்டர். சரி ரெண்டு லெட்டர் சொல்லிட்டேன்ல நாடு, முன்னாடி இருக்க ஒரு லெட்டர் யோசிச்சு பாருங்க. முப்பணிகளில் ஒண்ணு. அவ்வளவுதான். சூப்பர் சூப்பர் கண்டுபிடிச்சிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் மூணு பேரும் சேர்ந்து. சரி இப்ப உங்களுக்குள்ள இருக்க கொஸ்டின், உங்க மூணு பேரும் எத்தனை வருஷமா ஃப்ரெண்டா இருக்கீங்க?
1: ஒரு 7 இயர்ஸ் தான்.
0: 7 இயர்ஸ் தான். எப்பவுமே இந்த மாதிரி ஒட்டுமொத்தமா மெயின்டைன் பண்றதுக்கு என்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்றீங்க?
1: என்ன ஒத்துமையா இருப்போம், அவங்க ஒவ்வொருத்தரும் விட்டு கொடுத்துடுவோம், விட்டு கொடுத்து ஒருத்தவங்க சொல்ற ஒருத்தவங்க கேட்போம், எல்லாருக்கும் கருத்துக்கும் இதா
0: இருக்கும். ஆமா ஓகே. ஏஜ் டிஃபரன்ஸ் இருக்கீங்க இல்லையா ஃப்ரெண்ட்ஷிப், அதை எப்படி மெயின்டைன் பண்றீங்க?
2: இல்லையா இருக்கா அவங்க ஏஜ் என்ன சொல்றாங்களோ கேட்டு, என்னோட இதை என்ன சொல்றோமோ அதை அவங்க அக்செப்ட் பண்ணிப்பாங்க.
0: அது நல்லா இருக்கா? நல்லா இருக்கு.
2: பச்சை மிளகாய் பழுத்த மிளகாய் பக்கத்தில் பத்து மிளகாய்
0: இப்ப இவங்களுக்கு ஒரு சொல்லவே இல்லை, நானும் பாத்தணும் மேம் சொல்றாங்களான்னு. இப்ப ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் இது லைனா சொல்றோம்ல மேம், அதை அப்படியே ரிவர்ஸ்ல சொல்லுங்க. ஞாயிறு சனி அப்படி
3: டிசம்பர் நவம்பர் அக்டோபர் செப்டம்பர் ஆகஸ்ட் ஜூலை ஜூன் மே ஏப்ரல் பிப்ரவரி
0: மார்ச்
3: பிப்ரவரி ஜனவரி
0: மேம் தமிழ் மாசம் லைனா சொல்லு தெரியுமா
1: மேம்? வைகாசி ஆனி ஆதி ஆவணி புரட்டாசி ஐசுச்சி கார்த்திகை மார்கழி தை மாசி பங்குனி.
0: நீங்க சொன்னதுல எனக்கு வந்துட்டு நீங்க கரகரன்னு சொன்னதுல சரியா தப்பான்னு தெரியல, ஆனா நீங்க சரியாதான் பண்ணீங்க. ரொம்ப சூப்பரா வந்து நிகழ்ச்சியில பார்ட்டிசிபேட் பண்ணீங்க. எங்க நேயர்களுக்காக ஒரே ஒரு சாங் பாடுங்க சரி சேர்ந்து, ஏதாவது ஒரு நல்ல பாட்டு நேயர்கள் பாதுக்கு இல்லையா?
3: அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே, பொன்மணி உன் வீட்டு சௌக்கியமா நான் இங்கு சௌக்கியமே, உன்னை எண்ணி பார்க்கையில் கந்தி கொட்டுது, அதை எழுத நினைக்கையில் வார்த்தை முட்டுது. ஓஹோ கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே.
0: செம்ம சூப்பர் தான ஃப்ரெண்ட்ஸுங்க மூணு பேரும் சேர்ந்து ஷோ நைன்லயே தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சியை கேளுங்க.

0: புதுவை 102.8 இது அலையோட விளையாடு.
1: கேக்குதுல வாலிப வயோதிக அன்பர்களே, உலகத்திலேயே ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் ஒரு சூப்பர் ஃபிகரை கரெக்ட் பண்றது. ஆனா அதை விட கஷ்டமான விஷயம் அப்படி கரெக்ட் பண்ண ஃபிகரை கழட்டி விடுறது, கழட்டி விடுறது, கழட்டி விடுறது. என்ன மாதிரி கழட்டி விட கஷ்டப்படுற எல்லா நல்ல உள்ளங்களுக்காக

0: பாட்டு பாடவா?
1: வேணாம் வேணாம்.
0: பாட்டு கேட்கவா? இது ஓகே.
2: மனம் விரும்புதே,
0: உங்க மனசு விரும்புற பாட்டு தானே கேட்க தோணுது? எப்படி கேக்குறது?
1: நம்ம எஃப்எம் ரெயின்போக்கு கால் பண்ணி
0: தினமும் மாலை 6:20 முதல் 8 மணி வரை
1: மனம் விரும்புதே.

0: என்னப்பா ஹம்மிங்லாம் ரொம்ப பலமா இருக்கு?
1: டெய்லி நைட் நீங்களும் எஃப்எம் ரெயின்போவை கேளுங்க, நீங்களும் இதே மாதிரி பாட்டு ரசிச்சு கேப்பீங்க.
0: என்ன சொல்ற நீ? தினக்கும் நைட்டா?
1: தினமும் இரவு 9:15 மணி முதல் 11 மணி வரை நமது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 தேன் சுந்து தேவானம்.
0: உடனே நானும் டியூன்.

நேயர்களே, வானொலி நாடக விழா நாடகங்களை கேட்டு உங்களது ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை நிலைய இயக்குனர் நாடகப்பிரிவு ஆகாஷ்வாணி இந்திரா நகர் கோரிமேடு புதுச்சேரி 6 என்ற முகவரிக்கு கடிதம் மூலமாகவோ மின்னஞ்சல் மூலமாகவோ தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். மின்னஞ்சல் முகவரி aarpondi@gmail.com. உங்களது ஆக்கப்பூர்வமான கருத்துக்களுக்கு காத்திருக்கிறோம் நேயர்களே.

0: நேர்மாறு மணி 4:30 அலையோடு விளையாடு நிகழ்ச்சியோட கிட்டத்தட்ட நெருக்கத்தில் முடிக்க போகிற தருணத்தில் இருக்கோம். ஸோ இப்போது நம்ம சோனியா கிட்ட பேசிடலாம்.
1: வெல்கம் பேக் டு தி ஷோ அலையோடு விளையாடு. எங்களுக்கு அலையோடு விளையாடு நிகழ்ச்சியில் நிறைய ரேபிட் ஃபயர் ரவுண்ட் கேட்டிருந்தோம். அதுக்கப்புறம் சினிமா டைலாக் சொல்லி அந்த டைலாக் யார் பேசினா என்ன படம்னு கேட்டிருந்தோம். ரிவர்ஸ் கவுண்டிங்னு நிறைய ஃபன்னான கேம்ஸ்லாம் கொடுத்துருந்தோம். ஸோ ஃபைனலாக நேயர்களுக்காக ஒரு டைலாக் கண்டுபிடிக்கிறீங்களான்னு பார்க்கலாம். அப்படி இல்லைன்னு நானே சொல்லிடுறேன். ஒரு ஜென் தத்துவம் என்ன சொல்கிறது என்றால், மோதிரம் போடாத விரலும் இடிப்பதாத உரலும் இருந்தால் என்ன இல்லாட்டி என்ன? ஓ ஹோன் நானா, என்ன படம்னு கண்டுபிடிச்சிங்க? சபா நீங்க கண்டுபிடிச்சா கூட சொல்லலாம். எஸ் நீங்களும் கண்டுபிடிச்சிருக்க மாட்டீங்க. நானா யூவிசிட்டு படத்தோட பேரை சொல்லிடுறேன். அழகு ராஜா திரைப்படத்துல இருந்தா இந்த காமெடி டைலாக். ஓகே நேர்களே, இன்னைக்கு அலையோடு விளையாடு நிகழ்ச்சி நம்ம ராக் பீச்ல ரொம்ப ஃபன்னா ரொம்ப இன்சுவா ஜாலியா எனக்கு இருந்தது அண்ட் உங்களுக்கும் இருந்திருக்கும். மீண்டும் ஒரு இணைய தருணத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆச்சி சோனி.
0: நன்றி சோனியா.

0: விளம்பர இடைவெளியை தொடர்ந்து கேட்கலாம் மாநில செய்திகள்.
1: உண்மையை சொல்ல போனா வெயில் காலம் இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு, அதுக்குள்ள கரண்ட் பில் 7000 வந்திருக்கு. என் மனைவி ரொம்ப நாளா சோலார் பேனல் போட சொல்றா, அரசு மானியம் கூட தராங்களாம். நான் விசாரிச்ச எல்லாருக்குமே 0 பில் தான் வருது. இந்த தடவை கண்டிப்பா போட வேண்டியதுதான். மின்சாரம் இலவசமா கிடைக்கிறப்ப ஏன் வேணான்னு சொல்லணும். நீங்களும் உடனே போடுங்க பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம். இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
2: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் கிருஷ்ணமூர்த்தி ராமசுப்பிரமணியன். தலைப்புச் செய்திகள். நீட் உள்ளிட்ட தேர்வுகளில் வினாத்தாள் கசிவு போன்ற முறைகேடுகளை தடுப்பதற்கான பொதுத் தேர்வுகள் சட்டத்திருத்த மசோதா இன்று மக்களவையில் நிறைவேற்றப்பட்டது. தேசிய கௌரவத்திற்கு எதிரான அவமதிப்பை தடுப்பதற்கான சட்டத்திருத்த மசோதா மாநிலங்களவையில் இன்று நிறைவேற்றப்பட்டது. விக்சித் பாரத் போதையில்லா இளைஞர் உறுதியேற்பு இயக்கத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வரும் ஞாயிற்றுக்கிழமை அதிகாரபூர்வமாக தொடக்கி வைக்கிறார். புதுச்சேரியில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு காலை சிற்றுண்டியாக சாக்லேட் மால்ட் ஊட்டச்சத்து கலவைப்பால் வழங்கும் பணிகளை முதலமைச்சர் திரு ரங்கசாமி இன்று தொடக்கி வைத்தார். இனி விரிவான செய்திகள். நீட் உள்ளிட்ட தேர்வுகளில் வினாத்தாள் கசிவு போன்ற முறைகேடுகளை தடுப்பதற்கான பொதுத் தேர்வுகள் சட்டத்திருத்த மசோதா இன்று மக்களவையில் நிறைவேற்றப்பட்டது. முதலாவது ஒத்திவைப்பிற்கு பின்னர் நண்பகல் 12 மணிக்கு அவை மீண்டும் கூடியபோது இம்மசோதா மீது விவாதங்கள் தொடர்ந்து இடம்பெற்றன. மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி விவாதங்களில் பங்கேற்று பேசுகையில் நீட் பிரச்சினை தொடர்பான மாணவர் போராட்டம்

0: போராட்டம் இளையோர் ஆழ்மன உணர்வின் பிரதிபலிப்பை தவிர வெறுப்போ வன்முறையோ அல்ல என்றும், இளையோர் உணர்வை அனைத்து அரசியல் கட்சிகளும் புரிந்து கொள்ள வேண்டும் என்றும் கூறினார். விவாதங்களின் போது மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா குறித்து திரு ராகுல்காந்தி வெளியிட்ட சில கருத்துக்களை நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு ஆட்சேபித்தார். திரு ராகுல்காந்தி அவையில் மன்னிப்பு கோர வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். இப்பிரச்சினை தொடர்பாக அமளி ஏற்பட்டதைத் தொடர்ந்து அவை பிற்பகல் 2:30 வரையிலும் பின்னர் 3 வரையிலும் ஒத்திவைக்கப்பட்டது. 3 பின்னர் பொதுத் தேர்வுகள் சட்டத்திருத்த மசோதா நிறைவேற்றப்பட்டதைத் தொடர்ந்து மக்களவையின் இன்றைய அலுவல்கள் ஒத்திவைக்கப்பட்டன. இம்மசோதா குறித்த ஒரு செய்தி தொகுப்பு.
1: மக்களவையில் இன்று நிறைவேற்றப்பட்ட பொது தேர்வுகள் மசோதாவில் வினாத்தாள் கசிவு மற்றும் இதர முறைகேடுகளில் ஈடுபடுவோருக்கு 10 சிறை தண்டனை மற்றும் 10 crore வரை அபராதம் விதிக்க வகை செய்யப்பட்டுள்ளது. இது தொடர்பான வழக்குகளை அன்றாட அடிப்படையில் விரைந்து விசாரித்து தீர்ப்பளிக்க ஏதுவாக அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களிலும் சிறப்பு விரைவு நீதிமன்றங்கள் அமைப்பதும், தேர்வு முறைகேடுகள் தொடர்பான காவல்துறையின் புலன் விசாரணைகள் மற்றும் நீதிமன்ற விசாரணைகளை காலக்கெடு அடிப்படையில் பூர்த்தி செய்வதும் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. மாணவர் சேர்க்கை நுழைவுத் தேர்வுகள் மற்றும் ஆள் சேர்ப்பு பணிகளுக்கான எழுத்துத் தேர்வு நடைமுறைகளில் நேர்மை மற்றும் வெளிப்படைத் தன்மையை உறுதிப்படுத்துவதன் மூலம் இத்தகைய தேர்வுகள் குறித்த மக்களின் நம்பிக்கையை மேம்படுத்தவும், மாணவர்களின் எதிர்காலத்தை பாதுகாக்கும் வகையில் வலுவான சட்ட கட்டமைப்பு ஒன்றை உருவாக்கவும் புதிய மசோதா உதவிகரமாக இருக்கும் என்பதும் குறிப்பிடத்தக்கது.
0: தேசிய கௌரவத்திற்கு எதிரான அவமதிப்பை தடுப்பதற்கான சட்டத்திருத்த மசோதா மாநிலங்களவையில் இன்று நிறைவேற்றப்பட்டது. வந்தே மாதரம் தேசபக்தி பாடலுக்கு தேசிய கீதத்திற்கு இணையான சட்ட பாதுகாப்பு அளிக்கவும், வந்தே மாதரம் தேசபக்தி பாடலை வேண்டுமென்றே அவமதித்தால் 3 வரை சிறை தண்டனை, அபராதம் அல்லது இரண்டையும் சேர்த்து விதிக்கவும் இம்மசோதாவில் வகை செய்யப்பட்டுள்ளது. இம்மசோதா மீது அவையில் இடம்பெற்ற விவாதங்களுக்கு மத்திய உள்துறை இணையமைச்சர் திரு நித்யானந்த ராய் பதிலளிக்கையில், நாட்டின் கலாச்சார மரபுகள் மற்றும் விடுதலை போராட்ட உணர்வுகளை மதிப்பதில் மக்களின் ஒருங்கிணைந்த உறுதிப்பாட்டை இம்மசோதா பிரதிபலிப்பதாக கூறினார். சுதந்திர இந்தியாவின் முதல் நாளான 1947 August 15 காலை 6:30 வந்தே மாதரம் தேசபக்தி பாடலை அகில இந்திய வானொலியில் முழுமையாக ஒளிபரப்பு செய்தவர் சர்தார் வல்லபாய் பட்டேல் என்றும் அமைச்சர் குறிப்பிட்டார். உள்ளிருப்பு கலைஞர்கள் திட்டத்தின் கீழ் புதுடெல்லி குடியரசுத் தலைவர் மாளிகையில் குறிப்பிட்ட காலம் தங்கியிருந்து கலை படைப்புகளை உருவாக்கும் இந்திய பாரம்பரிய கலைஞர்களை இன்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு சந்தித்து கலை படைப்புகளை பார்வையிட்டார். பனாரஸ் மற்றும் கேரள சுவர் ஓவியங்களும் மைசூர் சுர்பூர் கலை படைப்புகளும் இதில் அடங்கும். இன்று உலக புலிகள் தினத்தை ஒட்டி குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆகியோர் வனவிலங்கு ஆர்வலர்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். உலகிலேயே அதிக அளவில் புலிகள் உள்ள நாடு இந்தியா என்றும், புலிகளின் வாழ்விடத்தை பாதுகாக்கவும் புலிகள் வேட்டையாடப்படுவதை தடுக்கவும் வனத்துறையினர், விஞ்ஞானிகள் மற்றும் உள்ளூர் மக்கள் ஒருங்கிணைந்து மேற்கொண்ட முயற்சிகளே இதற்கு காரணம் என்றும் குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் சமூக ஊடகப் பதிவு ஒன்றில் கூறியுள்ளார். உலகின் மொத்த புலிகளின் எண்ணிக்கையில் 70% இந்தியாவில் இருப்பதை பிரதமர் திரு நரேந்திர மோடி சமூக ஊடகத்தில் சுட்டிக்காட்டியுள்ளார். புலிகள் இனத்தை பாதுகாக்க இந்தியாவில் மேற்கொள்ளப்படும் பல்வேறு முயற்சிகளுக்கு இயற்கையுடன் ஒருங்கிணைந்து வாழ்வதான நாட்டின் தொன்மை கலாச்சாரமே அடிப்படை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். மனிதர்களுக்கும் வன விலங்குகளுக்கும் இடையிலான பிணக்குகளை குறைக்கவும் உள்ளூர் சமூகத்தினரின் அதிகார பங்கேற்பை மேம்படுத்தவும் இந்தியா உறுதி பூண்டுள்ளதாக பிரதமர் மேலும் கூறியுள்ளார். மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சர் திரு புபேந்திர யாதவ் புதுடெல்லியில் இன்று நடைபெற்ற உலக புலிகள் தின விழாவில் பேசுகையில், புலிகள் பாதுகாப்பு என்பது நாட்டின் ஒட்டுமொத்த பல்லுயிர் சூழலை பாதுகாக்கும் நோக்கம் கொண்டதே தவிர புலிகள் இனத்துடன் மட்டுமே தொடர்புடையது அல்ல என்று கூறினார். நாட்டில் உள்ள அனைத்து புலிகள் சரணாலயங்கள் குறித்து அனைத்து தகவல்களையும் ஒரே இடத்தில் சேகரித்து வழங்கும் வகையில் தேசிய புலிகள் பாதுகாப்பு ஆணையத்தால் உருவாக்கப்பட்டுள்ள சுற்றுச்சூழல் சுற்றுலா இணையதளத்தையும் அமைச்சர் இந்நிகழ்ச்சியின் போது தொடக்கி வைத்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள்.
1: ஆகாஷ்வாணி செய்திகளை நேயர்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்தி பிரிவின் சமூக ஊடகங்களான @ஏர்நியூஸ் புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற ஃபேஸ்புக் பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம்.
0: செய்திகள் தொடர்கின்றன. முன்னேறிய இந்தியாவிற்கான விக்சித் பாரத் போதையில்லா இளைஞர் உறுதியேற்பு இயக்கத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வரும் ஞாயிற்றுக்கிழமை அதிகாரபூர்வமாக தொடக்கி வைக்கிறார். தொடக்க விழாவில் 1 crore மேற்பட்ட இளைஞர்கள் கலந்து கொண்டு போதை ஒழிப்பு உறுதிமொழி ஏற்க உள்ளதாக மத்திய இளைஞர் விவகாரங்கள் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். விக்சித் பாரத் போதையில்லா இளைஞர் இயக்கம் குறித்து ஒரு செய்தி தொகுப்பு.
1: மக்களின் நேரடி பங்கேற்பு

நாடு முழுவதும் 100 வாரங்களுக்கு நடைபெறவுள்ள விக்சித் பாரத் போதையில்லா இளைஞர் இயக்கத்தின் போது போதைப் பொருட்களை முற்றிலுமாக தவிர்க்க இளைஞர்களுக்கு ஊக்கமளிக்கப்படும். இயக்கத்தின் ஒரு பகுதியாக வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமைகளில் இளைஞர்கள் தலைமையிலான விழிப்புணர்வு பிரச்சாரங்களும் சமூக பேரணிகள் மற்றும் உறுதியேற்பு நிகழ்ச்சிகளும் நடத்தப்படும். மை பாரத் தொண்டர்கள், நாட்டு நலப்பணி திட்ட மாணவர்கள், இளைஞர் மன்றங்கள், பள்ளி கல்லூரி மற்றும் உயர்கல்வி நிறுவனங்களும், அரசு சாரா அமைப்புகள், தொழில்துறை நிறுவனங்கள் மற்றும் ஆன்மீக அமைப்புகளும் இந்த இயக்கத்தில் பங்கேற்று போதையில்லா இந்தியா என்னும் தொலைநோக்கு பார்வையை முன்னெடுத்து செல்வார்கள் என்றும் அரசு வட்டாரங்கள்

0: நிறுவனங்களும், அரசு சாரா அமைப்புகள், தொழில்துறை நிறுவனங்கள் மற்றும் ஆன்மீக அமைப்புகளும் இந்த இயக்கத்தில் பங்கேற்று போதையில்லா இந்தியா என்னும் தொலைநோக்கு பார்வையை முன்னெடுத்து செல்வார்கள் என்றும் அரசு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. இந்த இயக்கத்தில் இணைய விரும்புவோர் மை பாரத் இணையதளம் மூலமாக பெயர் பதிவு செய்து கொள்ளலாம் என்றும், தொடர்ச்சியான முறையில் பங்கேற்கும் அமைப்புகள் மற்றும் தனிநபர்கள் இயக்கத்தின் 50, 75 மற்றும் 100 வாரத்தில் கௌரவிக்கப்படுவார்கள் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது.
1: புதுச்சேரியில் மணவெளி தொகுதிக்கு உள்பட்ட சின்னவீராம்பட்டினத்தில் பள்ளிக்கல்வி இயக்ககம் சார்பில் புதிதாக கட்டப்பட்டுள்ள அரசு தொடக்கப்பள்ளி கட்டடத்தை இன்று முதலமைச்சர் திரு ரங்கசாமி திறந்து வைத்தார். தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் திரு ராமு, பள்ளிக்கல்வி இயக்குநர் திரு மோகன்குமார் உள்ளிட்டோர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். அரசு பள்ளி மாணவர்களுக்கு காலை சிற்றுண்டியாக சாக்லேட், மால்ட், ஊட்டச்சத்து, கலவைப்பால் வழங்கும் பணிகளையும் முதலமைச்சர் இவ்விழாவின் போது தொடக்கி வைத்தார். மாணவர்களின் ஆரோக்கியம் மற்றும் உடல் திறனை மேம்படுத்தும் நோக்கில் புதுச்சேரி அரசுக்கும் சத்யசாய் அன்னபூர்ணா அறக்கட்டளை அமைப்பிற்கும் இடையிலான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் கீழ் இத்திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. புதுச்சேரி, காரைக்கால், மாஹி மற்றும் ஏனாம் பகுதிகளில் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பயிலும் 1 முதல் 5 வரை உள்ள மாணவர்கள் இத்திட்டத்தினால் பயனடைவர். புதுச்சேரியில் நகரத்தந்தை எதுவார் குபேர் பிறந்தநாள் அரசு சார்பில் இன்று கொண்டாடப்பட்டது. பாரதி பூங்காவில் உள்ள குபேர் சிலைக்கு அமைச்சர்கள் திரு ராஜவேலு, திரு சிவக்கொழுந்து, சட்டமன்ற உறுப்பினர்கள் திரு சாய் சரவணன் குமார், திரு ஐயப்பன் என்கிற முத்தையப்பன், திரு நாராயணசாமி என்கிற நித்யானந்தம், திரு விக்னேஷ் கண்ணன் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். புதுச்சேரியில் சாலையில் சுற்றித் திரியும் மாடுகள் நகராட்சி ஊழியர்களால் பிடிக்கப்பட்டால் உரிமையாளர்கள் மீது காவல்துறையில் புகார் அளித்து அதிகபட்ச அபராதம் விதிப்பதுடன் இனி மாடுகள் திருப்பித் தரப்பட மாட்டாது என உழவர்கரை நகராட்சி நிர்வாகம் அறிவித்துள்ளது. மாடுகளின் உரிமையாளர்கள் தங்களுக்கு சொந்தமான இடத்தில் வைத்து சுகாதார முறையில் மாடுகளை வளர்க்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. காரைக்கால் மீன்பிடி துறைமுகத்தில் விசைப்படகில் இருந்து மீன்களை இறக்கும் பணியின் போது கழிவு மீன் சேமிப்பு அறையில் ஏற்பட்ட விஷவாயு கசிவினால் மீனவர் ஒருவர் உயிர் இழந்தார். மேலும் 3 பேர் ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த சம்பவம் குறித்து நிரவி காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். தமிழக கடலோரப் பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் பலவீனமான காற்றழுத்த தாழ்வுப் பகுதி நிலவுவதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இன்று மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் வட கடலோர தமிழகத்தின் ஓரிரு இடங்களிலும், புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும், தமிழகத்தின் இதர பகுதிகளில் லேசான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 4 வரை மழை நீடிக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சூறாவளி காற்றுக்கு வாய்ப்பு அதிகம் உள்ள வங்கக்கடல் பகுதிகள் மற்றும் அரபிக்கடல் பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நீட் உள்ளிட்ட தேர்வுகளில் வினாத்தாள் கசிவு போன்ற முறைகேடுகளை தடுப்பதற்கான பொது தேர்வுகள் சட்டத்திருத்த மசோதா இன்று மக்களவையில் நிறைவேற்றப்பட்டது. தேசிய கௌரவத்திற்கு எதிரான அவமதிப்பை தடுப்பதற்கான சட்டத்திருத்த மசோதா மாநிலங்களவையில் இன்று நிறைவேற்றப்பட்டது. விக்சித் பாரத் போதையில்லா இளைஞர் உறுதியேற்பு இயக்கத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வரும் ஞாயிற்றுக்கிழமை அதிகாரபூர்வமாக தொடக்கி வைக்கிறார். புதுச்சேரியில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு காலை சிற்றுண்டியாக சாக்லேட், மால்ட், ஊட்டச்சத்து, கலவைப்பால் வழங்கும் பணிகளை முதலமைச்சர் திரு ரங்கசாமி இன்று தொடக்கி வைத்தார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.

0: கன்னடம், போஜ்பூரி, ஒடிசா, அப்படியே போனா அப்படியே எல்லா லாங்குவேஜையும் பாட்டு நீங்க கேட்கலாம், கேட்கலாம் கண்டிப்பா. பட் எங்க கிட்ட அதெல்லாம் கிடையாது சொல்லிட்டு, உங்களுக்கு பிடிச்ச தமிழ் பாடல்கள் அது வந்து 1940 வந்தாலும் சரி, 2050 வந்தாலும் சரி, நாங்க போடுவோம் உங்களுக்காக மக்களே. ஸோ உங்களுக்கு பிடிச்ச தமிழ் பாடல் நீங்க விரும்பி கேட்க ஆசைப்படுறீங்க, கால் பண்ணுங்க. ஃப்ரம் ரெயின்போக்கு நம்பர் அதே தான், 0413 என்ற முன் கூறிட்டு போட்டு 2275230 மற்றும் 2217760 இந்த நம்பருக்கு மறக்காம கால் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச பாட்டை கேட்டு வைப்பானுங்க மக்களே. மனம் விரும்பிய நிகழ்ச்சி இப்பதான் ஆரம்பிச்சிருக்கோம். நிகழ்ச்சியில போனி பண்ணுவதற்காக வருவதற்காக பேசலாம். வணக்கம்
1: அறிவிப்பாளர் ஆனந்தவர்களுக்கும் நேயர்களுக்கும் இனிய மாலை வணக்கம்.
0: மாலை வணக்கம் சொல்வது யாரிருந்து?
1: நான் மதுரை மாவட்டம் மணிநகரம் சோஷன்.
0: சங்கர் சார்,
1: சண்முகசுந்தரம்.
0: சண்முகசுந்தரம் சார், ஹவ் ஆர் யூ சார்?
1: நலமா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: சூப்பரா இருக்கு சார். என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு?
1: மனம் விரும்புதி நிகழ்ச்சியில் முதலாவதாக வந்தனால நேருக்கு நேர் படத்திலிருந்து வைரமுத்து அவர்கள் எழுதிய பாடல் மனம் விரும்புதே பாட்டு.
0: பாப்பா பாப்பா, எங்களுக்கே டஃப் குடுப்பீங்க போல, அப்படி குடுக்குறீங்க நீங்க இன்ட்ரோ எல்லாம் சூப்பரா.
1: போது
0: சார், இந்த பாட்டை யாருக்கு டெடிகேட் பண்றீங்க? நன்றி சார். மக்களே, நீங்களும் இந்த நிகழ்ச்சியில உங்களுக்கு பிடிச்ச பாட்டை, உங்க மனம் விரும்பிய பாடல, உங்க இதயத்தில் குடிக்கொண்டிருக்கும் அந்த பாடலை நீங்க கேட்டு ரசிக்கலாம். அதுக்கு என்ன பண்ணணும்? கால் பண்ணுங்க மறக்காம, சீக்கிரமா ஈஸி பண்ணிட்டு கால் பண்ணுங்க மக்களே. நம்பர் அதே தான், 0413 என்ற முன்கூறிட்டு போட்டு 2275230 மற்றும் 2271760 என்ற நம்பருக்கு கால் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச பாட்டை கேட்டு வாய்ப்பானுங்க மக்களே. உங்களுக்கான முதல் பாடல் மனம் விரும்புதே.

வணக்கம் மக்களிடையே, இந்த நிகழ்ச்சி மனம் விரும்புத நிகழ்ச்சியில் நான் உங்களாஜ் ஆனந்த். மக்களே, மனம் விரும்புத நிகழ்ச்சியில் என்ன பண்ணணும், உங்களுக்கு பிடிச்ச தமிழ், தெலுங்கு, மலையாளம்

0: நேர்களே, சைபாலின் இன்று ஒரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம்.
1: கணாயிரு எஃப்எம் ரெயின்போ 102.8, இங்க எல்லாமே மாச ஹிட்.
2: சொல்லுங்க,
0: பிடித்த பாடல் என்ன படத்துல இருந்து?
2: பாடம் குத்து சார்.
0: குத்து?
2: ஆமா,
0: நிறைய வாங்கிருக்கீங்க போலக்கு. சொல்லுங்க என்ன பாட்டு?
2: சாப்பிடவாடா.
0: இந்த சமூக கருத்துள்ள பாடலை யாருக்கு டெடிகேட் பண்றீங்க?
2: ஆமா சார்,
0: யாருக்கு டெடிகேட் பண்ண போறீங்க?
2: நம்ம நேயர்களுக்கு தான்.
0: நம்ம நேயர்களுக்காக? ஆல்ரெடி பசி எடுத்துட்டு இருக்கு, சாப்பிடவாடான்னு கூப்பிடுறீங்க, கண்டிப்பா சாப்பிட வரோம். எங்களுக்காக ரெண்டு லைன் பாட முடியுமா?
2: சாப்பிடவாங்க.
0: வீட்டுல சாப்பாடு எல்லாம் சாப்பிடுவாங்க. ஓகே, உங்களுக்கான விருப்பப்பாடு வந்து கேட்கலாமா?
2: நன்றி சார்.
0: அழைப்பிருக்கு. நன்றி சார்.

0: மறுபடியும் வெல்கம் பேக் டு தி ஷோ ஃப்ரம் ரெயின்போவின் மனம் விரும்புதே நேரம் 6:35 ஒரு நொடிகளாயிற்றுக்கு நிமிஷம் கூட அடுத்த அந்த லக்கி அழைப்பாளர் வணக்கம்.
1: மனம் விரும்பும்
0: நேను చాలా బాగున ఉంది என்ன பாட்டு வேணும் சார் உங்களுக்கு? எனக்கு எதுவுமே புரியல, நீங்க தமிழ்ல சொல்லுங்க என்ன பாட்டு வேணும். குத்தால காட்டுற என்ன படம்? காவல் கீதத்துக்கு குற்றால காற்று வேணும்.
1: ஆமா, இது வரை கேட்காத ஒரு பாடலே.
0: விழுப்புரம் காத்து கடலூர் காத்தெல்லாம் வேணாம் உங்களுக்கு? ஏன் சார்? விழுப்புரம் காத்து கடலூர் காத்தெல்லாம் வேணாம், குற்றால காத்து தான் வேணுமோ?
1: குற்றால
0: காத்து தென்பதிக்கு கண்டிப்பா என் தெய்வத்துக்காக அந்த குற்றால காத்து நான் கேட்க போறேன். ஓகேங்களா?

அழைப்பு இருக்கு. நன்றி சார். மக்களே, நீங்களும் நிகழ்ச்சியில உங்களுக்கு பிடித்த பாடலை கேட்டு ரசிக்கணும், உடனே போன் எடுங்க, தண்ணியில போட்டு நல்லா ஊற வைங்க, நாளைக்கு வெயில காய்வீங்க சொல்லவே மாட்டோம். போன் எடுங்க, டயல் பண்ணுங்க 2225230 2 2 7 7 6 0 இருக்காம 0413 கூட புறப்பட்டு கால் பண்ணுங்க. மக்களே, உங்களுக்கு பிடிச்ச பாட்டை கேட்டு வாய்ப்பானுங்க. மக்களே, ரெயின்போவின் கட் கேமரா கிடையாது, மனம் விரும்புதே.

0: இந்த ஆடி திருவிழாவை அதிக சலுகைகளுடன் சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல கொண்டாடுங்க. புதிய தங்க நகைகளுக்கு கிராமுக்கு ரூபாய் 300 தள்ளுபடி, பழைய நகைகளுக்கு கிராமுக்கு ரூபாய் 300 கூடுதல் மதிப்பு. இச்சலுகை ஜூலை 15 முதல் ஆகஸ்ட் 15 வரை மட்டுமே.
1: சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸின் ஆடி ஆஃபர், நேரு வீதி, புதுச்சேரி.

0: வெல்கம் பேக் டு த ஷோ தி ஃப்ரம் ரெயின்போ வின் மனம் இருபது நேரமாக மணி 42 24 ஆயிடுச்சுக்கு. நீ சொல்லக்கூடிய அடுத்த அழைப்பாளர் வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம், யார் இருந்து பேசுறீங்க?
1: தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு பாபு.
0: முள்ளக்காடு பாபு சார், ஹவ் ஆர் யூ?
1: நல்லா இருக்க சார், நல்லா இருக்கு. நீங்க இருக்கீங்களா?
0: சூப்பரோ சூப்பர். சொல்லுங்க, உங்களுக்கான விருப்ப பாடல் என்ன படம்?
1: காதல தினம் படத்திலிருந்து காதல் எனும் தேர்வெழுதி.
0: காதல் எனும் தேர்வெழுதி. நிறைய எழுதிருக்கீங்களா, கம்மியா எழுதிருக்கீங்களா சொல்லிடுங்க முதல்ல. என்ன மாதிரி நிறைய எழுதிருக்கீங்க போலக்கு. ஓகே சார், இந்த பாட்டு
1: எல்லாருமே காதல கலந்தா வந்திருப்பாங்க.
0: இல்ல, நிறைய பேர் கொஞ்சமா எக்ஸாம் எழுதுவாங்க, நிறைய பேர் அதிகமா எழுதுவாங்க.
1: காதல கலக்காம யாருமே இருக்க மாட்டாங்க.
0: அதான் நீங்க அதிகமா எழுதிருக்கீங்களான்னு
1: கேட்டேன். அதிகமா தான் சார் எழுதி காத்திருக்கோம்.
0: ஓகே, இந்த பாடல யாருக்கு டெடிகேட் பண்றீங்க? ஓஹோ, அப்படி வரீங்களா? ஓகே சார், அவங்களுக்காக இந்த பாட்டுல ரெண்டு லைன் பாடுறீங்களா?
1: முயற்சி பண்றேன் சார்.
0: நீங்க வந்து மனம் உருகி பாடணும், ஓகேங்களா?
1: சரி சார், முயற்சி பண்றேன்.
0: உங்களால முடியும். ஓகே, ஸ்டார்ட்.
1: முயற்சி பண்றேன்.
0: நான் உன் என்ன மென்னு மேட்டில் ஏன் என்னை பார்த்த போது, நானே என்னை நம்பவில்லை, எந்த கண்ணை நம்பவில்லை.
1: உண்மை உண்மை
0: பாருங்க, உங்களுக்காக நான் லேடிஸ் வாய்ஸ் எல்லாம் எடுத்த போங்க போச்சு எல்லாம். ஓகே, பாடல கேட்கலாமா?
1: கேப்போம் சார். நன்றி சார்.
0: கண்டிப்பா சார், அழைப்புக்கு நன்றி சார்.
1: நன்றி சார்.

0: வெல்கம் பேக் டு தி ஷோ ஃப்ரம் ரெயின்போவின் மனம் விரும்புது நேரம் 6 மணி தோறும் நம்ம 3 ரோடு ஆயிட்டு இருக்கு. அடுத்த அழைப்பாளர் வணக்கம்.
1: வணக்கம், நான் வரையூர்ல இருந்து கங்காதர பேசுறேன்.
0: சொல்லுங்க கங்காதர் சார், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கு.
0: என்ன எதுவும் கேட்க மாட்டீங்களா? நல்லா இருக்கு சார்.
1: நல்லா இருக்குல்ல?
0: சூப்பரா இருக்கு சார். சொல்லுங்க என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு?
1: இந்த அம்பா சமுத்திரம் அம்பானிங்க ஒரு பாட்டுல இருந்து.
0: சரி,
1: வத்துக்கல்லு முக்கியம்.
0: இந்த சமூக கருத்துள்ள பாடலை யாருக்கு டெடிகேட் பண்ண விரும்புறீங்க?
1: ஆனந்த் போர் உள்ள நல்ல உங்களுக்காக எல்லாருக்காக
0: என்ன கோத்து விட்டுட்டீங்க தெரிஞ்சு போச்சு.

0: மக்களே, நீங்களும் உங்களுக்கு பிடிச்ச பாட்டை கேட்டு ரசிக்கலாம். அதுக்கு என்ன பண்ணணும், போன் எடுங்க, டயல் பண்ணுங்க 2271770 மற்றும் 2725230 என்ற நம்பருக்கு மறக்காம கால் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச பாட்டு கேட்டு வாய்ப்பாடுங்க. மகளே,
1: கொஞ்சம் ரஞ்சிதமே கொட்டை இல்ல மாம்பழமே,
2: ஜூமின் ஷீட்லெஸ் மேங்கோ,
1: தண்டுகளாம் கிருகிருக்க, தண்டுவடாம் சிலு சிலுக்க,
2: யா ரைட்,
1: லட்சகட்ட கூட்டத்துல கச்ச கட்டி வந்தவளே, அடி கச்ச கட்டி வந்தவளே, சண்டையில்

0: நேகலே, ராம் தங்கநகை மாளிகையின் சூழல் அறிவோம். நாளை காலை 6:55 கேட்கலாம்.
1: கணாயிரு எஃப்எம் ரெயின்போ 102.8, இங்க எல்லாமே மாச ஹிட்டு.
2: கண்ணா, நேத்தையே அண்ணன் பையன் வீட்டுக்கு போயிருந்தேன். அங்க பார்த்தா 4 ஏசி ஓடுது, வாஷிங் மிஷின் ஓடுது, வீட்டுல 2 ஃபிரிட்ஜ் வேற இருக்கு. ஆனா அவன் கரண்ட் பில் எவ்வளவு வருதுன்னு தெரியுமா? 0. நான் கேட்டதுக்கு சொல்றான், சித்தப்பா எல்லாம் மேல இருக்கிறவனோட மகிமை. அதாவது சோலார் பேனல எனக்கு இப்பவே அதை மாட்டணும்னு தோணிடுச்சு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போது PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.

0: ரெயின்போவின் மனம் இருந்தே நிகழ்ச்சி கூடிய அழைப்பாளர் வணக்கம்.
1: மயக்கும் மாலை பொழுதே நீ போ, இனிக்கும் இன்ப இரவே நீ வா வா என்று நிகழ்ச்சியை ஜரூராக நடத்தி கொண்டிருக்கும் புதுவை வானொலியின் அன்பு அறிவிப்பாளர்களுக்கு வணக்கம் கூறுகிறேன். நலம் நலமறியாவல் நாகர்கோயில் மந்திரமூர்த்தி பேசுறேன்.
0: உங்களுடைய காந்த குரலுக்கு நான் அடிமை சார், ஓகேங்களா? சொல்லுங்க.
1: எனக்கோ தனி பெருமை
0: சார், என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு?
1: சார் நேற்று இன்னைக்கு டாடா பிரலோட பிறந்தநாள் இன்னைக்கு, அதனால அவார்ட் டைட்டில் ஒரு படம் வந்திருக்கும். பார்த்திபன் ரக்ஷனால நடிச்சிருக்கா.
0: ஓகே,
1: இதுல ஒரு ஜரூரான ஒரு அதாவது சொல்லலாம், கோரஸ் பாட்டுன்னு சொல்லலாம்.
0: சரி சார்.
1: பிரியா உன் தோளை தொட்டு அந்த பாட்டை உங்களுக்கு
0: கண்டிப்பா,
1: நானும் நிலையத்தாரும் நேயர்களும் சேர்ந்து கேட்க விரும்பும்னா நாகர்கோயில் மந்திரமூர்த்தி. நன்றி வணக்கம்.
0: ஓகே சார், அழைப்புக்கு நன்றி சார்.
1: நன்றி வணக்கம்.
2: Hey, boy. Hey, boy. Hey, boy.

0: தொடர்வது 7 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் கிருஷ்ணமூர்த்தி ராமசுப்பிரமணியன். நீட் உள்ளிட்ட தேர்வுகளில் வினாத்தால் கசிவு மற்றும் இதர முறைகேடுகளை தவிர்ப்பதற்கான பொதுத் தேர்வுகள் சட்ட திருத்த மசோதா இன்று மக்களவையிலும், தேசிய கீதத்திற்கு இணையான சட்ட பாதுகாப்பை வந்தே மாதரம் தேசபக்தி பாடலுக்கு வழங்கும் வகையிலான தேசிய கௌரவங்கள் சட்ட திருத்த மசோதா இன்று மாநிலங்களவையிலும் நிறைவேற்றப்பட்டன. தொடர்ந்து இரு அவைகளும் நாளை வரை ஒத்திவைக்கப்பட்டன. உள்ளிருப்பு கலைஞர்கள் திட்டத்தின் கீழ் புதுடெல்லி குடியரசுத் தலைவர் மாளிகையில் குறிப்பிட்ட காலம் தங்கியிருந்து கலை படைப்புகளை உருவாக்கும் இந்திய பாரம்பரிய கலைஞர்களை இன்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு சந்தித்து கலை படைப்புகளை பார்வையிட்டார். முன்னேறிய இந்தியாவிற்கான விக்சித் பாரத் போதையில்லா இளைஞர் உறுதியேற்பு இயக்கத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வரும் ஞாயிற்றுக்கிழமை அதிகாரப்பூர்வமாக தொடக்கி வைக்கிறார். தொடக்க விழாவில் 1 கோடிக்கும் மேற்பட்ட இளைஞர்கள் கலந்து கொண்டு போதை ஒழிப்பு உறுதிமொழி ஏற்க உள்ளதாக மத்திய இளைஞர் விவகாரங்கள் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். நாட்டில் உள்ள அனைத்து புலிகள் சரணாலயங்கள் குறித்து அனைத்து தகவல்களையும் ஒரே இடத்தில் சேகரித்து வழங்கும் வகையில் தேசிய புலிகள் பாதுகாப்பு ஆணையத்தால் உருவாக்கப்பட்டுள்ள சுற்றுச்சூழல் சுற்றுலா இணையதளத்தை புதுடெல்லியில் இன்று நடைபெற்ற உலக புலிகள் தின விழாவின் போது மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சர் திரு பூபேந்திர யாதவ் தொடக்கி வைத்தார். புதுச்சேரியில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு காலை சிற்றுண்டியாக சாக்லேட் மால்ட் ஊட்டச்சத்து கலவைப்பால் வழங்கும் பணிகளை முதலமைச்சர் திரு ரங்கசாமி இன்று தொடக்கி வைத்தார். புதுச்சேரி காரைக்கால் மாஹி மற்றும் ஏனாம் பகுதிகளில் அரசு

அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பயிலும் 1 முதல் 5 வரை உள்ள மாணவர்கள் இத்திட்டத்தினால் பயன்பெறுவர். இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.

0: வெல்கம் பேக் டு தி ஷோ தி ஃப்ரம் ரெயின்போ வின் மனம் இருபது நேரம் 7:03 நோடி ஆக்சன் கனெக்ஷன் உடைய அடுத்த அழைப்பாளர் வணக்கம்
1: என்ன
0: பாட்டு வேணும் எனக்கு தெரிஞ்ச மலையாளம் மலையாள தெரிஞ்சவங்களுக்கு தெரியாது விட்டுருங்க என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு
1: எனக்கு வந்து
0: அதான
1: விருப்பான
0: விருப்பாடு
1: கேட்கலாமா?
0: அழைப்பிற்கு நன்றி சார்.
1: தேங்க்யூ சார்.

0: நேர்களே, சைபாலின் இன்று ஒரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம்.
1: எஃப்எம் ரெயின்போ 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
2: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
3: தங்க நகைகளுக்கு செய்தாரம் 2.99%, 3.99%, 4.99% மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய நகைகளுக்கு சரியான மதிப்பீடு. இச்சலுகை அண்ணாசாலை காயின் கவுண்டரில் மட்டுமே.
2: பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
4: இங்க தாதா கிங்
5: கண்ணா, இது எஃப்எம் ரெயின்போ 102.8. இங்க எல்லாமே மாச ஹிட்டு.
6: ஆடி மாத சிறப்பு சலுகைகள் ஆரம்பம். சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல வெள்ளி பொருட்கள் மற்றும் கொலுசுகளுக்கு கிலோவுக்கு ரூபாய் 5000 தள்ளுபடி.
7: மேலும் டைமண்ட் ஜுவல்லரி கேரட்டுக்கு ரூபாய் 20,000 வரை தள்ளுபடி. ஜூலை 15 முதல் ஆகஸ்ட் 15 வரை மட்டுமே. இந்த சலுகையை தவற விடாதீங்க.
8: சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸின் ஆடி ஆஃபர், நேரு வீதி, புதுச்சேரி.
0: வெல்கம் பேக் டு தி ஷோ ஆஃப் ரெயின்போவின் மனம் முருகன். நேரம் 11:30 ஆனுடைய ஆயிற்றுக்கு நிஷோ. அடுத்த வாய்ப்பாளர், வணக்கம்.
9: வணக்கம் சார்.

0: சூப்பராக ஜெயா மேடம், நீங்க எப்படி இருக்கீங்க? சொல்லுங்க, உங்களுக்கு விருப்ப பாடல் என்ன பாடல்? என்ன பாடல்?
1: படம் கண்ணு பட போகுதே பாடல், மனச மடிச்சு நீ அந்த பாடல்.
0: ரெண்டுமே நல்லா இருக்கு வாய்ஸ், அப்படியே ரெண்டு லைன் பாடுங்களா.
1: எனக்கு
0: பாட வராது சார், நீங்க பாடுங்க. நான் தனியா வீட்டுல போய் பாடிக்கிறேன். நன்றி மேடம்,
1: தேங்க்யூ சார்.

ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். வந்தே மாதரம் தேசிய பாடலுக்கு ஜனகன மன தேசிய கீதத்திற்கு இணையான சட்டப்பூர்வ பாதுகாப்பை அளிக்க வகை செய்யும் மசோதா இன்று மாநிலங்களவையில் நிறைவேறியது. தேர்வு முறைகேடுகள் தடுப்பு சட்ட திருத்தம் குற்றவாளிகளுக்கு 10 ஆண்டுகள் சிறை மற்றும் அபராதம் விதிக்க வகை செய்வதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகளால் மின்னணு தொழில்நுட்பத்துறையில் மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். அமர்நாத் யாத்திரையின் முக்கிய நிகழ்வாக ஸ்ரீநகரிலிருந்து சாரி முபாரக் புனித செங்கோல் இன்று எடுத்துச் செல்லப்பட்டது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளின் பாரா நீச்சல் பிரிவில் இந்தியாவின் குல்கர்ணி மற்றும் சுயாஷ் இறுதிச் சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளனர். இனி விரிவான செய்திகள். வந்தே மாதரம் தேசிய பாடலுக்கு ஜனகன மன தேசிய கீதத்திற்கு இணையான சட்டப்பூர்வ பாதுகாப்பை அளிக்க வகை செய்யும் மசோதா இன்று மாநிலங்களவையில் நிறைவேறியது. 1971 தேசிய கௌரவ அடையாளங்கள் மீதான அவமதிப்பை தடுப்பதற்காக கொண்டுவரப்பட்ட சட்டத்தில் தற்போது திருத்தங்கள் கொண்டுவரப்பட்டு நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது. மாநிலங்களவையில் நிறைவேற்றப்பட்டுள்ள இந்த மசோதா வந்தே மாதரம் பாடலுக்கு அவமதிப்பை ஏற்படுத்துவோருக்கு தற்போதுள்ள சட்டத்தின்படி 3 ஆண்டுகால சிறை தண்டனை மற்றும் அபராதம் விதிக்க வகை செய்கிறது. இந்த மசோதா மீதான விவாதத்திற்கு பதிலளித்து பேசிய உள்துறை இணை அமைச்சர் திரு நித்யானந்த் ராய், தற்போது கொண்டுவரப்பட்டுள்ள சட்டத்திருத்த மசோதா சட்டப்பூர்வமான மாற்றத்திற்கு மட்டுமல்ல என்றும் நாட்டின் ஆன்மாவையும் கலாச்சார கௌரவத்தையும் சுதந்திர போராட்ட அடையாள சின்னமாக திகழ்ந்த வந்தே மாதரம் பாடலுக்கு உரிய மதிப்பை அளிப்பதற்கும் வகை செய்வதாக தெரிவித்தார். 1875 பங்கிங் சந்திர சட்டோபாத்யாயா இயற்றிய இந்த பாடல் சுதந்திர போராட்ட இயக்கத்தில் முக்கிய பங்காற்றியதாக அவர் கூறினார். 1935 காங்கிரஸ் தலைவராக இருந்த ஜவஹர்லால் நேரு வந்தே மாதரம் பாடலை 2 சரணங்களாக சுருக்கியதாக அவர் தெரிவித்தார். 1947 ஆகஸ்ட் 15 நாடு சுதந்திரம் பெற்ற நாளில் சர்தார் வல்லபாய் பட்டேல் ஆகாஷ்வாணியில் வந்தே மாதரம் பாடலை ஒலிபரப்ப நடவடிக்கை எடுத்ததாகவும் திரு நித்யானந்த் ராய் குறிப்பிட்டார். முன்னதாக இந்த சட்டத்திருத்த மசோதா மீது நடைபெற்ற விவாதத்தில்

0: ஐஎஸ்ஆர் காங்கிரஸ் கட்சியின் உறுப்பினர் திரு பாபுராவ் பேசும்போது, நாட்டின் தேசிய பாடலுக்கு உரிய மரியாதையை செலுத்த வேண்டும் என்ற உணர்வை நம் அனைவருக்கும் ஏற்படுத்தியுள்ளதாக கூறினார். அஇஅதிமுக உறுப்பினர் திரு தம்பிதுரை, ஆம் ஆத்மி கட்சியின் திரு சஞ்சய் சிங், பகுஜன் ஜனதாதள கட்சியின் திரு சுலேதா தியோ ஆகியோரும் இம்மசோதா மீதான விவாதத்தில் கலந்து கொண்டு பேசினர். தேர்வு முறைகேடுகளை தடுக்க வகை செய்யும் சட்டத்திருத்த மசோதா இன்று மக்களவையில் நிறைவேறியது. இந்த மசோதா மீது நடைபெற்ற விவாதத்திற்கு பதிலளித்து பேசிய மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங், தேர்வு முறைகேடு தொடர்பான குற்றங்களுக்கான தண்டனையை கடுமையாக்கவும் விரைந்து நீதி கிடைக்கவும் இந்த புதிய சட்டத்திருத்தம் வகை செய்வதாக கூறினார். முறைகேடுகளில் ஈடுபடுவோருக்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 10 கோடி ரூபாய் வரை அபராதம் விதிப்பதற்கான அம்சங்கள் இதில் இடம்பெற்றுள்ளதாகவும் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்தார். மத்திய அரசு தொழில்துறையில் மேற்கொண்ட சீர்திருத்த நடவடிக்கைகளின் விளைவாக மின்னணு தொழில்நுட்பத்துறையில் பெரிய அளவில் மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளது என மத்திய மின்னணு தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். மக்களவையில் எழுத்துப்பூர்வமாக அவர் அளித்துள்ள பதிலில், மின்னணு பொருட்களை உருவாக்குவதிலும் உற்பத்தியிலும் உலகின் மையமாக இந்தியா முன்னேறி வருகிறது என குறிப்பிட்டார். மின்னணு மேம்பாட்டிற்கான தனி நிதியம் ஒன்று ஏற்படுத்தப்பட்டுள்ளதாகவும், இதனால் மின்னணு பொருட்கள் கண்டுபிடிப்பிலும் உற்பத்தியிலும் பெரிய மாற்றங்கள் நிகழ்ந்துள்ளதாகவும் அவர் கூறினார். ஆராய்ச்சி மற்றும் உற்பத்திக்கு தேவையான உதவிகள் இந்த நிதியத்தின் மூலம் அளிக்கப்படுவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். புத்தாக்க தொழில் முனைவோர் மற்றும் புதிய கண்டுபிடிப்புகள் மற்றும் தொழில்நுட்பங்களை கொண்டுவரும் நிறுவனங்களுக்கு போதிய நிதி உதவி அளிக்கப்படுவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். இதற்கென இந்திய பங்கு பரிவர்த்தனை வாரியத்தில் பதிவு செய்யப்பட்டு நிதி திரட்டப்படுவதாகவும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறினார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: போதைப்பொருள் இல்லாத வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க இளைஞர்கள் தலைமையேற்று நடத்தும் 100 வார கால உறுதிமொழி இயக்கத்தை பிரதமர் திரு நரேந்திரமோடி அடுத்த மாதம் 2ஆம் தேதி தொடங்கி வைக்கிறார். மை பாரத் இணையதளத்தில் போதைப்பொருள் ஒழிப்பு உறுதிமொழியை ஏற்பதற்கு இளைஞர்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தி ஊக்குவிக்கும் நடவடிக்கைகள் இந்த இயக்கத்தின் மூலம் ஏற்படுத்தப்படவுள்ளன. நாடு முழுவதும் மை பாரத் தன்னார்வலர்கள், நாட்டுநலப் பணியினர், பள்ளிகள், கல்லூரிகள் மற்றும் 125 ஆன்மீக அமைப்புகள் ஆகியவற்றை ஒன்றிணைத்து மத்திய இளைஞர் விவகாரங்கள் மற்றும் விளையாட்டு அமைச்சகம் இந்த விழிப்புணர்வு இயக்கத்தை முன்னின்று நடத்துகிறது. நாட்டின் பாரம்பரிய ஓவியக் கலைஞர்கள் குழுவினர் இன்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவை சந்தித்தனர். குடியரசுத் தலைவர் மாளிகையில் நாட்டின் பல்வேறு பகுதிகளிலிருந்து வந்திருந்த பாரம்பரிய ஓவியர்கள் தங்களது படைப்புகளை குடியரசுத் தலைவரிடம் வழங்கி வாழ்த்து பெற்றனர். பனாரஸ் மற்றும் கேரள ஓவியங்கள், தாங்கா, நயாகா, சர்பூர், மைசூர் ஆகியவற்றின் பாரம்பரிய ஓவிய சின்னங்களை குடியரசுத் தலைவர் பார்வையிட்டார். நாட்டின் பாரம்பரிய கலாச்சார உயிரோவிய சின்னங்களை எதிர்கால சந்ததியினருக்கும் கொண்டு செல்வதை ஊக்குவிக்கும் வகையில் இந்நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. நாட்டின் தடய அறிவியல் கட்டமைப்புகளை தொழில்நுட்ப ரீதியாக வலுப்படுத்துவதற்கு பல்வேறு திட்டங்களை மத்திய அரசு செயல்படுத்தி வருவதாக உள்துறை இணையமைச்சர் திரு பண்டி சஞ்சய்குமார் தெரிவித்துள்ளார். மாநிலங்களவையில் இன்று அவர் எழுத்துப்பூர்வமாக அளித்த பதிலில், நிர்பயா நிதி உட்பட 4800 கோடி ரூபாய்க்கும் அதிகமான தொகை தடய அறிவியல் துறையை மேம்படுத்துவதற்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மரபணு சோதனை மற்றும் ஆராய்ச்சி பணிகளை மேம்படுத்த சண்டிகரில் மத்திய தடய அறிவியல் ஆய்வகம் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். நாடு முழுவதும் உள்ள மத்திய தடய அறிவியல் ஆய்வகங்களில் நவீன கருவிகள் புதிதாக நிறுவப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். மின்னணு தடய அறிவியல் கட்டமைப்புகளும் மத்திய ஆய்வகங்களில் கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். அமர்நாத் புனித யாத்திரையின் தொடக்கத்தை குறிக்கும் வகையில் குரு பௌர்ணமி தினமான இன்று ஸ்ரீநகரிலிருந்து சாரி முபாரக் புனித செங்கோல் எடுத்துச் செல்லப்பட்டது. மகன் திபேந்திரகிரி தலைமையில் அமர்நாத் புனித யாத்திரையின் பாரம்பரிய வழித்தடமான பஹல்காம், சேஷ்நாக் வழியாக சாரி முபாரக் கொண்டு செல்லப்படுகிறது. ரக்ஷா பந்தன் தினமான

ஸ்ரவண பௌர்ணமி தினத்தன்று இந்த செங்கோல் அமர்நாத் கோவிலை சென்றடையும். அன்றைய தினம் சாரி முபாரக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளின் பாரா நீச்சல் பிரிவில் இந்தியாவின் குல்கர்ணி மற்றும் சுயாஜ் இறுதிச் சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளனர். கிளாஸ்கோவில் நடைபெற்று வரும் இப்போட்டிகளின் தகுதிச் சுற்று ஆட்டங்களில் குல்கர்ணி 4வது இடத்தையும் சுயாஜ் 6வது இடத்தையும் பிடித்தனர். ஆடவர் குண்டு எறிதலில் தேஜேந்திரபால் சிங் தூர் மற்றும் சமர்தீப் இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். மகளிர் குத்துச்சண்டை 51 கிலோ எடை பிரிவில் சாக்ஷி சௌத்ரி

போட்டியில் இந்தியாவின் தானி ஹேமந்த் காலிறுதி சுற்று முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-16, 14-21, 21-16 என்ற செட் கணக்கில் சீன தாய்பேயின் வீங் சி ஹியூவை வென்றார். ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலின் பேட்டிங் பிரிவில் இந்தியாவின் சுப்மன் கில் மீண்டும் முதலிடத்தை பிடித்துள்ளார். ஜப்பானில் நடைபெறவுள்ள ஆசிய விளையாட்டுப் போட்டிகளின் ஹாக்கி பிரிவில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வந்தே மாதரம் தேசிய பாடலுக்கு ஜனகன மன தேசிய கீதத்திற்கு இணையான சட்டப்பூர்வ பாதுகாப்பை அளிக்க வகை செய்யும் மசோதா இன்று மாநிலங்களவையில் நிறைவேறியது. தேர்வு முறைகேடுகள் தடுப்புச் சட்ட திருத்தம் குற்றவாளிகளுக்கு 10 ஆண்டுகள் சிறை மற்றும் அபராதம் விதிக்க வகை செய்வதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகளால் மின்னணு தொழில்நுட்பத்துறையில் மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். அமர்நாத் யாத்திரையின் முக்கிய நிகழ்வாக ஸ்ரீநகரிலிருந்து சாரி முபாரக் புனித செங்கோல் இன்று எடுத்துச் செல்லப்பட்டது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளின் பாரா நீச்சல் பிரிவில் இந்தியாவின் குல்கர்னி மற்றும் சுயாஷ் இறுதிச் சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளனர். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: வெல்கம் பேக் டு தி ஷோ ஃப்ரம் ரெயின்போவின் மனம் விரும்புதே நேரம் 7:53 ஆயிட்டிருக்கு. நிகழ்ச்சியில் கூடிய அடுத்த அழைப்பாளர் வணக்கம்.
1: வணக்கம்
0: சொல்றது யார் இருந்து டெபினெட்லி சொல்லுங்க, யார் இருந்து பேசுறீங்க? தெய்வமே எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: சூப்பரா இருக்க மேடம். சொல்லுங்க, எந்த பாட்டு வேணும், எந்த படத்துல இருந்து வேணும்?
1: படம் வந்து எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி, அந்த படத்துல இருந்து வச்சிக்கோ வச்சிக்கவா இதுக்குல. அந்த சாங்
0: இந்த கருத்தான பாட்டு யாருக்கு டெடிகேட் பண்றீங்க?
1: எனக்கு பிடிக்கும் சார், அதனால யாருக்காக இல்ல.
0: ஓகே, இந்த பாட்டு ரெண்டு லைன் பாட முடியுமா? உங்க வாய்ஸ் நல்லா இருக்கு,
1: நீங்க பாடுங்க சார், சூப்பரா இருக்கும்.
0: ஓகே மேம், உங்களோட விருப்ப பாடல் வந்திருக்கு, கேட்கலாமா?
1: ஓகே சார, தேங்க் யூ சார்.
0: அழைப்புக்கு நன்றி மேடம்.
1: தேங்க் யூ சார்.
0: மக்களே, நீங்களும் நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடிச்ச பாட்டை, விருப்ப பாட்டை உங்கள் மனதில் குடிக்கொண்டிருக்கும் அந்த பாட்டில் கேட்டு ரசிக்கலாம். அதுக்கு என்ன பண்ணணும்? கால் பண்ணணும். யாரோட நம்பர் உங்கள் ஃபோன்லேருந்து எடுத்து கால் பண்ணுங்கள். நம்பர் அதே தான், 2271760 மற்றும் 2275230 மறக்காமல் 0413 என்ற கோடு நம்பர் போட்டு கால் பண்ணுங்கள் மக்களே. இது எஃப்எம் பிரைன் போவின் மனம் விரும்புதே.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: தங்க நகைகளுக்கு சேதாரம் 2.99%, 3.99%, 4.99% மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய நகைகளுக்கு சரியான மதிப்பீடு. இச்சலுகை அண்ணா சாலை காயின் கவுண்டரில் மட்டுமே.
0: பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: நேரம் 7:32, வெல்கம் பேக் டு தி ஷோ ஃப்ரம் ரெயின்போவின் மனம் நிரம்பிய நான் உங்க ஆர்ஜே ஆனந்த் பேசுறேன். மக்களே, நிகழ்ச்சியுடைய அடுத்த அழைப்பாளர், வணக்கம்.
3: வணக்கம்
2: வணக்கம்
3: சாருக்கு வணக்கம்.
2: வணக்கம் சொல்வது யார் இங்கிருந்து?
3: புதுவையிலிருந்து ஆசை தம்பி.
2: ஆசை தம்பி சார், அவ்வாறு
3: நலமா இருக்கிறேன் சார். நீங்கள் நலமா?
2: சுகமாயிட்டு உண்டு. என்ன பாட்டு வேண்டும்?
3: எனக்கு வந்து எம்ஜிஆர் பாட்டு சார்.
2: ஓகே,
3: படகோட்டி படத்துல கல்யாண பொண்ணு கண்ணான கண்ணே
2: பொண்ணான
3: அம்மா போட்டு ஒரு வருமே பூ ஒரு வருமே அந்த பாட்டு சார்.
2: ஓகே சார், உங்களுக்கான விருப்பப்பட கேட்கலாமா?
3: ஓகே கேட்க.
2: அழைப்பிருக்கு. நன்றி சார்,
3: தேங்க்யூ.

கொண்டாடி வரும் வளையல். கல்யாண பொண்ணு கண்ணான கண்ணு கொண்டாடி வரும் வளையல். அம்மா பூவோடு வருமே பொட்டோடு வருமே சிங்கார தங்க வளையல்.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: ஹால்மார்க் வெள்ளி பொருட்களுக்கு செய்கொலி செய்தாரும் முற்றிலும் இல்லை. ஒரு கிலோ வெள்ளிக்கு ₹7,000 தள்ளுபடி.
0: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: நேர்களே, ராம் தங்க நகை மாளிகையின் சூழல் அறிவோம் நாளை காலை 6:55 கேட்கலாம்.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை
1: 1, 2, 5, 10 மற்றும் 20 கிராம்களில் சில்வர் காயின்கள் 50, 100, 250 அரை கிலோ 1 கிலோவிலும் சில்வர் பார்கள் கிடைக்கும்.
0: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.

0: வெல்கம் பேக் டு தி ஷோ தி ஃப்ரம் ரெயின்போ விண்மணம் இருந்த நேரம் 7:41 உடைய ஆயிற்றுக்கு மக்களே நிஷோ கூட தாழைப்பாளர் வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், யாருந்து பேசுறீங்க?
1: பெருக்குழந்தர் ராஜா.
0: ராஜா சார், அவ்வாறு
1: தர்மதுரை படத்தின் பெயர்
0: அவ்வாறு கேட்டாலே தர்மதுரையா?
1: இல்ல சார், இருக்கீங்க சார்.
0: ஓகே ஓகே, எப்படி இருக்கீங்க? நன்னாயிட்டுண்டா?
1: நல்லா இருக்கிறேன் சார்.
0: ஓகே சார், இப்ப சொல்லுங்க, என்ன பாட்டு, என்ன படம்? ஆடி மாசம் போயிட்டு இருக்கு, மாசி மாசத்துக்கு
1: போயிட்டீங்களா?
0: இந்த பாட்டு யாருக்கு கொடுக்க விரும்புறீங்க?
1: என் நண்பர் குடும்பங்கள் கமல் பாஷா அவருக்கு மேல போயிட்டாரு, அவரு கேட்ட மேல.
0: ஓகே சார், அவருக்காக இந்த பாட்டை போட்டுலாமா?
1: நன்றி,
0: அழைப்பு இருக்கு. நன்றி சார்.
1: நன்றி.

0: நேர்களே, சைபாலின் இன்று ஒரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம்.
1: எஃப்எம் ரெயின்போ 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
2: தங்கமான உறவுகளுக்காக பாண்டிராம் தங்க நகை மாளிகை.
3: உங்களின் பழைய நகைகளையோ அல்லது தங்க நாணயங்களையோ எங்களிடம் கொடுத்து 11 மாதத்திற்கு பிறகு அன்றைய விலைக்கு அதே இடையில் செய்கோலி செய்தாரம் இல்லாமல் புதிய நகைகளாக பெற்றிடுங்கள்.
2: தங்கம் சேரும் கைராசி, பாண்டிராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
4: சூப்பரோ
0: சூப்பர். என்ன பாடல் வேணும் உங்களுக்கு? எந்த படத்துல இருந்து?
4: என்ன படம்
0: எங்கள்
4: பாடல் வந்து சலக்கு சலக்கு சிங்காரி.
0: சலக்கு சலக்கு சிங்காரி அப்படி பாடுங்க.
4: சலக்கு சலக்கு சிங்காரி, சலக்கு என்னடி வையாரி, சரசமாடோ ரங்கையா, பரிசம் போடு என்னையா.
0: அப்படியே அந்த பாட்டு என் கண்ணுக்குள்ள வந்து நிக்குது சார். பாட்டை கேட்டலாமா?

0: நேர்களே, ராம் தங்கநகை மாளிகையின் சூழல் அறிவோம் நாளை காலை 6:55 கேட்கலாம்.
1: எஃப்எம் ரெயின்போ 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
2: இந்த ஆடி திருவிழாவை அதிக சலுகைகளுடன் சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல கொண்டாடுங்க. புதிய தங்க நகைகளுக்கு கிராமுக்கு ரூபாய் 300 தள்ளுபடி, பழைய நகைகளுக்கு கிராமுக்கு ரூபாய் 300 கூடுதல் மதிப்பு. இச்சலுகை ஜூலை 15 முதல் ஆகஸ்ட் 15 வரை மட்டுமே.
3: சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸின் ஆடி ஆஃபர், நேரு வீதி, புதுச்சேரி.
0: மறுபடியும் வெல்கம் பேக் டு தி ஷோ, தி ஃப்ரம் ரெயின்போவின் மனம் முழுமை. நேரம் 7:52 நிமிடத்துக்கு நிஷா கூட எடுத்தாய். பல வணக்கம்.
4: வணக்கம் சார். போனகில இருந்து விரும்பி பேசுறேன் சார். நல்லா இருக்கீங்களா சார்?
0: சூப்பரா இருக்கு சார். உங்களுக்கு என்ன பாட்டு வேணும்?
4: சரண் பாண்டியில இருந்து சம்பன்னாச்சு சார், கத்து சார், அந்த பாட்டு போட்டுருங்க சார். இப்ப பாடுறதுக்கு டைம் இல்ல சார், நம்ம பாட்டு போட்டுருவோம்.
0: கண்டிப்பா சார், உங்களுக்கு நம்ம போட கேட்கலாமா?
4: ஓகே ஓகே.
0: அழைப்பிற்கு நன்றி சார்.
4: நன்றி சார்.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: ஆர்டிஎம் அக்ஷயா கோல்ட் அண்ட் ஃபிளக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் செய்கொலி செய்தாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
0: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: வெல்கம் பேக் டு தி ஷோ ஃப்ரம் ரெயின்போவின் மனம் இருந்த நேரம் 7:37 மணி ஆயிற்று. நிஷன் நிறைவாக வரக்கூடிய அழகு அழைப்பாளர், வணக்கம்.
3: வணக்கம் சார்.
2: வணக்கம், யாருந்து பேசுறீங்க? சூப்பராக மேடம். என்ன பாட்டு வேணும்? கண்டிப்பா அள்ளி அள்ளி அனார்களி உங்களுக்காக வந்துருக்க, கேட்கலாமா?
3: கேட்கலாம் சார. தேங்க்யூ.
2: அழைப்பிற்கு நன்றி மேடம்.
3: நன்றி சார்.
2: மக்களை வரும் பாடலுடன் இன்றைய மனம் விரும்புதல் நிகழ்ச்சி நிறைவேற்றப்படுகிறது. எஃப்எம் ரெயின்போ 102.8 என்றும் உங்கள் மனதுடன் நான் உங்கள் ஆர்ஜே ஆனந்த்.

0: தொடர்வது இரவு 8 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் கிருஷ்ணமூர்த்தி ராமசுப்ரமணியன். நீட் உள்ளிட்ட தேர்வுகளில் வினாத்தால் கசிவு மற்றும் இதர முறைகேடுகளை தவிர்ப்பதற்கான பொது தேர்வுகள் சட்டத்திருத்த மசோதா இன்று மக்களவையிலும், தேசிய கீதத்திற்கு இணையான சட்ட பாதுகாப்பை வந்தே மாதரம் தேசபக்தி பாடலுக்கு வழங்கும் வகையிலான தேசிய கௌரவங்கள் சட்டத்திருத்த மசோதா இன்று மாநிலங்களவையிலும் நிறைவேற்றப்பட்டன. தொடர்ந்து இரு அவைகளும் நாளை வரை ஒத்திவைக்கப்பட்டன. உள்ளிருப்பு கலைஞர்கள் திட்டத்தின் கீழ் புதுடெல்லி குடியரசுத் தலைவர் மாளிகையில் குறிப்பிட்ட காலம் தங்கியிருந்து கலை படைப்புகளை உருவாக்கும் இந்திய பாரம்பரிய கலைஞர்களை இன்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு சந்தித்து கலை படைப்புகளை பார்வையிட்டார். முன்னேறிய இந்தியாவிற்கான விக்சித் பாரத் போதையில்லா இளைஞர் உறுதியேற்பு இயக்கத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வரும் ஞாயிற்றுக்கிழமை அதிகாரப்பூர்வமாக தொடக்கி வைக்கிறார். இளங்கலை மருத்துவ மாணவர் சேர்க்கை கலந்தாய்வு நடைமுறைகளுக்கான தயார் நிலை குறித்து மத்திய சுகாதார அமைச்சர் திரு ஜே பி நட்டா அதிகாரிகளுடன் ஆய்வுக் கூட்டம் நடத்தினார். புதுச்சேரியில் அரசு தொடக்கப்பள்ளி மாணவர்களுக்கு காலை சிற்றுண்டியாக சாக்லேட் மால்ட் ஊட்டச்சத்து கலவைப்பால் வழங்கும் பணிகளை முதலமைச்சர் திரு ரங்கசாமி இன்று தொடக்கி வைத்தார். காரைக்கால் மீன்பிடி துறைமுகத்தில் விசைப்படகில் இருந்து மீன்களை இறக்கும் பணியின் போது கழிவு மீன் சேமிப்பு அறையில் ஏற்பட்ட விஷவாயு கசிவினால் மீனவர் ஒருவர் உயிரிழந்தார். மேலும் 3 பேர் ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். கிளாஸ்கோவில் நடைபெறும் காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளின் மகளிர் 51 கிலோ குத்துச்சண்டை பிரிவில் இந்தியாவின் சாக்ஷி சௌத்ரி அரையிறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றுள்ளார். ஆடவர் 10,000 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் குல்வீர் சிங் மற்றும் மகளிர் 69 கிலோ பளுதூக்கும் பிரிவில் ஹர்ஜீந்தர் கவுர் ஆகியோர் வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ளனர். இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நம்ம நாட்டாம 9 மணிக்கு பஞ்சாயத்து எல்லாம் முடிச்சுட்டு 10 மணிக்கு மேல ரொம்ப ஃப்ரீயா இருக்காராம். அதனால அந்த சமயத்துல என்ன பண்ணலான்னு உங்கள்ட்ட கேக்கிறதுக்கு இந்த பஞ்சாயத்தை கூட்டிருக்காரு. நாட்டாம பேசுங்க. நாட்டாம
2: என்ன சொல்றது, எல்லாத்தையும் நீயே சொல்லிட்டிய.
3: அப்படியே பேசிட்டாலும்
1: பஞ்சாயத்து மக்களே உங்களை கருத்து சொல்லுங்க.
4: நாட்டாம சினிமாக்கு போலாங்களா?
2: என்ன சொல்ற, 10 மணிக்கு யார் படத்துக்கு போவா? செல்லா செல்லாது.
1: நாட்டாம இப்ப இந்த பீச்சுக்கு
4: தெரிஞ்சுக்கலாம், கலந்துக்க கூட செய்யலாம். ரொம்ப ஜாலியா இருக்கும் தாத்தா.
2: என்ன சொல்ற, ஒரு நிகழ்ச்சிக்குள்ள இவ்வளவு விஷயம் இருக்கா? எல்லா சமூகம் ரெயின்போக்கு

0: என்னப்பா ஹம்மிங்லாம் ரொம்ப பலமா இருக்கு?
1: டெய்லி நைட் நீங்களும் எஃப்எம் ரெயின்போவை கேளுங்க, நீங்களும் இதே மாதிரி பாட்டு ரசிச்சு கேப்பீங்க.
0: என்ன சொல்ற நீ? தினைக்கும் நைட்டா?
2: தினமும் இரவு 9:15 மணி முதல் 11 மணி வரை நமது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 தேன் சுந்து தேவானம்.
0: உடனே நானும் டியூன் பண்ணி

0: இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் மியூசிக் பை த பே, வெஸ்டர்ன் மியூசிக், சென்னை அஞ்சல்.
1: ஏய், இங்க தாதா கிங்கு.

0: மாநில செய்தி பிரிவு வழங்கும் செய்தி சுடர்.
1: வணக்கம் நேயர்களே, இன்றைய செய்தி சுடர் நிகழ்ச்சியில் மத்திய அரசின் மழைநீரை சேகரிப்போம் இயக்கம் குறித்தும் மழைநீரை சேகரிக்க வேண்டியதன் அவசியம் குறித்தும் பல்வேறு கருத்துக்களை நம்முடன் பகிர்ந்து கொள்கிறார் சுற்றுச்சூழல் ஆர்வலர் திரு கௌதம் அவர்கள். வணக்கம் கௌதம்.
2: வணக்கம்.
1: மத்திய அரசு மழைநீரை சேகரிப்போம் இயக்கத்தை இன்னும் கூடுதல் கவனத்தோட முன்னெடுத்திருக்காங்க, இதற்கான அவசியம் என்ன, இது பற்றி உங்களுடைய கருத்து?
2: கேட்ச் த ரெயின் திட்டம் மூலயமா வந்துட்டு இன்னும் இது பல மக்களுக்கும் நம்மளுடைய நாட்டுக்கும் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வளம் சேர்க்கிற ஒரு திட்டமாக தான் நான் இதை பார்க்குறேன். அண்டு உண்மையிலேயே இதோட ஸ்கேல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இம்ப்ரெசிவான ஒரு விஷயம். ஏன்னா இது ஸ்டார்டிங் ஃப்ரம் ஜம்மு அண்ட் காஷ்மீரில் வந்து இங்கே நம்ம கன்னியாகுமரி வரைக்கும் வந்து இதை வந்து இன்னும் தீவிரப்படுத்துவாங்க. அண்ட் பல இடங்களுக்கு இந்த அவேர்னஸ் எடுத்துகிட்டு போவாங்க. அண்ட் முக்கியமாக வந்து எப்படியெல்லாம் ஓவரால் இந்த சிஸ்டம் வந்து கனெக்ட் பண்ண முடியும் அப்படின்றதும், இதுக்கு பின்னாடி வந்து ஒரு சென்சஸ் நடக்கிறதும், அண்டு என்னென்ன மாதிரியான விஷயங்கள் வந்து முன்னெடுக்க முடியும். இந்தியா வந்து பல வகைப்பட்ட சீசன்ஸ் வந்து இருக்கு. இந்த சீசன்ஸ்க்கு ஏற்றபடி வந்து அதுக்கான மெயின்டெனன்ஸ் ஸ்கீம், அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி எப்படி வந்து ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொரு இன்ஸ்டியூஷனையும் ஒவ்வொரு கவர்மெண்ட் பாடியும் வந்து கனெக்ட் பண்ணலாம் அப்படின்றது, இன்க்ளூடிங் த பிரைவேட் செக்டர்ஸ், இது எல்லாத்துக்குமே வந்து இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது இங்கே இருக்கக்கூடிய எல்லா நீரையும் வந்து குறிப்பிட்டு நம்ம யூசபிள் வாட்டரை வந்து கன்ஃபார்மாக அதை நல்லபடியாக வந்து அந்த சேகரிக்க முடியும் அப்படின்ற ஒரு நல்ல ஒரு எதிர்பார்ப்பு எனக்கு இருக்கு. அண்ட் வெறும் இது திட்டமாக மட்டும் இல்லாமல் இது ஒரு வே ஆஃப் லிவிங்காக மாறும்போது வந்து கண்டிப்பாக நீருடைய முக்கிய இன்னைக்கு வந்து ரொம்ப அடிப்படையில் எல்லாருக்கும் போய் சேரும்ன்றதையும் நான் நம்புறேன். அண்ட் அதை விட ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பார்ட் என்னன்னா, இப்போ ஒரு சராசரி மனுஷனுக்கும் வந்துட்டு இதோடைய தேவை இப்போ வந்து ஒரு ரொம்ப இட்டனா இருக்கு. ஸோ இந்த திட்டம் மூலயமா அந்த அவேர்னஸ் இன்னும் நிறைய பேருக்கு போய் ரீச் ஆகும். இப்போ இருக்கக்கூடிய காலங்களில் வந்து எல்லாமே ஃபாஸ்ட் மூவிங்காக இருக்குல்ல. ஸோ தண்ணியை காசு கொடுத்து வாங்கக்கூடிய ஒரு நேரத்தில் வந்து ஒரு ஈஸிலி ஃப்ரீ அவைலபிளான ரிசோர்ஸை சேமிங்க அப்படின்னு சொல்லும்போது ஏதோ ஒரு புது மொழியாக இல்லாமல் எல்லாருக்கும் இந்த அவேர்னஸ் போய் சேரும் அப்படின்றது வந்துட்டு உண்மையிலேயே இப்போ இருக்கக்கூடிய ஜென்ஸி இப்போ இருக்கக்கூடிய மக்களுக்கும் ரொம்பவே வந்து அவசியமான ஒரு விஷயம் அப்படின்றத நான் பார்க்குறேன். வெறும் ஒரு திட்டமாக இல்லாம இது ஃபங்க்ஷனபிளாவும் மெயின்டெனன்ஸ் பார்ட்லயும் வந்து எப்படி ஒவ்வொரு வாட்டி ட்ராக் பண்றாங்க அப்படின்றதுக்கு தான் நான் பார்த்துட்டு இருக்கேன். அண்ட் டெஃபினெட்லி ஒரு நல்ல ஒரு எதிர்காலம் இது மூலமா அமையும்ன்றத நான் நம்புறேன்.
1: நிச்சயமா, அதாவது மக்கள் பங்களிப்போட எந்த ஒரு திட்டத்தையும் செயல்படுத்தினா அது வந்து வெற்றிகரமா அமையும் அப்படின்றது உங்களுடைய இந்த வார்த்தைகள் வந்து புரியுது. இப்போ மழைநீரை சேகரிக்க வேண்டிய அவசியம் என்ன கௌதம்?
2: என்னுடைய லைஃப்ல வாட்டர் பேஸ் பண்ணி தான் வந்து நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் வந்து நான் முன்னெடுத்திருக்கேன். ஸோ நான் படித்தது மூலயமா எஸ்பெஷலி வர்ச்சுவல் வாட்டர் அப்படின்ற ஒரு விஷயங்கள், தென் அப்புறம் உலகத்தில் எப்படி வந்து நீர் அப்படின்றது இருக்குது, எப்படி பார்க்குறாங்க நீரை அப்படின்றது எல்லாத்தையும் பார்க்கும்போது வந்துட்டு இந்தியா இஸ் ஏ வாட்டர் ஸ்ட்ரெஸ்ட் கண்ட்ரி அப்படின்றது தான் வந்து வெளிப்படையாக தெரிகிற ஒரு விஷயம். நமக்கு அழகான மழை பெஞ்சாலும் அது குறிப்பிட்டு எல்லா டைமும் கரெக்டாக பெஞ்சா கூட இந்தியா ஸ்டில் ஏ வாட்டர் ஸ்ட்ரெஸ்ட் கண்ட்ரி, பிகாஸ் நம்மக்கிட்ட வந்து ஒரு அடிப்படையில் வந்து ஒரு நீர் மேலாண்மை வந்து இப்போ இருக்கிற சிஸ்டமில் ரொம்ப நல்லபடியாக அதை மெயின்டைன் பண்ண முடியல அப்படின்றது தான் தெரிய வருது. ஸோ இந்த வாட்டர் ஸ்ட்ரெஸ்ட் கண்ட்ரியில் வந்து நம்மளோட பெர் கேபிட்டா அப்படின்ற ஒரு விஷயம் இங்கே தெரிய வருது. அதாவது என்னன்னா 2021 சென்சஸ் எடுத்திருக்காங்க. அதாவது பெர் கேபிட்டா வாட்டர் அவைலபிலிட்டி வந்து

486 வந்து இருந்திருக்கு. ஆனால் இப்போ வந்து 2031 வந்து பார்த்தீங்கன்னா அது கிட்டத்தட்ட வந்து ஒரு 100 கியூபிக் மீட்டர் குறையுது, 1360 அப்படின்ற மாதிரி இருக்குன்ற மாதிரி வந்து ஒரு கணக்கெடுப்பு இருக்கு. இது மட்டும் இல்லாமல் வந்துட்டு இப்போ அவைலபிலிட்டியில் ஒரு பர்சனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 1700 வேணும். ஓகே, ஸோ இதுக்கு அதுக்குமே 300 கியூபிக் மீட்டர் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கு. ஸோ இன்னொரு முக்கியமான ஒரு கணக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, எதுக்கு வந்து நீரை சேமிக்கணும் அப்படின்னா ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டாக நம்ம இதை பார்த்தே ஆகணும். ஓகே, சூப்பர் இன்வெஸ்ட்மெண்ட்டாக பார்த்தோம். இப்போ நம்ம நிறைய விஷயங்கள், காசு சேமிக்கிறோம், நேரத்தை சேமிக்கிறோம், ரிலேஷன்ஷிப்பை கூட நம்ம சேமிக்கிறோம், ஒவ்வொரு நம்மளோட ஹெல்த்தை வந்து சேமிக்கிறோம், இதுக்கான இன்சூரன்ஸ் என்னென்னமோ இருந்தால் கூட நீரை சேமிக்கிறதுக்கு வந்து ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டர் தான் ஒரே ஸ்கீம். ஓகே, அது ஒவ்வொருத்தவங்களும் இப்போ இருக்க காலகட்டத்தில் பண்ணியே ஆகணும். அதில் ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா, ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் வந்து ஒரு ஓப்பன் டேரஸ் ஒருத்தங்க கிட்டே இருக்குது அப்படின்னாலே அது 1 சென்டிமீட்டர் மழை பெஞ்சாலே வந்து 929 லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர் வந்து ஈஸிலி சேவ் பண்ண முடியும். ஓகே, அது 1 சென்டிமீட்டர் பெஞ்சால் கூட. ஸோ அதில் நீங்கள் அப்படி இப்படின்ட்டு ஒரு ட்ரெயின் ஆகுதுன்னா கூட குறைஞ்சபட்சம் 800 லிட்டராவது நீங்கள் டெஃபினெட்லி சேமிக்க முடியும். அன்றாட வாழ்க்கைக்கு வந்து நமக்கு தேவை வந்து ஒரு 4 பேர் வீட்டில்

0: இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் வந்து ஒரு ஓப்பன் டெரேஸ் ஒருத்தங்க கிட்ட இருக்கு அப்படின்னாலே, அது 1 சென்டிமீட்டர் மழை பெஞ்சாலே வந்து 929 லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர் வந்து ஈஸிலி சேவ் பண்ண முடியும். ஓகே, அது 1 சென்டிமீட்டர் பெஞ்சா கூட. ஸோ அதில் நீங்கள் அப்படி இப்படின்ட்டு ஒரு ட்ரெயின் ஆகுதுன்னா கூட குறைஞ்சபட்சம் 800 லிட்டராவது நீங்கள் டெஃபினெட்லி சேமிக்க முடியும். அன்றாட வாழ்க்கைக்கு வந்து நமக்கு தேவை வந்து ஒரு 4 பேர் வீட்டில் இருக்காங்க அப்படின்னாலே வந்து 1000 லிட்டர்ஸ் இஸ் மோர் தென் இனஃப் ஃபார் இன்க்ளூடிங் எல்லா டொமஸ்டிக் பர்பஸும் சேர்த்து. ஸோ அப்போ யோசிச்சு பாருங்க, 900 லிட்டர்ஸ் வந்து சுமார் 1 சென்டிமீட்டர் அப்படின்றது. நமக்கு சென்னையில் மட்டுமே வந்து ஈஸிலி 50 சென்டிமீட்டர்ஸ் ஆஃப் ரெயின்ஃபால்ன்றது வரும். நீங்கள் அது கணக்கு போட்டிங்கன்னா எங்கேயோ போய் நிற்கும் அது உண்மையிலேயே. அதே மாதிரி ஒரு இன்ஸ்டிடியூஷனில் வந்து ஒரு 100 ஸ்கொயர் மீட்டர் ஸ்பேஸ் இருக்குது அப்படின்னா கூட அங்கே 10,000 லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர் வந்து ஈஸிலி நம்ம சேவ் பண்ண முடியும். நான் சொல்கிறது இன்ஸ்டிடியூஷன்றது ப்ரைவேட் பாடி. நான் 100 ஸ்கொயர் மீட்டர்லாம் ஒரு சின்ன இடம், ஒரு இண்டஸ்ட்ரீஸ்க்கெல்லாம் இன்னும் ரொம்ப பெரிய ஸ்கோப் ஆஃப் ஏரியாவே இருக்கும், ஏக்கர் கணக்கில் இருக்கும். அங்கெல்லாம் அவங்களுடைய அன்றாட தேவைக்கு நிறையவே வந்து அவங்க ரெயின் வாட்டரை வந்து ஸ்டோர் பண்ண முடியும். அப்படி ரெயின் வாட்டரை ஸ்டோர் பண்ணுற மூலயமா எலக்ட்ரிசிட்டி பில் ரெடியூஸ் ஆகும், தென் வாட்டர் அவைலபிலிட்டி ஆஃப் நேச்சுரல் வாட்டர் ரிசோர்ஸ் வந்து நல்லாவே கிடைக்கும். தே டோன்ட் ஹாவ் டு கெட் வாட்டர் ஃப்ரம் அவுட் சைட், நல்ல தண்ணி கிடைக்கும், மினரல் ரிச் வாட்டர் வந்து கிடைக்கும். ஸோ அப்போ யோசிச்சு பாருங்கள் எல்லா பர்பஸ்க்கும் அது எவ்வளோ நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்றைக்கி தேவைக்கு வந்து உண்மையிலேயே வந்து ஒரு ஃப்ரீ அவைலபிள் ஆன ஒரு வாட்டர் ரிசோர்ஸ் அப்படின்றது வந்துட்டு நிறைய விஷயங்களை வந்து நான் சொன்னபடி அது சேமிக்கும். சொன்னபடி வந்து ஒரு ஃப்ரீ காஸ்ட் ரிசோர்ஸு, ஒரு கிரவுண்ட் வாட்டர் லெவலை வந்து இன்க்ரீஸ் பண்ணுற ஒரு மிகப்பெரிய டூல். எஸ்பெஷலி இப்போது நிறைய இடங்களில் வந்து நம்ம கிணறு இல்லைனா கூட நம்மளோட போர்வெல்ல வந்து ரீசார்ஜ் பண்ணக்கூடிய ஒரு அழகான ஒரு விஷயம். அண்டு எஸ்பெஷலி சி வாட்டர் இன்ட்ரஷன் வந்து நம்ம வந்து கம்மி பண்ண முடியும். கோஸ்ட் லைன் இருக்கிற நகரங்கள் வந்து அந்த சீ வாட்டருக்கு வந்து போறதை ஓரளவுக்கு தடுக்க முடியும். சீ வாட்டருக்கு போய் தான் ஆகணும் சில தண்ணி அப்படின்றது, பட் ஸ்டில் ஓரளவுக்கு வந்து நம்மளால தடுக்க முடியும். வாட்டர் லாகிங் இடத்தை வந்து நம்மளால வந்து கட்டுப்படுத்த முடியும். இப்போ நம்ம வீடு பிரைவேட் இடங்கள்ல இருந்து தண்ணி வெளியே போதில்ல, நம்மளே ஓரளவுக்கு ஸ்டோர் பண்ற மூலமா கண்டிப்பா வந்து அந்த வாட்டர் கிளாகிங் வந்து தடுக்க முடியும். ஒரு அட்லீஸ்ட் 30-40% அது தடுக்க முடியும்ன்றது நான் ஒர்க் பண்ணி வச்சிருக்கிறது. ஸோ ஐ எம் வெரி ஷுர் இது ஒரு அடிப்படையில் எல்லாருக்கும் தேவையான ஒரு விஷயம்தான். அது தனிப்பட்ட நபர்களும் சரி, இயக்கங்களும் சரி, ஒரு பிரைவேட் பாடியாக இருந்தாலும் சரி, இன்ஸ்டிடியூஷன்ஸாக இருந்தாலும் சரி, எடுக்கும்போது பெரிய லெவல் பங்களிப்புன்றது கொடுக்கலாம்.
1: நிச்சயமா, அதாவது மழை நீரை ஏன் சேமிக்கணும், அது எந்த அளவுக்கு நமக்கு முக்கியம் அப்படின்றத நீங்கள் சொன்னதுலேருந்து புரிஞ்சுக்க முடியுது. இன்னொரு விஷயமும் உங்கள் பேச்சில் வந்து கவனம் ஈர்த்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, காசு கொடுத்து தண்ணி வாங்குறோம் அப்படின்றது. இன்னைக்கு வந்து நம்ம காசு கொடுத்து தண்ணி வாங்குறோம். ஒரு 25-30 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தோம்னா இந்த வார்த்தையை நம்ம சொல்லியிருந்தோம்னா அப்போ இருந்த பெரியவங்க கண்டிப்பாக சிரிச்சிருப்பாங்க. இது தண்ணியை வந்து காசு கொடுத்து வாங்குவோம் அப்படின்னு சொல்லி சிரிச்சிருப்பாங்க. ஆனா இன்னைக்கு வந்து அந்த விஷயம் வந்து நடந்துட்டு இருக்கு. இன்னும் 10 வருஷம் கழிச்சு இதை விட மோசமான நிலைக்கு ஒரு போயிட கூடாது அப்படின்ற ஒரு அடிப்படையிலயும் இந்த விஷயத்தை வந்து அரசு வந்து முன்வைக்கிறாங்கன்னு சொல்லலாமா? கண்டிப்பா நீங்க வந்து மழைநீரை சேமிச்சாதான் ஃபியூச்சர்ல ஒரு பெரிய கஷ்டம்லாம் நமக்கு இல்லாம போகும்.
0: உண்மை, டெஃபினட்டா. அதை வந்து இப்போ கேட்ச் தி ரெயின் வந்து அதை வெளிப்படையாவே சொல்லுதுன்னே சொல்லலாம். இவ்வளோ ₹1 கொடுத்து ஒரு தண்ணி பாட்டில் வாங்கணுமா அப்படின்ற தேவையை வந்து அந்த கேள்வி வைக்கும்போது ஒத்து கவனிச்சா ஒரு ஃப்ரீயாக அவைலபிள் கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் சொல்லக்கூடாது, ஒரு அவசியம். அது வந்து காசு கொடுத்து வாங்குறது அவலை நிலை தானே. தண்ணியை காசு கொடுத்து வாங்குறது சரி, நான் வாங்குறேன், ஒரு குருவி என்ன பண்ணும், ஒரு எறும்பு என்ன பண்ணும், இங்கே இருக்கக்கூடிய எல்லா காசே இல்லாத நபர்களுக்கு எப்படி தண்ணி கிடைக்கும் அப்படின்றது. வாட்டர் வந்து ஒரு கமோடிட்டியாக மாறும்போது அங்கே மிகப்பெரிய பிரச்சனை வருது. 70% தண்ணி தான் நம்ம உடம்புல. அப்போ 70%னா அந்த 70%க்கு ஒரு ரேட்டு வைக்கும்போது வந்துட்டு அது எனக்கு சரியாக படலை அது. ஸோ அதனால் நான் எப்பயுமே சொல்கிறது என்னென்னா தண்ணியை காசு கொடுத்து வாங்கக்கூடாது. அது அரசு வந்து இந்த மாதிரி வாட்டர் ரிசோர்ஸில் வந்து நீங்கள் கண்காணிக்கணும், இந்த மாதிரி உங்கள் வீட்டிலேயே வர்றதை வந்து நீங்கள் வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறது ரொம்ப அற்புதமான செய்தியாக நான் பார்த்தேன். ஓகே, இதை கவர்மெண்ட் பிளான் அண்ட் இதை எடுக்கிறாங்க, இதை எல்லாருக்கிட்டே எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்ட்டு இருக்கும்போது ஒரு சக மனிதனாகவும் இதை பற்றி நான் ஒரு எடுத்த முன்னெடுப்புகளாகவும் எப்படி மக்களுக்கு உபயோகமாக இருக்கிறத தாண்டி இது ஒரு பெரிய திட்டமாக அறிவிக்கும் போது எல்லாருக்கிட்டையும் சொல்லும்போது வந்துட்டு ஓகே நம்ம ஒரு டார்ச் பேரராக இருப்போம், நம்ம இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுப்போம் அப்படின்ட்டு. தண்ணியை காசு கொடுத்து வாங்குறதுன்றது என்றைக்குமே ஏற்றுக்கொள்ளப்படாத விஷயம். ஃப்யூச்சரில் வந்துட்டு அது 1000 ரூபாய் ஆனால் கூட அப்பயே வந்து ஃப்ரீ ரிசோர்ஸஸ் வந்து கவர்மெண்ட் வந்து முன்னெடுக்கும், பெரிய விஷயங்கள் எடுக்கும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு.
1: நிச்சயமா, அதாவது ஃபியூச்சர்ல வந்து நமக்கு அந்த மாதிரி ஒரு கஷ்டம் வரக்கூடாது அப்படின்றதுக்காகவே இந்த முன்னெடுப்பு. இப்போ நம்ம பண்ணிட்டு இருக்கிற இந்த ப்ரோக்ராம் வாயிலாக வந்து நிறைய அவேர்னஸ் வந்து உருவாகுன்ற நம்பிக்கையோட நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். இப்போ பழைய காலத்துல இருந்த அந்த நீர் கட்டமைப்புகள் எப்படி இருந்துச்சு, அதனாலதான் அப்ப கஷ்டம் எதுவும் இல்லையா, தண்ணீர் கஷ்டம்லாம் எதுவும் இல்லையா? இப்ப வந்து அந்த கட்டமைப்புகள் வந்து பெருமளவு குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லலாமா? அதை சீராக்குறதுக்கு தான் அரசு வந்து இப்படி ஒரு நடவடிக்கை எடுத்திருக்காங்களா?
0: அப்பைக்கு இப்பயும் நம்ம கம்பாரிசன் வந்து எப்படி வச்சுக்கலாம்னா, இப்போ ஒரு பாப்புலேஷன் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. அப்போ பாப்புலேஷன் கம்

0: கம்மியாக இருந்தால் கூட, பட் நீர் மேலாண்மைன்றது வந்து ரொம்ப அடிப்படையில் வந்து ரொம்ப தேவையான ஒரு விஷயமாகவே இருந்திருக்கு. ஓகே, அண்டு ரொம்ப சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. ரெண்டு இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸாம்பிள் நான் சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இங்கே வந்து ரொம்பவே நீர் மேலாண்மை ரொம்ப உன்னிப்பாகவே கவனிச்சுட்டு இருந்திருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பிரகதீஸ்வரர் டெம்பிள் வந்து நீங்கள் சுற்றி பார்த்தீங்கனாலே தெரியும், ஒரு வாட்டர் கேனல் வந்து இருக்கும், அதாவது ஒரு வாட்டர் ஃப்ளோயிங் சிஸ்டம் அப்படி ஒன்று கட்டியிருப்பாங்க. சரி, வெறும் வாட்டர் ஃப்ளோயிங் சிஸ்டமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது மட்டும் இல்லாமல் அதை சேனலைஸ் பண்ணி சிவகங்கா டேங்க்குன்னு சொல்லிட்டு அங்கே ஒன்று இருக்குது, அதுக்கு வந்து அந்த டேங்கில் வந்து ஸ்டோரூம் பண்ணியிருக்காங்க. அதாவது அந்த ஒட்டுமொத்த டெம்பிளும் வந்து அந்த ஒட்டுமொத்த கோயிலில் இருக்கக்கூடிய வரக்கூடிய மழைன்றது வந்து அதை சேமிச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் காவேரி நதியிலேருந்து வரதையும் வந்து இன்டர் கனெக்டும் பண்ணியிருக்காங்க. ஸோ அதிகமான வாட்டர் வந்தாலும் வெளியே போகிறதுக்கான ஒரு ட்ரெயின் சிஸ்டம் வந்து கட்டியிருக்காங்க. அதிகமான வாட்டர் வந்தாலும் ஸ்டோரிங்கான இன்னொரு டேங்க் சிஸ்டமும் வந்து பண்ணியிருக்காங்கன்றது வந்து ஒரு நல்ல ஒரு ஆய்வு. இது மட்டும் இல்லாமல் பல இடங்களில் இது நீங்கள் பார்க்க முடியும். அவ்வளோ எதுக்கு இப்போ நம்ம வயல் வரப்புகளில் வந்து அவ்வளோ நம்மக்கிட்ட வந்து வாட்டர் ஸ்டோரிங் சிஸ்டம்ன்றது வந்து இருந்திருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஊரணி, ஏரி, குளம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. கோவில் குளம்லாம் இருக்கு.
1: கோயில்களில் வந்து குளம் வெட்டினதே வந்து மழை நீரை சேமிக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துக்காக கூட சொல்லுவாங்க இல்லையா?
0: உண்மை உண்மை. ஓகே, இன்னைக்கும் அது ஃபங்க்ஷனில் இருக்குல்ல, இந்த வாய்க்கால், அப்புறம் சிறிய தடுப்பு, வயல்வெளி, வரப்பு அப்படின்றதெல்லாம் நிறைய பிரிச்சிருக்காங்க. இதில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான பார்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்துல வந்து பெரிய லேக்ல வந்து வாட்டர் ஸ்டோர் பண்ணியிருப்பாங்க. அங்கிருந்து வந்து வரப்புக்கு வரத்துக்கு வந்துட்டு இந்த வாய்க்கால்லாம் நிறையவே யூஸ் பண்ணியிருப்பாங்க. பெரிய வாட்டர் கேனல்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் வந்து 100 இயர்ஸ்க்கு பிஃபோர் ஒரு 1000-1500 இயர்ஸாகவே நல்லாவே வந்து வாட்டர் சிஸ்டம் வந்து ட்ரையல் அண்ட் எரர்ல நிறைய ஒர்க் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இவங்களுக்கு பல இடங்கள், பல நகரங்கள் தமிழ்நாட்டில் இருந்திருக்கு. அங்கே வந்து மக்களுடைய ரொம்ப அடிப்படை தேவைன்றது தண்ணி. அதுக்கு ஒரு மேலாண்மை திட்டம் இருக்கணும். அதை இப்படி தான் ஃபாலோ பண்ணணும், இப்படி தான் கரெக்டாக ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணணும், இந்த ஸ்பேஸ் தான் இருக்கணும், இவ்வளோ தான் இருக்கணுன்றது எல்லாத்தையும் வந்து அழகாக டிஃபைன் பண்ணி வச்சுருக்காங்க. ஆனால் இப்போ இருக்கிற காலகட்டம் டோட்டலி மாறுபட்டது. ஈஸியாக ஒரு பம்பு, ஒரு போர்வெல் போட்டுட்டு அதுலேருந்து தண்ணி எடுத்துடுறாங்க. தண்ணி எடுத்ததுக்கப்புறம் வந்து ஒரு காலகட்டத்தில் என்ன ஆயிடுதுன்னு பார்த்தீங்கன்னா, கீழே இருக்கிற வாட்டர் பெட்ஸ் எல்லாமே வந்து கம்மி ஆயிடுது,
1: ட்ரை ஆயிடுது.
0: ஓகே, இதை ஸ்டோர் பண்ணும்ல, இது சரி மழை பெய்து எந்ததான் ஃபுல்லாகவே வயலாச்சே அப்படியே தண்ணி உள்ளே இதாகிடும்னா அப்படி ஆகாது. இதுக்கு நம்ம வந்து ஒரு சின்ன ஒரு வாட்டர் பெட் வந்து நம்ம கிரியேட் பண்ணணும். உள்ளே போகிறதுக்கான ஒரு சிஸ்டம் இன்னும் ஃபாஸ்ட்டாக நம்ம பண்ணி ஆகணும். எவ்வளோ ஃபாஸ்ட்டாக தண்ணி உரியிடும், அப்போ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக தண்ணி உள்ளே போயிடும்,
1: ரீஸ்டோர் பண்ணணும். கரெக்ட்.
0: ஸோ அதுக்கு தான் இந்த ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டர்ன்றதே கட்டுறது, சரிங்களா? அதோடைய முக்கியத்துவமும் எப்படி வந்து நீ குழி தோண்டி உள்ள நல்ல ஒரு போர்வெல் போட்டு தண்ணி எடுக்கிறீங்களோ அதே மாதிரி வந்து குழி தோண்டி ஒரு ஸ்டோரேஜ்ன்றது 100% பண்ணி ஆகணும் அப்படின்றது. இது ஈஸியா மாண்டேட் கூட ஆக்கலாம், சில இடங்கள்ல மாண்டேட்டும் ஆக்கிருக்காங்கன்றது கேள்விப்பட்டேன். நல்லது. அதே மாதிரி எல்லாருமே எங்கெல்லாம் மோட்டர் போடுறீங்களா, போர்வெல் போடுறீங்களா, சரி இன்னொரு ஒரு ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்ட் ஒரு ஸ்டோரேஜ் இது வந்து வைங்க அப்படின்றது சொல்றது வந்து உண்மையிலேயே வரவேற்கத்தக்கது தான். இது வந்து இப்போ பண்ணுறது இல்லை. அதனால் வந்துட்டு என்ன ஆகிடுதுன்னா, ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் க்ரியேட் ஆகிடுது. நம்ம வந்து தண்ணி வந்துட்டு திருப்பி என்ன பண்ணுறாங்கன்னா, வயலுக்கு வரத்துக்கெல்லாம் வந்துட்டு ஒரு பெரிய டேங்க்கில் வர வச்செல்லாம் பண்ணக்கூடிய அவலநிலையெல்லாம் பார்க்க வேண்டியிருந்தது. ஸோ இதுக்கு நம்ம ஒரே சொல்யூஷன் வந்து ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டர் தான். இங்கே இதோட முடியல. இப்போ நான் ரீசெண்டாக ஒடிசா போயிருந்தேன். ஒரு 1000 இயர்ஸ் பேக் எப்படி இந்த நீர் மேலாண்மை பண்ணியிருக்காங்க பிரகதீஸ்வரர் டெம்பிள்ட்டு. நான் இப்போ ஒடிசாவில் போகும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பார்த்தேன். புவனேஸ்வர் போகிற ரோட் நம்பவே முடியாது. ஒவ்வொரு 500 மீட்டர்ஸ் 200 மீட்டர்ஸ்க்கு வந்துட்டு அவ்வளோ குட்டைகள் வந்து பண்ணியிருக்காங்க. அது வந்து கோயில் குளங்கள் மாதிரி தான் இருக்கு. ஓகே, ஆனால் எதுக்குன்னு பார்த்தா பீப்புள் யூசேஜ்க்காக. ஏன்னா அங்கே ஃபுல்லாகவே வந்து ஃபார்மிங் தான் அவங்களோட மெயின் கோர் பிஸ்னஸ். அண்ட் பீப்புளோட யூசேஜ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த குளங்கள் வந்து ரொம்பவே உன்னிப்பாக கவனிச்சுட்டு அதை மெயின்டெனன்ஸ் பண்ணுறாங்க. ஆனால் எல்லா குளங்கள்லையும் வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு அங்கே மக்கள் வந்து உபயோகிச்சுட்டு இருக்காங்க. அங்கே குளிக்கிறாங்க, அங்கே தண்ணி எடுக்கிறாங்க, அவங்க உபயோகிக்கிறாங்க, இதெல்லாமே பார்க்கப்படுது. நான் சொல்கிறது வந்து ஒவ்வொரு 200-500 மீட்டர்ஸில் வந்து இப்படி ஒன்று கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது நான் சொல்கிறேன். இந்த சைடு லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தா ஒன்று, ரைட் சைடில் கொஞ்சம் தூரம் போய் பார்த்தா ஒன்று, அப்படியே நிறைய இருந்தது. அவ்வளோ வாட்டர் பாடிஸ் வந்து இருந்தது. மேபி நம்ம ஊர்லேயும் வந்து தென்காசி அந்த பக்கங்களில் வந்து நான் அந்த மாதிரி பார்க்குறது உண்டு. பட் இது இன்னும் நிறைய மேம்படுத்தணும், நிறையவே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். பண்ணுற மூலயமா வந்து குறிப்பிட்டு காவேரி அந்த ரீஜன்ஸில் வந்துட்டு இது பண்ணுற மூலயமா நிறைய வாட்டரை வந்து நம்ம ஸ்டோர் பண்ண முடியும். அது ஒரு வாட்டர் ஸ்பாஞ்ச் எஃபெக்டாகவும் க்ரியேட் பண்ணும். அண்ட் டெஃபினெட்லி நிறைய நல்லது நடக்கும். ஸோ இதுதான் நான் பார்த்த டிஃப்ரென்ஸ் அப்படின்ட்டு. இது இன்னும் அதிகமாக இருக்கணும் அப்படின்றது தான் என்னுடைய சின்ன ஒரு ரிக்வெஸ்ட்டாகவும் இருக்குது. இருக்கு. மற்றபடி வந்துட்டு 50 வருஷத்துக்கு முன்னாடிக்கும் இப்பைக்கும் வந்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது அடிப்படையில் தண்ணி நமக்கு மேலே இருக்குது டேங்க்லேருந்து வருது அப்படின்ட்டு ரொம்ப ஏளனமாக இருந்துடக்கூடாது. அது எப்படி வருது, அந்த டேங்குக்கு எவ்வளோ

0: வந்துகிட்டே இருக்கணும்ல.
1: ஆமாம், எப்படி வருது, எங்கேருந்து வருது அப்படின்றத யோசிக்கணும். ஓகே, இங்கிருந்து வருதுன்னா நம்ம அதுக்கு திருப்பி கொடுத்தாகணும் அப்படின்ற ஒரு சின்ன ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம எடுத்து தான் ஆகணும். இது வந்து அரசு பண்ணும் அப்படின்லாம் இல்லை. இது நம்ம வீடு, நம்ம வீட்டில் தண்ணி நம்ம எடுக்கிறோன்னா திருப்பி அங்கே வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி ஆகணும். அதுக்கு ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டர் அவசியம் அப்படின்றது கண்டிப்பாக புரிஞ்சாகணும்.
2: மழைநீர் சேமிப்பு எவ்வளவு அவசியம் அப்படிங்கறத பத்தி பேசிட்டு இருக்கோம். நேயர்களே, இந்த நிகழ்ச்சியின் இரண்டாம் பாகத்தை வரும் வெள்ளிக்கிழமை கேட்கலாம்.

நேகலை சைபாலின் இன்று ஒரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம். நேரம் 9:31. இரவின் மடியில் நிலவின் ஒளியில் ஓரைகள் மின்ன இமைகளும் பின்ன திக்கெட்டும் உரைய மின்னொளிகள் மறைய இனிதான கனவுகள் தேடி இழைப்பாக உறங்கும் தங்களுக்கு என் இனிய இரு வணக்கங்கள். இது எஃப்எம் ரெயின்போவின் தேன் சிசைவான மிஷில் நான் உங்கள் ஆர்ஜே ஆனந்த். இன்றைய தேன் சிசைவான மிஷில உங்கள் மனம் கவர்ந்த உங்கள் இதயத்தில் இதயம் கவர்ந்த பாடல்கள் நாம் கேட்க போறோம். அந்த வகையில் முதலாவதாக பாடல் கேட்கலாம் என்னுயிர் நீதானே திரைப்படத்திலிருந்து. இந்த பாடல் பாடியிருக்காங்க கிருஷ்ணராஜ் மற்றும் சுஜாதா. பாடலுக்கு இசையமைச்சிருக்காரு தேவா. தொடர்ந்து கேளுங்க எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 என்றும் உங்கள் மனதோடு.

0: நேயர்களே, ராம் தங்கநகை மாளிகையின் சூழல் அறிவோம் நாளை காலை 6:55 கேட்கலாம்.
1: எஃப்எம் ரெயின்போ 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
0: நேரம் 9:38 ஏற்றினுடைய ஆயிட்டிருக்கு. எஃப்எம் ரெயின்போவின் தேன் சிந்தவானில் அடுத்ததாக நிலவை பார்க்கும்போது நீ தூரமாயிருப்பதாய் உணர்கிறேன், என் நிழலை பார்க்கும்போது நீ என்னோடு இருப்பதை உணர்கிறேன். நிகழ்ச்சியில் பாட கேட்கலாம். சந்தித்த வேளை திரைப்படத்திலிருந்து இந்த பாடல் பாடியிருக்காங்க உன்னிகிருஷ்ணன் மற்றும் ஹரிணி சோபனா. பாடலுக்கு சேமிச்சிருக்காங்க தேவா.

0: நேயர்களே, சைபாலின் இன்று ஒரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம்.
1: எஃப்எம் ரெயின்போ 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
0: நேயர்களே, புதுச்சேரி அரசு மின்துறை விடுத்துள்ள அறிவிப்பு. புதுவை 110/22 kW குர்மாம்பேட் துணை மின் நிலையத்தில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளவிருப்பதால் நாளை வியாழக்கிழமை காலை 10 மணியிலிருந்து பகல் 2 மணி வரை பூபாலா நகர், சோனியாகாந்தி நகர், மேட்டுப்பாளையம் மெயின் ரோடு, கோரிமேடு காவலர் குடியிருப்பு, தட்டாஞ்சாவடி ஒரு பகுதி, தட்டாஞ்சாவடி தொழிற்பேட்டை, சுப்பையா நகர் ஒரு பகுதி, பாக்கமுடையன்பேட்டை, ஆனந்தபுரம், அரசு அச்சகம், பிரியதர்ஷினி நகர் ஒரு பகுதி, வடக்கு ஈசிஆர், ஜீவானந்தபுரம் ஒரு பகுதி, புதுப்பேட் ஒரு பகுதி, கிரீன் கார்டன், கொட்டுப்பாளையம் ஒரு பகுதி, ஸ்ரீராம் நகர், ஜெயராம் கார்டன், கருவடிக்குப்பம், மகாவீர் நகர் ஒரு பகுதி, பாரதி நகர் ஒரு பகுதி, விஷ்ணு நகர், சாமிப்பிள்ளை தோட்டம், லெனிநகர், சண்முகா நகர், நாகம்மாள் நகர், இடையன்சாவடி ரோடு ஒரு பகுதி மற்றும் அதனை சார்ந்த பகுதிகளிலும், மேட்டுப்பாளையம் ட்ரக் முனையம், போக்குவரத்து நகரம், ஹரிநமோ நகர் ஒரு பகுதி, பிரியதர்ஷினி நகர், ராஜா அண்ணாமலை நகர், என்ஆர் நகர், சிவாஜி நகர், காமராஜ் நகர், குருநகர், ராஜீவ் நகர், ஆதிகேசவன் நகர், இந்திரா நகர், இஸ்ரவேல் நகர், பல் மருத்துவக் கல்லூரி, புதுப்பேட் ஒரு பகுதி, ராஜாஜி நகர் ஒரு பகுதி, லாஸ்பேட் ஒரு பகுதி, நெருப்புக்குழி, நாவர்குளம், டாக்டர் அன்னிபெசன் நகர், கணபதி நகர், சின்னக்கண்ணு நகர், அன்னை நகர், மோதிலால் நகர், அகத்தியர் நகர், வாசன் நகர், பொதிகை நகர், குறிஞ்சி நகர் விரிவாக்கம், செவாலியர் சீனிவாச நகர், தில்லைக்கண்ணு அம்மா நகர், அசோக் நகர், லாசுபேட் அரசு ஊழியர் குடியிருப்பு, நேருவில் நகர், அவ்வை நகர் ஒரு பகுதி, சாந்தி நகர், லாஸ்பேட் கல்வி நிறுவனங்கள் மற்றும் உயர்மின் அழுத்த நுகர்வோர்கள், பிப்மேட் அலுவலகம், ஏர்போர்ட், மதிய உணவு திட்டம் மற்றும் அதனை சார்ந்த பகுதிகளில் மின்தடை ஏற்படும் என அறிவிக்கப்படுகிறது.

நேரம் 9:47 10 மணிக்கு ஆயிடுச்சு. எஃப்எம் ரெயின்போவின் தேன் சிந்தேவனம் அடுத்ததாக எஸ் பி பாலசுப்ரமணியம் மற்றும் கே எஸ் சித்ராவின் குரலில் எஸ் ஏ ராஜ்குமார் இசையில் பாடல் கேட்கலாம்.

0: நேர்களே, ராம் தங்கநகை மாளிகையின் சூழல் அறிவும் நாளை காலை 6:55 கேட்கலாம்.
1: எஃப்எம் ரெயின்போ 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
0: நேர்களே, புதுச்சேரி அரசு மின்துறை விடுத்துள்ள அறிவிப்பு. பாகூர் துணை மின் நிலையத்தில் சில பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளவிருப்பதால் முள்ளோடை, மூர்த்திக்குப்பம் பகுதி, கொரவள்ளிமேடு, வண்ணாங்குளம், மதிகிருஷ்ணபுரம் மற்றும் சுள்ளியாங்குப்பம் ஆகிய பகுதிகளிலும், திருபுவனை துணை மின் நிலையத்துக்குட்பட்ட திருபுவனை பிரதான சாலை, திருபுவனை பாளையம், மதகடிப்பட்டு பாளையம், மதகடிப்பட்டு, நல்லூர் மற்றும் நல்லூர் குச்சிப்பாளையம் ஆகிய பகுதிகளிலும் நாளை காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை மின் விநியோகம் முற்றிலும் தடைபடும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. எனவே பொதுமக்கள் மின்துறையுடன் ஒத்துழைக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். நேரம் 9:53, 40 நொடிகள் ஆயிற்றுக்கு. எஃப்எம் ரெயின்போவின் தேன் சிந்தேவான அடுத்ததாக படம் கேட்கலாம். கிருஷ்ணராஜ் மற்றும் சுஜாதாவின் குரலில் தேவாவின் இசையில் நட்புக்காக திரைப்படுத்துகிறது. தொடர்ந்து கேளுங்க எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 என்றும் உங்கள் மனதோடு.

நேரம் 10 மணி ஆயிட்டு இருக்கு. எஃப்எம் ரெயின்போல கேட்டுட்டு இருக்கீங்க தேன்ஸ் தேவானம் நிகழ்ச்சியில. அடுத்ததாக, நீ வானவில்லாயிரு, நான் அதில் இருக்கும் ஏழுநிறமாய் இருப்பேன் என்றும் இணைப்பிரியாமல் நிகழ்ச்சியில் பட கேட்கலாம். உன்னிகிருஷ்ணன் மற்றும் ஜானகியின் குரலில் சிற்பியின் இசையில் பார்வை ஒன்றை போதுமே திரைப்படுத்தி இருந்தது.

நேரம் 10:16 எஃப்எம் ரெயின்போல கேட்டுட்டு இருக்கீங்க தேன் சிந்தேவானம் நிகழ்ச்சியில. அடுத்ததாக, காற்றை கண்டவுடன் நடனமாடும் மரங்களைப் போல உன்னை கண்டதும் என் மனமும் நடனமாடுகிறது. நிகழ்ச்சியில் பாட கேட்கலாம் சித்ராவின் குரலில் என் புருஷன் குழந்தை மாதிரி திரைப்படத்தில் இருந்தது.

நேரம் 10:11 38 ஆயிடுச்சு. எஃப்எம் ரெயின்போவின் தேன் சுதேவன் மிஷில் அடுத்ததாக பண்ண கேட்கலாம் ஹரிஹரன் மற்றும் அனுராதா ஸ்ரீராம் குரலில் எஸ் ஜே ராஜ்குமாரின் இசையில்.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 10:23:05 ஆயிற்றுக்கு. எஃப்எம் ரெயின்போவின் தேன்ஸ் தேவன் மிஷில் அடுத்ததாக கிருஷ்ணராஜ் மற்றும் சுஜாதாவின் குரலில் எஸ் ஏ ராஜ்குமாரின் இசையில் மூவேந்தர் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கலாம்.

எஃப்எம் ரெயின்போவின் தேன் சிந்தவன் மிஷில் அடுத்ததாக உன்னிகிருஷ்ணன் மற்றும் ஸ்வர்ணலதாவின் குரலில் எஸ் ஏ ராஜ்குமாரின் செயல் சிம்மராசி திரைப்படத்திலிருந்து படம் கேட்கலாம். நேரம் 10:27 நிமிடம் 41 நொடிகள்.

10:37 விஜய் எஸ்தாஸ் மற்றும் சுஜாதாவின் குரலில் அரசு திரைப்படத்திலிருந்து

நேரம் 10:47 நிமிடம் 43 வரையில் ஆயிட்டிருக்கு. எஃப்எம் ரெயின்போவின் தேன் சிந்தி வரும் பாடல் தென்னவன் திரைப்படத்திலிருந்து.

நேரம் 10:52 44 நிமிடம் ஆயிட்டிருக்கு. எஃப்எம் ரெயின்போவின் தேன் சிந்தியில் வரும் பாடல் உன்னிகிருஷ்ணன் மற்றும் அனுராதா ஸ்ரீராம் குரலில் தேவாவின் இசையில் சொக்கத்தங்கம் திரைப்படுத்திட்டிருந்தது.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 10:57:58 நிகழ்ச்சிக்கு இன்றைய தேன் சிந்தை வனமிஷன் நிர்வாகம் பாடல் தளபதி திரைப்படத்திலிருந்து.

நேரம் 11 மணி. நேர்களை நமது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நாளை இடம்பெறும் நிகழ்ச்சி பற்றி அறிவிப்பு. காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் ஜி ஆறுமுக பெருமாள் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை சென்னை அஞ்சல். காலை 6:15 தெய்வீகராகம். காலை 6:35 உழவர்களுக்கான செய்திகள். இதில் கொத்தவரங்காய் சாகுபடி குறித்த காத்தமுத்து கருத்தமுத்தின் உரையாடலை கேட்கலாம். இதில் பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை த. செந்தில்குமார் மற்றும் கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். காலை 6:55 ராம் தங்கநகை மாளிகையின் சூழல் அறிவோம். சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் நீர்வாழ் பறவைகளின் பங்கு வழங்குபவர் பி. சுரேந்தர் அவர்கள். காலை 7:02 புதுமை புதுமை. காலை 7:25 நலமாய் வாழ. சர்க்கரை நோயாளிகளும் எலும்பின் ஆரோக்கியமும் குறித்து விளக்கமளிக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் பட்ட மேற்படிப்பு மையத்தின் எலும்பியல் துறை நிபுணர் டாக்டர் டி. சிவராஜ் அவர்கள். காலை 7:30 காமன்வெல்த் போட்டி 2026 அன்றாட நிலவரம் டெல்லியிலிருந்து செய்ய கேட்கலாம். காலை 7:45 வணக்கம் மக்களே. காலை 8:02 முதல் 8:15 வரை மற்றும் 8:30 முதல் 8:55 வரையிலும் நம்ம புதுவை நிகழ்ச்சியினை கேட்கலாம். நம்ம புதுவை நிகழ்ச்சியில் நேரலை இணைகிறார் ஆர். ஜே. ஜோ. காலை 8:55 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள். காலை 9:02 நேயர் விருப்பம். காலை 9:45 சட்டம் மற்றும் நீதி அமைச்சகத்தின் நீதித்துறையில் பிரத்யேகமாக முன்னெடுக்கப்படும் நிகழ்ச்சி அத்தியாயம் 3 புதிய தொழிலாளர் சட்ட தொகுப்புகள். காலை 10:02 கெட் செட் கோ கேம் ஷோ. காலை 11:02 மெலடி மேஜிக். பிற்பகல் 12:02 வரலாற்றில் இன்று. பிற்பகல் 12:50 புதின பக்கங்கள். மாக்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர். வாசிப்பவர் ஏ. பி. எலிசபெத் அவர்கள். பிற்பகல் 1:02 ஹாய் ஸ்நேகிதியே. இதில் திரைத்துறையில் பெண்கள் வழங்குகிறார் ஆர். ஜே. சிவகங்காவதி. பிற்பகல் 2:15 காலத்தை வென்ற காணங்கள். பிற்பகல் 3 மணிக்கு ஹலோ டாக்டர். இந்நிகழ்ச்சியில் புகையிலை பயன்பாடு மற்றும் வாய் சுகாதாரம் குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி அரசு தேசிய வாய் வழி சுகாதார திட்டத்தின் பல் அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் பி. சுகந்தி அவர்கள். மாலை 4 மணிக்கு சந்தேஷ் டு சோல்ஜர்ஸ் டெல்லி அஞ்சல். மாலை 5 மணிக்கு அலையோடு விளையாடு நேரலில் நிகழ்கிறார் ஆர். ஜே. அந்துவன். மாலை 6:20 முதல் 7 மணி வரையிலும், 7:02 முதல் 7:15 வரையிலும், 7:25 முதல் 8 மணி வரையிலும் மனம் விரும்புதே தொலைபேசி வழி நேர்விருப்பு மிஷினை கேட்கலாம். இரவு 8:05 மியூசிக் பை தி வே வெஸ்டர்ன் மியூசிக் சென்னை அஞ்சல். இரவு 9:15 தேன் சிந்ததே வானம். இரவு 11 மணிக்கு நிகழ்ச்சி நிரல். இரவு 11:10 எஃப்எம் ரெயின்போ 102.8 மெகாஹெர்ட்ஸில் நாளைய ஒளிபரப்பு நிறைவேறும். இதற்கிடையே காலை 6:45 மாநில செய்திகளும், 7:15 பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழ் செய்திகளும் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். காலை 8:15 பிற்பகல் 2 மணி இரவு 9 மணி 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்தி பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் கேட்கலாம். காலை 7 மணி முதல் 1 மணி வரையிலும் மணிக்குறு முறையும் இரவு 7:08 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கமும் கேட்கலாம். இணையங்கள் இதுவரை கேட்டது எஃப்எம் ரெயின்போவில் நாளை இடம்பெறவுள்ள விஷயம் பற்றி அறிவிப்பு. நேர்களை இன்னும் சில நொடிகள் கேட்கலாம். ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல்.

நேரம் 11:10. நேயர்களே, புதுவை வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.8 மெகாஹெர்ட்ஸில் இன்றைய ஒளிபரப்பு நிறைவு பெறுகிறது. மீண்டும் அடுத்த ஒளிபரப்பு இதே அலைவரிசையில் நாளை காலை 5:44 ஆரம்பமாகும். வணக்கம். ஜெய்ஹிந்த்.